0: மறுத்ததாக கனடிய தரப்பு கூறியுள்ளது. அமெரிக்கா கனடிய இறக்குமதி மீது புதிதாக 50 விழுக்காட்டு வரி விதிப்பதாக கூறியிருந்தது. அது இந்த வாரம் புதன்கிழமை நடப்புக்கு வரவிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் அதனை 3 நாள்களுக்கு தள்ளி போடுவதாக கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளார். 2030 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு சுமார் 1000 முறை விண்கலன்களை பாய்ச்ச புதிய உத்தரவு எண்ணுகிறது. தற்போது ஆண்டுக்கு 178 முறை மட்டுமே விண்கலன்கள் செல்கின்றன. தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு அரசாங்க அமைப்புகளை திரு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தது. தலிபான் அரசாங்கம் அந்த ஆடவர்களை 1 வாரத்துக்கும் மேலாக தடுத்து வைத்திருந்தது. அதற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஊழியர்கள் உடல்நலத்துடன் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்தது. அண்மையில் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் மனித உரிமை குழு ஒன்றின் 6 ஊழியர்களையும் தலிபான் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்தனர். அவர்கள் 1 மாதத்துக்கும் மேலாக தலிபான் பிடியில் இருந்ததாய் கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் மாண்டனர். ரஷ்ய தாக்குதல்களை இடைமறிக்க உடனடியாக பேட்ரியட் ரக ஏவுகணைகள் தேவைப்படுவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகள் மருத்துவமனை உட்பட பல கட்டடங்கள் சேதமுற்றன. மாஸ்கோ பயன்படுத்தும் புவியீர்ப்பு ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவை. ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் அவை கீவை சென்றடைவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பலத்த காவலுடன் சிறையிலிருந்து ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. திரு கானின் உடல்நலம் பற்றியும் அவருக்கு உரிய மருத்துவ பராமரிப்பு கிடைக்கிறதா என்பது பற்றியும் பல மாதமாகவே அக்கறைகள் இருந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து அவரை பரிசோதனைக்கு அனுப்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் சுமார் 50 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் பிள்ளைகள். தேடல் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. படகில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமானோர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. படகுகளை சரியாக பராமரிக்காதது, பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாதது போன்ற காரணங்களால் குறிப்பாக பருவமழை காலங்களில் நைஜீரியாவில் இதுபோன்ற விபத்துகள் அதிகம் நடக்கின்றன. சொல்லும் பொருளும் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா. சில வார மாத இதழ்களை சந்தா செலுத்தினால் படிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இடைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நாம் இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பள்ள பள்ள பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல

0: வணக்கம் சிங்கே.
1: காலை 8:13 ஆகி விட்டது. பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது யுவன் சங்கர் ராஜாவின் நேசையில் அரியாரன் சாதன சர்க்கம். அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: ஆமா, அவங்க பாடலை பாடியிருந்தாங்க. காட்சியில சூர்யா ஜோதிகா வந்திருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷ பரிச்சயம், மாபெரும் பரிச்சயம்.
1: சிங்கப்பூரின் சூர்யா ஜோதிவா ஜோதிகாவாக இல்லாம
2: பாத்தீங்கன்னா தைரியம் உங்களுக்கு. சிங்கப்பூரின் சூர்யா ஜோதிகாவா
1: இல்லாம அதானே உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு தானே.
2: நான் இங்க இருந்து ஓடி இருப்பேன் கொஞ்ச நேரத்துல. என்ன தெரிய யாரோ வந்துட போறாங்க, எப்படி இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம
1: இல்லாம
2: எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கிற சென்டோசால அமைஞ்சிருக்கிற
1: பலவான் கடற்கரையில நாங்க போய் நடனம் ஆடி இருக்கோம்.
2: அந்த ஆட்டத்தை நீங்க பாக்கணும், ரசிக்கணும், உங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் நாங்க தெரு தெருவா போய் ஆடிட்டு இருக்கோம்.
1: நேயர்களே, இந்த காணொலியை நீங்க பார்க்கணும், உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிக்கணும். உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிச்சாதான் எங்களால தொடர்ந்து இந்த மாதிரி ஆட முடியும்.
2: நிச்சயமா அந்த காணொலியை எங்க போய் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம்.
1: எங்களுடைய டிக்டாக், இன்ஸ்டாகிராம், அதாவது ஒலி 968 டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களுக்கு நீங்கள் செல்லலாம்.
2: சரி, இப்ப நாங்க
1: காணொலிகளை பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க,
2: இப்ப நாங்க டிக்டாக் லைவ்ல இருக்கோம். அந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரம் காத்துட்டு
1: இருக்கோம். முதல்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்கோம். வந்த பக்கமா வந்தீங்கன்னா கேள்வி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பரிசு எல்லாம் இன்னைக்கு கிடையாது, இருந்தாலுமே உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கேட்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம்.
2: கருத்துக்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். வந்துருங்க @ஒலி968FM, மீடியாகாப் ஒலி968FM. அதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பக்கமா வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக பாடல்கள் வரப்போகுது. அந்த நேரத்துல இப்ப யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு 8 பாத்துருவோமா சஜினி?
1: ஆமா, நேயர்கள் மாதவன் இருக்காரு, விமலா இருக்காங்க, இளமதி இருக்காங்க, தமிழ், அதுக்கப்புறம் நேயர் சாய் செல்வி, ஸ்ரீ செல்வியும் இருக்காங்க.
2: ஆமா, ஐயப்பன் மணி வந்து சேர்ந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஷீலா மீகன் அவங்களும் வந்திருக்காங்க. இப்படி பல பேரும் வந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த பக்கமா வந்துருங்க. உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க சந்திக்கிறோம். சஜினி
1: ரவிஜி,
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
2: 1.29 வெள்ளி.
1: ஓர் யூரோ
2: 1.49 வெள்ளி.
1: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
2: 1.74 வெள்ளி.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
2: 92 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
2: 1.36 வெள்ளி.
1: 100 இலங்கை ரூபாய்
2: 39 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கிட்
2: 3.19 வெள்ளி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: கொஞ்சம் சிந்தனை.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
3: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
2: வேல
3: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான். அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
4: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்
5: சொல்லுவோம்.
6: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
7: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
8: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்பட்ட
7: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா தாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646.
9: வணக்கம் சிங்கே,
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
12: உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து

என் பேர்ல நிறைய பெட்டிஷன், நான் ரூல்ஸ் மதிக்கும் மனுஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சன், நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், சிற வேலை எதுக்கு கமிஷன், நான் கேப்பேன் நம்ம வரல இருக்கு சொல்யூஷன்.

0: ஒழுங்கா யோசிப்போம், கிரவுண்ட் வெளியே அட்டி போட்டு தோனி ஜெர்சி போட்டுப்போம். உள்ளூர் வெயில்ல உருகா எனக்கு ஆட்டோ பாம சேர்ந்து குச்சின்னு சார்பு பிள்ளைங்க காட்டிய பத்தின்னு வைபு கேட்ட பாட்ட பாட்டின்னு டாடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மச்சுன்னு நைட்டு ஃபுல்ல கொசுவா அச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடாடி.
1: மச்சான், இட்ஸ் எ லாங்.

0: Yumshi.
1: பிரதர் பர்த்ல இருந்து பாடல கேட்டீங்க, ஹரிசிராஜோட இசையில பால் டபா டகால் டி அந்த பாடல பாடி இருந்தாங்கப்பா. என்ன
2: தினந்தோறும்
1: நல்லதா சொல்றேன், ஆனா பொய் மட்டும் சொல்ல. அதுதான் நல்லதா சொல்றதுக்கும் பொய் சொல்றதுக்கும் வித்தியாசம், புரிஞ்சுதா?
2: புரிஞ்சுது. சரி, ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது அனிரு தளபதி விஜய், அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
1: அடுத்து மணி சர்மாவோட இசையில சஜினி இரண்டு பாடல கேட்க போறோம்.
2: அப்புறம் நீங்க நடிச்சுக்கோங்க.
1: அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்க நீங்க. சரி, மனுஷன் மாயசையில அந்த பாட்டு வருது, அதுக்கடுத்து இந்த பாட்டு வருது.
2: அந்த கேப் அதான்
1: சொல்றேன், இந்த கேப் அந்த படத்துல போய் அவங்களுடைய
2: இருந்துச்சு.
1: பாருங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்குது. சரோஜா வந்து என்ன சொல்லிருக்காங்க, சரோஜா தான் வைப்பாங்க நினைக்கிறேன், தெரியல சாப்பாடான்னு இல்ல. இது இது ஜெயலட்சுமி ஜாங்கிரி
2: ஆஞ்சலின் வந்து ஓரியோன்னு வைப்பாங்களா, ட்ரூ நேச்சர் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கிச்சடினு வைப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க.
1: லவ் லைஃப் புட்டு செல்வா சத்யா வந்து லட்டு, அதுக்கப்புறம் காஃபி
2: சரண் பட்டாபி அவர் வந்து காஃபி நினைப்பாரா? காஃபி. ஆனா இந்த இன்னொரு நேயர் வந்து பிரவுனின்னு வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது நாய்க்குட்டிகளுக்கு நம்ம சின்ன பிராணிகளுக்கு வைக்கிற பெயர்கள் மாதிரி இருக்கு இல்லையா?
1: அதான் இருக்கும், இந்த பிரவுனி குக்கி பிஸ்கெட் இந்த மாதிரி வைப்பாங்க, பாத்துருக்கீங்க? மைலோ.
2: ஜீன் டேங்கருடைய நாய்க்குட்டி பேரும் பிஸ்கெட் தான். ஆமா,
1: அந்த வரிசையில நீங்க உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு உணவாகிய பேரா கொடுக்கணும்னு
2: பிள்ளைகளுக்கு வந்து எந்த உணவு வகையை சார்ந்து பெயரை வைப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள
1: நீங்க கண்டிப்பா காத்துட்டு இருக்கோம். வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. இது ஒலி 968
2: கேட்டாலே பரவ சார்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சிஐஏ நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் ரோடு இருக்க பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக ஏஒய்இ நோக்கி செல்லும் சிடிஇ அங்மோக்கியோ அவென்யூ ஒன்றிற்கும் அங்மோக்கியோ அவென்யூ 5 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
2: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கின பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காத் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காத் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காத்.com.sg.
3: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
4: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
3: அப்ப பொலிவான சருமத்திற்கு
4: அப்பப்பா பன்னீர பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
3: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
4: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
6: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது மணி சர்மாவின் இசையில். அதற்கு முன்பு சூரா திரைப்படத்தில இருந்தும் நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க.
1: கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி பாடிய பாடல் உங்களுக்காக வரப்போகுது புஷ்பா இரண்டு திரைப்படத்தில இருந்து. அதனை அடுத்து இந்த பாடலை காத்துட்டு இருக்கு.
2: உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு,
0: மடக்கி தட்டி நல்ல ஆட்டத்தை போடுங்க. குண்டூர் கௌரம் திரைப்படத்தில இருந்து இடம்பெறும் பாடலை கேட்டு.
1: சரி, நாங்க கேட்டிருந்தோம் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு உணவு சார்ந்த ஒரு பேரை வைக்கலாம்னு சொன்னா எந்த பேரை வைப்பீங்க, இதுக்காக காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப ராஜா நல்லா ஒண்ணு சொன்னாரு சஜினி.
0: ஆமா,
1: அவர் வந்து டீ பன் அப்படின்னு பேர் பாரா
0: டீ பன். ஏன்னா நீங்க அதை பாத்தீங்கன்னா அது ஒண்ணு சேர்த்தா தீபன் ஆயிரும்,
1: தமிழ்லயும் பேர் வச்ச மாதிரி இருக்கும். எவ்வளவு புத்திசாலித்தனமா வச்சிருக்காரு.
0: சுவாரஸ்யமா இருந்துச்சு.
1: எனக்கு ஈஸ்வரிக்கு அண்ணனா, எனக்கு அண்ணே, உங்களுக்கு தம்பி,
0: எனக்கு அண்ணே. ஆல் தி பிரதர்ஸ் இஸ் சேம் தி பிரதர்ஸ்.
1: முத பேரை தப்பா சொல்றீங்க, அதுக்கப்புறம் அவரை வந்து மூத்தவரா சொல்றீங்க. இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறது என்னவென்றால், குணசேகரன் மற்றும் குடும்பத்தினருக்கு இல்ல இல்ல சொல்லிக்க தெளிவுபடுத்திக்கிற, எனக்கோ இந்த சம்பவத்துக்கோ எந்த சம்பந்தமோ இல்ல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்க அவங்கள கூப்பிடாம இருங்க, என்ன கூப்பிட்டுருங்க.
0: நானும் வரேன், நானும் வரேன், நானும் வருவேன்.
1: தீபட்ட மன்னிப்பு கேட்டீங்க
0: தானே. ஆஹ், சொல்லியாச்சு அண்ணே. ஓகே அண்ணே வந்து தாராள மனுஷு
1: அண்ணே இல்ல சொல்லி பண்ணல விடுங்க.
0: சரி, சேவகன் என்ன சொல்லிருக்காருன்னா, நெய் பொங்கல்னு வைப்பேன்னு
1: சொல்லுவாரு.
0: சுஜி அப்படின்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எஸ்ஜே.
1: அதுக்கப்புறம் உங்களை பல வந்து டிக்டாக் வாயிலா பல சுவாரஸ்யமான பேர்கள் எல்லாம் சொல்லிட்டு வரீங்க. வாட்ஸ்அப் வாயிலா ஒரு நேர்,
0: ஆமா,
1: அவங்க வந்து குரல் பதிவு வாயிலா சாத்தேன்னு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா ஒரு புத்திசாலித்தனம்.
0: அப்புறம் வந்து சாம்பார் அப்படிங்கிற பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி அப்துல் சலாம் பேர் வச்சிருக்காரு.
1: சாம்பாரா?
0: ஆமா. கூல் அப்படின்னு பேர் வைப்பேன்னு ஒரு நேயர் சொல்லி இருக்காரு.
1: சரி, சஜினி என்ன பேர் வைப்பாங்க, நான் என்ன பேர் வைப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நீங்க 10,000 likes கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். 10 கிட்டத்தட்ட 15,000 likes வரப்போகுது கொஞ்ச நேரத்துல.
0: ஆமா,
1: ஆக நாங்க வைக்க போற பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க வர வேண்டியது
0: எங்களுடைய டிக்டாக் பக்கத்திற்கு. அதாவது டிக்டாக் லைஃப்ல வாங்க, அந்த பக்கமா இணையுங்க. லைக்குகளை நீங்க அள்ளி குவிச்சாதான் நாங்க வந்து என்ன பேர் வைப்போம்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஏன் இந்த கேள்வியை கேட்டோம் அப்படிங்கறதையும் தகவலா சொல்லிடுறோம்.
1: இணைந்திருக்க எங்களோட. இது வணக்கம்
3: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக SLE நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் 3 தடத்தை தவிர்க்கவும் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாவுறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரஃபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
1: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
0: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
1: வேலை
0: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628 adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
3: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
4: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான்.
3: எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா?
4: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.
8: Yeah. டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு.
9: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்தரம் நீராக குளிர்ந்த காத்தே செழித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு அசதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
8: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
10: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளால

0: என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.
1: மடக்கி தட்டே மடக்கி தட்டே மடக்கி தட்டே மடக்கி தட்டே மடக்கி தட்டே மடக்கி தட்டே மடக்கி தட்டே
2: கொஞ்சம் மடக்கி தட்டு.

0: 98.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 98.8 ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 98.8
1: கேட்டாலே பரவசம்.
0: கிழக்கு சீமையிலே திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அந்த பாடல கேட்க இருக்கோங்க.
2: காதல் வாழ்க்கிறது உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இவ்வளவு நேரம் புது பாடல கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்தடுத்து வரப்போறது எல்லாமே 90களை வந்த ஆட்டம் போட வைக்கும்
0: பாடல்கள்.
2: இதுக்கிடையில நாங்க உங்களை கேட்டிருந்தோம், உங்களுடைய கருத்துக்களை கேட்டு டிக்டாக் லைவ் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 25,000 லைக்ஸ் கொடுத்த அனைவருக்கும் இந்த நேரத்துல ஒரு பெரிய கைத்தட்டு.
0: நன்றி நேர்களே, நன்றி. சரி, நாங்க வந்து டிக்டாக் வாயிலாக வந்து நம்ம நேர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு உணவு வகைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயரா வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த பெயரை வைப்பீங்க அப்படின்னு பல நேர்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. லாலிபாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இட்லி, வடை, சாம்பார் இப்படின்னு பல வித்தியாசமான சுவாரஸ்யமான முறைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பேர் வைப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கிடையே ரவிஜியோ அவருடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வானொலி நேர்களுக்கும் சொல்லிடலாமே.
2: நிச்சயமா, என்னுடைய பிள்ளைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி லசானியா அப்படிங்கிற பேர் வைப்பேன். காரணம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு உணவு வகை. இப்ப ஒரு பெண்ணா இருந்தா நம்ம வந்து சானியா அப்படின்னு
0: அழைக்கலாம்,
2: ஆனா இருந்தா லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: கூலா இருக்குல்ல சானியா. நான் வந்து மார்கரிட்டா அப்படின்னு பேர் வைப்பேன். ஏன்னா மார்கரிட்டா பீட்சா அப்படின்னு சொல்லும்போது சீஸ் எல்லாம் கலந்த ஒரு சுவையான ஒரு பீட்சா. அது மட்டும் இல்ல, எனக்கு ஸ்பானிய மொழி ரொம்ப பிடிக்கும். எனவே அந்த மொழியை சார்ந்த ஒரு பெயர் அப்படின்னு சொல்லும்போது மார்கரிட்டா அங்க ஸ்பானிய மொழியில ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பெயர். அதனால என்னுடைய மகளுக்கு மார்கரிட்டான்னு பேர் வைப்பேன். மகனுக்கு நான் இன்னும் யோசிக்கல ரவி,
2: யோசிக்கிட்டே இருங்க.
0: வீட்டுக்கு
2: போய் டென்மார்க்ல இருக்கிற அவங்க பிள்ளை பிறந்த பிறகு என்ன செஞ்சாங்க,
0: பிள்ளைக்கு காயா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
2: உலகத்துல இருக்கிற எல்லாரும் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுற பக்குவத்துக்கு வந்துட்டோம். ஆனா அதே நேரத்துல ஆரோக்கியமா சாப்பிடுறதும் முக்கியம் அப்படிங்கறத இந்த நேரத்துல வலியுறுத்தியே ஆகணும் இல்லையா?
0: சரி, இந்த தகவலோட நாங்க வானொலியில
2: விபத்துகள்
0: ஏற்பட்டுள்ளன. நகரத்தை நோக்கி செல்லும் ECP பிடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாங்கி வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். SLE-ஐ நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் மற்றும் ஒரு விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட்.

கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ் .com.sg. கொஞ்சம் சிந்தனை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 9:13 ஆகிவிட்டது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால காலமெல்லாம் காதல் வாழ்க படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக 90களை வந்த விறுவிறுப்பான பாடல்களா காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இந்த பாடலை கேட்க போறோம். முதல்வன் படத்துல இருந்து பாடல் வருது, அதனை அடுத்து சூப்பர் போலீஸ் படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில்
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது SLEBKE செல்லும் அந்த வழியில், CTE குறிப்பாக வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 அங்கே வாகனம் பழுதாகி உள்ளது. அதனை அடுத்து பிராடலி நோக்கி செல்லும் மேக்ரிச்சி வயடாக்ட் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா
1: வரலாற்று பக்கங்களை ஒரு புரட்டு புரட்ட போறோம். ஆகஸ்ட் 21 நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
0: இதே நாள் 1911 லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து மோனாலிசா ஓவியம் திருடப்பட்டது.
1: 1942 உலக புகழ் பெற்ற டிஸ்னி கேலி சித்திர திரைப்படமான பேம்பி அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வமாக திரையரங்கில் இதே நாளில் வெளியிடப்பட்டது.
0: இதே நாள் ஆகஸ்ட் 21 1959 அமெரிக்காவின் 50வது மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஹவாயி.
1: உலக வரலாற்றில் மாபெரும் சாம்ராஜ்யங்களில் ஒன்றாக திகழ்ந்த சோவியத் யூனியன் அதிலிருந்து 1991 இதே நாள் ஆகஸ்ட் 21 சுதந்திரம் பெற்றது லாத்வியா. இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: events in production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அது சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
4: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
5: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகப்பட்ட
4: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கி அட்லூரி.
3: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் வெளியீடு.
5: பட் ஐ லவ் யூ.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்க அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
0: ஒலி 968 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: 175 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ஏஎஸ்கே உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தர்
5: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
7: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
6: maxonline.sg.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: வணக்கம் சிங்கே.

0: இசையில் உழவாளி திரைப்படத்திலிருந்தும் வித்யாசாகரின் இசையில் சுபாஷ் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலித்தன. சொல்லும்
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ஒலி 9:08
1: ரவி
2: சொல்லுங்க,
1: சில படங்களை பார்க்கும் போது இத நீ முதலியே செஞ்சிருந்தா இந்த படம் எப்படியோ முடிஞ்சிருக்கோண்டா அப்படின்னு தோணும் இல்லையா?
2: உண்மைதான் சஜினி. இப்ப ஸ்பைடர்மேன் படத்தை எடுத்துட்டீங்கன்னா, ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இருக்குல்ல, அதுல என்ன நடக்கும், மிஸ்டீரியோ அவருடைய தகவல் தெரிஞ்சதுனாலதான் எல்லாரையும் தான் யாருன்னு மறக்க வைக்கிறதுக்காக முடிவெடுப்பாரு. அதுக்கு பதிலா மிஸ்டீரியோ சொன்ன தகவலை மறக்க வச்சிருந்தாலே படம் முடிஞ்சிருக்குமே.
1: இதாவது பரவாயில்லையே ரவி, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 படம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கடைசி கட்டத்துல வந்து ஒரு ஃபைனல் சேஸ் மாதிரி வரும், ரொம்ப வேகமா அவங்க வந்து பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க.
2: ஆமா, அந்த பிளேன்லாம் பறக்கும், காரிலாம் போகுமே.
1: ஆமா, அந்த கட்டத்தை அவங்க எடுக்கணும்னா உண்மையிலேயே அந்த ரன்வே வந்து சுமார் 46 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
2: என்ன சொல்றீங்க சஜினி, பெரியவங்க படம் தான் அப்படின்னு பார்த்தா இந்த பிள்ளைங்க பாக்குற படம் இருக்குல்ல,
1: ஆமா,
2: அதுல இந்த மான்ஸ்டர்ஸ் இங்க் நீங்க பாத்திருப்பீங்க.
1: அந்த படம் எனக்கு தெரியுமே.
2: அதுல வந்து அந்த கதாபாத்திரம் சொல்லும், ஸ்கலிய பார்த்து அந்த ஒத்த கண்ணு கதாபாத்திரம் சொல்லும், ஓ 4வது படிக்கும் போதுல இருந்தே எனக்கு உன் மேல பொறாம இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லும். ஆனா இந்த மான்ஸ்டர்ஸ் இங்க் முன்னால வந்த படம் ப்ரீக்வல் மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் கல்லூரியிலதான் முதல்ல சந்திக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க.
1: அப்ப உண்மையிலேயே எப்பதான் சந்திச்சாங்க? இந்த படம் சரியா, அந்த படம் சரியா?
2: கடவுளுக்கு தான் தெரியும்.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: யாத்திரைகளுக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள CDC பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள் உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
2: செயற்கை நிறங்களும் இல்ல செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்
3: இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செலுங்கள் காட்ஸ் .com.sg.

0: திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: 9:56 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, குறிப்பாக CTEAYE செல்லும் வழியில் ஹேவ்லாக் சாலை எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசல் அதிகமாக இருக்கின்றது. ஈஸ்கோஸ்ட் சாலையை நோக்கி செல்லும் மெரீன் கிரசன்ட், அங்கே வாகனங்கள் பழுதாகி இருப்பதால் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆகையால் மாற்று வழிகளுக்கு அப்பேருந்து சேவைகள் திருப்பி விடப்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மிஸ்டர் ரவிஜி
1: சொல்லுங்க சஜினி,
0: வார இறுதியில நீங்க என்ன செய்ய போறீங்க?
1: பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து விட்டது இங்கிலீஷ் பிரீமியர்
0: லீக்.
1: நடப்பு வெற்றியாளர் ஆர்சனல். எத்தனை வருஷம் காத்திருந்தேன் சொல்றதுக்கு. சாம்பியன்ஸ் ஆர்சனல் நாளை அதிகாலை 3 மணிக்கு நடக்க போற ஆட்டத்துல கவென்ட்ரி சிட்டியை சந்திக்கிறாங்க. இங்கிலீஷ் பிரீமியர் லீக தொடங்குறாங்க.
0: சரி, அப்ப கண்டிப்பா அடுத்த வாரத்துக்கு கார்பந்து செய்திகள் பறக்கோ பறக்குன்னு பறக்க போகுது.
1: அடுத்த வாரத்துல இருந்து நீங்க காதை மூடுற அளவுக்கு கார்பந்து செய்திகள் வந்து குவிய போகுது. ஏன்னா வந்துகிட்டே இருக்கும்.
0: ஆமா, அதேதான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களே.
1: நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன்.
0: சரி, வார இறுதியில நான் என்ன செய்யறேன்?
1: நீங்க என்ன
0: செய்யறீங்கன்னு உங்களுக்கு இது இல்லையா? மறந்துட்டேன்
1: ரவி.
0: இப்படின்னு சொல்லிக்க வேண்டியதா ரவி?
1: பார்த்தேன் பாருங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நாம எப்படி வாழணும்னு நாம தான் முடிவெடுக்கணும். மத்தவங்களை சார்ந்து இருக்கவே கூடாது. சந்தோஷம் குடுக்கற எதுவா இருந்தாலும் இறங்கி பார்த்து செஞ்சிடணும். என்ன சொல்றீங்க?
0: சரியா சொன்னீங்க ரவி. இந்த சந்தோஷத்தோட உங்களுடைய வார இறுதிய நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்னு இவங்களோட சேர்ந்த நேரத்தை பயனுள்ள வழிகள்ல செலவிடுங்க.
1: திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்க வந்துருவோம்.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ இந்தோனேசியா செல்கிறார். இருநாட்டு வெளியுறவு தற்காப்பு அமைச்சர்கள் இன்று சந்திப்பு நடத்தவிருக்கின்றனர். இந்தோனேசியாவும் சீனாவும் தைவானிய கிழக்கு கரையில் கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தி சுமார் ஒரு வாரம் ஆகும் நிலையில் அமைச்சர்கள் சந்திக்கின்றனர். பாதுகாப்பு, தற்காப்பு, வர்த்தகம் ஆகிய அம்சங்களில் முக்கியமாக அமைச்சர்கள் பேசுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேசியா சீனா, அமெரிக்கா ஆகிய வல்லரசுகளுடன் நட்புறவை பேண முனைகிறது. அதேநேரம் இருதரப்பிலிருந்தும் முதலீடுகளை ஈர்க்க அது முயற்சி மேற்கொள்கிறது. அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி கணிசமாக குறைக்கப்பட்டது குறித்து சோல் நேர்மையற்ற வகையில் நடந்து கொள்வதாக வடகொரியா குற்றஞ்சாட்டியுள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் அமெரிக்காவின் முடிவை பாராட்டினார். அதேவேளை தென்கொரியா தனது ராணுவ பலத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜோங் கூறினார். வடகொரிய தலைவருடனான நட்புறவை குறிப்பிட்டு தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துக் கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவெடுத்தார். அமெரிக்க தென்கொரிய ராணுவ பயிற்சி திட்டமிட்டதை காட்டிலும் ஒரு வாரம் முன்னதாக இன்று முடிவடைந்துள்ளது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சர்ச்சை நிலவும் சூழலில் எந்த தரப்பையும் ஆதரிக்காமல் நடுநிலையாக நடந்து கொள்ளுமாறு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ தென்கொரியாவை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்கொரியா பூசலின்றி இருதரப்புடனும் நட்புறவை வளர்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தென்கொரியா சீனாவுடன் நட்பார்ந்த கொள்கையை வகுத்துக் கொள்ளும் என்று நம்புவதாக தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங்கிடம் திரு வாங் இ சொன்னார். சீனா தென்கொரிய உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல விரும்புவதாகவும் திரு லீ விருப்பம் தெரிவித்தார். இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சிகளை கீழறுப்பதாக பேரப்பேச்சை வழிநடத்தும் நாடுகள் கூறுகின்றன. துருக்கியே, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களை சாடின. சண்டை நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்று அவை வலியுறுத்தின. மூன்று நாடுகளும் அது குறித்து இன்று கூட்டறிக்கை வெளியிட்டன. அமைதி முயற்சிகள் முக்கிய கட்டத்தில் இருப்பதாக கூறிய நாடுகள் பதற்றத்தை தூண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என இஸ்ரேலை கேட்டுக்கொண்டன. அமெரிக்கா ஈரான் மீது வரலாற்றின் ஆக கடுமையான தடைகளை விதிக்கும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். தெஹரான் மீது பொருளாதார நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்தவிருப்பதாக கூறிய அவர் அதன் வழி பெரிய அளவில் ராணுவ நடவடிக்கை எடுக்கும் தேவை இருக்காது என்றார். சீனா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஈரானுக்கு பொருளாதார உதவி வழங்கும் தரப்புகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று கூறியிருந்தார். ஈரான் அமெரிக்காவின் போக்கை பொருளாதார பயங்கரவாதம் என்று சாடியிருக்கிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா கூறியிருக்கிறது. புதிய அமெரிக்க வரிகளை தவிர்க்கும் நோக்கில் கனடா வர்த்தக பேச்சை நடத்துகிறது. அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கனடிய தரப்பு கூறியுள்ளது. அமெரிக்கா கனடிய இறக்குமதி மீது புதிதாக 50 விழுக்காட்டு வரி விதிப்பதாக கூறியிருந்தது. அது இந்த வாரம் புதன்கிழமை நடப்புக்கு வரவிருந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பின்னர் அதனை 3 நாள்களுக்கு தள்ளி போடுவதாக கூறினார். ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் மாண்டனர். ரஷ்ய தாக்குதல்களை இடைமறிக்க உடனடியாக பேட்ரியட் ரக ஏவுகணைகள் தேவைப்படுவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகள் மருத்துவமனை உட்பட பல கட்டடங்கள் சேதமுற்றன. மாஸ்கோ பயன்படுத்தும் புவியீர்ப்பு ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவை. ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் அவை கீவை சென்றடைவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் குறிப்பில் கையெழுத்திட்டுள்ளார். 2030 ஒவ்வொரு வருடமும் சுமார் 1000 முறை விண்கலன்களை பாய்ச்ச புதிய உத்தரவு எண்ணுகிறது. தற்போது ஆண்டுக்கு 178 முறை மட்டுமே விண்கலன்கள் செல்கின்றன. தனியார் நிறுவனங்களுடன் கூட்டு முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு அரசாங்க அமைப்புகளை திரு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பண்டான் நீர்த்தேக்கத்தில் முதலை காணப்பட்டதால் அங்குள்ள நீர் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதுகுறித்து தேசிய தண்ணீர் அமைப்பான PUB தகவல் வெளியிட்டது. PUBயும் தேசிய பூங்கா கழகமும் சேர்ந்து சம்பவத்தை விசாரிக்கின்றன. முதலை தென்பட்டதாக நேற்று சுமார் 3 மணிக்கு அழைப்பு வந்ததாய் அமைப்பு சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக்கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: ஆனா MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன் அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள்.

0: பதிவு செய்யுங்கள். தம்பதி இருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
1: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
2: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
3: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
4: திங்கள்
0: முதல் வெள்ளி வரை
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: அரண்மனை உலகத்துல அர்ஜுன் உங்களை பார்த்துட்டு பாடுற மாதிரியே இருக்குமே அலிமா.
1: அழகான ராட்சசியே, அவரா ராட்சசியை கூப்பிட்டாலும் சரி, வேற என்ன கூப்பிட்டாலும் சரி, நம்ம பரந்த மனசோட தாராளமா ஏற்றுக்கலாம். காதரி
0: எப்படி வேணாலும் இருக்கலாம். சில நேரங்கள்ல இந்த கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கும் போது நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து டே ட்ரீமர்ஸ் ஆன பைசஸ்க்கு ரொம்ப பொருந்தும்
1: நினைக்கிறேன். பயன்படுத்துறீங்க, அது உங்களுடைய சமூக வலைதளத்துல உங்களுடைய படைப்புகள்ல தெரியுது. அதே போல நேயர்கள், உங்களுக்கும் ஒரு புத்தாக்கு திறமை, ஒரு திறன் இருந்துச்சுன்னா அதை நழுவு விட்டுறாதீங்க, அதை வீண் நடக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த திறமை, எனக்கு பாடுற திறமை இருக்கு, எனக்கு ஆடுற திறமை இல்ல, இப்ப நிறைய திறமைகள் இருக்குது இல்லையா, ASMR கூட ஒரு திறமை தான் காதர்.
0: என்ன செய்யுங்க, இந்த கற்பனை உலகத்துல புத்தாக்க சிந்தனை உருவாக்குறதுக்கு உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மைண்ட ஃப்ரீ படுத்துற ஒரே நிகழ்ச்சி
1: ஆரம்பம். அப்படி ஆடிக்கிட்டே நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம் உங்களுக்காக.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதையும் நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்து உலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை, தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
2: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
3: எதுக்கு சந்திரமுகி ஜோதிக மாதிரி பிஹேவ்?
2: பிஜி 13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் வெங்கியாட்லூரி.
4: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
3: But I love you.
5: Hey.

0: எங்கெங்க நமக்கு வந்து அறிவை திறக்கிறதுக்கு தகவல்கள் கிடைக்கும் சொல்ல முடியாது.
1: அன்னைக்கு
0: லிங்கி ப்ரொஃபைல போயிட்டு சில விஷயங்களை அப்டேட் பண்ணலாம் போயிருந்தேன். அப்ப அங்க ஒரு நபர் வந்து ஒரு அழகான கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதாவது அவர் ஷாப்பிங் போயிருந்தாராம். ஷாப்பிங் போயிருந்தப்போ அவர் வாகனத்துல போயிட்டு அவருடைய பொருளை வைக்கிறது போது அவர் என்ன பார்த்திருக்காரு, அந்த தள்ளு வண்டி வந்து அனாதியா அங்க நடுவில் நிக்குது. அவர் பார்த்திருக்காரு, இது ஏன் நிக்குது, இது எடுத்து அவங்க கொண்டு போய் வச்சிருக்கலாம், அது கொஞ்ச நேரம் தான் எடுக்கும், ஆனா அவங்க எடுத்து வைக்கல. அப்ப இது எதை குறிக்குது, பொறுப்புணர்ச்சிய குறிக்குது. இவர் அப்படியே இது வந்து தலைமைத்துவத்துக்கு வந்து லிங்க் பண்றாரு. என்னன்னா சில விஷயங்கள் வந்து மத்தவங்க பாக்குறாங்க சொல்லிட்டு நம்ம செய்வோம், சில விஷயங்கள் வந்து மத்தவங்க பாக்காட்டி நம்ம செய்வோம், அங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. தலைமைத்துவத்துல நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து பெரிய பெரிய முடிவுகளா இருக்கும், ஆனா அது முக்கியம் கிடையாது. எது ரொம்ப முக்கியம்னா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இதுதான் நீங்க ஒரு நல்ல தலைவரா அல்லது நீங்க பொறுப்பில்லாத தலைவரா அது வந்து காட்டும்னு அவர் அந்த பதிவுல போட்டிருந்தாரு. இதை பாசிக்கும் போது ஆமால, நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு செஞ்சா அது பாக்குறாங்களோ பாக்கலையோ அது செய்யும் போது அது நமக்கு நம்ம தன்மான உணர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உறுதுணையா இருக்கும்.
1: பெர்ஃபார்மேட்டிவ் கைண்ட்னஸ் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காதர். பெர்ஃபார்மேட்டிவ் கைண்ட்னஸ் என்பது மற்றவர்கள் பார்க்கும்போது பரிவு காட்டுறது, பண்பா நடந்துக்கிறது, ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது, இது எல்லாமே மற்றவர்கள் பார்க்கும் போது செய்வாங்க. ஆனா அதே இடத்துல கேமரா இல்லாத போது நீங்க அதே விஷயத்த சொல்லி பாருங்களேன், அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்க நடக்கிற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். என்னடா அவரா இவரு, இவரா அவரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஒரு வித்தியாசம் தெரியும். அப்படி இல்லாம ஒரு அந்நியன் மாதிரி இல்லாம ஒரே ஆளா இருங்க. கேமரா இருந்தாலும் சரி, கேமரா இல்லாட்டியும் சரி, உங்களுடைய உள் மனசுல ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா உதவி செய்யுங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் ஒரு நாள் உங்களை ஒரு தலைவராக மாற்றும்.
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டாஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: Starhub, we got you.
4: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாம் உறவுக்கு பீசா ஹாட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வெள்ளி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரபிள் மஷ்ரூம் கோழி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹாட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 வரை பீசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். நேரம் சரியா 10:40 ஆயிடுச்சுங்க. காதர், இப்ப காலை சிற்றுண்டி நம்ம சாப்பிடணும்னா எப்படிப்பட்ட காலை சிற்றுண்டிய நீங்க சாப்பிடுவீங்க, அதுவும் சிங்கப்பூர்ல?
5: காலை சிற்றுண்டினா நல்ல ஆரோக்கியமாவா இல்லது மனசுக்கு சந்தோஷமா? மனசுக்கு சந்தோஷமா 2 கோசம் பரோட்டா. ஓகே, அத வந்து பிச்சி போட்டு
6: சரி
5: மீன் கறியை ஊத்தி அப்படியே பொங்கோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 1-2 hours ஊற வச்சுட்டு
6: அதுக்கப்புறம் சாப்பிடுங்களா?
5: ஐஸ் பீட் இது குளிர் சாதன பட்டியல வச்சு
6: பசியே போயிடும். அந்த மாதிரி தான்
5: எடுத்துட்டு
6: ஒரு தம்பதி சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. இந்த தம்பதி ஒரு ஃபுட் பிளாகர், கேட்லின் மற்றும் ஆண்டஸ் ஹூசா. இவங்க 2019 சிங்கப்பூருக்கு வந்த போது முதல் முதல்ல அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வகை வந்து காயா டோஸ்ட்.
5: காயா டோஸ்ட்,
6: நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, பட்டர் காயா டோஸ்ட். அது சாப்பிட்டு இருந்தாங்க. இனிப்பாகவும் இருக்கு, அதே நேரத்துல கொஞ்சம் அந்த சால்ட்டியாவும் இருக்கு, நல்லா இருக்கு, உப்பு கறி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்களால இன்னும் சாப்பிடாம இருக்க முடியல, இன்னும் அதிகமா எடுத்து சாப்பிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை என்னென்ன பெயர்கள் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப சவாலா இருந்தது. அதே நேரத்துல இந்த பட்டர் காயா டோஸ் பத்தி அவங்களால மறக்கவே முடியல. 2024 அவங்க சிங்கப்பூர்ல இருந்த போது திரும்ப அந்த பட்டக்காயா டோ சாப்பிட்டிருக்காங்க. சாப்பிட்ட பிறகு அந்த பெண்மணி, அந்த அமெரிக்க பெண்மணி கேட்லின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சுட்டு நம்ம பிள்ளையோட பேர் எனக்கு தெரிஞ்சுட்டு என்ன வைக்கணும்னு, காயா காயானு வைப்போம் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு காயானு பேர் வச்சிருக்காங்க.
5: காயானு பேரா?
6: ஆமா, காயா. இந்த பேர் தான் பல ஆண்டுகள் யோசிச்சுட்டு இருந்தாங்களா என்னென்ன பேர்கள் வைக்கலான்னு. ஆனா ஒரு வழியா காயா டோஸ் சாப்பிட்டு பிள்ளைக்கு காயா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ரொம்ப சுலபமான ஒரு பேர் தான்
5: இல்லையா,
6: காயா. அதாவது ஸ்காண்டினேவியால காஜான்னு ஒரு பேர் இருக்குதா, அந்த காஜா அங்க நீங்க பாத்தீங்கன்னா காதர், ஜெய எல்லாமே வாயா தான் உச்சரிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு பெயர்லயும் இல்ல எந்த ஒரு வார்த்தையிலயும் ஜே இருந்துச்சுன்னா அவங்க அதை வாயா மாற்றி அத உச்சரிப்பாங்க. அதனால இவங்களுடைய பெயர் காஜாவா இருந்தாலும் அவங்களுடைய முறையில காயா தான் உச்சரிப்பாங்க.
5: பாருங்க, இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் வைக்கிறாங்க.
6: வெல்கம் பேபி காயா அப்படின்னு.
5: நல்லதா இருக்கு காயா, நல்லதா இருக்கு காயா. ஒரு நாளைக்கு ஆங்கனா பாயா, காயா ஒரு நாளைக்கு ஆயாவா, ஆகுனா விக்க போறா பாயா.
6: ஐயோ, இப்போ ஒருத்தவங்களுக்கு நிம்மதினு பேர் இருந்திருக்கு.
5: நிம்மதி
6: பண்றீங்களா? நிம்மதி, நிம்மதி இங்க வாப்பா, நிம்மதி இங்க போப்பா.
5: ஏய், நிம்மதி இல்லப்பா,
6: நிம்மதி இல்லப்பா.
5: அப்ப கொய்த்தியா சாப்பிட்டா
6: வித்தியாசமா
5: பேர் வைக்கலாம். அத கூப்பிடுற விதம் இருக்கு. எப்படி தெரியுமா? உங்க பேர் ஹலீமா.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-66466. இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
4: பண்ணுவீங்க?
5: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது. ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
5: 1,00,000 அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
6: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
7: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
6: maxonline.sg.
8: காலை 10 மணி முதல்
9: பிற்பகல் 2 மணி வரை
8: ஆனந்தம் ஆரம்பம். வினோதமான பெயர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி வாய பழக்கிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி இருந்தோம். நிறைய பேர் குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க.
10: ஹலிமா காலையில் காலை வணக்கம். பாவாடைன்னு பேர் இருக்கு.
11: பாவாடையா?
12: பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா?
13: வணக்கம் காதர் ஹலிமா.
11: வணக்கம்.
8: பிள்ளைக்கு நிதானம் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு
11: குறைபாட தீக்கிறதுக்கு தான் அந்த நிதானம் பேர் வச்சிருப்பாங்க.
8: ஒருவேளை கணவர் அப்படி ரொம்ப கோபப்படுறாங்களோ,
11: அவசரப்படுறவங்களா இருக்கலாம்.
8: அதனால சரி பிள்ளைக்காவது நம்ம பேர் வச்சோம்.
11: அவசரப்பட்ட பிள்ளை பத்தினாலதான் சரி பிள்ளைக்காச்சும் நிதானம் பேர் வைப்போம்.
8: நீங்க வேற லெவல்ல யோசிக்கிறீங்க.
14: வணக்கம் காதர் ஹனிமா.
8: வணக்கம். சொல்லுங்க.
14: வணக்கம்.
8: சொல்லுங்க.
14: எங்க அம்மா வந்து கர்ப்பமா இருக்கிறப்ப படமாக்க போயிருந்தாங்க.
8: சரி.
14: அப்ப தியேட்டர்ல வந்து கற்பகம்னு படம் ஒன்னு வெளியே இருந்துச்சு. அந்த படம் பாத்துட்டு இருக்கிறப்ப எங்க அம்மாக்கு வந்து வலி வந்துருச்சு. வந்தோடனே எங்க அம்மா உடனே எனக்கு கற்பகம்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த படத்தை பார்த்து அந்த கேஆர் விஜயா நடிப்பை பார்த்து எனக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க கற்பகம்னு. நான் ஜேபி கேளம்பத்தால இருந்து ஜெயா என்ற கற்பகம் பேசுறேன். நன்றி.
8: நன்றி அம்மா. ஜேபில இருந்து இணைந்திருக்கீங்க. சரி நேர்களை நீங்க தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். எப்படி உங்களுக்கு அந்த பெயர் வந்துச்சு? இல்ல வினோதமான பெயரை நீங்க கேள்விப்பட்டு இப்படி இல்லாம ஒரு பெயர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க?
11: ஒரு பிள்ளைக்கு கரப்பாம்பூச்சின்னு பேர் வைக்கலாமா?
8: இப்ப யாருக்கு கற்பம் போச்சுன்னு நீங்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்களே. யாராவது ஒருத்தவங்க உங்க மனசுல இருக்காங்களா? இப்போ
11: யோசிக்கிறேன். கற்பா இங்க வாப்பா.
8: கற்பாம்பூச்சி அவங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கலாம் அப்படின்னா
11: கற்பாம்பூச்சி அடிச்சு தூக்கு.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
2: இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.

0: காலை வணக்கம். காலை வணக்கம். வினோதமான பேருன்னு கேட்டீங்களே,
1: நான்
0: தாப்பால இருந்து கேமரன் ஹைலண்ட்ஸ்க்கு போற ரூட்ல 8th mile ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அங்க வந்து நான் படிச்சு கொடுத்தேன். அங்க வந்து ரொம்ப வினோதமான பேரு அங்க இருக்க அந்த மாணவர்களுக்கு எல்லாம். அதுல வந்து பா போலா, பா கிஷா, பா தாமின், அப்புறம் சித்ரா தேவி, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது பேரு. அப்போ நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது அவங்களோட பேரு நம்ம என்ன சொல்ற மாதிரி இருக்கு.
2: ஹாய் காதர், ஹாய் ஹலிமா, நான் சிந்துவும் பேசுறேன். நீங்க வித்தியாசமான நேம்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, சோ எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்த சில நேம்ஸ் ஞாபகம் வந்தது. ஒருத்தர் வந்து தமிழ்நாடுன்னு சொன்னாரு, இன்னொருத்தர் வந்து முதலமைச்சர், அப்புறம் இன்னொரு நேம் வந்து பரலோகம்.
1: சோ
2: இது மூணுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. சோ அதான் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். தேங்க்யூ, பாய்.
1: எதை யோசிச்சே தம்பதி அம்மா அப்பா வந்து பிள்ளைக்கு இந்த பேரை வச்சிருப்பாங்க? அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பார்த்தாங்களா காதர் அந்த நேரத்துல பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது? ஏன்னா இந்த ஒரு பேர் தான் அந்த பிள்ளையுடைய அடையாளமும் மாறும். மற்றவர்கள் இந்த பிள்ளையை இப்படிதான் கூப்பிடுவாங்க. வச்ச பேரே ஒழுங்கா கூப்பிடுறது இல்ல சில பேரு. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி பேர் வச்சா அது இன்னும் கஷ்டமா இருக்கும் இல்லையா?
3: இங்க ரமேஷ் இருக்கிறாரு, சுடு தண்ணின்னு ஒரு பேர் இருக்கா,
1: அவங்க கால சுடு தண்ணி ஊத்துன மாதிரி எப்பவுமே கடப்பட கடப்பட வேலை செய்வாங்க.
3: வெளியூர் போறோம். இங்க என்னுடைய நண்பர் சக்கல்லே இந்த மட்டத்துல, இந்த மட்டத்திலேயே சில பேர்கள்லாம் இருக்கு. ஒண்ணு வந்து பூச்சி,
1: பூச்சி.
3: ஒண்ணு வந்து அப்பம் போலீஸ்,
1: அப்பம் போலீஸ். பூச்சின்னு சொல்லுங்க
3: ஜப்பு, இப்ப இதை கேட்டு தான் அவருக்கு தெரியும் யாரு அந்த அப்பம் போலீஸ்.
1: நீங்க பூச்சின்னு சொல்ல போதே எனக்கு சில குடும்ப பெயர்கள் ஞாபகம் வருது. அந்த குடும்ப பெயர்களை நான் சொல்ல விரும்பல. ஆனா அந்த குடும்ப பெயர்கள் வந்து ரொம்ப வினோதமா வித்தியாசமா இருக்கும். இப்படா இந்த மாதிரி குடும்ப பெயர்கள் வைக்கிறீங்க?
3: பல பேருக்கு தெரியுமா தெரியாது, நம்மளுடைய இந்தியன் முஸ்லீம் வட்டாரத்துல இங்க வந்து அந்த பட்டத்துல நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு.
1: ஆமா, ஆனா சில பெயர்களை நீங்க கேட்டீங்கன்னு வைக்கல, யார் யா இந்த மாதிரி பேர்லாம் வச்சாங்க, யார் இந்த மாதிரி பேரை முதல்ல வைக்க முடிவு செஞ்சாங்க, எங்க இருந்து இது வந்துச்சுன்னு வாழையடி வாழையா முதல்ல தொடங்கின அந்த தொடக்க புள்ளியதான் தேடி தோணும்.
3: அவங்க செய்த வேலை, அவங்களுடைய குடும்பத்துல நடந்த விஷயங்கள், அதுவே ஒட்டிதான் அந்த பேர் இருக்கு.
1: ஆனா சில பேர் எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, ரொம்ப வித்தியாசமான பெயர்கள், அதை நான் சொல்ல விரும்பல.
3: இதுல வந்து முக்கியமா கடைநல்லூரை சேர்ந்த ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் கொஞ்சம்
1: மருத்துவர்,
3: அது பட்ட படிப்பு முடிச்சிருக்காரு,
1: முனைவர்
3: பட்டம்,
1: பிஹெச்டி.
3: ரஃபி, நம்ம ரஃபி தான். நம்ம ரஃபிக்கு இந்த பேரு, அந்த வரலாறு அதெல்லாம் கரெக்டா தெரியும்.
1: முகமது ரஃபிய போய் தேடி பாருங்க, அவருக்கு சரியா சொல்வாரு ஏன் அந்த பேரு, எப்படி அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி, தோழியுடைய அண்ணு, அவருடைய பெயர் வடை.
3: வடையா?
1: எப்படி வடை?
3: அந்த வடைய சட்னில முக்குங்கப்பா.

0: மத்திய கிழக்கு நிலவரத்தால் செலவுகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் தனது ஆதரவை வலுப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் சிங்கப்பூர் குடும்பங்களுக்கு 300 வள்ளி மதிப்புள்ள சிடிசி பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். வரும் அக்டோபரிலும் அடுத்த ஆண்டு ஜனவரியிலும் தகுதி பெறும் குடும்பங்களுக்கு 190 வள்ளி வரை யூசேஃப் தள்ளுபடி கிடைக்கும். காம்கே இடைக்கால உதவி திட்டத்தின் கீழ் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வரும் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை கூடுதலான மாதாந்திர வழங்கு தொகை வழங்கப்படும். அடுத்த மாதத்திலிருந்து உள்ளூர் தொழில் நிறுவனங்கள் தங்களின் ரொக்க புழக்க தேவைகளுக்காக எளிதாக நிதி உதவிகளை பெற முடியும். வரும் நவம்பரில் தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் 1500 வள்ளி வரையிலான ரொக்க மானியம் கிடைக்கும். அரசாங்கமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்களும் நிர்வகிக்கும் சந்தைகள் உணவங்காடி நிலைய கடைக்காரர்களுக்கு வரும் செப்டம்பர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை வாடகை ஆதரவு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg. இத்தகவலை வழங்குவது நிதியமைச்சர்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: புத்து புதிய ஒரு பாகம். என்ன நடந்தது?
4: பின்னிரவு 1:20. வேலையை முடித்துவிட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பேட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ

அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீ லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது.

0: தானே இங்க உத்தியோகம் பார்த்தேன்.
1: ஆமா,
0: இப்ப ஹைதராபாத்ல அவனுக்கு என்ன சம்பளம் இருக்கும்?
1: என்ன

0: நேற்று படத்திலிருந்து எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 11:22 ஆயிடுச்சு.
1: இங்க ராஜேஷ்
2: ஹலிமா காலை வணக்கம். எங்களுடைய நண்பர் வீட்டுல தமிழ்நாட்டுலதான் அவங்க வீட்டுல வந்து மொத்தம் 8 பெண்கள் இருக்காங்க. அந்த லாஸ்ட் பெண்களுக்கு வந்து போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க.
0: பிள்ளைங்களுக்கு
1: வித்தியாசமான பேர் வைக்கலாம், ஆனா இந்த பெயர்கள் உங்களுக்கு வந்து உங்க பிறப்பு சான்றிதழ் கிடைக்கல, அதுல மாற்றம் ஒன்னு பாத்திருக்கீங்களா?
0: ஆமா, அது அந்த காலத்துல ரொம்ப நடந்துச்சு.
1: நிறைய நடக்கும் அந்த மாதிரி.
0: தம்பதி அம்மா அப்பா ஒரு பேரை வச்சிருப்பாங்க, ஆனா அந்த காலத்துல கேக்குறவங்க ஒழுங்கா கேட்டிருக்க மாட்டாங்க, இல்ல எழுதுறவங்க ஒழுங்கா எழுதிருக்க மாட்டாங்க. அதனால தவறான முறையில எழுதுறதுனால அதுதான் அவங்களோட பேரா இருக்கும்.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி பாவம், அவங்க பேர் அப்படி நம்ம அப்படிதான் கூப்பிடுவோம். ஆனா அவங்க உண்மையான பேர் பத்மினி.
0: எப்படி மாத்திட்டாங்க?
1: வெட் மணி.
3: எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட பேர் வந்து தண்ணீர் கிளாஸ். எனக்கும் இன்ன வரைக்கும் புரியலையா அந்த பேர் அவங்க வச்சாங்கன்னு. ஆனா நீங்க சொன்ன கையோட எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அவருக்கு பேர் வந்து தண்ணீர் கிளாஸ்.
0: ஒருவேளை அம்மா கர்ப்பமா இருக்கும் போது நிறைய தண்ணீர் அருந்திருப்பாங்க, அதனால தண்ணீர் கிளாஸ்னு பேர் வச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்?
1: இல்ல, கணவர் வந்து ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு கிளாஸ்ல தண்ணீர் கேக்குறேன்னு கொடுக்க முடியாது அவங்களுக்கு.
0: நான் ஏன் பிறந்தேன் படத்துல இருந்து சௌந்தரராஜன் குரல்ல பொருத்தமான பாடல் வருதுங்க, கேளுங்க.

0: சிறப்பான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
2: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: கோட்ஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரை கலன் என பலவற்றை 80% வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். மாதம் முழுவதும் வாங்கக்கூடிய சிறப்பு பொருள் திங்கட்கிழமை தோறும் அறிவிக்கப்படும். வாரந்தோறும் 100,000 கோட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து கோட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் kots.com.sg.
5: வினோதமான பெயர்கள், அதே நேரத்துல உங்களுடைய பிறப்பு சான்றிதழ்ல உங்களுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கலாம். அதற்கு காரணம், அந்த காலத்துல இந்த அளவுக்கு இருந்த தொழில்நுட்பம் அக்காலத்துல இல்ல, அதனாலதான்.
6: அது ஒண்ணு, அல்லது காது செவிடு கேட்டுதான் எழுதுவாங்க. காது வந்து அவங்க தொடச்சிருக்க மாட்டாங்க
5: நினைக்கிறேன்.
6: இங்க லட்சுமி சொல்லிருக்காங்க, என்னுடைய தங்கையின் பெயர் சகோதரி சரஸ்வதி, ஆனா சான்றிதழ்ல சசிபிடி.
5: என்னுடைய
6: அண்ணனோட பேர் வந்து கோவிந்தராஜு, சான்றிதழ வந்து கோயந்திராஸ்.
7: மண்ணாங்கட்டி மண்ணு மாதிரியே இருப்பான் அந்த பையன், அதனால மண்ணாங்கட்டி வச்சிருப்பாங்க.
8: நான் கேட்டவன எனக்கு ஞாபகம், அதனால சொல்ல விருப்ப அடைகிறேன். எங்க அக்காக்கு ஒரு பேர், ரெண்டு பேர் இருக்கு. அவங்க பேர் வந்து ஆரிஃப்மா. அவங்க வாயில் நுழையாம வந்து பாஸ்போர்ட்ல இருந்து அபுமான்னு எழுதிட்டாங்க. இன்னும் வரைக்கும் அபுமா அபுமான் தான் இருக்கு. அவங்க பேரு உண்மையான வந்து ஆரிஃப்மா.
5: இரண்டு பெயர்கள் இருக்கிறதுல தப்பே இல்லை, இரண்டு முகங்கள் தான் இருக்க கூடாது.
6: ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னுடைய தாயாரின் பெயர் சுப்புலட்சுமி, அவங்களுடைய ஐசில வந்து சுப்புலேச்சேமி அப்படின்னு போட்டாங்கன்னா அப்பல இருந்து சுப்புலே சுப்புலே தான் கூப்பிடுவாங்களா?
5: கொடுமை பா, கொடுமை.

0: மாலை நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joyalukkas, world's favorite jeweler.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசி இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: சக்தி ஸ்ரீ கோபாலன் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிங்கப்பூரின் கேபிட்டல் தியேட்டரில் பிரம்மாண்டமான இசை அனுபவத்துடன் உங்களை சந்திக்க வருகிறார். நம்முடைய உள்ளூர் கலைஞர்களான மழை, கார்த்திக், சங்கீதாவுடன் இணைந்து அவர் வழங்கும் இசை மாயஜாலத்தை தவறவிடாதீர்கள். நுழைவுச் சீட்டுகள் சிஸ்டிக்கில் விற்பனையில் உள்ளன. இன்றைய சிறப்பு சலுகை பெற 8808-0377 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னுடைய நண்பரோட அவங்க பொண்ணுக்கு வந்து திருப்தின்னு பேர் வச்சாங்க. அந்த பொண்ணு வந்து படிச்சு நல்லா படிச்சு மருத்துவர் ஆயிட்டாங்க. அதனால இப்ப டாக்டர் திருப்தி டாக்டர் திருப்திங்கிற மாதிரிதான் கூப்பிடுவாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பேராதான் இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி. கேரலின் குறிஞ்சி தேவா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களுடைய சகோதரியின் பெயர் கிளேமன்ஸ்,
2: அதுக்கப்புறம்
1: எழுதிருந்தாங்க, பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்குது. அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். இது உங்க ஆனந்தம்
2: ஆரம்பம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
3: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது. நல்ல அழகான உருண்டையா செக்க செவேல் இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212, 101 சுரங்கம் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
5: ஹோஸ் இப்போது அளவுக்கு அதிகமான சலுகைகளை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலங்கின பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான சிறந்த தள்ளுபடி விலையில் நீங்கள் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் வாங்கக்கூடிய சிறப்பு பொருட்கள்: ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 512 GB கை தொலைபேசி, 1908 வெள்ளி மட்டும்தான், 13 விழுக்காடு சேமிக்கலாம். ஒரு ஏசர் நைட்ரோ V16S மடிக்கணினி, 1599 வெள்ளி மட்டும்தான், 20 விழுக்காடு சேமிக்கலாம். சாம்சங் துணி துவைக்கும் இயந்திரம் அல்லது குளிர்பதன பெட்டியை வாங்கும் போது 300 வெள்ளி வரை பணத்தை திரும்ப பெறலாம். வாரந்தோறும் 100,000 காட்ஸ் ஹோம் கிளப் புள்ளிகளை வெல்லும் வாய்ப்பு உண்டு. அனைத்து காட்ஸ் கடைகளிலும் நீங்கள் வாங்கலாம். இன்றைய செல்லுங்கள் காட்ஸ்.com.sg.
6: பிறப்பு சான்றிதழ்கள்ல ஏன் பெயர்களை மாற்றி எழுதிருக்காங்க, ஏன் மாற்றி அதை பதிவு செஞ்சிருக்காங்க, எதனால? அந்த காலத்துல தொழில்நுட்பம் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்தாலும் சரியா எழுத விட்டது அவங்களுடைய பொறுப்பு இல்லையா?
7: அங்கதான் தவறா ஆகுது அலிமா. ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒண்ணு கேட்டு எழுதணும் அல்லது இவங்களை எழுதி கொடுக்கணும். சோ இந்த சான்றிதழ்ல அவங்க எழுதி கொடுக்கும் போது அவங்க கையெழுத்து சரியா இல்லனா படிக்கிறவங்களுக்கு அது தவறுதலா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பெயர்ல வந்து இந்த ஃபேமிலி நேம் சர் நேம் கிடையாது. அதே மாதிரி முஸ்லீம் பெயர்களுக்கும் அது மாதிரி கிடையாது. இப்ப அப்துல் காதர் பின் அபுபக்கர்னா நம்ம வந்து பிரிக்க முடியாது, ஃபேமிலி நேம் சர் நேம் அப்படி பிரிக்க முடியாது. ஆனா சீன பெயர்களுக்கு அந்த மாதிரி இருக்கறனால இங்க தான் தவறுதல் நடக்குது. இவங்க தவறுதா எழுதும் போது அத வாசிக்கிறவங்க அல்லது வாசிச்சுட்டு யோர் நேம் இஸ் தலபதியா சொல்லுங்க.
6: அதே போல எனக்கும் பல முறை இது நடந்திருக்கு. ஒரு பேரை வச்சு கூப்பிடாம 10,000 வேறு விதமான பேர்களை வச்சு கூப்பிடுவாங்க. எத்தனை முறை சொன்னாலும் ஹலீமா அப்படின்னு சில பேருக்கு ஞாபகப்படுத்த முடியாது. ஆனா அதை சுருக்கி இப்போ படித்து கொடுத்த காலத்துல ஆமா ஹலீம்ஸ் கூப்பிடுவாங்க, ஈமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. HALEEMA இல்லையா, அதனால HAL தூக்கிட்டு ஈமான்னு மாத்திட்டாங்க. சில பேர் ஏமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது ரொம்ப சுலபமா அவங்களுக்கு வர்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனா பிறப்பு சான்றிதழ்ல நீங்க முழு பெயரை தான் கொடுக்கணும். அதனால தட்டச்சு செஞ்சு கொடுத்தா சிறப்பா இருக்கும்.
7: ஆனா என்ன சொன்னாலும் அந்த ஒளி அதை மறக்கவே முடியாது.
6: மைக் ஆஃப் பண்ணுங்க.
8: இத்தகவலை வழங்கியோர்
9: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். நில போக்குவரத்து ஆணையம் சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பேருந்துகளில் AI கட்டமைப்பை அறிமுகப்படுத்துகிறது. போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறியும் அந்த காணொலி பகுப்பாய்வு தொழில்நுட்பத்தின் சோதனையை ஆணையம் செய்து முடித்துள்ளது. தொழில்நுட்பம் 90 விழுக்காட்டு துல்லியத்தோடு செயல்படும் ஆற்றல் கொண்டது. பேருந்துகளில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கும் கேமராக்களை புதிய கட்டமைப்பு பயன்படுத்தும். சாலை விதிகளை மீறும் வாகன ஓட்டிகள், பேருந்து பாதைக்குள் அத்துமீறி நுழையும் வாகனங்கள், சாலை ஓரங்களில் சட்டவிரோதமாக வாகனத்தை நிறுத்தி வைப்பது போன்றவற்றை தொழில்நுட்பம் அடையாளம் காணும். பேருந்து ஓட்டுநர்கள் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ள இது வாய்ப்பளிக்கிறது. 2030 ஆண்டுக்குள் தொழில்நுட்பம் எல்லா பேருந்து பாதைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும். நகர மன்றங்களை நிர்வகிக்கும் EM சர்வீசஸ் நிறுவனத்தின் மூத்த மேலாளர் கையூட்டு பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 63 வயது புவா கின் சுவான் EM சர்வீசஸ் நிறுவனத்தில் பணியாற்றிய போது ஹாலன் புக்கிட் பஞ்சாங், சம்பவாங், செங்காங் ஆகிய நகரமன்றங்களை நிர்வகித்தார். குத்தகைகள் தொடர்பில் மற்ற நிறுவனங்களிடமிருந்து அவர் மொத்தம் 220,000 வெள்ளி லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஊழல், கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கியது ஆகிய குற்றங்களின் தொடர்பில் அவர் 6 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ இந்தோனேசியா செல்கிறார். இருநாட்டு வெளியுறவு தற்காப்பு அமைச்சர்கள் இன்று சந்திப்பு நடத்தவிருக்கின்றனர். இந்தோனேசியாவும் சீனாவும் தைவானிய கிழக்கு கரையில் கூட்டு கடற்படை பயிற்சி நடத்தி சுமார் 1 வாரம் ஆகும் நிலையில் அமைச்சர்கள் சந்திக்கின்றனர். பாதுகாப்பு, தற்காப்பு, வர்த்தகம் ஆகிய அம்சங்கள் முக்கியமாக ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனா, அமெரிக்கா ஆகிய வல்லரசுகளுடன் இந்தோனேசியா நட்புறவை பேட முனைகிறது. அதே நேரம் இருதரப்பிலிருந்தும் முதலீடுகளை ஈர்க்க அது முயற்சி மேற்கொள்கிறது. அமெரிக்க தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சி கணிசமாக குறைக்கப்பட்டது குறித்து சோல் நேர்மையற்ற வகையில் நடந்து கொள்வதாக வடகொரியா குற்றஞ்சாட்டியுள்ளது. தென்கொரிய அதிபர் லீ ஜேமியும் அமெரிக்காவின் முடிவை பாராட்டினார். அதேவேளை தென்கொரியா தனது ராணுவ பலத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் கூறினார். வடகொரிய தலைவருடனான நட்புறவை குறிப்பிட்டு தென்கொரிய கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைத்துக் கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் முடிவெடுத்தார். அமெரிக்க தென்கொரிய ராணுவ பயிற்சி திட்டமிட்டதை காட்டிலும் 1 வாரம் முன்னதாக இன்று முடிவடைந்துள்ளது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சர்ச்சை நிலவும் சூழலில் எந்த தரப்பையும் ஆதரிக்காமல் நடுநிலையாக நடந்து கொள்ளுமாறு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ தென்கொரியாவை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்கொரியா பூசலின்றி இருதரப்புடனும் நட்புறவை வளர்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர். தென்கொரியா சீனாவுடன் நட்பார்ந்த கொள்கையை வகுத்துக் கொள்ளும் என்று நம்புவதாக தென்கொரிய அதிபர் லீ ஜேமியுங்கிடம் திரு வாங் இ சொன்னார். சீன தென்கொரிய உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்ல திரு லீ விருப்பம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சிகளை முக்கியமான தருணத்தில் கீழறுப்பதாக அமைதி பேச்சை நடத்தும் நாடுகள் கூறுகின்றன. துருக்கியே, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களை சாடின. சண்டை நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்று அவை வலியுறுத்தின. 3 நாடுகளும் அது குறித்து கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமைதி முயற்சிகள் முக்கிய கட்டத்தில் இருப்பதாக கூறிய நாடுகள் பதற்றத்தை தூண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என இஸ்ரேலை கேட்டுக் கொண்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் மாநில சட்டமன்ற கட்டடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியதாக பெண் ஒருவரை அந்நாட்டு மத்திய புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. 35 வயது ஜெசிகா பாவி அந்த கட்டடத்தில் பணிபுரியும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் செனட்டர்களையும் கொல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அவர் முன்னதாக IS அமைப்புக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவையும் வளங்களையும் வழங்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜெசிகா நியூயார்க் கேபிட்டல் கட்டடத்தை தொடர்ந்து கண்காணித்ததாகவும் அவர் போலியான வெடிகுண்டை வைத்திருந்ததாகவும் வழக்கறிஞர்கள் கூறினர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. சென்ற வாரம் அங்கு கனமழை கொட்டி தீர்த்தது. சுரங்க ரயில் நிலைய கூரைகளிலிருந்து தண்ணீர் வடிவதை காட்டும் காணொளிகள் வெளியாயின. நியூயார்க் நகரின் அவசரகால நிர்வாக அமைப்பு இந்த வாரம் பயண ஆலோசனையை வெளியிட்டது. திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் குறித்தும் பயணத்தில் இடையூறுகளை எதிர்பார்க்கும்படியும் அது ஆலோசனை வழங்கியது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
5: நீங்க உங்க திறனை

0: கண்ணிலால் கைது செய்யப்படுதல் இருந்த கார்த்திக் சித்ரா கொண்டு வந்த பாடல் ஒலிவர் பாடினது கேட்டீங்களே. முதல் பாடலே ரொம்ப மென்மையான ஒரு பாடலாக அமைஞ்சிருந்துச்சு. இதே ஃபீல்ஸ்லதான் இந்த ஒரு மணி நேரம் இருக்க போகுது. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், மௌனம் பேசி இதை படத்தில் இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் காத்துட்டு இருக்கு. அதோட
1: வயிறு நிறைய நிறைய நல்ல பிரியாணி சாப்பிட்டு பாடல அப்படிதான்
0: ஆடுகள படத்துல இருந்த இந்த பாடல். அதோட
1: பாலைவனத்துல கொளுத்துல வெயில இந்த மாதிரி கேட்டா அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லும்?
0: ஒண்ணு வேணாயா, எனக்கு தண்ணீர் குடியா,
1: இங்க இருந்து போடா.
0: பங்குனி வெயில் பல்ல கடி அடிக்குது, என்ன வேணுமா, போயா. கண்டு
1: சித்ரா சௌமி.

0: SLE நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் எவென்யூ 7க்கு பிறகு விபத்து, அங்கு 3 தடத்தை நீங்க தவிர்த்தரணும். அதே போல PIE நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு விபத்து, அங்கு 1 தடத்தை நீங்க தவிர்த்தரணும்.
1: போக்குவரத்து நெரிசலாக உள்ளது AY நோக்கி செல்லும் CT, அங்கு மோன்மீன் ரோடுக்கும் PI சாங்கிக்கும் இடைப்பட்ட பகுதியில்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: Maverick Events in production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டு கிடைக்க

0: கல்பி சைவ உணவகம், சைடல் விசாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: கண்டுக்குண்டேன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. ஒரு கேள்வி உங்களுக்கு நாங்க எடுத்து வச்சிருக்கோம் சொல்லி இருந்தோம்.
1: இப்ப மனிதர்கள் மட்டும் நல்லா நடிக்க மாட்டாங்க, இயற்கையில விலங்கினங்களும் நல்லா நடிக்கும். தன்னை காப்பாற்றிக் கொள்ள சில விலங்கினங்கள் அதை செய்யும். ஆனா அதுக்கு குறிப்பிட்ட ஒரு விலங்கினம் இதை தவிர்ப்பதற்காக, இதை அவாய்ட் பண்றதுக்கு இறந்த மாதிரி நடிக்கும்னு ராயல் சொசைட்டி ஓபன் சயின்ஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க.
0: இந்த மாதிரி பல விலங்குகள் நடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, ஆனா குறிப்பிட்ட இந்த ஒரு விலங்கினம், சரி, ஒரு பெண் இனத்தை சேர்ந்த இந்த விலங்கினம் இதை தவிர்ப்பதற்காக, இதை அவாய்ட் பண்றதுக்காக செத்த மாதிரி நடிக்கும் அப்படின்னு
0: தவிர்க்கிறதுக்காக. சரி, மேலே நீங்க யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9 68.
1: எதை தவிர்ப்பதற்காக அந்த பதில் சொல்ல, இது எந்த விலங்கினம் சொன்னாலே போதும்.
0: சரி, எந்த விலங்கு இப்படி செய்யும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மடிந்த மாதிரி அது நடிக்குமா? இது தவிர்க்கிறதுக்காக எந்த விலங்கு இப்படி செய்யும்னு சொல்லுங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய குரல்லையும் இசையிலையும் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. சச்சின் படத்துல இருந்து இதோ.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
4: நேயர் ஒருத்தவங்க குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. விஜய்யா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நரியா நரிதான் பதிலா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒப்பசமா அப்படின்னு ராதா மைக்கேல் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. சில பேர் இப்பதான் வழி பக்கமா வந்திருப்பாங்க, அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வி கேட்கிறோம்.
5: அதாவது ராயல் சொசைட்டி ஓபன் சைஸ் இவங்க வெளியிட்ட தகவல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இயற்கையில இந்த ஒரு குறிப்பிட்ட பெண் விலங்கினம் இதை தவிர்ப்பதற்காக மடிந்த மாதிரி இறந்த மாதிரி நடிக்கும் சொல்லிருக்காங்க. அது எந்த விலங்கினம் கேட்டிருந்தோம்.
4: நரி கிடையாது, தவறான பதில்.
5: நரி இல்ல. அதன் பிறகு
4: இது ஒரு புகைப்படம் வந்திருக்கு, பயங்கரமா இருக்கு.
5: இல்ல, இதுதான் ஒப்போசம். நானும் முதல் முறை இதை பாக்குறேன். ஒரு மாதிரியான எழி மாதிரி
4: கீரி
5: கீரி கீரியா. இங்க வந்து டிராகன் ஃபிளைஸ் கேட்டிருக்காங்க, அது கிடையாது. அதன் பிறகு பாம்பான் கேட்டிருக்காங்க, அது கிடையாது. சரி, இன்னொரு குறிப்பு கொடுக்கறேன். இந்த விலங்கினம் தண்ணீர்லயும் வாழும், நிலத்திலயும் வாழும்.
4: பெரிய ஒரு குறிப்பை வழங்கிட்டாரு.
5: ஆமா, அப்படி நேரோடான் பண்ணிக்கலாம். இந்த விலங்கினம்
4: குறிப்பா எந்த ஒரு விலங்கினத்தை பத்தி காதர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9968. மென்மையான ஒரு பாடல் மௌனம் பேசியதே. பாடல இருந்து சங்கர் மகாதேவனுடைய குரல்ல இதோ.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்லயும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்றந்த ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
2: சரி, இன்று ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருந்தோம். இயற்கையில நடிக்கும் திறமை எல்லா விலங்கினங்களுக்கும், சில விலங்குகளுக்கு இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும் போது ராயல் சொசைட்டி ஓபன் சயின்ஸ் இவங்க வெளியிட்ட தகவல்ல என்ன கண்டுபிடித்திருக்காங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விலங்கினம், இது வந்து தண்ணீரையும் வாழும் நிலத்திலையும் வாழும், இந்த ஒரு குறிப்பிட்ட பெண் விலங்கினம் இதை தவிர்ப்பதற்காக நடிக்கும், அதுவும்
3: பல பேரும் அவங்க குரல் பதிவை எடுத்து பதில்களை சொல்லிருக்காங்க.
4: அது வந்து டார்டிஸ், டார்டிஸ் தான் அப்படியே செத்த மாதிரி நடிக்கும் போல இருக்குது.
2: இல்ல, ஆமை
5: கிடையாது. காதல் நீங்க கேட்டு வந்து திமிங்கிலம், திமிங்கிலம் தான் விட உங்களுக்கு நல்ல வெள்ளி என்று வாழ்த்துக்கள்.
2: கொஞ்ச நாளைக்கு நம்ம பேர் மாத்திரம் இல்ல, நம்ம பேரை கம்பைன் பண்ணிடுவாங்க. கீமான் கூப்பிடுவாங்க.
3: காதர் கூட்டல் ஹலீமா கீமா.
6: வணக்கம் ஹலீமா, ராமு பேசுறேன். இது வந்து இதோட விட வந்து முதல்ல நினைக்கிறேன்.
2: முதல்ல கிடையாது,
6: அதாவது பதில் நினைக்கிறேன்
2: கிடையாது.
4: வணக்கம் காதர் ஹலீமா, நான் நினைக்கிறேன் அது வந்து ஆமை அப்படின்னு.
7: நீங்க சொல்றது வந்து நீர் நாயா, நீர்ல உள்ள நாய். அதா
3: கடைசியா ஒரு
8: குறிப்பிட்டு. வணக்கம்,
3: வணக்கம் சொல்லுங்க.
8: அந்த விலங்கு வந்து
3: முதலைன்னு சத்தியமூர்த்தி அவரும் சரியா சொல்லிருக்காரு. குறிஞ்சதி வாயிலா தான் எல்லாருமே சரியான பதில தெரிவிச்சிருக்காங்க. ஃபால்கோ ராஜ் அவரும் சரியா சொல்லிருக்காரு. ஜாஸ்மின், நீங்க எல்லாருமே அதே பதில குறிஞ்சதி வாயிலா தெரிவிச்சிருக்கீங்க. சேகரும் மலேசியாவில இருந்து அதே பதில சொல்லிருக்காரு. அந்த பதில் என்னவென்றால்
2: அவளைகள். தவளைகளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான பேரு, ரானா டெம்பரோரியா.
3: டெம்பரோரியாவா? இல்ல ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு தவளையா?
2: இல்ல, இது யூரோப், ஐரோப்பால இருக்கிற ஒரு
3: தவளை. தவளை வகை
2: கொஞ்சம் அத்தாசன நினைக்கிறேன். அது குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக இத செய்தான்.
3: அதாவது
2: நான் சொல்ல மாட்டேன்.
3: பாட்டுல கேளுங்களே.
9: மாசி மாசம்
3: புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு.
2: தவிர்க்க
3: இதுக்கு மேல
2: வேணாம். ஏதோ சொல்லு. I don't want tonight அப்படி சொல்லும் போது நினைச்சிருப்பா, சத்தமா நினைச்சிருப்பா.
3: அப்படியாவது விடுங்கப்பா அப்படின்னு உங்களுக்காக சாய்ந்தவி சத்ய பிரகாஷ் கொண்டு வரும் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. தாண்டவம் படத்துல இருந்து தொடர்ந்து மொழி பக்கமா இணைஞ்சிருங்க. பிற்பகல் ஒரு மொழி செய்திகளுக்கு பிறகு உங்களை மீண்டும் நாங்க சந்திக்கிறோம். இது ஆனந்தம்.
2: நீங்க என்னதான் தாண்டவம் ஆனாலும் அந்த தவளை மடியாது.
3: ஆரம்பம்னு சொல்லி முடிச்சிருங்கப்பா.
2: ஆனந்தம் ஆரம்பம்.

0: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய காலை பொழுதிலே முதல்லே வளமை போல் இன்றும் வருகிறது நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே இன்றைய காலை பொழுதிலே முதலே ஒலிக்கவிருக்கிறது வளமை போல் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக வீரமணி ராஜு குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வீரமணி ராஜு குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியோலிருப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஜாலினி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது யாழினி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் இ.எம். ஹானிஃபா குழுவினர் பாடிய இந்த பா

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் இஎம் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் எனி வாராகி புகழ் மாலையுடன் சியாமலா தேவி குழுவினர் பாடிய

கேட்டது வாராகி அம்மன் புகழ் மாலை தந்திருந்தார்கள். சியாமளா தேவி குழுவினர் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜோன் போல் பெர்னாண்டோ குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக ஜோன் போல் பெர்னாண்டோ குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் ஒலிபரப்பாகும். டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் இணைய நிகழ்ச்சியின் நிறைவாக தொடர்கின்றது கிருஷ்ண காணம்.

கிருஷ்ணகானமாக நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக் கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் அளித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

0: புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். முதலில் இணைப்பில் வந்தவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோரும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு என்று மார்க்காதரின் திருவாதத்தில் இருந்து கட்டறத்தல் என்பது தரப்போகின்ற பொருளும் அந்த பாட்டும். நன்றி. கட்டறுத்தல். இப்பதிகத்திலும் இறுதி செய்யுள் அகண்ட வழிபாட்டை குறிப்பது பற்றி இத்தலைப்பு ஏற்பட்டது போலும். கட்டி அறிவு மறைவை ஒழித்தல் என்பது பொருள். வெள்ளந்தால் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானியே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தால் உறுப்பினலில் கீழ்மேலாக பதத்து உருகும் அவர் நிற்க என்ன யாண்டாய்க்கு உள்ளந்தால் நின்று உச்சியளவின் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையினே தீவினையினேற்கே உதை வான் நின்று இறங்கிய கங்கை வெள்ளமானது விழுந்து தங்குதற்கேற்ற விரிந்த தடையினை உடையாய் காளையை உறுதியாக உடையாய் தேவர் தலைவனே என்று அன்பர் சொல்ல கேட்டவுடனே ஆர்வம் மிகுந்த மனத்தினராய் மேட்டி நின்று பள்ளத்திலே விழுகின்ற மிகுந்த நீர் போல மேகுகளாக விழுந்து வணங்கி நெஞ்சம் துடி துடித்து உருக்கங்கொள்ளும் திறந்த அடியார் உன் அருளை எதிர்பார்த்து நிற்க அவர்களுக்கு அதை கொடாது தகுதியற்ற என்ன பெருங்கருணையால் ஆண்டு கொண்ட உனக்கு என் உள்ளங்கால் முதல் உச்சி வரை உள்ள உடம்பின் பகுதிகள் அனைத்தும் மனத்தில் இயல்புடையதாய் உருக வேண்டும். அப்படி உருகவில்லை மேலோனே உடம்பு முழுவதும் கண்ணின் இயல்புடையதாய் நீர் பெருக்க அதன் வெள்ளம் பாய வேண்டும். அப்படி பாயவில்லை ஆதலின் கொடிய வினையுடையனுக்கு நெஞ்சானது கல்லினால் அமைந்ததேயாம். இரு கண்களும் மரத்தினாலேயாம் என்று கூறிக்கொண்டு இதனாலே வீடு பிறப்பை அறுத்து நெஞ்சினார் மெச்சினார் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணுமானடம் ஆடி உகப்பன அஞ்சலு தோமே தென்னிலா மலர்ந்த வேணியாயுண்டன் திருநடம் கொம்பு

0: திரு சிதம்பரம். நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நிறத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனைக்காக தொடர்ந்து வைவர் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் கேமா.
1: ஆமாம், உங்களுக்கு இனிய காலை வணக்கம்.
2: நீங்களும் பக்கத்துல இருப்பவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவரை வேண்டிக் கொண்டு புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 22 இறைவசனங்கள் 34 40 வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படியாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு அன்பே அடிப்படை. நன்மையோ தீமையோ எல்லோரிடமும் எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கின்றது. வாழ்வின் அற்பமான விஷயங்களிலும் கூட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வார்த்தையையே எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். எதிராளி பதில் சொல்ல முடியாமல் அவனை வாயடைக்க செய்யும் போதுதானே வெற்றி பெற்றதாக நம்புகின்றான். இந்த தந்திரத்தை கையாண்ட சதுசேயரை மட்டுமல்ல பரிசேயரையும் இயேசு வாயடைக்க செய்த நிகழ்வுகளில் ஒன்றை என்று காண்கின்றோம். கடவுளை அன்பு செய்வதையே முதன்மையாக கொண்ட மோசே காலத்திய திருச்சட்டத்தை வைத்து நம்மை சோதிக்க எண்ணும் நபர்களை இயேசுவின் பதில் வார்த்தைகள் அதற்கு மேல் கேள்வி கேட்க விடாமல் செய்கின்றன. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அடிப்படை கட்டளையான அன்பு வைத்தே அவர்களது வாயை அடைத்தார் இயேசு. இறைமகனின் வார்த்தைகள் முன் எதுதான் நிற்கக்கூடும்? நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நீங்க எடுத்து வைக்க நான் கட் பண்ணிட்டேன்.
0: அதான் திருப்பி இன்னொரு
1: வழக்கமானது அடிச்சு அடிச்சு கட் பண்ணி பண்ணி அடிக்கிறது எடுக்க டக்கண்டு கட் பண்ணிட்டேன். ஓகே. ஒருவன் தவம் செய்து இறைவனிடம் தன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற ஓர் ஆள் வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இறைவன், நீ கேட்ட வரத்தை தருகிறேன், ஆனால் நீ அவனுக்கு தொடர்ந்து ஏதாவது வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் உன்னை விழுங்கி விடுவான் என்றார். அவனும் சரி என்று சம்மதித்தான். உடனே இறைவன் அவனுடன் ஒரு பூதத்தை அனுப்பி வைத்தார். பேராசை கொண்ட அவன் அந்த பூதத்திடம், எனக்கு இந்த நாட்டு அரசன் வசிப்பதை விட பெரிய அரண்மனை ஒன்று வேண்டும் என்றான். கண் மூடி கண் திறப்பதற்குள் அழகிய அரண்மனை ஒன்றை கட்டி கொடுத்தது பூதம். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் மேலும் அவன் ஆசைப்பட்டவற்றையெல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றிவிட்டு, வேலை கொடு வேலை கொடு, இல்லை என்றால் உன்னை விழுங்கி விடுவேன் என்று பூதம் அவனை மிரட்ட ஆரம்பித்தது. பூதத்துக்கு வேலை கொடுப்பதே அவனுக்கு வேலையாகிவிட்டது. அவனால் முடியாமல் போய் மிகவும் சோர்வடைந்து போனான். பூதம் அவனை விரட்ட ஆரம்பித்தது. மீண்டும் இறைவனிடம் ஓடினான். என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினான். மனமிறங்கிய இறைவன் அவனை விரட்ட வந்த பூதத்துடன், நான் செல்லும் வரை இந்த படிகளில் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டு இரு என்று கட்டளையிட்டார். பூதமும் இறைவன் சொன்னபடி படிகளில்

0: நீங்கள் இணைந்திருப்பது நற்சிந்தனை நேரத்தோடு. நற்சிந்தனைக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவரையும் அழைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: காலை வணக்கம் கேமா. ஜேமலையிலிருந்து புங்கியோர் ராஜா
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நச்சினை வழங்குகின்றேன். முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. காலை எழுந்தவுடன் முதல் கடமையாக இறைவனை அமைதி பொறுமையோடும் என தூய்மையோடு வணங்கி வழிபட வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை இறைவன்தான் பாதுகாப்பார், இறைவன்தான் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இளமையிலும் இறைவனிடம் மன தூய்மையோடு அர்ப்பணித்து விட வேண்டும். இறைவனை மறக்காமலும் வாழ வேண்டும். இறைவனிடம் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். அன்றும் இன்று நம்மை படைத்த இறைவனால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இறை நம்பிக்கையோடும் வாழ்வோம். அனைத்திலும் இருப்பவர் இறைவன். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். துன்பம், வேதனை, சோதனை, நோயோ எது வந்தாலும் மனம் சோர்ந்து போகாமல் எழுத்து போராட வேண்டும். அறிவுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. அமைதி பொறுமையோடு வாழும் காலம் வரை அறிவு கதவை திறந்து வைக்க வேண்டும். இளமையில் கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்ததற்கே சுகத்தின் அருமையை உணர முடியும். கவலைப்படுவதால் எந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடப் போவதும் இல்லை. இறைவனே தந்தையாக பார்க்க வேண்டும். தந்தை தாயை முதல் கண்கண்ட தெய்வமாக பார்க்க வேண்டும். வாழும் வாழ்க்கையில் இவர்களா இன்றும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இளமையில் நல்லதை செய்ய வேண்டும் என்பதை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு அதில் துன்பத்தை சந்தித்தாலும் பின்வாங்கக்கூடாது. நல்லதை உள்வாங்கி தீயரை விட்டு விலகி வாழும் போது இறை ஆட்சியுடன் வாழலாம். இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்தது சுலபமான காரியம் இல்லை. நாம செய்யும் அனைத்தையும் இறைவன் அறிவான். உண்மையை உருவாக்கி நாங்கள் வாழ வேண்டும். உள்ளம் உருகி வழிபட்டால் இறைவன் வாழும் காலம் வரை இறை ஆட்சியுடன் வாழலாம். இறைவன் அருள் எளிதிலும் கிடைத்துவிடும். விரும்பிய வரை இறைவனை வழிபாடு செய்ய அதிலும் தாயாக கருதுவது சிறப்பாகும். அறிவாய் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த விட்டாடி மனம் தீய வழிக்கு சென்றுவிடும். வாழ்க்கை ஒன்று சேர்ந்த கணவன் மனைவிகள் தான் எல்லாமே அடங்கியுள்ளது. இல்லறம் நல்லறமாகவும் இல்லறம் ஒரு கோயிலாகவும் இருப்பதற்கு இல்லத்தில் அமைதி, பொறுமை, ஒற்றுமை, புரிந்துணர்வு, அன்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழும் போது இறைவன் வழி நடத்திலே வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து வாழ்வோம். கடமையை செய்வோம். உரிமைகளையும் இறைவனிடமே பெற்று கொண்டு இறையாசியுடன் மகிழ்வாக நலமாக வாழ்வோம். இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தும் வாழ்வோம். மீண்டும் நல்லிணக்கத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம் கேமா.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: தொடர்ந்து நற்சிந்தனைக்காக வைபர் ஊடாக வந்திருப்போர் வணக்கம். வணக்கம்,
1: காலை வணக்கம் சௌரியமா, லண்டன்ல இருந்து பாலன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நீங்க கலையத்தில் எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம், நன்றி.
1: நன்றி சோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த சர்வத்தையும் சிருஷ்டித்த சிவகுமாரனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த அன்பான உறவு அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுடன் குடும்பத்தினருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் அணு தினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் எடுத்துக்கொண்டு பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுத சுவிசேஷம் 18 அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-20 முடிய பத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இரண்டு மனுஷர் ஜபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என்

0: சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். ஆயக்காலம் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் இயேசு தொடும்படி குழந்தைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ குழந்தைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது தலைவன் ஒருவன் இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். தொடர்ச்சி சௌகரி நாளை தோழமை சொல்லிக் கொண்டு, நன்றி, வணக்கம் சௌகரி கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்,
0: ரொம்ப நன்றி.
1: நேரம் சரியாக 8:19. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம், தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக அழைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ஹேமா,
1: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், மது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். இன்றைய இறைவாட்டையின் சிந்தனையாக, அன்பு இல்லாத வெறுமையுள்ளம் அனைத்து தீமைகளின் தொடக்க இல்லம். இந்த உலகத்தின் மொழி அன்பு, அனைவரையும் ஒன்றாக இணைக்கின்ற அன்புதான் இந்த உலகத்தில் எல்லாம் என்பதை உரக்கச் சொல்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். அன்பை விளக்கின்றவர் அன்பை பெறுகின்றார், அதனால் இன்பம் அடைகின்றார். நாம் பிறரால் அன்பு செய்யப்பட விரும்புகின்றோம். அன்பு செய்கின்றவர்கள் நம்மோடு இருக்கும் போது அதன் ஆனந்தமே தனிதான். பிறர் நம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்பும் நாம் பிறரை முழு மனதோடு அன்பு செய்கின்றோமா என்ற கேள்வி என்பது கேள்விக்குறிதான். மனிதகுல வரலாற்றில் மனிதர் கடவுள் மனிதர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை வைத்துத்தான் அன்பின் அளவுகோலை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் செய்த அளப்பரிய காரியங்களையும் அவரது மேலான பெயரையும் புகழ்ந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய மனிதன் கடவுளையே பழித்து பேசுவது மானுட குலம் எந்த அளவுக்கு நன்றிகெட்ட தனமாக வாழ்கின்றது என்பதன் வெளிப்பாடு. கடவுளிடம் இருந்து நலன்களை பெற்றுக் கொண்டதற்கே நன்றி செலுத்தாத மனிதன் சக மனிதர்களை எப்படி அன்பு செய்ய முடியும்? நன்றி என்ற மூன்றெழுத்து நமக்குள் இருக்கின்ற போது அன்பு தானாக சுரக்கும். நம் மீது அன்பு காட்டும் இறைவனுக்கு நமது வாழ்வில் முதலிடம் கொடுக்க வேண்டும். நமது வாழ்வில் எல்லாமுமாக இறைவன் இருக்க வேண்டும். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இறைவனின் அருளால்தான் என்பதை உணர வேண்டும். இன்றைய நாட்களில் இறைவனின் பராமரிப்பு நமக்கு இல்லாவிடில் நாம் எப்படி இருப்போம் என்பதை சிந்தித்தாலே நமது வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். இறைவனை பற்றிய புரிதல் நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். இன்றைய உலகில் வாழும் பல பேர் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையை நமது அன்பால் நாம் ஊட்ட வேண்டும். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்ற உணர்வு நமக்குள் இருக்கின்ற போது நாம் பாதுகாப்பை உணர்கின்றோம். அவரது பிரசன்னம் நம்மோடு இருக்கின்றது என்பதை நாம் உணரும் போது அவரது அன்பையும் பிறரது நலனையும் எதிர்நோக்கி வாழ ஆரம்பிக்கின்றோம். கடவுள் நம்மை நிரந்தரமாக எந்தவித நிபந்தனையுமின்றி அன்பு செய்யும் மேலான அன்பு செய்யும் வேளை அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மனமாற்றம். மனமாற்றம் பெறும் ஒவ்வொருவரையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். இன்று அவரின் அழைப்பை ஏற்று அவரின் பிள்ளைகளாக மாறுவோம், அன்பாக நாங்களும் இருப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரும் அன்பு ஒருவரையொரு அன்பு செய்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன். ஹேமா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து நச்சினைக்காக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் ஹேமா, உன்னை பசுதி.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் வணக்கம் கூறி, எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் கூறி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, இன்று வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்களால் மிகவும் பக்தியுடன் கடைபிடிக்கப்படுவது வரலட்சுமி விரதம். எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் அதன் வரலாறு புராண கதைகளை தெரிந்து கொண்டிருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிகவும் அதிகமாகும். இந்த வரலட்சுமி விரதம் என்பது ஒரு முனிவராலோ அல்லது தேவர்களாலோ சொல்லப்பட்டது அல்ல. எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதமோ அந்த தெய்வத்தாலேயே மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட விரதம் தான் வரலட்சுமி நோன்பு விரதம். அது மட்டுமல்லாமல் தெய்வத்தை நம் வீட்டிலேயே உருவாக்கி தன் முன் வைத்து விரதம் அனுசரிப்பதும் இந்த வரலட்சுமி நோன்பித்தார். இதன் புராண கதை. சௌராஷ்டிரா தேசத்தைச் சேர்ந்த பத்ரத்வஸ் என்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக திகழ்ந்தார். அவனது மனைவி சுரசந்திரிகா மகாராணியாக இருந்தார். பணத்து திளைத்ததால் பொன் பொருளை மதிக்காமல் இருந்தார். அவருக்கு சியாம பாலா என்றொரு மகள் இருந்தார். தாய் தந்தையரால் மிகவும் சிறப்பாக வளர்க்கப்பட்டு நல்ல குடும்பத்தில் மனமுடித்து கொடுக்கப்பட்டார். ஒரு சமயம் மகாலட்சுமி தாயார் வயதான சுமங்கலி வேடம் தரித்து சுரசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார். சுரசந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை விரிவாக கூறி அதை கடைபிடிக்கும்படி கூறினார். மனமுடித்த மகளை பிரிந்த ஏக்கத்தில் இருந்த சுரசந்திரிகா லட்சுமி தேவியை யாரோ ஒன்று கருதி விரட்டி விட்டார். அப்படி விரட்டிப்பட்ட லட்சுமி தேவியை சுரசந்திரிகா மகாராணியின் மகள் சியாமபாலா சமாதானப்படுத்தி அவரிடம் இருந்து வரலட்சுமி விரத முறைகளை விரிவாக கேட்டு உபதேசம் பெற்றார். பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தார். விரத மகிமையால் அவள் செல்வ சிறப்பை அடைந்தாள். ஆனால் லட்சுமி தேவியை அவமானப்படுத்தி அவளது பெற்றோர் வறுமையில் வாடத் தொடங்கினர். இதனை அறிந்த மகள் சியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் அவர்கள் செய்த தீவினையால் அது கரியாகிவிட்டது. இதையடுத்து சியாமபாலா தன் சாயான சுரசந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லி பூஜை செய்யும்படி கூறினாள். அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள். அதன் பிறகு இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைத்தது. இதனால் மகாலட்சுமியே சியாமபாலாவை பார்த்து வியந்து போனார். மேலும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் வீட்டில் நான் பூரணமாக நிலையாக தங்குவேன், என் அருள் பூரணமாக கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார். இந்த விரதத்தை கடைபிடித்தாலும் விரத முறையை மற்றவருக்கு சொன்னாலும் புண்ணியம் கிடைக்கும் என்றார். அப்படி அம்பியே கூறிய விரதம் என்பதால் அது எவ்வளவு பெரிய சிறந்த விரதமாக இருக்கும் என உணர வேண்டும். மற்ற விரதத்தை விட மிகச்சிறந்த விரதமாக பார்க்கப்படுவதால் எல்லோரும் கடைபிடிப்பது நல்லது என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து வாய்வரோடாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: உங்களுக்கும் இனிய கேக்குதா?
2: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: நீங்களும் நலமா இருக்கிறேன். இந்திய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாமே இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நான் வந்து ஜானடைகிறேன். இன்று பொது காலத்தின் 20 வாரத்தின் 5வது நாள் வெள்ளிக்கிழமை, கிறிஸ்து சிந்தனை. நீதி தலைவர்கள் ஆட்சியாளரே இது ஆட்சியாளராக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கோடி பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவுள்ள பெத்லேயும் ஊரைச் சேர்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தன் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மூவாய் நாட்டுக்கு செல்லார். அவர் பெரிய எலிமேலக்கு. அவர்கள் மூவாய் நாட்டை தடைந்து அங்கு வந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமேல் இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தர்களை தவிர வேறு துணியற்றவராய் அவருவரும் மூவா நாட்டுக்கு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஒர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து 7 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்களேனும் கிளியேனும் இறந்து போயினர். நாகோமி தன் கணவரையும் இரு மைந்த நிறையும் இழந்து தன்னந்தனியாக விடப்பட்டார். நாகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டோர் தம்மக்களை கருளையரன் கண் நோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நாகோமி மூவா நாட்டில் இருந்த போதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மூவா நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். இதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். ஒருபா தான் நம்ம தன்னாமியாருக்கு முத்தம் கொடுத்து விட்டு திரும்பி சென்றார். ஆனால் ருத்து பிரிந்து போக மறந்து விட்டார். நகோமி அவளிடம் இதுவார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களை நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ருத்து, உம்மோடு வராமல் உண்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இன்பம் இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்றார். இவ்வாறு நாகோமியும் தன் மருமகளான மொவாய்விய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெற்றிலேயே ஊர் வந்து சேர்ந்தபோது வாற்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. என்னெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. கடவுள் அன்பு பிறரன்பு நிலையான வாழ்வுக்கு அவசியம். இந்த ரெண்டு அன்பில் முதலாவதாக வருகின்றது என்ற கேள்வியை எழுப்பினோம் என்றால் பிறர் அன்பிலே கடவுளின் அன்பை காண வேண்டும் என பதில் கிடைக்கின்றது. இது சாத்தியமா? சாத்தியம். அதற்கான வழி நம்ம எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். நாம் நாமாக இருப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோமா? நல்லவர்களுக்கு நல்லதும் மற்றவர்களுக்கு அன்பு செய்து எங்களது அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்வோமா சிந்தித்து
0: செயல்படுவோம். நன்றி.
3: நன்றி
0: வணக்கம். நன்றி. தொடர்ந்து நச்சினைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவரே நிறந்தாலே நீங்கள் நிலம்பால் எல்லாம் வெல்ல டென்மார்க் பிறந்த அவிதாமி என்னை பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் வெல்ல சத்தியதாயி பவன் தேவி எல்லாம் வெள்ளிக்கிழமை நம் இதயம் கலிலிருந்து அகங்காரத்தை ஏன் அகற்ற வேண்டும், அதை எப்படி செய்வது, அதற்கான உண்மைகளை பகவான் தெளிவாக விளக்குகிறார். அவற்றை நினைவு கூறுவதன் மூலம் இந்த அகங்காரத்தை நாம் முழுமைப்படுத்த முடியும். கடவுள் கோபத்தையும் அகங்காரத்தையும் தவிர மற்ற அனைத்தையும் பொறுத்து கொள்வார். அவர் அதை விரும்ப மாட்டார். அந்த அகங்காரம் என்றால் என்ன? நமக்கு எதற்காக அகங்காரம் இருக்கிறது? அது உடல் அளவுக்கா, புலன்களின் வலிமைக்கா, அறிவு கூர்மைக்கா, அல்லது செல்வத்திற்கா? இவற்றில் எதுவும் நிரந்தரமானதல்ல. அகங்காரம் பல தீய குணங்களை வளர்க்கிறது. கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்தியம், உண்மை, தர்மம், நீதி, சாந்தி, அமைதி, பிரேமம், அன்பு, அகிம்சை, வன்முறையின்மை போன்ற புனிதமான மற்றும் உன்னதமான குணங்களை வழங்கியுள்ளார். இந்த குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். கோபம், பொறாமை, வெறுப்பு ஆகியவை ஒரு மிருகத்துக்குரிய தீய குணங்கள். அத்தகைய மிருகத்தனமான குணங்களை கொண்ட ஒருவரை எப்படி மனிதன் என்று அழைக்க முடியும்? மனிதன் என்பவன் நல்ல குணங்களை கொண்டவன். உண்மையை பின்பற்றுங்கள். உண்மையே கடவுள். அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். அன்பே கடவுள். அன்பில் வாழுங்கள். துரதிருஷ்டவசமாக இன்று மக்கள் தங்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் புனிதமான மற்றும் உன்னதமான குணங்களை வெளிப்படுத்த செய்வதில்லை. தங்களை உள்ளார்ந்த இயல்பை புறக்கணித்து வெளியிலிருந்து பெற்ற குணங்களுடன் வாழ்கிறார்கள். மனித உடல் ஒரு இரும்பு பெட்டகம் போன்றது. இந்த இரும்பு பெட்டகத்தினுள் கூடியிருக்கும் ஆத்மா ஒரு விலைமதிப்பற்ற வைரம் போன்றது. உள்ளே இருக்கும் வைரம் பறிக்கப்பட்ட அந்த விலை மதிப்பட்ட ஆவரணங்களுக்குத்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும். வெளிப்புற இரும்பு பட்டாளத்துக்கல்ல, மனித உடலுக்குள் சத்தியம் தர்மம் சாந்தி பிரேமம் அகிம்சை போன்ற விலை மதிப்பட்ட ஆவரணங்கள் தன் அகங்காரத்தில் மூழ்கி இருப்பவனால் பிறவை அறிய முடியாது. அகங்காரம் நீங்கும் போது இறைவன் தோன்றுகிறார் என்று பகவான் தன் உரையில் கூறியிருக்கிறார். குறிக்கோள் மற்றவர் உங்களை சந்திக்கிறேன். உங்களை அன்பு நேசிக்கும் ஜன்மான் லாக்குனபுரான். வணக்கம் நேரில் வணக்கம்மா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும்.

0: நேரம் சரியாக 8:34 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். நச்சிந்தனையின் நிறைவாக இஸ்லாமிய நச்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியர் சபி முகமது அவர்கள்.
1: பார்க்கிற போது ஒன்று ஒன்றாக நாம் வருவோம். முதலாவதாக இவர்கள் பொய் பேசுவார். நயவஞ்சகனுடைய முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் பொய் இருக்கும். ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு எவரிடத்திலே 4 பண்புகள் இருக்கிறதோ அவன் நயவஞ்சகன். இந்த 4 முழுசாக இருந்தால் முழு நயவஞ்சகன். 4 எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நயவஞ்சகன் என்று சொன்னார்கள். அவன் பொய் பேசுவான், அவன் அமானத்தை விளங்குவான், கொடுத்த வாக்குறுதியை மீறுவான், எவரோடும் சண்டையிட்டால் அவர்களை திட்டுவான். இந்த 4 எவங்கிட்ட இருக்கோ அவன் 100% முனாஃபிக். பொய் பேசுகிறவன் எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தால், அமானத்தை விளக்கினால் இந்த 4 செய்தால் முழு முனாஃபிக். 1 இருந்தால் 25% முனாஃபிக், 2 இருந்தால் 50% முனாஃபிக், அவ்வளோதான் புரிஞ்சுக்கிறது. ஆகவே இவர்கள் மிக பெரும் பொய்யர்களாக இருப்பார்கள். தங்கள் உள்ளங்களில் இல்லாதவற்றை இவர்கள் நாவினால் கூறுவார்கள். உள்ளத்தில் இல்லை ஆனால் நாவினால் கூறுவார்கள். குர்ஆன் சொல்கிறது 3:163. ஆகவே இந்த 4 பண்புகள் நயவஞ்சகனுடைய முக்கியமான 4 பண்புகள் என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக முதலாவது பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. பொய் பேசுறது, வாக்குறுதியை மீறுறது, நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை விழுங்குறது, சண்டை போட்டால் திட்டுறது, இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. இருந்ததுன்னா நீங்கள் நயவஞ்சல் பட்டியலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை ஒரு செக்லிஸ்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்டில் எங்கே வர்றீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்காக தான் இந்த உரை.
0: ஒழித்த அந்த இஸ்லாமிய நச்சிந்தனையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரம் இணைந்திருந்த நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலங்களோடு இணைந்து கொள்கின்ற தமிழகத்தில் இருந்து திரு மகேசையர் அவர்கள்.
1: மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல சந்திராஷ்டம தினமா இருக்கங்காட்டி கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சில நேரங்கள் நம்ம டக்கு டக்குன்னு செயல்படுவோம், ஆனால் அது நம்மவே வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு, நம்ம நிறைய நினைச்சு ஒரு காரியத்தை பிறர்கிட்ட கேட்போம், அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியா டக்குன்னு நமக்கு கிளிக் ஆயிடும். அப்போ பிறர் கூட சேர்ந்து சில காரியத்தை செயல்படுத்துறது நல்லது. திருமண விஷயங்கள் கைகூடி வரத்துக்குன்னான நாளாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு சில விஷயங்கள் எடுத்து செய்வது வெற்றியை தரும். ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிலேவா நாள் இருந்தாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பணவரவுகள் கூடி வரும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே சமயத்துல கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. இடம் பொருள் வீடு மனை வாகனம் லோன் சம்பந்தமா எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நாளா இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்க அதுல இருந்து வெளியில வருவீங்க, மறைமுக எதிரி இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள். பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கு. ஃபோன் மூலமா இமெயில் மூலமா வேலை ஜாப் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தியை தரும். சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல பொருள் சேர்க்கைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. தொழில் முறையில இன்னைக்கு ஏதேனும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளா இருந்த சில சங்கடங்கள் தீரும். சில நேரம் பய உணர்வுகள் ஏற்படக்கூடியதா இருக்கும். தொழில் சம்பந்தமான பயமும் ஆரோக்கிய சம்பந்தமான பயமும் அதுல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ரொம்ப போட்டு எதையுமே குழப்பிக்காதீங்க, சம்பாதிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. சின்ன வயசுல இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணா கூட கோச்சுப்பீங்க, அதனால கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடுங்க. அடுத்து கன்னிராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாண அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். திருமண காரியம் கை கூடி வரும். யாராவது உங்களுடைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுல ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். இரும்பு ஸ்கிராப் சம்பந்தமான பிசினஸ், லெதர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஒரு பெரிய ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கை கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு கூடி வரும். யாருக்கேனும் கடன் கொடுக்கும் போது கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் பார்த்துட்டீங்கன்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் திரும்பி வருங்கிற எதிர்பார்ப்புல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல ஏதேனும் பிரயோஜனமான விஷயங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். நிறைய இடங்களுக்கு போவீங்க, அங்க படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தோணும். அதை வைத்து நீங்க செயல்பட்டால் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. துளாராசி நண்பர்கள் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்னைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் உங்களுக்கு சாதகமா அமையும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி வழிபாடும் அதே சமயத்துல முருகப்பெருமான் வழிபாடும் மன திருப்தி தரும் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள். இன்னைக்கு நட்சத்திர நாளா இருக்காங்காட்டி கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில நேரங்களில் கோவப்பட்டு பேச வேண்டாம். காலையிலிருந்தே சூப்பராக இருக்குது சார், எனக்கு என்னமோ ஒரு பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது, சூப்பர். இன்றைய தினம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். என்னமோ தெரில சார், ஒரே டல்லாக இருக்குது, யாரும் பேச வேண்டாம், வால்யூம் வச்சா காதலாம் அப்படியே ஜவ்வுன்னு எழுதுது சார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, தியானம் பண்ணுறது, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் இருந்துன்னு இருக்கும். மற்றவங்ககிட்ட 1 ரூபா வாங்கினா நம்மகிட்ட 10 ரூபா வாங்குவாங்க. ஒரே பொருளை 2 தடவை ஆர்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அலைச்சல், என்னடா பிளானே பண்ண முடியல சார், இங்கே இருக்கும்போது அங்கே என்ன, அங்கே இருக்கும்போது இங்கே என்ன, என்ன கமிட்மெண்ட்ஸ் இழுத்துன்னு போகுது. நானாக பார்த்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா முடிய மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான், ஆனாலும் திருப்தியாக இல்லை, என்னன்னு தெரியலையே சார் அப்படிங்கும்போது இது கிரகநிலைகள் தான் காரணமாக இருந்துருக்கு. மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தை கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம் உங்களுக்கு லாப பிரயாணமாக அமைஞ்சு கொடுக்கும். சில மறதிகள் அப்பப்போ தோணின்னு இருக்கும், அதே சமயத்தில் நான் அதை பார்த்தேன், சோசியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த க்ரீம் பூசலாம் அந்த க்ரீம் பூசலாம் அப்படி இல்லாமல் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம நினைக்கிறதே மற்றவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் வீடு இடம் சம்பந்தமான விற்க வாங்க போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிலையில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதக பலன்கள் உண்டு, நினைச்சது நடக்கும், லாபங்கள் கூடி வரும், பணவரவுகள் தேடி வரும், பேசக்கூடிய வார்த்தைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க ஏதேனும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணலன்னா மற்றவங்க உட்காந்து அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணி கேட்குற அளவுக்கு இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடியது டக்கு டக்குன்னு கிளிக் ஆகக்கூடியதாக இருக்கும். நல்ல ஐடியாவாக இன்றைய தினத்தில் கொடுத்துருவீங்க. தம்பி தங்கைகளுக்கு நல்லா இருந்துருக்கு, பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். கொஞ்சம் இந்த டிலே பண்ணாமல் ஸ்கெடியூலை ப்ராப்பராக கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நவகிரக வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, நீங்கள் எடுத்த காரியம் லாபங்கள் உண்டு, பணவரவுகள் தேடி வரும், கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் எக்ஸாக்டாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒரு தடங்கள் வந்து போகும் மத்தியானத்துக்கு மேலே, இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. ஃபோனில் பேசும்போது இன்றைக்கி மத்தியானம் 2:45 மேலே ஏதேனும் ஒரு விஷயத்தை கான்வர்சேஷன் பண்ணும்போது பின்னாடி பார்த்து கவனமாக பேசுங்க. ரகசியங்கள் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பட் கும்பராசி நேர்களுக்கு மத்தியானம் வரைக்கும் சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், தொழில் ரீதியான சில முயற்சிகள்லாம் மத்தியானம் 2:45 செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக முக்கிய முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இந்த மாதிரி பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. 4-5 இருந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. இருந்தாலும் சில நேரங்களில் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில ஐடியாஸ்லாம் வரும், அதை அப்படியே ஐடியாஸாக விட்டுறாதீங்க, நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி திரும்ப அற்புத வழிபாடுங்க.
2: வழிபாடு இருக்காங்க.
0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்தார் தமிழகத்திலிருந்து திரு மகேசையர் அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவுக்காக நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 03-48-32-15-40 அல்லது 09-51-48-47-71. வைவர் ஊடாக இணைந்து கொள்வோர்கள் 06-50-07-74-27 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்பவர்கள் 06-89-86-55-29 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.

0: ஆமாம், வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போர். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். நானா அம்மா?
0: ஆமாம்.
1: ஓ, இங்க கால வணக்கம் ஹேமா. நீங்க இணைப்பில் இருந்திருப்பவர்கள் என்று சொன்ன உடனே யாரோ ஒருவர் வாழ்த்து வருகிறார் என்று நான் வந்து சொல்லிட்டேன். கோல் ஒண்ணு தெரியும்.
0: இல்லை இல்லை இல்லை, ஒருத்தரும் இல்லை.
1: இனிய நாளாக இந்திய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்தி, நீங்கள் நலமாய் வளமாய் வாழ வாழ்த்தி, அன்பாக உடவது.
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலியுலிறப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக வழமை போல் என்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என்று அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி ஆண்டகுமார் தேசநாயக்கா பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அல்லப்பட்டி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை ஜீம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வின்சென்ட் விமலதாஸ் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அவர்களுடன் அந்த காலப்பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட 22 பேரின் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் இணுவில் தியேட்டர்ஸ் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி அந்த பிரதேச மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன போராட்டம் நேற்று காலை அங்கு இடம்பெற்றிருக்கிறது. பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்தல் சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அனுபவமிக்க மற்றும் அறிவுள்ள நீதிபதிகளின் சேவைகளை மேலும் பெற்றுக் கொள்ள முடியும் என்று கூறி அரசாங்கம் அவர்களின் ஓய்வெறும் வயதை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான எந்தொரு திருத்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் போதுமான கலந்தாலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதுவே தனது கடைசி நாளான நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகத்துக்கொட குறுகிய வீதி பகுதியில் 15ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகசின் சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய புதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பலாங்குடை பின்னவல பகுதியில் தனது 2 பிள்ளைகளை தாக்கிய தந்தையொருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இறுதியபுரம் பகுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்றிரவு மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவரும் அவரது சகோதரரும் தாக்குதலுக்குள்ளாக்கிய நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். காவல்துறை தடையற்றல் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை தடையற்றல் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சாய்ந்தமருது போலீஸ் நிலைய போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மொன்றாகலை கும்புக்கன பகுதியில் இடம்பெற்ற பத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 5 பேர் உயிரிழந்து போனார்கள். கொழும்பு கோட்டை போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட ஜோக் வீதியில் பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் வீதியை கடக்க முயன்ற வெளிநாட்டவர் ஒருவர் பேருந்து மோதியதில் உயிரிழந்து போனார். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடல் போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய குளிரூட்டப்பட்ட படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் 235 மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மும்பையில் இருந்து கடந்த 12ஆம் தேதி புறப்பட்ட கார்டெலியா குரு சுற்றுலா பயணிகள் கப்பல் கடந்த 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி நந்தா மாலினியின் மறைவை அடுத்து ஆகஸ்ட் 21 இன்று நாளை நாளை மறுதினம் இந்த நாட்களை தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் தொகுதி மறுவரை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது. 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிரந்தரமாக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தலைமையிலான
தமிழக வெற்றி கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கோவளத்தில் நடந்த தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் முதல்வர் விஜய் திடீர் பல்டி அடித்திருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் 21 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டது சரியானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை அத்துமீறல் தொடர்பாக விசாரிக்க குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியது ஏன் என்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. அரச பள்ளிகள் அவநிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டிய அபிஜித் தீப்கே மாணவர்களை விட அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட சிறந்த வசதிகள் கிடைப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். விசாகப்பட்டினத்தில் வீட்டு பாடத்தை எழுதாததால் ஆசிரியை அடித்ததில் மாணவன் மயங்கி இறந்து போனார். மேற்காசியாவில் நிலவும் போர்ப்பதற்றம், கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவற்றால் வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பலமடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் உள்ள அரசாங்க பாடசாலை ஒன்றில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் சிறுநீர் கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக இரு சிறுமிகள் முறைப்பாடு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் 48 வயதான பாடசாலை அதிபர் 27 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 10ஆம் தரத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மிசோரமின் முன்னாள் முதல்வர் சோரம் தங்கா 60 ஆண்டுகளுக்கு பிறகு தனது இளங்கலை பட்டத்தை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயன் முறைகேடாக 85 லட்சம் ரூபாய் பணத்தை துபாயில் உள்ள ஒருவருக்கு அனுப்பியது அமலாக்கத்துறையின் விசாரணையில் தற்போது தெரிய வந்திருக்கிறது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற புதிய விதியை பாரத ஸ்டேட் வங்கி நேற்று அறிவித்திருக்கிறது. எதிர்காலத்தில் விண்வெளியில் விவசாயம் செய்வது குறித்த ஆராய்ச்சியில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முட்டைக்கோஸ் மற்றும் வாசாபி கடுகு கீரைகளை வெற்றிகரமாக விளைவித்துள்ளார்கள். இந்த நிலையில் அந்த கீரைகளை இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மேனன் சாப்பிடும் காணொளி தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்துக்கு பால் வழங்கப் போவதில்லை என்று பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,17,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 14,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் வங்கதேசத்தின் புதிய அதிபராக வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா பாக்ரூல் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சிகளை கீழறுப்பதாக பேரப்பேச்சை நடத்தும் நாடுகள் கூறுகின்றன. துருக்கி, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களை சாடியிருக்கின்றன. சண்டை நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்று அவை கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. அமெரிக்கா ஈரான் மீது வரலாற்றிலே ஆக கடுமையான தடைகளை விதிக்கும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் மேலும் இறந்து போனார்கள். சோமாலியா நாட்டின் கடற்பகுதியில் துருக்கியின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் குறிப்பில் கையெழுத்திட்டிருக்கிறார். 2030ஆம் ஆண்டுக்குள் ஆண்டுக்கு சுமார் 1,000 முறை விண்கலன்களை பாய்ச்ச அந்த குறிப்பு வகை செய்வதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடாவும் தெரிவித்திருக்கிறது.
பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பலத்த காவலுடன் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. லைபீரிய முன்னாள் துணை அதிபர் ஜுவல் ஹோவார்ட் டெய்லர் மீது போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தது. தலிபான் அரசாங்கம் அந்த ஊழியர்களை ஒரு வாரத்துக்கு மேலாக தடுத்து வைத்திருந்தது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் பாதுகாப்பை அதிகரிக்கும் 17 பரிந்துரைகளை மலேசிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 100 பேர் இறந்தார்கள், பலர் காயமுற்றிருக்கிறார்கள். ஜப்பானில் தொடர்ந்து மோதியதில் 4 ஊழியர்கள் உயிரிழந்து போனார்கள். ஜெர்மனியில் இந்த கோடை காலத்தில் குறைந்தது 14,000 பேர் வெப்பம் காரணமாக உயிரிழந்த தகவல்கள் வந்துள்ளன. 2018 பிறகு இதுவே ஆக அதிக உயிரிழப்பு எண்ணிக்கையாகும். விடியற்காலையில் சேவல் கூவது ஏன், விடியற்காலை என்று எப்படி அதற்கு தெரிகிறது? இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்கலாம். ஆஸ்திரேலியாவின் பேரி பெங்குவின்களை H5N1 பறவை காய்ச்சல் இருந்து பாதுகாக்க வனவிலங்கு நிபுணர்கள் அரும்பாடுபடுகிறார்கள். பேரி பெங்குவின்களின் சராசரி ஆயுட்காலம் 6 ஆண்டுகள். காய்ச்சல் எளிதில் தொற்றக்கூடிய நோய் என்பதால் பெங்குவின்களுக்கு தடுப்பூசி போட ஊழியர்கள் விரைந்து செல்லுகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 குல்தீப் யாதவ் இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தின் முதல் பந்தில் விக்கெட்டினை கைப்பற்றியதன் மூலம் ஆலி ரோபின்சன் வரலாறு படைத்திருக்கிறார். புறக்கோட்டை அறந்தாங்கியைச் சேர்ந்த தனியார் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர் சிங்கப்பூரில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் 10 வயதுக்குட்பட்டோருக்கான பிலிட்ஸ் பிரிவில் தங்கத்தை வென்றிருக்கிறார். பார்சிலோனா கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ரபினியா முதல் கோல் அடித்து அசத்தினார். ஆட்ட நாயகன் விருது வென்றதும் குறிப்பிடத்தக்கது. இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.54 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.92 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 329.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.71 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412.17 ரூபாய், இந்திய பிரமதியில் 119.67 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 449.78 ரூபாய், இந்திய பிரமதியில் 130.57 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.51 ரூபாய், இந்திய பிரமதியில் 69.53 ரூபாய். கேட்டது டிஆர்டி தபலொலியின் காலியொலிப்பான வணக்கம் தபலொலியிடம் பெற்ற டிஆர்டி தபலொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்மொழி. இதுவரையிலும் நீங்கள் வடக்கு மொழியை கேட்டிருந்தீர்கள். இனி ஆரம்பமாக இருக்கிறது காலை பூந்தென்றல். இதை இதுவரையும் கேட்டிருந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதில் கலந்து கொள்ள இருப்பவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வைபரோடாக வந்திருப்பதை இணைத்துக் கொள்ளப் போகின்றேன்.

0: வணக்கம் அம்மா.
1: இல்லை வணக்கம் அன்பான பேபி சிவாவோடு உரையாடுவது மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை பொழுது உங்களுக்கு
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: துணியா இருக்கிற ஹேமாவுக்கு மாட்டுக்கள் கூறி கொண்டு எல்லாம் நல்லா படிச்சுட்டீங்களா? அப்படி எல்லாம் செய்ய வரீங்க?
0: 80% சொல்லலாம்.
1: 80%?
0: இது நீங்க தான் சொல்லணும், கேட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே. அவை முயற்சி செய்யறவதான் நான் தான் விடுறேன். இல்ல இல்ல, பக்கத்துல இருங்கன்னு சொல்றது. என்ன பாட்டோட இணைந்திருக்கிறீங்க?
1: பாட்டம்மா, புத்தம் புது காலை பொன்னுற வேலை அந்த பாடல்.
0: இந்த பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு?
1: கால வேலையில கேட்க நல்லா இருக்கும்.
0: உண்மைதான்.
1: அடுத்தது இன்றைக்கு சிறப்பான வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜை. அண்டு விருதம் விளக்கு வச்சு விளக்குக்கு 108 மந்திரம் பூக்களால போட்டு அப்படி செய்து கோயில்ல நீங்க செய்திருக்கிறீங்களா? முன்பும்
0: இல்லை, நான் பார்த்துருக்கிறேன் அம்மா.
1: நீண்ட தடவை எனக்கு வந்து செவ்வாய் கிட்ட இருந்ததால இப்படி செய்ய ஒண்ணு அம்மா கொண்டு போய் பெருமாவை இல்ல செய்ய சொல்லி விட்டு அம்மாவை பேசி பேசி இது ஓட்டேன். ஞாபகம்
0: பெறும்.
1: இங்க வந்து செய்யறேன்
0: நான்
1: சொல்லுவார்கள். அப்படி செய்தால் தீர்க்க சுமங்கள் யாக கணவருக்கு நீண்ட காலம் வாழலாம் சொல்லி
0: எல்லாம் நம்பிக்கை தானே.
1: விருப்பமானதை போய் கும்பிட்டு அப்படி விளக்கு பூச செய்து காப்பு நூல் தருவார்கள் கையில கட்ட எல்லாம் செய்ய விருப்பவர்கள் போய் செய்து கும்பிட்டு நல்லா இருக்கணும் வேண்டிக் கொண்டு இந்த பாடலை கேட்போம்.
0: நன்றி அம்மா, உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பாடல் இதுவா வருகிறது.
1: முருகா நிப்பாட்டி விடுங்கம்மா.
0: ஓகே, நான் நிப்பாட்டி விடுறேன்.

0: ஒழித்த பாடலை லண்டன்ல இருந்து புஷ்பதி அம்மா கேட்டிருந்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவரை நான் நினைக்க போகிறேன். வைவரூடாக வணக்கம் கணேசன்னா. வணக்கம் கணேசன்னா.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். நாங்க நல்லா மறக்கிறோம். நீங்க நல்லா மறக்கிறீங்களா?
1: அதுல
0: தப்பு இல்ல. நீங்க மந்திரியா இருக்கலாம், ராஜாவும் இருக்கலாம், வீட்டுல இருக்கீங்களா, சந்தோஷம் தானே. அப்படி
1: இருப்பாரு அந்த படத்துல. மயங்கினே சொல்ல தயங்கினேன்
0: பாட்டு.

0: ஒரு பாட்டு ஒன்று தந்திருக்கிறீங்க, காலை வேளையில நல்லா இருக்கு இந்த பாட்டு. அப்ப நாங்க கேட்டு எல்லாருமா ரசிப்போமே,
1: எல்லாரும் ரசிப்போம்.
0: ரசிப்போம். நன்றி நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து கணேசன் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் அழைத்துக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: ஒவ்வொரு
0: பாட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி உங்க காலநிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது அங்க?
1: காலநிலை கொஞ்சம் மழை வந்துட்டு திருப்பி போயிட்டு பேருந்து வெயிலா இருக்குது, நல்லா இருக்கு.
0: இங்கேயும் அப்படித்தான், நேற்று முழுக்க நல்ல வெயிலா இருந்தது.
1: நேற்று முந்தாள் நல்ல மழை மழையா இருந்தது. இப்ப இந்த கிழமை ஓரளவுக்கு கொஞ்சம் இதா போகுது. அந்த காலநிலை நல்ல இதா இருக்கு. ஆனா வாரக்கிழமை இந்த மாதிரியும் தெரியும்.
0: அதுதான். அப்ப நாங்க உங்களோட பாட்டை நாங்கள் கேட்போமேண்ணா. எல்லாருமா இணைந்து இந்த பாட்டை கேட்போம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.

0: ஒழித்த பாடலை பொங்கையூர் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்திருப்பவரை நான் நினைத்துக் கொள்ளப் போகின்றேன். வாய்ப்போருடாக
1: வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப கேக்குது
0: வரீங்க?
1: நாங்க சுகமா இருக்கிறோம், நீங்க?
0: நாங்களும் சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டோட இணைஞ்சிருக்கிறீங்க? விளங்கல, பாட்டு இருக்கு, பாட்டு இருக்கு, பாட்டு இருக்கு. என்ன பாட்டு நீங்களே சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்டு நீங்க?
1: இறக்குற என்ன இறக்கையாட்டி பறக்குற பட்டாம்பூச்சி கூட்டம்.
0: பட்டாம்பூச்சி கூட்டம். இந்த பாட்டை நான் ஒரு நாள் இந்த வானொலியில் கேட்கலையோ, நானும் கேட்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்
1: கேட்குறேன்.
0: நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் புது புது பாடல்களை கேட்டிருந்தேன். கனகாலமாக வராத பாட்டெல்லாம் நேர்மார் கொண்டு வந்துருச்சினோம், நல்லா இருந்தது. சரி சரி சரி, உங்களுக்காக நான் அப்படி தர்றேன். அப்ப நாங்கள் பாட்டை நாங்கள் கேட்போமா? ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம்.

0: அடுத்த பாடலை ஜெர்மனியிலிருந்து பத்மராணி அக்கா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்தவரை இணைக்கப் போகின்றேன்.
1: வணக்கம், நான் சதீஷ் கதைக்கிறேன். வணக்கம், நான் சதீஷ் கதைக்கிறேன்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம் சதீஷ்.
1: நல்லமா இருக்கேன், நீங்க நல்லா தானே?
0: நல்லமா இருக்கிறோம்.
1: அப்படி போ பாடலாம். நல்லா போய் கொண்டிருக்கின்றது.
0: நன்றி.
1: விசேஷமா போய் கொண்டிருக்கின்றது பாடலாம்.
0: நன்றி நன்றி.
1: நான் யமுனா நதி அங்கே அந்த பாடலை கேட்கின்றேன்.
0: இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா?
1: பிடிக்குமா?
0: உண்மையிலேயே அந்த படத்துல வர்ற எல்லா படமுமே நல்ல, எல்லா பாட்டுகளுமே நல்லா தான்
1: இருக்கும்.
0: மூணு பாட்டுமே நல்லா தான் இருக்கும். அப்ப நாங்கள் பாட்டை கேட்போம். நேரம் சரியாக 9:36 இதோ ஒலிக்க இருக்கிறது சதீஷின் பாடல்.
1: நன்றி
0: நன்றி சதீஷ், நன்றி.

0: ஒழித்த பாடலை சதீஷ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வந்து இப்ப வினைத்திக் கொள்ளப் போகின்றேன். வணக்கம்.
1: ஏமா கட் பண்ணிட்டு அவர் போயிட்டார். அடுத்த போகமாட்டோம்.

0: வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வந்திருப்பவர் வணக்கம்.
1: பத்துமயமான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். திருமதி பேபி சிவா, திருமதி ஹேமா, கொண்டியிலேந்து விபி, நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்லகரவனை வேண்டிக் கொண்டோம். அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா என்ற பாடலை கேட்க
0: விரும்புகிறேன். உங்கள் பாடல் தயாராக இருக்கிறது, கேட்போமா?
1: ஓகே, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீங்களா? என்ன
1: பாட்டு பாடல்? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அந்த பாடல எல்லோருக்கும்
0: கேட்டுருவோம். பாடலோடு நின்று கொள்வோம். என்ன?
1: நன்றி. வணக்கம்.

0: நம்பிக்கை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜாண்ணா, லாட்சப்பிலுக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேறு, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளோ பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
4: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோடைஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள்.
7: சூழல் நேயர்கள் இணைந்து கொள்ளும் வரையில் என்னுடைய விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.

0: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
1: நாங்களும் நலமாக இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டோட இணைஞ்சிருக்கிறீங்கள்?
1: நேரம் நெருங்குவதால் தீர்க்கசுமங்கலி திரையில இருந்து மல்லிகையின் மன்னன் மயங்கும்.
0: அப்ப எல்லாருமா கேட்டு ரசிப்பேன் பாட்டேன். நேரம் பற்றாக்குறையா இருக்கிறது. நான் இந்த பாட்டோடு நிறைவு கொண்டு வருகிறேன். காலை பொழுதுன்றே வாரன் உங்களோட பாட்டை கேட்போம்.
1: நன்றி.

ஒலித்த பாடலை சசியம் அவர்கள் பரிசிலிருந்து கேட்டிருந்தார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு காலை பூந்தென்றல் நிறைவு காண்கின்றது. இதுவரையிலும் என்னோடு இணைந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு செய்திச் சுருக்கத்துக்கு போகலாம்.

வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி, காஷ்லி கோணிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசநாயக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலைவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பௌத்த மதகுருமார்களான பெங்கமுவே நாலக தேரர் மற்றும் கலகுட அத்திய ஞானசார தேரர் ஆகியோர் தமது கடும் கண்டனத்தையும் கவலையும் வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் முழுவில் தியேட்டர் பகுதியில் அமைந்துள்ள மதுபான சாலை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி பிரதேச மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன போராட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது. பெண்களையும் உள்ள மாட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்ததில் சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2023 ஜூலை 27 கொழும்பு சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை நிதி கூட்டு விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். கொழும்பு விளக்குமறியல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடி சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தனி ஹர்ஷன நாணயக்கார நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கள விஜயம் மேற்கொண்டார். மெகசின் சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய பொதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரும் ஒருவரும் அவரது சகோதரரும் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை கும்புக்கன பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய குடிரூட்டப்பட்ட படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் ரூபாய் 235 மில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நாட்டில் 2027 பாடசாலை தவணை காலங்கள், அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் முக்கிய பொது பரீட்சைகளுக்கான கால அட்டவணையை உள்ளடக்கிய சுற்றறிக்கை இலக்கம் 2026-31 கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி நந்தா மாலினியின் மறைவை அடுத்து ஆகஸ்ட் 21, 22 மற்றும் 23 தேதிகளை தேசிய தூக்க தினமாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது, 543 எம்பிக்கள் எண்ணிக்கையை நிரந்தரமாக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையின் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கோவளத்தில் நடந்த தென் மண்டல முதல்வர் மாநாட்டில் முதல்வர் விஜய் திடீர் பல்டி அடித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை அத்துமீறல் தொடர்பாக விசாரிக்க குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்தது. அரசு பள்ளிகள் அவல நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அபிஜித் திப்கே மாணவர்களை விட அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட சிறந்த வசதிகள் கிடைப்பதாக விமர்சித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதட்டம், ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவற்றால் வென்ஸ்லாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் உள்ள அரசாங்க பாடசாலை ஒன்றில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் சிறுநீர் கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக இரு சிறுமிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர்.
இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கோரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயன் முறைகேடாக 85 லட்சம் பணத்தை துபாயில் உள்ள ஒருவருக்கு அனுப்பியது அமலாக்கத்துறையின் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. எதிர்காலத்தில் விண்வெளியில் விவசாயம் செய்வது குறித்து ஆராய்ச்சியில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மொட்டேகோஸ் மற்றும் வசாபி கடுகு கீரைகளை வெற்றிகரமாக விளைவித்துள்ளனர். இந்த நிலையில் அந்த கீரைகளை இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மேனன் சாப்பிடும் காணொலி தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இன்று சென்னையில் ஆபண தகுந்தின் விலை சவனுக்கு ரூபாய் 880 உயர்ந்து 117,680 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 110 உயர்ந்து 14,710 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். வங்கதேசத்தின் புதிய அதிபராக வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா ஃபக்ருல் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சிகளை கீழறுப்பதாக பேரம் பேச்சை நடத்தும் நாடுகள் கூறுகின்றன. துருக்கி, எகிப்து, கட்டார் ஆகிய நாடுகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மைய தாக்குதல்களை சாடியுள்ளது. சண்டை நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்றும் அவை வலியுறுத்தியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் அமைப்பில் கையெழுத்திட்டுள்ளார். 2030 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு சுமார் 1000 முறை விண்கலங்களை பாய்ச்ச அந்த குறிப்பு வகை செய்கிறது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அவர் பலத்த காவலுடன் சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவர் விடுவிக்கப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கிறது. தாலிபான் அரசாங்கம் அந்த ஊழியர்களை ஒரு வாரத்துக்கு மேலாக தடுத்து வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.

வனவிலங்கு நிபுணர்கள் அறம் பாடுபடுகின்றனர். பென்குயின்களின் சராசரி ஆயுட்காலம் 6 ஆண்டுகள். காய்ச்சல் எளிதில் தொட்டக்கூடிய நோய் என்பதால் பென்குயின்களுக்கு தடுப்பூசி போட ஊழியர்கள் விரைகின்றனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 குல்தீப் ஜாதவ் இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தில் முதல் பந்தில் விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் ஆலி ராபின்சன் வரலாறு படைத்துள்ளார். பார்சிலோனா காற்பந்து அணியின் முதல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ராஃபினியா முதல் கோல் அடித்து அசத்தினார். ஆட்ட நாயகன் விருது வென்றதும் குறிப்பிடத்தக்கது. நிறைவாக நாணய மாற்று வீதங்கள் அரசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trdtamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலி நேரடி மற்றும் மாறு ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.54 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 111.92 ரூபாயாகவும் 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.71 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 95.71 ரூபாயாகவும் 1 சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 412.17 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 119.67 ரூபாயாகவும் 1 ஐக்கிய ரஜ பவுன் இலங்கை பெறுமதியில் 449.78 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 130.57 ரூபாயாகவும் 1 கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.51 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 69.53 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, காஸ்லி குரோனிஸ் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Vicky Superstore, Garla Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை

இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 10:18. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியோடு. தமிழ் ஒலி நிகழ்ச்சி அலம்பரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. வெள்ளிமலர், வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:00 to 11:00 வரை ஒழிக்கிறது வெள்ளிமலர். அந்த வகையில் இன்றும் வெள்ளிமலர் ஆரம்பிக்கிறது. ஆனால் இன்று நாங்கள் காயத்ரி மந்திரத்திற்கு முன்பாக எங்களுடைய சிறப்பு நற்சிந்தனையை வழங்க இருக்கின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவர் வேலை பழுவுக்கு மத்தியிலும் தன்னுடைய நற்சிந்தனைக்காக இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்?
2: நாங்கள் அனைவரும் நலம். உங்கள் ஊடக உறவுகள்?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். நன்றி.
2: நிச்சயமாக நாம் இன்றைய நிலையில் ஒரு குழந்தை பிறந்த மகப்பேற்று புண்ணியாவசனம் உண்டு, எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. இது வளமையாக செய்கின்ற சமூக சேவை, இதை இணைத்து விட்டு செய்வோம் என்றுதான் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தினேன். நான் நேரடியாக அணைவோம் இல்லையா?
1: ஆமையா. நன்றி.
2: நன்றி. அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி தமிழ் வானொலி நேயர்களே, இன்றைய நல்ல சிந்தனையை செவிமடுத்தக் கொண்டிருக்கக்கூடிய அகில உலக சகல கிளைகள் ஊடாக கேட்கக்கூடிய அன்பு உள்ளங்களே, எல்லோருக்கும் சிறப்பான நல்லாசிகளை. வரலட்சுமி வரம் தரும் வரலட்சுமி விரதம். இன்றைய சுக்கரவாரம் வளர்புரை அருமையான நல்ல நாளிலே உதயத்திலே நல்ல சிந்தனையாக இன்றைய சம்பவத்தின் உள்கருத்து தாத்பரியமான நல்ல சிந்தனையை வழங்கிவிட்டு நேரத்துளிகளை மீறிப்படுத்தி, ஏனென்றால் இது ஒரு மகப்பேற்று புண்ணிய வசனம், ஒரு குழந்தையின் விஷயங்கள் என்றால் காலங்களுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றபடியினால் நேரடியாக வழங்கிவிட்டு நாங்கள் இணைகிறோம். அன்பான உறவுகளே, இந்த மகப்பேற்று புண்ணிய வாசனம் என்று சொல்லுகின்றோம் என்று எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைய சிந்தனையில் இந்த குழந்தைக்குரியவர்களும் அதை உள்வாங்கிக் கொள்ளலாம். நாம் இந்து சமய சம்பிரதாய முறையிலே செய்யக்கூடிய நிறைவான கிரியைகள் நிறைய இருக்கின்றன. மங்கள காரியங்களுக்குள்ளே நமக்கு ஒரு குழந்தை உருவாகின்றது. ஆறறிவோடு பிறந்து மனிதர்களாக வளர்ந்து நமக்கு சந்தோஷமாக ஒரு குடும்பத்திலே இருபகுதி பெற்றாரும் சந்தோஷிக்கக்கூடிய பேரன் பேத்திமார் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் உருவாகின்ற பொழுது நாங்கள் இந்து சமய சம்பிரதாய ஆகம முறப்படி புண்ணியதானம், அதை உங்கள் தமிழில் தொடக்க கழிவு என்று சொல்லி ஆசோஷ தோஷ நிவாரணம் என்று வடமொழியில சொல்லுவார்கள், அதை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்கின்றோம். அதன் காரணம் என்ன? இந்த காலத்திலே பல பல நேயர்கள் பல எதிர்கால வருந்தோங்கள் இங்கு பிறந்து வளர்கின்ற இந்த கலாச்சாரத்தில் கல்வி கற்று வளர்கின்ற பிள்ளைகள் நம்ம அவர்கள் கேட்கின்றார்கள், அது என்ன தொடர்ந்து என்ன கழிக்கிறது, என்ன ஒன்றுமில்லையே, நம்ம தானே செய்கிறோம், வெளியவர்கள் செய்கின்றார்களா இல்லையே என்றெல்லாம் பல ஐயப்பாடான கேள்விகள் எம்மோரும் குழந்தைகளிடையே இருக்கின்றது. இதை பெரியோர்கள் நிலைநாட்டி பல சிரமங்களின் மத்தியில் நடத்தி வருகின்றார்கள். அதற்கு உறுதுணை போகின்றவர்கள் கூறுமார்கள், வியாபார நோக்கம் இல்லாமல் நல்ல நோக்கோடு ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை நாம் தெய்வ பக்தியோடு அலங்கரித்து செய்துவிட்டு போனால் அவர்களுக்கும் கிடைக்கின்ற புண்ணியம் நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு அதன் கருத்தை தருகின்றேன். அன்பான உறவுகளே, அன்பான டிஆர்டி அகில உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, இன்றைய தினத்திலே இதை இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றபடியினால் சொல்லுகின்றேன். குழந்தையொன்று கருவிலே உருவாகி வளருகின்றது. ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 10 மாதங்கள் பரிபூரணம் பெற்ற அந்த குழந்தையை தாயானவள் நொந்து உவண்டு தவண்டு பெற்றெடுக்கின்றாள். அவளது அளவற்ற ஆனந்தத்திலே அந்த குழந்தை பிறக்கின்றது. அந்த தம்பதியினர்கள் சந்தோஷிக்கின்றார்கள், குடும்பத்தவர்கள் சந்தோஷித்துக் கொள்கின்றார்கள். அந்த குழந்தையின் ஆசோஷம் விஞ்ஞானத்திலே சொல்லுகின்றார்கள், குற்றங்கள் கிருமிகள், மருத்துவமனையில் இருக்கின்ற குற்றங்கள், வீட்டில் இருக்கின்ற குற்றங்கள், அன்னியோரிடம் இருந்து மருத்துவ சிகிச்சை பெற்ற குற்றங்கள் அனைத்தையும் அவர்கள் மருத்துவ ரீதியாக சாதிமார்கள், மருத்துவர்கள் கழுவி மருந்துகள் போட்டு அதற்குரிய பரிமாணங்களை செய்து கிருமிகளை அகற்றி பரிபூரணப்படுத்தி வைத்திய சிகிச்சை செய்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கின்றார்கள். அது ஒரு விஞ்ஞானத்தின் தொடக்க கழிவு. நமது மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆகமத்தின் தொடக்க கழிவு என்பது இந்த 10 மாசம் நிறைவான அந்த குழந்தையின் போராட்டத்தை தாயானவள் கருவிலே சுமக்கின்றாள். வயிற்றிலே இருக்கின்ற காலத்திலே பலதரப்பட்ட பயம், பலதரப்பட்ட ஏக்கங்கள், பலதரப்பட்ட சந்தோஷங்களோடு பயமும் சரிக்கு சரி கூடிக்கொண்டே இருக்கும். அந்த நேரத்திலே தான் நம்மை தீண்டுகின்ற தீய சக்திகள் நமது தாயகத்திலோ சரி இங்கோ சரி இருக்கின்ற உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு துயரமான சம்பவங்கள், ஒரு துக்க காரியங்கள், அந்த வழியிலே எதிர்பாராமல் சந்திக்கக்கூடிய சம்பவங்கள், விபத்துக்கள், ஏதும் காயப்பழுப்பாடுகள், இப்படியானவற்றை அந்த 10 மாசமும் அந்த குழந்தையின் கருவுக்கு தீண்டாமல் கனா, கொடிய நோய்கள், எதிர்பாராத திதி நட்சத்திர யோக ராதியாக பஞ்சங்கத்திலே வருகின்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கி அந்த குழந்தைக்கு ஆசோஷத்தை மந்திர ரீதியாக கொடுத்து தாயும் பிள்ளைகளும் தகப்பன்மாரும் எல்லா குடும்ப உறவுகளும் உள்வாங்கி கிரியைகளை மேற்கொண்டு முதலாவது கிரியை புண்ணியதானம், இரண்டாவது ஆபரண பூஜை, முதல் முதல் அந்த குழந்தைக்கு ஆபரணம் போடுவது. அடுத்தது கிரியை வந்து நாங்கள் செய்கின்றது நாமகரணம். எட்டாசிவில் என்று பர்த் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடியது மருத்துவமனையிலே ஹாஸ்பிட்டலில் ஒப்ளிக், அதாவது அது மறக்க தவிர்க்க சட்ட ரீதியான ஒன்று கொடுக்க வேண்டும். அது வந்து அவர்கள் மறைமுகமாக பதிஞ்சு பர்த் சர்டிபிகேட் அவர்கள் தெரிஞ்சு கொடுத்து விட்டு வருவார்கள் சட்ட ரீதி. இது நாமகரணம் என்பது அரிசியிலே பெயரை எழுதி பெண் குழந்தை என்றால் இடது காதலும் ஆண் குழந்தை என்றால் வலது காதலும் சொல்லி இந்த பெயரை நாங்கள் பெற்றார்கள் சுற்றஞ்சூழல் தெரிந்து உனக்கு சூடுகின்றோம் வைக்கின்றோம், அந்த பெயருடன் நல்ல பிள்ளையாக நல்ல கல்வி கற்று படித்து உலகம் போற்றக்கூடிய உத்தமனாக வாழ்ந்து வளர வேண்டும், வாழ வேண்டும், வாழ்க வளமுடன் என்ற சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதை நாமகரணத்தில் செய்கின்றோம். சயன ஆரோக்கியம் வந்து தாயினது கல்யாண கூரையிலே தொட்டிலே சயனத்திலே போடுகின்றோம். நெத்திரையிலே தான் குழந்தை வளர்வது. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு நெத்திரை நல்லா இருந்தால் தூக்கம் நல்லா இருக்கும், வாழ்வு செழிப்போங்கும். எனவேதான் சயன ஆரோக்கியம் செய்து ஆசீர்வாதம் பண்ணி பிராமணர்கள் தான தர்மம் தட்சிணைகளை வேண்டி செல்வது இந்து சமய சம்பிரதாய பழக்கம். அதன் நிமித்த கிரியைகளை நாங்கள் இங்கு செய்ய இருக்கின்றோம். அந்த நேரத்திலே இந்த வானொலி இணைப்பும் இன்று வரலட்சுமி பூஜை சுக்கரவாரம் வாராவாரம் தற்கலாத காரணங்கள் சில இருந்தாலும் நாங்கள் இதை செய்து கொண்டு வருகின்றோம் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய தினம் இந்த புண்ணியாபாசனம் என்று சொல்லக்கூடிய நல்ல இந்த புண்ணியாபாசனத்தை நாங்கள் மேற்கொண்டு இந்த குடும்பத்து குழந்தைகள் மட்டுமல்ல அகில உலகம் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எந்தவித குறையுமின்றி வாழ வாழ்த்தி இன்றைய தினத்திலே வானொலி காயத்ரி மந்திரம் அறிவிப்புகளை அனைத்தையும் விட்டு ஐயாவின் நல்ல சிந்தனைக்கு வழிவிட்டு ஒத்துழைக்கின்ற ரேடியோ சிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்துக்கு நன்றி கூறி அறிவிப்பாளர் கேமா உட்பட அங்கு இருக்கக்கூடிய பேபி சிவா அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்து இன்று விட்டு தந்த குடும்ப அங்கத்தவர்கள் திருமதி கூமா குடும்பத்தினருக்கு நன்றி கூறி ஆசி கூறி இணைந்து கொள்கின்றேன். அடுத்த சுக்கரவாரத்திலே நீண்ட நேரம் எடுத்து செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம். நன்றி கேமா அவர்களே. நன்றி நேயர்களே.
1: நன்றி ஐயா. நன்றி. நன்றி வணக்கம்.

ஆமாம், சிறப்பு நற்சின்னி வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மனாலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நாங்கள் வளமை போல் காயத்ரி மந்திரத்துக்குள் சென்று வருவோம்.

0: நீங்கள் இணைந்திருப்ப தேசிய அடி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து நேர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்திருப்பவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆமாம், மீண்டும் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நன்றி. திரு சிதம்பரம்,

0: அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரி வாழ் பெருமாளே. திரு சிதம்பரம், நன்றி, வணக்கங்க. வா,
1: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கேடி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் கேமா, ஜெயமலிருந்து பொங்கியோர் ராஜா.
1: ஆமாம், உங்களை நாங்கள் வேற வீட்டுக்குள்ளோம், இணைந்து கொள்ளுங்கள்.
2: சமத்தை பாராமல் நல்ல நச்சை வழங்கிய சுதந்திரம் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு முருகன் பாடல். கருப்படை வீட்டில் அமர்ந்தவனே, நீ அழகு முகம் ஆறும் கொண்டவனே. அறுபடை வீட்டில் அமர்ந்தவனே, நீ அழகு முகம் ஆறும் கொண்டவனே. சென்னிமலை அருள் ஆண்டவனே,

வந்திடும் வீலவனே. ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய. அறுபடை வீட்டில் அமர்ந்தவனே, நீ அழகு முகம் மாறும் கொண்டவனே, சென்னிமலை அருள் ஆண்டவனே, மனாறுதல் தந்திடும் வேலவனே. அறுபடை வீட்டில் அமர்ந்தவனே, தேவரை காத்திட அவதரித்தாய், உன்னை வேண்டி வந்தவர்க்கு வரமளித்தாய். தேவரை காத்திட அவதரித்தாய், உன்னை வேண்டி வந்தவர்க்கு வரமளித்தாய். பன்னிரு கரம் கொண்ட பாலகனே, அப்பன் பரமனுக்கு பாடன் சொன்ன வீலவனே. பன்னிரு கரம் கொண்ட பாலகனே,

அன்னை தந்தமே நல்லவா, அது கண்ணீரை துடைத்திடும் உண்மை அல்லவா. அன்னை தந்த மேல் அல்லவா, அது கண்ணீரை துடைத்திடும் உண்மை அல்லவா. பொன் போல் மின்னுகின்ற மீனி அல்லவா, மயில் வாகனே சிறகிரியின் வேலவா. பொன் போல் மின்னுகின்ற மீனி அல்லவா, மயில் வாகனே சிறகிரியின் வேலவா. ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய. அருபறை வீட்டில் அமர்ந்தவனே நீ, அழகு முகம் ஆறும் கொண்டவனே, சென்னிமலை அருள் ஆண்டவனே, மனம் ஆறுதல் தன்

0: நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வெள்ளிமலருக்காக வாய்வரூடாக காத்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: நலமாக இருக்கிறோம். நன்றி. நீங்கள்?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து சுவாமி யோகநாதன் அவர்கள் பாடிய பாட்டை சொன்ன பாட்டு திருப்பாட்டை நான் பாடுவேன்.
1: ஆமாம்.
2: நல்லூரான் திருவடியை

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெளிமலருக்காக நேயர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் டீமா, நீங்க செடி குணராஜா கிடைக்கிறேன்.
0: ஆமா, உங்களையும் நாங்கள் வேற வீட்டுக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களுக்கும் வணக்கம் கூறி நற்சிந்தனை தந்த ஐயாவுக்கு நன்றிகளை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு நான் ஒரு பட்டி பார்க்கிற போறேன். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், தெய்வ யானை திருமணமா திருப்பெருங்குன்றம், தெய்வ யானை திருமணமா திருப்பெருங்குன்றம். தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்கம் வைரம் பவளம் முத்து தாங்கும் தவளும் தெய்வானி, தங்கம் வைரம் பவளம் முத்து தவளும் தெய்வானி. தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப்பெருமானி, தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப்பெருமானே. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்தம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை, ஒருங்கி சொல்லுங்கள் குமரனின் ஊரை, உருகி

0: சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள், குங்குமம் சூடுங்கள், அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா வெற்றி, வேல் முருகா, வேல் முருகா வெற்றி, வேல் முருகா. நன்றி வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி வணக்கம். ஆமாம், தொடர்ந்து இணைப்பில் வந்து புறவை இணைத்துக் கொள்வேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்.
1: ஆமாம்,
2: வாஜினிங்க மண்ணா.
1: ஆ, உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம், இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி அம்மா. நச்சினந்த சுவன சர்மாவுக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொண்டு, எல்லோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் தான் பாடலோம். நன்றி.
3: மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தருவாய் நீ, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் மேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நாமனுக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய், பூமனுக்கு பூசை செய்தால் பூவை நீ மகிழ்வாய். மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய், வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாய் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கேன்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே.

நான் முகன் நாயகி மோகன ரூபிணி, நான் மறை போற்றும் தேவினி. வானவர் கமுதே தேனருள் சிந்தும் காண மனோகரி கல்யாணி.

0: மாணிக்க வீணையேண்டு மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்.
1: நன்றி அம்மா, நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி, வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழ் ஒலி, தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், உங்களையும் வரவேற்றுக் கொள்வோம் வெள்ளிமலரோடாக.
3: நன்றி ஹேமா. நான் ஒரு கிருஷ்ணர் பாட்டு ஒன்று பாட போறேன், கண்ணன்ற பாட்டு.
2: ஆமா,
3: நீங்க நலம்தானே?
2: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி.

ஆகும் கண்ணா, உன் நாமம் சொன்னாலே உள்ளம் அமைதியாகும் கண்ணா. மாயங்கள் சூழ்ந்தாலும் பயமில்லை கண்ணா, மாயங்கள் சூழ்ந்தாலும் பயமில்லை கண்ணா. மனதில் நீ இருந்தால் குறையில்லை கண்ணா, வாழ்வெல்லாம் உனக்கே அர்ப்பணிப்பேன். வாசுதேவா உன் பாதம் சரணடைந்தேன், வாழ்வெல்லாம் உனக்கே அர்ப்பணித்தேன். வாசுதேவா உன் பாதம் சரணடைந்தேன். ராதையின் நாதா ரங்கநாதா, ராதையின் நாதா ரங்கநாதாயன் உயிரின் ஆதாரமே. ஒரு முறையுன் திருநாமம் சொன்னார் உலகமே.

0: திருவடி பணிந்தேன் ஐயா ஐயா ஐயா. நன்றி கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

ஒலிக்கும் அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேர்மம் இணைந்திருந்த வெள்ளிமலர், வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நற்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவசிறை சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள், செம்மடித்து கேட்டுக் கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி, வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது வான வேடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகளினால் வெளியாகிய புகை மற்றும் லேசர் கதிர்களால் கண் பாதிக்கப்பட்ட சுமார் 150 பேர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எக்ஸ்பிரஸ் பெல் கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்கான நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பான தற்போதைய நிலவரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வின்சன் விமலதாஸ் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவர்களுடன் அந்த காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட 22 பேரின் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுவான சாலை உடனடியாக அங்கிருந்து அகற்ற கோரி பிரதேச மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன போராட்டம் நேற்று காலை இடம்பெற்றது. பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டம் மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெளிவுபடுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டு ஜூலை 27 தேதி கொழும்பு சீமாடி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினாா்.

இதுவே தனது கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, புதிய மேசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தனி ஹர்ஷன நாணயக்கார நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கள விஜயம் மேற்கொண்டார். பலாங்குட பின்னவல பகுதியில் தனது இரண்டு பிள்ளைகளை தாக்கிய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு தலைமைக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவரும் அவரது சகோதரரும் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொனராகல கும்புக்கன பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் மும்பையிலிருந்து கடந்த 12 தேதி புறப்பட்ட கார்டலியா குரூஸ் சுற்றுலா பயணிகள் கப்பல் கடந்த 14 தேதி ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்தை சென்றடைந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. நிலவும் வறட்சியான காலநிலையினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,765 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை மாவட்டத்திலேயே அதிக அளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாளாந்தம் பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 80 வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது. 543 எம்பிக்கள் எண்ணிக்கையை நிரந்தரமாக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கோவளத்தில் நடைபெற்ற தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் முதல்வர் விஜய் திடீர் பல்டி அடித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 21 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவை தலைவர் கைவிட்டது சரியானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் மும்மொழிக் கொள்கையை அமுல்படுத்துவது ஏன் என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதட்டம், ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவற்றால் வெனிசுவேலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு மாணவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் 48 வயதான பாடசாலை அதிபர் 27 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 10 தரத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்காலத்தில் விண்வெளியில் விவசாயம் செய்வது குறித்து ஆராய்ச்சியில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மொட்டைகோஸ் மற்றும் வசாபி கடுகு கீரைகளை வெற்றிகரமாக விளைவித்துள்ளனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கப் போவதில்லை என்று பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தொடரும் உலகச் செய்திகள். அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். வங்கதேசத்தின் புதிய அதிபராக வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா ஃபக்ருல் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சிகளை கீழறுப்பதாக பேரம் பேச்சை நடத்தும் நாடுகள் கூறுகின்றன. ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். சோமாலியா நாட்டின் கடல் பகுதியில் துருக்கியின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா கூறியிருக்கிறது. லைபீரிய முன்னாள் துணை அதிபர் ஜூவல் ஹோவார்ட் டெய்லர் மீது போதைப் பொருட்கள் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100 பேர் இறந்துள்ளனர், பலர் காயமுற்றுள்ளனர்.
விடியற் காலையில் சேவல் கூவது ஏன் விடியற் காலை என்று எப்படி தெரிகிறது? சேவல் விடியற் காலையில் சூரிய உதயம் தோன்றுவதற்கு முன்பே தானே எழுந்து கொண்டு கொக்கரக்கோ என்று கம்பீரமாக கழுத்தை நிமித்தி நீட்டி முழக்குகிறது. இது எப்படி சாத்தியம் என்று பலர் வியந்து போயிருந்தாலும் யாரும் அதை பற்றி பெரிதாக சிந்தித்ததில்லை. வணிக நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்ட நிலையில் அது வேலை வாய்ப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்த கவலைகள் அதிகரித்து வருகிறது. பிலிப்பைன்ஸில் வணிக செயல்முறை அவுட்சோர்சிங் எனப்படும் டிப்போ துறை அந்த நாட்டின் பொருளாதாரத்துறையில் முக்கிய தூண்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் அதிகம் பாதிக்கப்படும் துறைகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் குல்தீப் யாதவ் இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தில் முதல் பந்தில் விக்கெட்டினை கைப்பற்றியதன் மூலம் ஆலி ராபின்சன் வரலாறு படைத்துள்ளார். நிறைவாக நாணய மாட்டு விதங்கள் நான் சொல்லித் தருகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.54% இந்திய பெறுமதியில் 111.92% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.71% இந்திய பெறுமதியில் 95.71% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.17% இந்திய பெறுமதியில் 119.67% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.78% இந்திய பெறுமதியில் 130.57% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239.51% இந்திய பெறுமதியில்

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: Viti Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tordobrelke Viti Cash and Curry Paris Lachapelle Tordobre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17 ஐக்கியராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

பாலு. தேடம்பால் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலாப்பா இருக்கீங்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேனம்பாலு நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசுலால் செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி, போட்டிப்பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பொண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலில்

0: இந்தடியம்மா நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா இதுகளெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொதுப்பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டே மார்க்கெட்.
4: பொதுப்பண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:20 நிமிடம். இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
1: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
2: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டில இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
0: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மெலுதிய விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 பரிஸ் 10, தொல்பேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5 73 78.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்
5: பெற்ற

0: பெருமல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பானுவோடு இணைந்து சின்ன கோயில் சித்ரா. பாடலை ஆற்றுவருக்கு விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் தீரிசை தந்தல் தேவா. நேரம் சரியாக 11:32 ஐக்கியராஜ்யத்தில் 10:32 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 8 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7 5 4 3 2 0 4 5 0 5.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வான்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தீனு. திங்கள் முதல் வெள்ளி வரை 11:15 12 மணி வரை கேட்டு மகளுங்கள் தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியில்

0: Doctor Swaraj, Tebal DIC.
1: பரிசு லாஷப்பிலையில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
0: பரிஸ் லாட்சப்பலில் அமைந்திருக்கும் ரேகையில் அமைந்திருக்கும் ஷெரிமஹால் நேரம் சரியாக 11:41 ஐக்கியராட்சியத்தில் 10:41. இந்த நேரத்தில் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை இயற்றியவர் இயக்குனர் ஆர் பி உதயகுமார், பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. கிழக்கு வாசல் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன்

அடுத்த பாடலை பாடியவர்கள் சின்னக்குயில் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடலை இயற்றி இசையமைத்தவர் சௌந்தர்யன் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்

ஒலித்த பாடலை சின்னகுழல் சித்ராவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலு அவர்கள் பாடியிருந்த பாடலை யாற்றுவர் புலவர் புலமைப்பித்தன், பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பல்.

வைத்துக்கொண்டிருந்த இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ, எஸ் பி பாலாவுடைய இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர்கள் விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தந்தல் தேவா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாச்சப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூஷரி இவர்களுடைய போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவருடைய இதய பெருமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன்.

நேரம் சரியாக 12 மணி ஒரு நிமிடம் ஐக்கியராட்சியத்தில் 11 மணி ஒரு நிமிடம் மணித்தியால செய்திகள் மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்படல் அமைந்திருக்கும் விடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது வான வேடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகளினால் வெளியாகிய புகை மற்றும் லேசர் கதிர்களினால் கண் பாதிக்கப்பட்ட சுமார் 150 பேர் யாழ்ப்பாணம் பொதுநல மருத்துவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பில் விபத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்கான நஷ்டவீட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பான தற்போதைய நிலவரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரம்மதாசா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் அலைவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பௌத்த மத குருமார்களான பெங்கேமுவ நாலக நேரர் மற்றும் கலகுட அஜ்ஞான ஞானதார சேரர் ஆகியோர் கடும் கண்டனத்தையும் கவலையையும் வெளியிட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் இனவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரியை பிரதேச மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன போராட்டம் நேற்று காலை இடம்பெற்றது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்தில் பொதுமக்களின் வாழ்க்கை செலவிலும் கடுமையாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அனுபவம் மிக்க மற்றும் அறிவுள்ள நீதிபதிகளின் சேவைகளை மேலும் பெற்றுக்கொள்ள முடியும் என கூறி அரசாங்கம் அவர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் போதுமான கலந்தாலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேர்வை சுட்டிக்காட்டியுள்ளது. இதுவே தனது கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை நீதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுத்தகுடை குறுகிய வீதி பகுதியில் 15ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நெக்சன் சிறைச்சாலையை சுவருக்கு மேலே வீசப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பலாங்குட மின்னவல பகுதியில் தனது 2 பிள்ளைகளை தாக்கிய தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாநகரசபை உறுப்பினர் ஒருவரும் அவரது சகோதரரும் தாக்குதலுக்குள்ளாகிய நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மொன்னகல குண்டுருகன பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளார்கள். எமது மலேக பெண்கள் இன்றும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில்தான் பெருந்தோட்டங்களில் தொழில் புரிகின்றார்கள். அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் இதுவரை காலமும் சாதகமான முன்மொழிவுகள் மற்றும் சட்ட திருத்தங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. இனி வரும் காலங்களிலாவது அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஷானகன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். 12 வயது சொந்த பேத்தியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 81 வயதுடைய முதியவருக்கு 15 ஆண்டுகள் கடும் காவல் சிறைத்தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா அவர்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார். கொழும்பு கோட்டை பொலிஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட ஜோர்க் வீதியின் பாதசாரிகளின் கடக்கும் இடத்தில் வீதியை கடக்க முயன்ற வெளிநாட்டவர் ஒருவர் பேருந்தில் மோதி உயிரிழந்துள்ளார். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய குளிரூட்டப்பட்ட படகொன்று கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ்
215 மில்லியன் ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளது என கடற்றொழி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 2021 ஆண்டுக்கான பாடசாலை தவணை காலங்கள், அரசாங்க விடுமுறைகள் நாட்கள் மற்றும் முக்கிய பொது பரீட்சைகளுக்கான கால அட்டவணையை உள்ளடக்கிய சுற்றறிக்கை இலக்கம் 31/2226 கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி நந்தா மாலினியின் மரபை அடுத்து August 21, 22, 23 அந்த தேதிகளில் தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. தொகுதி மறுவரை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது. 543 பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நிரந்தரமாக்க வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிகள அரசு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கோவளத்தில் நடந்த தென்மண்டல முதல்வர் மகாநாட்டில் முதல்வர் விஜய் திடீர் பல்டி அடித்து உள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 21 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டது சரியானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. அரசு பாடசாலைகள் அவலநிலை இருப்பதாக குற்றச்சாட்டியுள்ள அபிஜித் டிபேகே, மாணவர்களை விட அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட சிறந்த வசதிகள் கிடைப்பதாக விமர்சித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம், ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவற்றால் வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தின் அல்ல அரசு பாடசாலை ஒன்றில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் சிறுநீர் கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக இரு சிறுமிகள் முறைப்பாடு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் 48 வயதான பாடசாலை அதிபர் 27 முறை கட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 10ஆம் தரத்தை சேர்ந்த இரு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேருசாமியின் முன்னாள் முதல்வர் சோரம் டங்கா 60 ஆண்டுகளுக்கு பிறகு தனது இளங்கலை பட்டத்தை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா வினியன் முறைகேடாக 85 லட்சம் பணத்தை துபாயில் ஒருவருக்கு அனுப்பியது அமலாக்கத்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்ததனால் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற புதிய விதியை பாரத ஸ்டேட் பேங்க் நேற்று அறிவித்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரண சங்கத்தின் விலை சவரனுக்கு 880 உயர்ந்து 1,17,680 விற்பனை செய்யப்படுகின்ற தங்கம் விலை கிராமுக்கு 110 உயர்ந்து 14,710 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். அமெரிக்கா அலாஸ்கா மாநிலத்தில் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி 8 பேர் வந்துள்ளார்கள். அமெரிக்கா நியூயார்க் மாநில சட்டமன்ற கட்டிடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டியதாக பெண்ணொருவர் அந்நாட்டு மத்திய புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சோமாலியா நாட்டின் கடற்பகுதியில் துருக்கியின் ஆயுதங்களை ஏற்றி சென்ற கப்பலை கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லைபீரிய முன்னாள் துணை அதிபர் ஜுவல் கோவாட் டெய்லர் மீது போதைப்பொருள் கடத்தல் சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய நாட்டு நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவரை விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஜப்பானில் தொடர்ந்து மோதியதில் 4 ஊழியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். விடியற்காலை சேவல் கூவுவது ஏன் விடியற்காலை என்று எப்படி தெரிகின்றது? ஆஸ்திரேலியாவின் பேரி வென்குவீன்களை பறவை காய்ச்சலிருந்து பாதுகாக்க வனவிலங்கு நிபுணரும் பாடுபட்டு வருகின்றார்கள். விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தின் முதல் பந்தில் விக்கெட்டினை கைப்பற்றியதன் மூலம் ஆலி ராபின்சன் வரலாறு படைத்துள்ளார். புதுக்கோட்டை அறந்தாங்கியை சேர்ந்த தனியார் பாடசாலையின் 5ஆம் வகுப்பு மாணவர் சிங்கப்பூரில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் 10 வயதுக்குட்பட்டோருக்கான பிளீட்ஸ் பிரிவில் தங்கம் பெற்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றில் கனசனை வழங்குகின்றார்கள். ஒரு யூரோ இலங்கையில் 385.54 ரூபா, இந்தியாவில் 111.92 ரூபா, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 329.71 ரூபா, இந்தியாவில் 95.71 ரூபா, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 412.17 ரூபா, இந்தியாவில் 119.67 ரூபா, ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 449.78 ரூபா, இந்தியாவில் 130.57 ரூபா, ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 239.51 ரூபா, இந்தியாவில் 69.53 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதரர்.

0: ലാജപ്പിലേക്ക് വന്നതാണ്.
1: വീട്ടിൽ കിഷൻ കറി അങ്ങ് പോയി പോത്തനോ മരക്കറിയണ്ട അഹത്തിയില് പൊന്നാങ്കാണി വെല്ലേര കുറിഞ്ച പാക്ക മാട്ടിങ്ങ മരക്കറിയ. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie Todorbukalukku VT Cash and Curry Paris Lachapelle Todorbu Tolebisi Lakkam 01 40 55 07 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

அற்புதமாக டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, ஆலய நெறி ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பயணத்தில் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாவுக்கரசர் திருத்தெய்வாய காட்சியை கண்ட அந்த அற்புதமான நிகழ்வின் தொடர்ச்சியில் இப்பொழுது பயணிக்கின்றோம். ஆளும் நாயகன் கைலையில் இருக்க காணாமல் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மறுத்துரைத்தார் நம் சுவாமிகள். தன் அடியாரின் மன உறுதியை கண்டு ஆதியும் அந்தமும் இல்லாது ஜோதியாய் நின்ற சிவப்பெரும்பொருள் பெருமிதம் கொண்டது. நாவுக்கரசே, இதோ இந்த பொய்கையில் மூழ்கி கைலை காட்சியினை காண்பீராக என மொழிந்து மறைந்தார். நாவுக்கரசா, அது அதிகை வீராட்டணத்தில் ஐயன் அருளியதாயிற்று. அப்பெயரை யான்

0: மறந்தும் வெகு நாளாயிற்று. இங்கே அதை அறிந்து அறிந்தவர் யாராய் இருக்கக்கூடும் என்று திகைத்தார் சுவாமிகள். அந்த அளவில் வந்தது இறை என்றுணர்ந்து அகம் மகிழ்ந்தார். கைலைமலை சாரலில் இருந்த பொய்கையில் மூழ்கினார் அப்பர் பெருமான். தீர்த்தத்திலிருந்து எழுந்தபோது அவர் கண்ணும் தெரிஞ்சது பஞ்சநதீஸ்வரம். அப்போது திருக்கைலை காட்சி பேரானந்த பெருங்காட்சியாய் விரிந்தது. கணபதி, கந்தன், திருமால், நான்முகன் சூழ்ந்திருக்க கண்டார். இந்திரன் முதலான தேவர்களுடன் அசுரர்கள், சித்தர்கள், மகரிஷிகள், வித்யாதாரர்கள், கிண்ணரர்கள், யட்சகர்கள், நாகர்கள் என அனைவரும் திரண்டு நின்று நாவரசரை மனம் வந்து வாழ்த்தி வணங்கிடக் கண்டார். கங்காதேவி மங்கள நீர்வார்க்க சிவகணங்களும் பூத வேதாள கணங்களும் பலவகையான வாத்தியங்களை இசைத்து போற்றிட தேவமகளிரின் பாடலும் ஆடலும் மழு ஒளியும் எழுகடலின் ஓசை என எங்கும் எதிரொலித்ததை கண்டார். இறைவனின் ஆணைப்படி வருபவர்க்கு வழிபாடு செவிக்கும் பொறுப்பினை உடைய நந்தியம்பெருமாள் நடுவில் நின்று விளங்கிட வெள்ளிமலையென விளங்கும் விடைவாகனத்தில் மீது உமாதேவியுடன் வீற்றிருக்கும் காட்சியை கண்டு கைதொழுது வணங்கி இன்புற்றார். அந்த அளவில் அம்மையும் அப்பனும் ஆனந்த சுரூபமாக ஆடி வருவதைக் கண்டு இன்புற்றார். நிற்பனவும் நடப்பனவும் ஆகிய உயிர்கள் அனைத்தும் சக்தியும் சிவமும் ஆகிய தன்மையில் பற்பல உயிர்களின் பிறப்பு விளங்கும் முறைமையை கண்டார். மாதற்பிறை கண்ணி யானை மலையான் மகளோடு பாடி போதடு நீர் சுமந்தேடி புகுவாரவார்பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரிடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு கலிருவருவனக் கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதானை கண்டேன். இப்படியாக ஆனந்த ஐக்கிய நிலையில் நாவரசர் திருக்கைராய காட்சியை கண்டு களிப்புற்றார். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாறு திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருவையாறு திருத்தலமானது சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலைக்கு ஒப்பானதாகும். அதுவன் என்னவென்றால், முன்னொரு காலத்தில் அசினாபுரத்தின் அரசனாக இருந்தவன் சுரதன் என்றொரு நேர்மையான மன்னர் இருந்தார். அவருக்கு வெகு காலமாக புத்திரப்பேறு இல்லாததால் கவலையோடு இருந்தார். தனக்கு பிறகு நாடாள வாரிசு இல்லையே என வருந்திய மன்னர் மகரிஷிகளை சந்தித்து அதற்கு ஆலோசனை கேட்டார். மன்னா, தங்களுக்கு புத்திரப்பேறு உண்டாக தங்கள் சில வழிபாடுகளை செய்ய வேண்டும். சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாய மலையை 41 நாட்கள் ஒரு மண்டலம் வலம் வந்து வணங்க வேண்டும் என்று மகரிஷிகள் தெரிவித்தார். ஆனால் திருக்கைலாய மலைக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்வது என்பது மிகவும் கடினம் என உணர்ந்த மன்னர் சுரதன் திருவையாறில் இருந்த துர்வாச மகரிஷியிடம் தனது நிலையை எடுத்துரைத்து ஆலோசனை வழங்கும்படி கேட்டார். மன்னருக்கு துர்வாசர் சுரத மன்னனுக்காக பரமேஸ்வரனிடம் வேண்டினார். பரமேஸ்வரரும் மனமிறங்கி நந்திதேவரிடம் கூறி திருக்கைலாய மலையை திருவையாறுக்கு எடுத்து வரும்படி கூறினார். நந்திதேவரும் திருக்கைலை மலையை தூக்கி இரண்டாக பிளந்து இந்த தலத்தில் தற்போதுள்ள ஐயாரப்பருக்கு தென்புறம் ஒரு பகுதியையும் மற்றொரு பகுதியை வடபுறமும் வைத்தார். இதனை உணர்த்தும் விதமாக திருவையாறு ஆலயத்தில் வடகைலாயம் தென்கைலாயம் என இரு தனி கோயில்கள் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் திருவையாறு சிவபெருமான் சுயம்புலிம்பமாக தானே கிழக்கு முகமாக காட்சியளிக்கின்றார். மணலாலான சிவலிங்கமாக இவருக்கு அபிஷேகம் கிடையாது. அவுடையாருக்கு மட்டும் அபிஷேகம் நடைபெறும், சிவலிங்கத்திற்கு புனுங்கு சார்த்தப்படும், திருவையார் இறைவனின் பெயர் ஐயாரப்பர், அம்மனின் திருநாமம் அறம் வளர்த்த நாயகி, அன்னை கிழக்கு முகமாக நின்ற திருக்கோலத்தில் தனிச்சென்னதியில் அருள்பாலிக்கின்றார், பெருமாளின் உருவில் சக்தி இல்லாத அம்பாள் சிலையின் உருவ அமைப்பை பார்த்தால் அப்படியே திருப்பதி வெங்கடாஜலபதியின் வடிவமைப்பை காணலாம். அதை போல் திருப்பதி சாமி இன் உருவ அமைப்பில் திருவையாறு அறம் வளர்த்த நாயகி அம்மனின் வடிவை காணலாம். ஏனென்றால் சிவபெருமானின் சக்தியாக இருப்பது மகாவிஷ்ணுவே, அதாவது சக்தியே திருமாலாகவும் வருகிறார். இதனை அறியல்லால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரானார்க்கே என்பது இத்தலத்தில் அப்பர் பெருமான் பாடிய தேவாரமாகும். இதன் விளக்கம் சிவபெருமானுக்குரிய ஒரே தேவி திருமாலே என்பதே இதன் பொருள். அதாவது சிவபெருமானும் சக்தியுமே ஒரே தெய்வம் என்பதே இதன் பொருள். சக்தியின் ஆண் வடிவமே திருமால், சக்தி ஆணாக விஷ்ணுவாக வரும்பொழுது சிவபெருமான், பெண்ணாகி மகாலட்சுமியாக வருகிறார். சிவன் செம்மேனியன், சக்தியே கருமை நிறம், ஆணாகி வரும்பொழுது சக்தி கரிய விஷ்ணுவாகி வருகிறார். எனவேதான் சக்தியும் திருமாலும் அண்ணன் தங்கை என்று புராணங்கள் போற்றுகின்றன. மேலும் இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெருமாள் கோவிலில் மட்டுமே நடக்கும் மகாலட்சுமி புறப்பாடு இங்கும் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமைதோறும் மாலை நேரத்தில் திருவையாறு சிவதளத்தில் இருந்து மகாலட்சுமி புறப்பட்டு இத்தல அம்பாள் சன்னதியில் அறமலர்த்த நாயகியின் சன்னதிக்கு செல்கின்றனர். அதாவது மகாலட்சுமி சிவபெருமான் தன் கணவர் மகாவிஷ்ணுவை சக்தியை காண வருவதாக ஐதீகம். கடலரசன், வாலி, இந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் இங்குள்ள இறைவனை பூஜித்துள்ளனர். இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் காலில் முயலகனுக்கு பதிலாக ஆமை உள்ளது. சத்குரு தியாகராஜ சுவாமிகள் சித்தியடைந்த தலம், புனிதமான தென்கைலாயம் என போற்றப்படும் திருவையாறாகும். பல சிறப்புகளை உள்ளடக்கிய புண்ணிய தலம் இது. ஒருமுறை திருக்காலகத்தியை தரிசனம் செய்த திருநாவுக்கரசர் பின்னர் ஸ்ரீசைலம், மாலவம், லாடம், வங்காளம், மத்திய பைதீசம், மத்திய பிரதேசம் முதலிய இடங்களை கடந்து புனித தலமான காசியை அடைந்தார். அங்கிருந்து கைலாய மலைக்கு சென்று சிவனாரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் வயதாகி நடக்க முடியாத சிரமப்பட்ட போதும் எவ்வேறாயினும் கைலைநாதனை தரிசிப்பேன் என ஊர்ந்தே சென்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் அப்போது அவரை சோதித்து எண்ணிய சிவபெருமான், முனிவர் வடிவில் நீ திருநாவுக்கரசர் முன்தோன்றி நீர் இம்மானிட வடிவில் கைலை செல்வது இயலாத காரியம், எனவே திரும்பிச் செல்லும் என்றார். ஆனால் அப்பர் பெருமான் அவரது பேச்சை ஏற்காது தனது கைலாய பயணத்தை தொடர்ந்தார். அவரது பக்தியும் மன உறுதியும் கண்ட சிவபெருமான் திருநாவுக்கரசா இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திருவையாறு திருத்தலத்தை நீ அடைவாய், அங்கு யான் உனக்கு திருக்கைலாய காட்சியை தந்தருள்வோம் என கூறி மறைந்தார். சிவபெருமான் அருளியபடி அங்கிருந்த பொய்கையில் மூழ்கிய திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாறு கோவிலுக்கு வடமேற்கே உள்ள சமுத்திர தீர்த்த குளத்தில் எழுந்து வந்தார். அங்கு திருக்கைலாய காட்சியை அருக்கடலான சிவபெருமான் அப்பரு பெருமானுக்கு காட்டியருளினார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவையாறு தலத்தில் திருக்கைலாய காட்சியை காட்டியருளிய தினம் ஆடி அம்மாவாசையாகும். வருடா வருடம் ஆடி அம்மாவாசை என்று இரவு 9 மணி அளவில் திருநாவுக்கரசர் திருக்கையிலாய திருக்காட்சி என்னும் பெருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ நடைபெற்று வருகிறது. ஆடி அம்மாவாசை காலை முதல் இரவு முழுவதும் ஆலயத்தில் திருமுறை பாராயணம் நடைபெறுகிறது. அப்பொழுது இரவு முழுவதும் ஆலயம் திறந்தே இருக்கும். ஆடி அம்மாவாசையில் திருக்கையிலாய காட்சியை தந்தருளிய பரமேஸ்வரரை வழிபட்டு இத்தலத்து வைரவரையும் வழிபடுவோரின் முன்னோர்கள் அனைவருக்கும் சிவப்பதியை சிவனார் அருள்வாராம். ஆடி அம்மாவாசை என்று இரவில் இங்கு அப்பர் பெருமான் திருக்கைலாய காட்சியை கண்டு வழிபாடு செய்வது திருக்கைலாயத்தின் தரிசனத்துக்கு சமமான பெரும் புண்ணிய திருப்பலனை அளிக்கும். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருக்கயிலாய திரு தரிசனத்தை திருவையாறு திருத்தலத்தில் காட்டியருளிய பரமேஸ்வரர் நமக்கும் அருள் செய்வார் என பக்தர்களில் ஆழமான நம்பிக்கையாகும். நாமும் அவ்வாறே இறைவனை மனதால் நினைத்து நாவுக்கரசரை உளத்தால் துதித்து நந்தியம்பெருமாளின் திருவடியை வணங்கி திருக்கையிலாய காட்சியை அகத்தாலும் புறத்தாலும் கண்டு அக புற மாயைகளை அறுத்தறிந்து இறைவனின் திருவடியை அடைவோமாக. நன்றி வணக்கம். அடுத்த வெள்ளிக்கிழமையும் கிழமையிலும் அற்புதமான நாயன்மார்களுடைய வாழ்வியல் வரலாற்று ஜீவ சரித்திரத்தில் பயணிப்போம். அன்பு உறவுகளே, அன்பு சொந்தங்களே,
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார். ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடர்கிறது.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
1: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்குவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மெலதிய தரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட்ரேட், வான்கூவர், கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்குவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:33 இந்த நேரத்தில் வானலையில் பலம் பெறுகின்றது.

0: தமிழ் திரைப்படங்களில் வந்த பக்தி பாடல் நேயர்களின் பக்தி பாடல். நேயர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு பக்தி பாடல்களை கேட்டு இறைவனுடைய அருளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சௌசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க? பசீர்காழி பாடிய பாடல், அந்த மாதிரி கண்ணீர் என்ற குரல்ல உங்களோட வீட்டை வரப்போது ஒலிக்க போகுது.
1: எல்லாத்த
0: வீடுகளிலும் மங்களம் அருள்வாய் மதுரைக்கு மீனாட்சி.
1: மதுரைக்கு அரசு.
0: அரசியா?
1: அரசி, அரசியா.
0: அந்த பாடலையம்மா உங்களுக்காக தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்,
0: நன்றி, வணக்கம்.

0: இளிக்க பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி சசிகலா சுதன் சர்மா அவர்கள். நேரம் சரியாக 12:40 ஐக்கியராட்சியத்தில், 11:40 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வைபருடாக அணிந்திருக்கின்றார் சகோதரர். வணக்கம் சகோதரர்.
1: வணக்கம் ராஜன்.
0: சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்களும்
0: நலமா இருக்கிறோம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: உச்சி
0: பிள்ளையார் பிடிக்குமா? நல்லா
1: என்ன
0: சோகரம்
1: இந்த தெய்வம் பிள்ளையார் தானே?
0: இல்லாம இருக்கு சோகரம்.
1: அவர்
0: சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் உச்சி பிள்ளை.
2: மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி ஒலித்து வந்தார். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கணும். நன்றி. என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அகத்தியர் இருந்து நடந்தால் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க.
0: நடந்தால் வாலி,
1: நடந்தால் வாலி காவேரி நாடெங்குமே செழிக்க.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் சோவேஸ்வரி அம்மா.

மலைத் தொடரில் அவதரித்தார்.

நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் புனை வணங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகன் துணை பெறவே

0: அடுத்த பாடலை யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபருடன் இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரன் அவர்கள். வீட்டில் கதையை நிப்பாட்டுங்க பத்மராணின. பத்மராணி
1: வணக்கம். வணக்கம்.
0: என்ன அவ்வளவு அவசரமா கதைக்கு வேணும்? அது கேக்குதா? நீங்க வாயே திறக்க இல்ல. கெட்டிக்காரு, நீங்க சரியான கெட்டிக்காரு. வாயே திறக்க இல்லைன்னா தெரியுதே, மேக்கப் போட்டுட்டு ரெண்டு மேக்கப் போட்டுட்டான் இவன் ராஜா. இந்த கதையெல்லாம் பிள்ளையால ஓய்வு கொண்டு கண்டுபிடிச்சு அப்படி சோமா இருக்கிறீங்களா? நன்றி. அந்த சுகத்தோட என்ன பாடல்?
1: பழனியிலே
0: சன்னியாசி
1: தனிகையிலே சம்சாரி.
0: பழனி பழனியிலே சன்னியாசி. அப்ப உங்க முருகனை தான் சொல்றார்.
1: அவச்சாட்சியோ
0: எங்க நடக்குது?
1: எல்லாடா
0: அப்ப தகப்பனுக்கு மரியாதை இல்ல.
1: தகப்பன
0: பழனியிலே சன்னியாசி
1: தனிகையிலே சம்சார்.
0: தனிகையில வள்ளி குரத்தியோட காரணம் அவற்றை பாட்ட உங்களுக்காக அள்ளி வழங்குகின்றோம். கேட்டு மாலங்கள். நன்றி. அவரங்கள் அன்புக்குரிய பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் பழனியிலே. பெரிய பாடல்.

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து திருமதி பத்மராணி ராஜரெட்டி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழி தமிழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நேயர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல்கள். பிரதி வெள்ளிக்கிழமைதோறும் 12:30 எமது மதிய பிரதான செய்தி ஆரம்பமாகும் வரை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பக்தி பாடல்களையும் விரும்பி கேட்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். உங்களுடைய சத்தம் திருப்பி ஒரு கதை இங்க நீங்க உங்களுடைய சத்தம் வரையில பிபி திரும்ப ஒரு முறை கதையுங்கள்.
1: அன்பான இனிய வணக்கம் ராஜாண்ண, பொண்டிலேந்து விபி. நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: இப்ப கேக்குது.
1: தெய்வம் திரைப்படத்தின கண்ணதாசரின் கற்பனை வரிகளுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இனிய இசையிலே கலைமாமணி சீர்காழி எஸ் கோவிந்தராயனும் திராவிட செல்வம் சி எம் சுந்தரராயனும் பாடிய திருச்செந்தூரின் கடலோரத்திலே செந்தில் நாதன் அரசாங்கம்
0: என்ற பாடலை கேக்குறீங்க.
1: கேட்க போறீங்க. முதல் போன ஆறுங்க சதீஷ் கேட்ட பாடல் உச்சி பிள்ளையார், பிறகு கேட்ட பாடல் அம்மா பாடல் நடந்தால் வாலிகாவிரி. ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அது பிள்ளையாற்ற பாட்டு. பிள்ளையார் பிறகு காகம் படுவில போய் அகத்திய முனிவர் காவிரிய கமண்டலத்துக்கு அடக்கி வச்சிருவார். பிள்ளையார் காக உருவில போய் தட்டிப்படுத்தி விட்டுருவார்.
0: திருச்செந்தூர்
1: நடந்தால் வாலி காவேரி. அப்புறம் காவேரி தான் தன்னை வாழ்த்தி பாட சொல்லத்தான் அகத்தியார் படிப்பார் நடந்தால் வாலி காவேரி என்று.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜாண்ண.
0: அவர்களாகவே அதாவது டி எம் சவுந்தரராஜனும் இசைமா மணி ஜிஹாலி.

ஒழித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் விபி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் டாக்டர் ரவியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடல் சௌகரம்? கனகவல்லி, நல்ல பாட்டா. கற்பூர நாயையே கனகவல்லியே என்ற பாடல் எல்லாரும் ஈஸ்வரியனுடைய குரலில். அந்த சிங்கி பாடிய பாடல், பக்தி பாடல், அம்மா அம்மாளுக்காக வேண்டிய இவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல் பாடி தள்ளியிருக்கிறா. கம்பீரமான குரல் அப்படி அடித்து உதிர்ச்சி கண்டு வரணும் சொல். நல்ல பாட்டு உங்களுக்கா. நன்றி. உங்களுக்கான அந்த பாடல் வருகின்றது. ரஞ்சியையும் சுகம் கேட்டதாக சொல்லுங்கள். நன்றி.

0: பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் ராஜா. நான் லண்டன்ல ஈச்சமோட்டை பாலன்.
0: ஈச்சமோட்டை பாலன், நல்லமா இருக்கீங்களா?
1: பாடல் வந்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்மைகளுக்காக நன்றி சொன்னா அவருக்கு அது சந்தோஷம்.
0: என்ன குரல் எல்லாம் தழுதழுத்திருக்கு?
1: கொஞ்சம் தடிமையாக்கிட்டு ராஜா, இங்க தெரியாத குடிக்கூடாது, தடிமையாக்கிட்டு கொஞ்சம்.
0: நன்றி சொல்லாமலே,
1: நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாதுன்னு சொல்ல
0: அந்த பாடல கேட்குறீங்க.
1: நிமோனியா வந்தது, மூன்று தரம் கிரிட்டிக்கல் சர்ஜரி, இந்த உயிரோட இருக்கனே.
0: எல்லாரும் அப்படித்தான். நினைத்து மெய்யுருகி பாடலை கேளுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒழித்த பாடலை ஏகே ராஷ்யத்திலிருந்து பாலன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர்களின் விருப்பத்தில் பக்தி பாடல் நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கிறீங்களா? அம்மாளாச்சி உடனடியே அனுப்பி வச்சுட்டா உங்களை?
1: என்ன
0: பாடல்?
1: சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அந்த
0: பாட்டு
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். அப்படியே நல்ல உற்சாகமா கலகலப்பாருங்க. உங்களுக்கான பாடல்
2: பெருமானே எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை

0: ஒலித்த பாடலை விரும்பிகிட்டிருந்தார் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து சுவிஸிலிருந்து திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்.
0: இருக்கிறீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். என்ன பாடலம்மா?
1: நாங்க மங்களம் மங்களம் காப்பாய் சிவசக்தி என்ற பாட்டு.
0: மங்களம் மங்களம் சிவசக்தியா?
1: மங்களம் மங்களம் காப்பாய் சிவசக்தி. மங்களம் மங்களம் காப்பாய் சிவசக்தி.
2: மங்களம் என்ன செய்யறோம்?
1: மங்களம் இருக்கையா
2: இருக்கிறவா?
1: இருக்கிற
2: மங்களம் மங்களம் சிவசக்தி. ஓகே, உங்களோட பாடலை தருகின்றோம் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: உங்களுக்கு மறுபடியும் வேண்டி
0: நன்றி.
1: பாட கேட்போம்.
0: நன்றி.
1: நன்றி ஐயா. நன்றி.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: ஒலித்த பாடலை எஸ் வரலட்சுமி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த மன்னிக்கவும் பாடியிருந்தார், இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி தர்மவதி ரவீந்திரன் அம்மா அவர்கள் சுவிசிலிருந்து. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது நேர்கள் விருப்பத்தில் பக்தி பாடல் நிகழ்ச்சி. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 12:30 நமது மதிய பிரதான செய்தி ஆரம்பமாகும் வரை நேயர்களின் விருப்பத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள்.
1: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கட்னாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் போகணுமா, என்ன
2: கூட்டுக்கூடாம தெரியுதுல்ல, நிக்கலாம் அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷல் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தேர்வுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள் வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம், தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்.

0: போட்டி நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். புதிய களத்தில் நூலகம் புதிய துணி ஊடாக.
1: மேலுள்ள விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
1: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
2: அங்கும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்டெப் ட்ராஸ் 3098 ஸ்வீஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறுபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58.
0: சுவிஸ்லே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள். இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லே புவனேஸ்வரில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி, நட்டம் வாங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது வான வேடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகளினால் வெளியாகிய புகை மற்றும் லேசர் கதிர்களால் கண் பாதிக்கப்பட்ட சுமார் 150 பேர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சுமார் 40 பேர் சிறார்கள் என யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி செய்திகளுக்கு தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பாரிய அளவான கண் பாதிப்புகள் இவருக்கும் ஏற்படவில்லை என மருத்துவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்கான நஷ்டஈட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பான தற்போதைய நிலவரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடல் சுற்றுச்சூழல் பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படும் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்காக கப்பலின் உரிமையாளர்கள் மற்றும் தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு வழங்குமாறு இலங்கை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த எக்ஸ்பிரஸ் கப்பல் 2021 மே மாதம் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்ததுடன் ஜூன் 2 கடல் மூழ்கியது. கப்பலின் இருந்த நச்சு ரசாயன பொருட்கள் மற்றும் பெரும் அளவிலான நெகிழி துகள்கள் கடல் கலந்ததன் காரணமாக கடல் சுற்றுச்சூழல், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்வளத்துறைக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. மேலும் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் கப்பலில் ஏற்பட்ட ரசாயன கசிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அபாயங்கள் குறித்து கப்பலின் தலைவர் மற்றும் உள்ளூர் முகவர்கள் துறைமுக அதிகாரிகளுக்கு முழுமையான தகவல்களை வழங்கவில்லை என உச்சநீதிமன்றம் கண்டறிந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நஷ்டஈட்டுத் தொகையை அறவிடுவதற்கும் அது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் சுயாதீனமான நஷ்டஈட்டு ஆணையம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நஷ்டஈட்டுத் தொகையின் முதல் கட்டத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்துக்கான நஷ்டஈட்டை இலங்கை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையின் தற்போதைய உண்மையான நிலவரம் என்ன என்பது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் விளக்கம் கோரியுள்ளார். யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் தீசநாயக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
1: வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்காக ராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வருமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு தெரிவித்த ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக் கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுர குமார திசாநாய்க்கு கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா, கமத்தொழில் கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க, காணி ஆணையாளர் நாயகம், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
0: உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலிவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பௌத்த மதகுருமார்களான பெங்க முவே நாலக தேரர் மற்றும் கலகொட அத்திய ஞானசார தேரர் ஆகியோர் தமது கடும் கண்டனத்தையும் கவலையும் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியிலே சாலிவுக்கு நீதி எனும் துணி பொருளில் நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தனர். இந்த மாநாட்டில் ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பின் தலைவர் மைத்ரி குணரட்ன, பொதுஜன பிரமுனவின் சரத் வீரசேகர, சர்வஜன அதிகார கட்சியின் உப தலைவர் சன்ன ஜாயசுமன, பௌத்த பிக்குகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் சுரேஷ் சாலிவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒன்று திரண்டிருந்தனர். மாநாட்டில் உரையாற்றிய பெங்கமுவே நாளக தேர தெரிவிக்கையில், சுரேஷ் சாலி போன்ற ஒரு மாபெரும் புலனாய்வு அதிகாரியருக்கு இன்று நாம் நீதி கோரி நிற்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அரசாங்கத்தின் அநீதியான நடவடிக்கைகளினாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 24 வருடங்களுக்கு மேலாக பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து நாட்டின் பாதுகாப்புக்காக தனது புலனாய்வு திறனை பயன்படுத்தி சேவை செய்த சாலே போன்ற அதிகாரிகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். முந்தைய ஆட்சியாளர்கள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கிய கௌரவத்தைப் போலவே சாலே உள்ளிட்ட அனைத்து போர் வீரர்களுக்கும் தற்போதைய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும். கலகொட அத்தே ஞானசார தேரர் மேலும் தெரிவிக்கையில், சில முக்கிய வரலாற்று உண்மைகளை நினைவூட்ட விரும்புகிறேன். 1971 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியில் 4,000 முதல் 5,000 பேர் வரையிலும், 1987-89 காலப்பகுதியில் 40,000 முதல் 80,000 பேர் வரையிலும் கொல்லப்பட்டனர். அன்று தவறான பாதையில் சென்று கொலைகளை செய்தவர்கள் பின்னர் ஜனநாயகத்துக்கு வந்து மனித உரிமைகளை பற்றி பேச முடிந்தது என்றால், ஏன் அந்த உரிமையை சக்ரான் குழுவுக்கும் சிறையில் இருக்கும் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கும் நாட்டை காப்பாற்ற போராட்டிவிட்டு இன்று சிறையில் இருக்கும் போர் வீரர்களுக்கும் வழங்க முடியாது? 1983 முதல் 2009 வரை வடக்கில் நிலவிய பயங்கரவாதத்தினால் 27,000 போர் வீரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகளை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க எமது பாதுகாப்பு படைகள் செயற்பட்ட போது அவர்களுக்கு தேவையான புலனாய்வு ஆதரவை அதிக அளவில் வழங்கியவர்கள் முஸ்லிம் சகோதரர்களே. ஆனால் 1990களில் உருவான ஆயுத குழுக்கள் அல் கொய்தா, போகோ ஹராம், ஐஎஸ் போன்ற அமைப்புகளில் செல்வாக்கினால் வஹாபி தீவிரவாதத்துக்கு இரையாகினார்கள். சுரேஷ் சாலே போன்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வஹாபி தீவிரவாதத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற பாடுபட்டவர்கள். அத்தகைய போர் வீரர்களை தீவிரவாதிகளாக காட்ட அரசாங்கம் முயல்கிறது. ஆனால் 1,000 வழக்குகள் போட்டாலும், சிறையில் அடைத்தாலும், நாம் எமது தேசிய பொறுப்பையும் சாசன பொறுப்பையும் கைவிடப் போவதில்லை என்றார். அல்லைப்பட்டி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வின்சென்ட் விமலதாஸ் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில், அவர்களுடன் அந்த காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட 22 பேரின் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது.
2: அருட்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வின்சென்ட் விமலதாஸ் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் நினைவு நடைபவனியும் திருப்பலியும் யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டியில் இடம்பெற்றன. அல்லைப்பிட்டி சந்தையில் இருந்து காலை 8 மணி அளவில் நினைவு நடைபவனி ஆரம்பமாகி புனித ஃபிலிப் நேரியார் ஆலயத்தை சென்றடைந்தது. அங்கு நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் விசேட திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அருட்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி, சம்பவத்தின் உண்மை வெளிக்கொணரப்பட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கோரியும் இந்த நினைவு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. நினைவு நடைபவனியில் அருட்தந்தையர்கள், மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். அல்லைப்பிட்டி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டிருந்த அருட்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் தனது உதவியாளர் வின்சென்ட் விமலதாசுடன் 2006 ஆகஸ்ட் மாதம் 20 தேதி யாழ்ப்பாணத்தில் இருந்து அல்லைப்பிட்டிக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது காணாமலாக்கப்பட்டனர். குறித்த காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை நீதி கிடைக்காமல் 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் உண்மை வெளிப்படுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர்.
0: யாழ்ப்பாணம் இணைவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுவான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி பிரதேச மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன போராட்டம் நேற்று காலை இடம்பெற்றது. இணைவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலைக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எமது கிராமத்தை மது போதையிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற பிரதான கோஷம் முன்வைக்கப்பட்டதுடன் மதுபான சாலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வலியுறுத்தினர். மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மதுபான சாலை பாடசாலைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் குடியிருப்புகள் காணப்படுவதால் இதனால் சமூக ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் மீது மதுபான பாவனையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் கிராமத்தின் சமூக சூழலை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் மக்களின் எதிர்ப்பையும் சமூகத்தின் நலனையும் கருத்தில் கொண்டு குறித்த மதுபான சாலையின் அனுமதியை மறுபரிசீலனை செய்து அதனை அங்கிருந்து அகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்ட கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். இந்த கண்டன போராட்டத்தில் பிரதேச மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்திலும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் 2026 முதல் 6 சமையல் எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 3,168 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 1,995 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இதன்படி கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் பாதியில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கில் இந்த ஆண்டு மே மாதத்தில் மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வட்டி வீதம் 100 அடிப்படை புள்ளிகளால் உயர்த்தப்பட்டு 8.75% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் விசேட எரிபொருள் வகைகளை இறக்குமதி செய்ய தனித்தனி கேள்விப்பத்திர நடைமுறைகள் பின்பற்றப்படுவதுடன் விலை மதிப்பீடுகளில் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏற்றுமதி துறையில் உணவு உரம் மற்றும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் சர்வதேச சந்தையில் கடுமையான விலை போட்டியை அதிகரித்துள்ள போக்குவரத்து செலவுகளையும் எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டமூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நேற்று முற்பகல் 11:30 முதல் மாலை 5:30 குறித்த சட்டமூலத்தின் 2 மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. 1956 47 பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டத்தின் கீழ் இடம்பெறும் குற்றங்களுக்கான அபராத தொகையை 10,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் அதிகரிப்பதற்காக பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டது. அனுபவமிக்க மற்றும் அறிவுள்ள நீதிபதிகளின் சேவைகளை மேலும் பெற்றுக் கொள்ள முடியும் என கூறி அரசாங்கம் அவர்களின் ஓய்வு மற்றும் வயதை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான எந்தவொரு திருத்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் போதுமான கலந்து ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பிரிவை சுட்டிக்காட்டியுள்ளது. நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக கடந்த 2026 ஜூலை 27 எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் வணக்கத்துக்குரிய ஹெரால்ட் ஆந்தோனி ஆண்டகை மற்றும் பொது செயலாளர் வணக்கத்துக்குரிய ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் கையொப்பமிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரம் சட்டத்தின் ஆட்சி மற்றும் அதிகாரப்பகிர்வு கொள்கை என்பன எப்போதுமே பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. சட்டவாக்கத்தை நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன தமக்கிடையே சரியான தொடர்பை பேண வேண்டும் என்பதை கத்தோலிக்க திருச்சபையின் சமூக கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்வதுடன் நீதித்துறை தனது பொறுப்புகளை சுயாதீனமாக செயற்படுத்துவதற்கு தேவையான சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும். நாட்டின் அனைத்து பிரஜைகளினதும் நீதி, மனித கண்ணியம், அடிப்படை உரிமைகள் மற்றும் பொதுநலனை பாதுகாப்பதற்கு சுயாதீனமான நீதித்துறை ஆகிய அத்தியாவசிய கவசமாகும். எனவே தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தின் முதன்மை இலக்கு நீதித்துறையின் சுதந்திரத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே அமைய வேண்டும். அனுபவமிக்க நீதிபதிகளை தக்கவைத்துக் கொள்வது நீதிமன்றங்களில் நிலவும் நீதித்துறை அதிகாரிகளின் பற்றாக்குறைக்கு வினைத்திறனை தீர்வுகளை காண்பது மற்றும் வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தேவையற்ற தாமதங்களை தவிர்ப்பது ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே ஓய்வுபெறும் வயதை அதிகரிக்கும் இத்தகைய அரசியலமைப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இத்தகைய முக்கிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் உரிய கலந்தாலோசனைகளை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருந்த கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச விளக்கம் அளித்தார்.
3: உண்மையில் சட்டத்தரணிகள் சங்கம் பாராளுமன்ற சம்பிரதாயம் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற சம்பிரதாயம் தொடர்பில் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கும் தேவை சட்டத்தரணிகளுக்கு இருக்குமாயின் அது தொடர்பில் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் அறிவித்து சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்து அதன் பின்னரே அதற்கான அனுமதியை பெற வேண்டும். அல்லது 22வது திருத்தமோ அல்லது எந்த ஒரு சட்டம் மூலம் அல்லது சமூகத்தில் பேசப்படும் விடயங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்தை பெறுவதும் மதிப்புமிக்கது என சபாநாயகர் கருதினால் சபாநாயகருக்கு சட்டத்தரணி சங்கத்துக்கு அழைப்பு விடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவை இரண்டும் நடக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்துக்கு வெளியே இல்லாவிட்டால் தனது கட்சி அலுவலகத்தில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரோடு பேசி பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு கடிதம் எழுதுகிறார். எதிர்க்கட்சித் தலைவருக்கு எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் அழைக்க உரிமை இல்லை. அவர் தனது குழுவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு அழைத்து சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரையும் செயலாளரையும் அழைத்து அங்கு கலந்துரையாட முடியும். ஆனால் அவ்வாறான ஒரு பாரம்பரியம் இல்லை. எனவே அந்த விடயத்தை எமது சபாநாயகர் நேற்று கேள்வி எழுப்பினார். அதற்குரிய பதிலை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்றே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பியுள்ளது. சபாநாயகர் விடயங்களை எதிர்க்கட்சித் தலைவருக்கே கூறியிருக்கின்றார். ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து தம்மை அச்சுறுத்துவதாக சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவித்திருக்கின்றது. அந்த கடிதத்தில் அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் என கூறப்பட்டுள்ளது. எனவே உண்மையில் சஜித் பிரேமதாசவிடம் கூறிய விடயத்தை சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் ஏன் தனது சொந்த விடயமாக மாற்றிக்கொள்கின்றார் என்பது எமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சட்டத்தரணிகள் சங்கம் ஏன் பதற்றம் அடைய வேண்டும்? மற்றைய விடயம் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு எப்படி அச்சுறுத்தல் விடுக்கப்படும் என கூற எந்த உரிமையும் இல்லை. நாம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பாராளுமன்ற பாரம்பரியம் தொடர்பில் விடயங்களையே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அதையே சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கையெழுத்திட்டுள்ளார். அச்சுறுத்தலாக பின்னர் அது தவறு என கூறுகின்றார். மீண்டும் அது அச்சுறுத்தல் என்கின்றார். இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது அச்சுறுத்தலா என்பது எனக்கும் தெரியாது. ஆனால் இறுதியில் எம்மிடம் கிடைத்த கடிதத்துக்கு அமைய அச்சுறுத்தல் என்றே கூறப்பட்டுள்ளது.
0: 2023 ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி கொழும்பு சீமாட்டி ரிச்வி சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஸ்டென்ட் மாற்றப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஸ்டென்கள் அகற்றப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையுடன் தொடர்புடைய மருத்துவர்கள், அவர்களுடைய உதவியவர்கள் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் உள்ளிட்ட சிலர் சம்பவத்திற்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அதன் அறிக்கை இதுவரை பெற்றோரிடம் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விசாரணை அறிக்கை மருத்துவர் ரத்ன பத்துவிடம் இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் சுமார் 3 ஆண்டுகள் கடந்தும் அந்த அறிக்கை பெற்றோருக்கு வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இதுவரை 3 முறை கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக காவல்துறை மற்றும் சுகாதார அமைச்சுடன் தொடர்புடைய தரப்பினரிடம் இதுகுறித்து வினவப்பட்ட போதிலும் விசாரணை முடிவுகள் அல்லது உரிய பதில்கள் முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை, அறிக்கை பெற்றோரிடம் வழங்கப்படாததற்கான காரணம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து உரிய விளக்கமும் நடவடிக்கையும் தேவை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுவே தனது கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
4: මට ඔළුවට ආවේ ඔළුවේ වෙන කවුරුත් ආවනේ මං කිව්වා නලින්ද අයියා කියලා හෙට ඉඳන් මට නලින්ද අයියා කියන්න බෑ මේ නලින්ද සර් කියන්න වෙනවා මම මිනිස්සුන්ට එනවා ආපහු මම මේ හරිම සතුටින් තමයි මේ ආජර්මන් මෝෂන් එක දැම්මේ නණගෙනුඩේ කඩසි උරයා කෙරිකලාම නෙනකරින් ඊළඟයි සුදන්දර මඩින්ද නලින්ද ඉඳවරයි සුදන්දර මඩයාද ඉරණ්ඩි ඉනංගල් ඊළඟයිලේ වාල්ද වැරගෙනන මදත්තාල් වේරුපට අඳ ඉනංගල් ඉරණ්ඩු මොලියාල් ඔන්රුපටවයි කාලම් කාලමාක ඉරඳ වඳ ඉනවාද අරසාංගංගල් ඉඳ සිරමාන්ම ඊනතින් මීද ஒரு அடக்கு முறையையும் இனவழிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கு. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழ் இனங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளுநரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலிருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் இரு இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே இரு சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையிலே முஸ்லீம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்திருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லீம் பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லீம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலம் முகத்தை மறைக்காதவாறு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும், முக்கியமாக வைத்திய சேவையில் இருந்து தாதிய உதவி சேவை வரை, அங்கு தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்குரிய உள்ளக சுற்று நிறுவம் ஒன்றையும், அதே நேரம் அவற்றை சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தை இயற்றி உடனடியாக வெளியிடுவதற்கான பிரேரணையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறேன்.
0: நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். விசாரணை ஒன்றுக்கு அமைவாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பழைய போகம்பிறை சிறைச்சாலை அடுத்த 2 வாரங்களுக்குள் சிறை கைதிகளை தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: போகம்பிறை சிறைச்சாலைக்காக சிறைச்சாலை அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேமிக்க பல்லைத்தன் குறிப்பிட்டார். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையினால் கடமை நேரத்தில் உயிரிழந்த 10 சிறைச்சாலை அதிகாரிகளுக்காக நட்டுகீடு வழங்கும் நிகழ்வும் கௌரவிப்பும் இன்று இடம்பெறவுள்ளது. சிறைச்சாலை தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெறவுள்ளது. காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உயிரிழந்த ஒவ்வொரு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேனக பல்லைத்தன் தெரிவித்தார்.
0: கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தினை ஹர்ஷன நாணிக்கார நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கள விஜயம் மேற்கொண்டார். வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் கண்காணிப்பு விஜயத்தின் போது விளக்கமறியல் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் பெண் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத், ஹேமந்தகுமார் உள்ளிட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர்கள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளுத்தாகோட குறுகிய வீதி பகுதியில் 15ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளை கல்கிச குற்றப்பிரிவு பிரிவினர் முன்னெடுத்து வந்த நிலையில் கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் புதன்கிழமை கல்கிச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெம்பிள் வீதியை வைத்து இந்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு கல்கிச போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 20 மற்றும் 23 வயதுடைய கல்கிச பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்களில் ஒரு சந்தேக நபர் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி கல்கிச சில்வெஸ்டர் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு படுகொலை சம்பவத்திற்கும் உடந்தையாக இருந்தவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த 3 ஆண் சந்தேக நபர்களும் பெண் சந்தேக நபர் ஒருவரும் நேற்று கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மெகசின் சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வீசப்பட்ட பொதியினுள் இருந்து 30 கைபேசி மின்கலன்கள், 250 கிராம் சுண்ணாம்பு, 50 கிராம் புகையிலை பாக்கு மற்றும் மாபா ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலாங்குட பின்னவல பகுதியில் தனது 2 பிள்ளைகளை தாக்கிய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாட்டில் தொழில் நிமித்தம் சென்றுள்ள தனது மனைவி பணம் அனுப்பவில்லை என்றும் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கூறி குறித்த நபர் தனது 2 பிள்ளைகளையும் தாக்கியுள்ளார். பின்னர் அந்த தாக்குதலை காணொலியாக பதிவு செய்து தனது மனைவிக்கு அனுப்பியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 26 வயதுடைய தந்தை ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட தந்தையை எதிர்வரும் 2 வரை விளக்கமறியல் வைக்குமாறு பலாங்கோட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான 2 சிறார்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக பலாங்கோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்புடைய முழுமையான பின்னணியை கண்டறிவதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு தலைமக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவரும் அவரது சகோதரரும் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருதயபுரம் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்று தினம் இரவு மாநகர சபை உறுப்பினர் தரணிராஜ் மற்றும் அவரது சகோதரர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். ஆலயத்தில் நடைபெற்ற வாய்த்தர்க்கத்தினை தொடர்ந்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மட்டக்களப்பில் கடந்த காலத்தில் பிரபலமாக இருந்த குழுவினரை இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாகவும் இவர்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு உள்ளானவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காவல்துறை தடிய கற்றல் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை தடையகற்றல் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாய்ந்த மருது போலீஸ் நிலைய போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் ஆகஸ்ட் 28 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தகர்த்துவதற்காக லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக் கொண்டமை தொடர்பிலேயே லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இந்த இரு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்த முழுமையான அளவிலான ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் 70 மில்லிகிராம் ஹெரோயின் தொடர்பில் மாத்திரம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து சிறிய தண்டனைக்கு உட்படுத்துவதற்கும் எதிர்காலத்தில் அவருக்கு இடையூறின்றி செயற்பட இடமளிப்பதற்குமாகவே இந்த பணம் கோரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2026 ஆகஸ்ட் 17 போலீஸ் பரிசோதகர் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்திற்குள்ளும் போலீஸ் கான்ஸ்டபிள் கல்முனையிலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து ஆகஸ்ட் 28 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை குப்புக்கென பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: வல்லபாயம் மொனராகலை பிரதான வீதியில் உள்ள கும்புக்கனை பாலத்தில் இன்று அதிகாலை குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தளவிலிருந்து மொனராகலை நோக்கி யாத்திரிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் மொனராகலையிலிருந்து புத்தள நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் டிராக்டரில் பயணித்த 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் 5 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடம் கஸ்லந்து புத்தள ஹொரபுக்க பகுதிகளைச் சேர்ந்த 21 முதல் 56 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் டிப்பர் மற்றும் டிராக்டர் வாகனங்களின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: கொழும்பு கோட்டை போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட ஜோர்க் வீதியில் பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் வீதியை கடக்க முயன்ற வெளிநாட்டவர் ஒருவர் பேருந்து மோதியதில் உயிரிழந்துள்ளார். புறக்கோட்டை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வீதியை கடக்க முயன்ற அந்த நபர் மீது மோதியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதனால் படுகாயமடைந்த அந்த நபர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அங்கு அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த வெளிநாட்டவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய குளிரூட்டப்பட்ட படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் ₹235 மில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நெடுந்தீவிற்கான புதிய படகு கொள்வனவு செய்யப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் அந்த பகுதி மக்களின் பயணிகள் கடற்போக்குவரத்து மேலும் இலகுபடுத்தப்படும். அத்துடன் நெடுந்தீவு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் கூடிய கவனம் செலுத்தி இதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் மும்பையிலிருந்து கடந்த 12 புறப்பட்ட கோடிலியா குரூஸ் சுற்றுலா பயணிகள் கப்பல் கடந்த 14 ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்தை சென்றடைந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. 862 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற அந்த குறித்த கப்பல் இன்றைய தினம் காலை மீண்டும் காங்கிசுந்துரை துறைமுகத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் லண்டன், இந்தியா, ஜெர்மனி, மொரீசியஸ், அமெரிக்கா மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக குறிப்பிடப்படுகிறது. யாழ்ப்பாணத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் காங்கேசன் துறைமுகத்திற்கு திரும்பி இந்த கப்பல் மூலம் சென்னை நோக்கி பயணித்தனர். நாட்டில் 2027 ஆண்டுக்கான பாடசாலை தவணை காலங்கள், அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் முக்கிய பொது பரீட்சைகளுக்கான கால அட்டவணையை உள்ளடக்கிய சுற்றறிக்கை இலக்கம் 2026-31 கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் 2027 ஆண்டில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் பொது விடுமுறைகள் மற்றும் பரீட்சை நாட்களை கருத்தில் கொண்டு மொத்தம் 197 நாட்கள் கற்றல் நடவடிக்கைகளுக்காக இயங்கும். சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான முதலாம் தவணை 2027 ஆண்டு ஜனவரி மாதம் 4 தேதி முதல் ஏப்ரல் மாதம் 9 தேதி வரையும், இரண்டாம் தவணை ஏப்ரல் மாதம் 27 தேதி முதல் ஜூலை மாதம் 30 தேதி வரையும், மூன்றாம் தவணை ஆகஸ்ட் மாதம் 30 தேதி முதல் டிசம்பர் மாதம் 3 தேதி வரையும் நடைபெறும். முதலில் பாடசாலைகளுக்கான முதலாம் மற்றும் இரண்டாம் தவணைகள் பிரத்யேக நாட்காட்டியின்படி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும். 2027 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை டிசம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேட காரணங்களுக்காக ஏதேனும் ஒரு பாடசாலை நாள் ரத்து செய்யப்பட்டால் குறித்த 197 பாடசாலை நாட்களையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் வகையில் ஈடு செய்யும் வகுப்புகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: மறைந்த கலாநிதி நந்தா மாலினியின் பூதவுடல் நுகேகுட விஜயபா மாவட்டத்தில் உள்ள நந்தா மாலினி இசை ஆசிரமத்துக்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அன்னாரது பூதவுடல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக இன்று காலை 10 முதல் வைக்கப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகள் நாளை மாலை 5 பொருளை பொதுமயானத்தில் இடம்பெற உள்ளதாக பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்தார். அமரர் நந்தா மாலினியின் இறுதி விருப்பத்துக்கிணங்க எந்த விதமான இறுதி அஞ்சலி கூட்டமும் நடத்தப்பட மாட்டாது எனவும் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை கலைத்துறையில் தனித்துவமான அடையாளமாக விளங்கிய பிரபல பாடகி கலாநிதி நந்தா மாலினி நேற்று பிற்பகல் காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நந்தா மாலினி நாவல பகுதியில் உள்ள இல்லத்தில் தனது 82 வயதில் காலமானார். இசை பாரம்பரியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு அளப்பரிய சேவையாற்றிய நந்தா மாலினி 1943 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 திகதி அலுத்கம லவந்துவ பகுதியில் பிறந்தார். வறுமைக்கு மத்தியில் கொட்டாஞ்சேனை காசட்டி தோட்டத்தில் வாழ்ந்த அவர் கொட்டாஞ்சேனை குணானந்த வித்யாலயத்தில் கல்வி பயின்றார். சிறுவயது முதல் பாடும் திறமையை வெளிப்படுத்திய நந்தா தனது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை வானொலி நிகழ்ச்சியான லமா மண்டபின் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறுவர் பாடகியாக அறிமுகமானார். புதுசாது அவர் பாடிய முதல் பாடலாகும். நந்தா மாலினி தனது இளம் வயதிலேயே திரைப்பட பின்னணி பாடகியாக அறிமுகமாகி சாதனை பதிவுகளையும் புதுப்பித்தார். பண்டித் அமரதேவின் இசையமைப்பில் இலங்கையின் முதல் வண்ண திரைப்படமாக கருதப்படும் ரண்முகு துவ திரைப்படத்தில் இடம்பெற்று கலனி கங்கக்கி ஜீவிதே பாடலை அக்காலத்தில் பிரபல பாடகராக திகழ்ந்த நாரத திசாநாயக்குடன் இணைந்து பாடினார். இந்த பாடலுக்காக 1964 ஆண்டு நடைபெற்ற முதலாவது சரசவி விருது விழாவில் சிறந்த பாடகிக்கான விருதை நந்தா மாலினி வென்றமை அவரது கலை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இலங்கையில் சிறந்த திரைப்பட பின்னணி பாடலுக்காக அதிக அளவிலான சரசவி ஜனாதிபதி விருதுகளை பெற்ற பாடகி என்ற சாதனையையும் நந்தா மாலினி படைத்துள்ளார். அவர் இலங்கை வானொலியில் பாடிய பாடல்களின் தொகுப்பு இன்றும் இலங்கை ரசிகர்களின் இதயங்களில் என்றுமே அழியாத நினைவுகளாக தடம் பதித்துள்ளன. நந்தா மாலினி ஒரு சந்தர்ப்பத்தில் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக பாடியதுடன் மற்றொரு சந்தர்ப்பத்தில் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் வாழ்ந்த மக்களின் குரலாகவும் ஆட்சியாளர்களின் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தனது குரலை எழுப்பினார். அவர் எப்போதும் சமூக நீதி, சமத்துவம், நேர்மைக்காக குரல் கொடுத்தவராவார். சக்தியை கீத இசை நிகழ்ச்சியின் மூலம் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக வெளிப்படுத்திய அவர் பவணி இசை நிகழ்ச்சியின் மூலம் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அச்சமின்றி துணிச்சலுடன் தனது குரலை எழுப்பினார். பிரதா மகர பகன்காந்த சத்தியே கீதைய பவன ஹேமந்த ஹேதி தாருகா எஸ் சிந்து ஹோடிய கிந்துரியக்குகே விலாப்பய மதுபதும் ஹனஹாமி சங்க பத்ம பிம்பர் லங்கா ரமபோன் கீ அரளி லங்கட நிலம்பரே உள்ளிட்ட ஏராளமான ஒலி நாடாக்கள் மற்றும் பாடல் தொகுப்புகளை நந்தா மாலினி இலங்கை ரசிகர்களுக்காக வழங்கியுள்ளார். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பிரபல பாடகிக்கான பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இலங்கையில் உருவான தலை சிறந்த பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்களின் படைப்புகளுக்காக அவர் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். பேராசிரியர் சுனில் ஆரியரத்னவுடன் இணைந்து இலங்கை இசையுலகுக்கு அவர் வழங்கிய பாடல் தொகுப்புகள் தனிச்சிறப்பு மிக்கவை. இலங்கையின் சிறுவர் உலகுக்காக நந்தா மாலினி வழங்கிய பாடல் தொகுப்புகளையும் ஒருபோதும் மறக்க முடியாது. கலாநிதி நந்தா மாலினி சிரச ஊடக வலையமைப்புடனும் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய கலைஞராகவும் விளங்கினார். நந்தா மாலினியின் பாடல்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இலங்கை மக்களின் இசை தாகத்தை எப்போதும் தணிக்கும்.
0: நிலவும் வறட்சியான காலநிலையினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,765 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொன்றாகலை மாவட்டத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
1: மொனராகலி மாவட்டத்தில் 10,264 குடும்பங்களைச் சேர்ந்து 33,023 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, புலனறுவை, ரத்தினபுரி, ஹம்பந்துட்டை மாவட்டங்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே குறித்த 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 20 பிரதேச செயலக பிரிவுகளில் குடிநீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 23,048 குடும்பங்களைச் சேர்ந்து 72,053 பேருக்கு இதுவரை குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல நாட்டின் 10 மாவட்டங்களுக்கு இன்றைய தினமும் வெப்பம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மொனராங்கலை மாவட்டங்களுக்கு வெப்பம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் பகல் வேளையில் வெப்ப சுட்டெண், மனித உடலில் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடினமான செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் நிழலான இடங்களில் இருக்குமாறும் போதிய அளவு நீரை அருந்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காளி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். அம்பாறை, மொனராங்கலை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவக்கூடும்.
0: நாளாந்தம் பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 80% குறைவடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
1: கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் சரத்குமார் நாயக்கவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்தார். இந்த மாதத்தின் கடந்த 19 நாட்களில் நாடுலாவிய ரீதியில் 7,777 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கடந்த ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். ஜூலை மாத இறுதியில் நாடுலாவிய ரீதியில் 29,964 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 71 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதனிடையே டெங்கு ஒழிப்பு தொடர்பில் சமூக வலுப்புட்டல் முன்னோடி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் சமூகத்தின் பங்களிப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் கொழும்பு மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்காக பொதுமக்களின் நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை அடையாளம் காணுதல், ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த முன்னோடி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளன.
0: பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி நந்தா மாலினியின் மறைவை அடுத்து ஆகஸ்ட் 21, 22 மற்றும் 23 தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளது.
5: மறைந்த கலாநிதி நந்தா மாலினியின் பூதவுடல் நுகேகுட விஜயபா மாவட்டத்தில் உள்ள நந்தா மாலினி இசை ஆசிரமத்துக்கு

0: காலமானார். இலங்கை இசை பாரம்பரியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு அளப்பரிய சேவையாற்றிய நந்தா மாலினி 1943 ஆகஸ்ட் மாதம் 23 திகதி அழுத்கம லவந்துவ பகுதியில் பிறந்தார். வறுமைக்கு மத்தியில் கொட்டாஞ்சேனை காசட்டி தோட்டத்தில் வாழ்ந்த அவர் கொட்டாஞ்சேனை குணானந்த வித்யாலயத்தில் கல்வி பயின்றார். சிறுவயது முதல் பாடும் திறமையை வெளிப்படுத்திய நந்தா தனது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை வானொலி நிகழ்ச்சியான லவா மண்டபைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறுவர் பாடகியாக அறிமுகமானார். புதுசாது அவர் பாடிய முதல் பாடலாகும். நந்தா மாலினி தனது இளம் வயதிலேயே திரைப்பட பின்னணி பாடகியாக அறிமுகமாகி சாதனை பதிவுகளையும் புதுப்பித்தார். பண்டித் அமரதேவின் இசையமைப்பில் இலங்கையின் முதல் வண்ண திரைப்படமாக கருதப்படும் ரண்முத்து துவ திரைப்படத்தில் இடம்பெற்ற கலனி கங்கைக்கு ஜீவிதே பாடலை அக்காலத்தில் பிரபல பாடகராக திகழ்ந்த நாரத திசாநாயக்குடன் இணைந்து பாடினார். இந்த பாடலுக்காக 1964 நடைபெற்ற முதலாவது சரசவி விருது விழாவில் சிறந்த பாடகிக்கான விருதை நந்தா மாலினி வென்றமை அவரது கலை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இலங்கையில் சிறந்த திரைப்பட பின்னணி பாடலுக்காக அதிக அளவிலான சரசவி ஜனாதிபதி விருதுகளை பெற்ற பாடகி என்ற சாதனையையும் நந்தா மாலினி படைத்துள்ளார். அவர் இலங்கை வானொலியில் பாடிய பாடல்களின் தொகுப்பு இன்றும் இலங்கை ரசிகர்களின் இதயங்களில் என்றுமே அழியாத நினைவுகளாக தடம் பதித்துள்ளன. நந்தா மாலினி ஒரு சந்தர்ப்பத்தில் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக பாடியதுடன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் வாழ்ந்த மக்களின் குரலாகவும் ஆட்சியாளர்களின் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தனது குரலை எழுப்பினார். அவர் எப்போதும் சமூக நீதி சமத்துவம் நேர்மைக்காக குரல் கொடுத்தவராவார். சத்தியகே கீத இசை நிகழ்ச்சியின் மூலம் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக வெளிப்படுத்திய அவர் பவன இசை நிகழ்ச்சியின் மூலம் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அச்சமின்றி துணிச்சலுடன் தனது குரலை எழுப்பினார். பிரதா மகர பகன் கந்த சத்தியே கீதய பவன ஹேமந்த ஏதி தாருகா எஸ் சிந்து ஹோடிய கிந்துரியக்கே விலாப்பய மதுபதுன் ஹனஹாமி சங்க பத்ம பிம்பர் லங்கா கிரமபோன் கீ அரளி லங்கட நிலம்பரே உள்ளிட்ட ஏராளமான ஒலி நாடாக்கள் மற்றும் பாடல் தொகுப்புகளை நந்தா மாலினி இலங்கை ரசிகர்களுக்காக வழங்கியுள்ளார். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பிரபல பாடகிக்கான பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இலங்கையில் உருவான தலை சிறந்த பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்களின் படைப்புகளுக்காக அவர் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். பேராசிரியர் சுனில் ஆரியரத்னவுடன் இணைந்து இலங்கை இசையுலகுக்கு அவர் வழங்கிய பாடல் தொகுப்புகள் தனிச்சிறப்பு மிக்கவை. இலங்கையின் சிறுவர் உலகுக்காக நந்தா மாலினி வழங்கிய பாடல் தொகுப்புகளையும் ஒருபோதும் மறக்க முடியாது. கலாநிதி நந்தா மாலினி சிரச ஊடக வலைமைப்புடனும் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய கலைஞராகவும் விளங்கினார். நந்தா மாலினியின் பாடல்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இலங்கை மக்களின் இசை தாகத்தை எப்போதும் தணிக்கும்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷிப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பு

0: வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் தொகுதி மறுவரை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது. 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கோவளத்தில் நடந்த தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் முதல்வர் விஜய் திடீர் பல்டி அடித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தாமல் பிரித்துவ விகிதத்தை குறைக்கக்கூடாது என்று மட்டும் மாநாட்டில் விஜய் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது இந்த நடவடிக்கைகளை அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டித்துள்ளார்கள்.
1: மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையான 543 நிரந்தரமாக்க வேண்டும் என கடந்த 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து திரு விஜய் நிறைவேற்றினார். ஆனால் சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற 31ஆவது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று மட்டுமே கூறினார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் முதலமைச்சர் திரு விஜய் பல்டி அடித்துள்ளதாக திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி கூறியது இவரைத்தானா எனவும் முதலமைச்சர் திரு விஜயை குறிப்பிட்டு திமுக சாடியுள்ளது. கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தாதேகாவின் இரட்டை வேட நாடகத்தை கேள்வி கேட்பார்களா அல்லது இதற்கு முட்டு கொடுப்பார்களா என திமுக கேள்வி எழுப்பியது. திரைப்படங்களில் பல்டி அடித்து நடனமாடுவதில் பெயர் பெற்ற முதலமைச்சர் விஜய் அதையெல்லாம் மிஞ்சும் அந்த பல்டியை தற்போது தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அடித்துள்ளதாக அதிமுக விமர்சித்துள்ளது. இப்படி பல்டி அடிப்பதற்கு தீர்மான நாடகம் எதற்கு என்றும் அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சட்டப்பேரவையில் ஒரு நிலைப்பாடு, அமித்ஷா முன் ஒரு நிலைப்பாடு என இருக்கக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.
2: இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடுன்னா இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பிரஸ் பீப்புளே இதை கேள்வியா கேக்குறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடுல என்னைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதுல உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க கூடாது. தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாத்திக்க கூடாது.
1: வாரத்திற்கு வாரம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தாவேக்கு அரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முதல்வர்கள் மாநாட்டில் முதல்வர் விஜய் பேச்சு மூலம் தாவேக்கு அரசின் நாடகம் அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் 21 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டது சரியானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது.
3: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் சில நாட்கள் குழப்பம் இருந்தது. 108 இடங்களில் வென்றிருந்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தபோது அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் அக்கட்சி கொறடாவின் உத்தரவை மீறி தாவேக்க அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். கொறடா உத்தரவை மீறி திரு விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக தலைமை வலியுறுத்தியது. எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பதால் 21 எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தனர். மற்றவர்கள் தாங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களை மன்னித்து விட்டதாக பேரவைத் தலைவருக்கு கடிதம் அளித்ததால் 21 பேருக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டார். பேரவைத் தலைவரின் இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் செல்வகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவில் தவறு இல்லை என்றும் சரியான முடிவுதான் என்றும் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கடிதத்தை அளித்துவிட்டதால் சட்டப்படி அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான கேள்வியே எழவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வழக்கறிஞர் செல்வகுமார் தாக்கல் செய்த மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர்.
0: தொடர்ந்து நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை அத்துமீறல் தொடர்பாக விசாரிப்பதற்கான குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது.
3: நீட் வினாத்தால் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அப்போதைய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர், மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஒருகட்டமாக கடந்த மாதம் 20 தேதி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட மாணவர்கள், இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீசார் தடியடி நடத்தினர். அவர்கள் பயன்படுத்திய தடியில் ஆணிகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் பெல்லட் குண்டுகள் மூலம் சுட்டதால் 3 பேர் காயமடைந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மின்தடிகளை பயன்படுத்தியதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் போலீசார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தவும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜெயமால்யா பக்ஷி, திருமதி மோகனா அமர்வு, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுபாஷ் ரெட்டி தலைமையில் உயர் அதிகார விசாரணை குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஜா, டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திருமதி ஷாலிந்தர் கவுர், சிபிஐ முன்னாள் இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, மேகாலய மாநில முன்னாள் டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்னோய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த உயர்மட்ட குழுவானது நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டம், போலீசார் மற்றும் இதர பாதுகாப்பு அமைப்புகள் அதிகப்படியான பலத்தை உபயோகித்தது, வன்முறையில் ஈடுபட்டது குறித்து விசாரணை நடத்தும். பெல்லட் குண்டுகள், மின்தடிகள் உபயோகப்படுத்தியது, உரிய எச்சரிக்கை அளிக்காமல் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது, தடியடி நடத்தியதால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்தும் குழு விசாரணை நடத்த உள்ளது.
0: தொடர்ந்து விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் மும்மொழிக் கொள்கையை அமுல்படுத்தியது ஏனென்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது.
1: சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு மும்மொழிக் கொள்கையை இவ்வாண்டு அமல்படுத்த மத்திய இடைநிலை கல்வி வாரியம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜெயமால்யா பக்ஷி, திருமதி மோகனா ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திடீரென 3வது மொழியை புகுத்துவது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே வெளிநாட்டு மொழி ஒன்றை படித்து வரும் மாணவர்கள் திடீரென்று இந்திய மொழிக்கு மாறுவது இயலாத காரியம் என அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போது 2030 மும்மொழிக் கொள்கை அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டதற்கு மாறாக அவசர கதியில் மத்திய அரசு செயல்படுவதாக மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 23 மொழிகளை திடீரென்று அமல்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பினர். ஆங்கிலத்தை உள்நாட்டு மொழி அல்ல என்று கூற முடியுமா என வினவிய அவர்கள், ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் தங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்றாலும் கொள்கையை அவசர கதியில் அமல்படுத்துவது ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். உரிய கட்டமைப்பு வசதிகள் உள்ளனவா, போதிய எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் இருக்கின்றனரா என்ற அனைத்து அம்சத்தையும் பார்த்து செயல்படுத்த வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தற்போதைய 6வது வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை அமல்படுத்த கூடுதலாக ஒரு கல்வியாண்டு வழங்க முடியுமா, மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த போதுமான மனிதவளம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு உருவாக்கப்படும், 3வது மொழியை 6வது வகுப்பில் இருந்தே அறிமுகப்படுத்த வேண்டுமா அல்லது 3வது வகுப்பில் இருந்தே நடைமுறைப்படுத்த வேண்டுமா என சரமாரி கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 10 நாட்களில் இவற்றுக்கு பதிலளிக்குமாறு சிபிஎஸ்இக்கு உத்தரவிட்டனர்.
0: தொடர்ந்து அரசு பள்ளிகள் அவலநிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அபிஜித் திப்கே, மாணவர்களை விட அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட சிறந்த வசதிகள் கிடைப்பதாக விமர்சித்திருக்கிறார். கிராமப்புற பள்ளிகளில் உள்ள சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் விதமாக பள்ளிகளை சரி செய்வோம் என்ற பிரச்சார இயக்கத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே சில தினங்களுக்கு முன் தொடங்கினார். அதற்கு ஒரு பகுதியாக மகாராஷ்டிர மாநிலம் லாத்தூர் மாவட்டம் அவுசா தாலுகாவில் உஜானி கிராமத்தில் உள்ள ஜில்லா பரிசுத் பள்ளியை அபிஜித் திப்கே நேரில் சென்று நேற்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அபிஜித் திப்கே பல அரசு பள்ளிகளில் முறையான வகுப்பறைகள், இருக்கைகள், கழிப்பறைகள் மற்றும் பள்ளிக்கு வருவதற்கான சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட இதைவிட சிறந்த வசதிகள் கொடுக்கப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள அமைச்சர்களும் சட்டசபை உறுப்பினர்களும் தங்கள் சொந்த குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று காட்டமாக அவர் விமர்சித்தார். விசாகப்பட்டினத்தில் வீட்டு பாடத்தை எழுதாததால் ஆசிரியை அடித்ததில் மாணவன் மயங்கி இறந்து போனார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம், ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவற்றால் வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜார்க்கண்ட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் தேர்வு, JSSC உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள்கள், முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி 3 வாரங்களுக்கு மேலாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து முதல்வர் ஹேமந்த சோரன் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த 2014 முதல் DSR டேட்டா பிரசசிங் நிறுவனம் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலம் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அனைத்து வேலைவாய்ப்பு தேர்வுகள், JSSC, CGL தேர்வு ஆகியவற்றை ரத்து செய்வதாக முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட அரசு பணியாளர்கள் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் நீதிபதி தீபக் ரோஷன் அரசு தேர்வுகளை ரத்து செய்யும் ஜார்க்கண்ட் அரசின் அறிவிப்பை நிறுத்தி வைப்பதாக நேற்று உத்தரவிட்டார். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், ஜார்க்கண்ட் மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூட முடியாது என்று முதல்வர் ஹேமந்த் சோரன் நினைத்தால் அவர் அந்த மாயையிலிருந்து வெளியில் வர வேண்டும். நாங்கள் விரும்பினால் ஜார்க்கண்டில் லட்சக்கணக்கான மாணவர்களை நாளை ராஞ்சிக்கு அழைக்கலாம். கவனமாக ஆலோசித்த பிறகே இந்த பிரச்சனையை முடிக்க நாங்கள் அரசுக்கு 2 மாத கால அவகாசத்தை கொடுத்தோம். ஆனால் அவர்களால் வழக்கை நீதிமன்றத்தில் முறையாக முன்வைக்க முடியாத போது இந்த விசாரணையை நாங்கள் எப்படி நம்புவது? முதல்வர் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால் கபில் சிபல் போன்ற வழக்கறிஞர்கள் டெல்லியில் இருந்து வருகிறார்கள். ஆனால் ஜார்க்கண்ட் மாணவர்களின் இவ்வளவு முக்கியமான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை, எந்த மூத்த வழக்கறிஞர் கூட அங்கு இல்லை என்று மாணவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் உள்ள அரசாங்க பாடசாலை ஒன்றில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் சிறுநீர் கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக இரு சிறுமிகள் முறைப்பாடு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் அங்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆரோன் வட்டார பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குடிநீரில் ஏதோ கலந்திருப்பதை அறிந்து சிறுமிகள் இருவரும் உடனடியாக பாடசாலை அதிபரிடம் சென்று முறைப்பாடு அளித்துள்ளார்கள். ஆனால் அதிபர் அதை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாமல் வாய் ஒரு மாதிரியாக இருந்தால் 10 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்கள் என்று மிகவும் அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து செவ்வாய்க்கிழமை தகவல் அறிந்த சிறுமிகளின் பெற்றோரும் கிராம மக்களும் ஆத்திரமடைந்து பாடசாலைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அதிபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. குணா மாவட்ட ஆட்சியர் கிஷோக் குமார் கன்யால் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டார். தவறிழைத்த மாணவன் மற்றும் அவனது பெற்றோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். முறைப்பாட்டை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பதிலளித்த அதிபருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அரோன் துணை கோட்டாட்சியர் மஞ்சுஷா காத்ரி தாவலின்படி வட்டாட்சியர் மற்றும் வட்டார கல்வி அதிகாரி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 2 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதோடு கனத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறுமிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் மேலும் சில ஆண் மாணவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகப்பட்ட நிலையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் 48 வயதான பாடசாலை அதிபர் 27 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 10ஆம் தரத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள நாகர்ஜுனா பொது பாடசாலையின் அதிபரும் பணிப்பாளருமான கல்லுருவா ரெட்டி கடந்த 12ஆம் தேதி தனது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருட்டு நோக்கில் மாணவர்கள் இருவர் வீட்டுக்குள் நுழைந்ததாகவும் அதிபர் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டதை தொடர்ந்து அவரை கத்தியால் 27 முறை குத்தியதாக தெரிய வந்துள்ளது. முன்னதாக மாணவர்களின் விடுதி பைகளில் பணமும் கையடக்க தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிபர் அவர்களை எச்சரித்திருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கொலைக்கு பின்னர் மாணவர்கள் பணத்துடன் கோவாவுக்கு சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து 1,54,000 ரூபாய் பணம், ரத்தக்கரை படிந்த நாணயத்தாள்கள் திருடப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் ஐபோன் மற்றும் அதிபரின் கையடக்க தொலைபேசி ஆகியவை மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாணவர்கள் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தேடியிருந்ததும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய தொடக்க கல்வி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சமவேலைக்கு சம ஊதியம், ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
4: பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் மற்றும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை சிறப்பு மதிப்பெண் வழங்கி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வை வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து பதவி உயர்வு இல்லாமல் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
1: திருக்கோவிலூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்க வேண்டும், காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
0: தொடர்ந்து மிசோரமின் முன்னாள் முதல்வர் சோரம் தங்கா 60 ஆண்டுகளுக்கு பிறகு தனது இளங்கலை பட்டத்தை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மிசோரமின் முன்னாள் முதல்வரும் மிசோ தேசிய முன்னணி கட்சியின் தலைவருமான சோரம் தங்கா கடந்த 1966ஆம் ஆண்டு மணிப்பூரில் உள்ள தனமஞ்சூரி கல்லூரியில் தனது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். கடந்த 1965ஆம் ஆண்டு கல்லூரி காலங்களிலே மிசோ தேசிய முன்னணியில் இணைந்த சோரம் தங்கா இறுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றும் தனது படிப்புக்கான பட்டத்தை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. 1966ஆம் ஆண்டு தேர்வுகளை முடித்தவுடனே அவர் தலைமறைவாகி மிசோ தேசிய முன்னணியின் ஆயுத போராட்டத்தில் பங்கேற்க வங்கதேசத்தில், அதாவது அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் முகாமிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் 82 வயதான முன்னாள் முதல்வர் சோரம் தங்காவுக்காக கவுகாத்தி பல்கலைக்கழகத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1986ஆம் ஆண்டு மத்திய அரசுடன் மேற்கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் மிசோரம் தேசிய முன்னணியின் ஆயுத போராட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. இதையடுத்து அரசியலில் களமிறங்கிய சோரம் தங்கா 1998 முதல் 2008ஆம் ஆண்டு வரையிலும், 2018 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலும் 3 முறை மிசோரமின் முதல்வராக பதவி வைத்தது குறிப்பிடத்தக்கது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயன் முறைகேடாக 85 லட்சம் ரூபாய் பணத்தை துபாயில் உள்ள ஒருவருக்கு அனுப்பியது அமலாக்கத்துறையின் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற புதிய விதியை பாரத ஸ்டேட் வங்கி நேற்று அறிவித்திருக்கிறது. எதிர்காலத்தில் விண்வெளியில் விவசாயம் செய்வது குறித்த ஆராய்ச்சியில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முட்டைக்கோஸ் மற்றும் வசாபி கடுகு கீரைகளை வெற்றிகரமாக விளைவித்துள்ளார்கள். இந்த நிலையில் அந்த கீரைகளை இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மெனன் சாப்பிடும் காணொளி தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்துக்கு பால் வழங்கப் போவதில்லை என்று பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள்.
3: சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் விதி எண் 110 கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். இதன் மூலம் பால் கொள்முதல் விலை 1 லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் 3,16,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொள்முதல் விலையாக 44 ரூபாய் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கொள்முதல் விலை 1 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியிருப்பது பால் உற்பத்தியாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் கொள்முதல் விலை பசும்பாலுக்கு லிட்டருக்கு 44 ரூபாயாகவும் எருமை பாலுக்கு 60 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று திருச்சி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லை என்றால் வரும் 24ஆம் தேதி முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர்.
5: 32 ரூபாய் இன்னைக்கு ரேட்டு வரைக்கும் 32+3 35 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம் நாங்க கிராம சங்கங்களுக்கு. நேற்று அவர் 41 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. 41 ரூபாய் அரசு மானியம் 3 ரூபாய் அது 5 ரூபாய் ஆக்கியிருக்காரு. அது 2 மாசம் கழிச்சு வரும். உற்பத்தியாளருக்கு வந்து அது ஒரு தொகையா தெரியல. பால் காசோட சேர்த்து கொடுத்தா அது ஒரு 3 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்க மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் வரும். ஆனா இன்னைக்கு எதையுமே வந்து ஆவின் நிர்வாகம் கைவிட்டுச்சுங்க.
3: போராட்டம் காரணமாக ஆவின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என பால் உற்பத்தியாளர்கள் கூறினர். எனவே உடனடியாக பால் கொள்முதல் விலையை முதலமைச்சர் உயர்த்தி தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இல்லை என்றால் வேறு நிறுவனங்களிடம் பாலை விற்பனை செய்ய உள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் எச்சரித்தனர்.
0: இனி இன்று சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 1,17,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 14,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
6: இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகனும் மீண்டும் பிரிட்டனில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக பிபிசிக்கு தெரிய வந்துள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ பணிகளில் இருந்து விலகிய பின்பு சசக்ஸ் கோமகனும் சீமாட்டியும் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். லண்டனுக்கு வெளியே அரச குடும்பத்தை சாராத ஓர் இல்லத்தில் அவர்கள் குடியேறுவார்கள் என்றும் அடுத்த மாதம் தங்களின் 2 குழந்தைகளையும் பிரிட்டனில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்ப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வகை தோல் புற்றுநோய்க்கான பரிசோதனை வெற்றிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ளதாக அமெரிக்க மருந்து நிறுவனங்களான மொடர்னா மற்றும் மெர்க் தெரிவிக்கின்றன. தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை இணைந்த இந்த பரிசோதனை மெலனோமா புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடக்க கட்ட ஆய்வு முடிவுகளின்படி நோயாளிகள் புற்றுநோய் இல்லாமல் இருக்கும் காலத்தை இந்த சிகிச்சை நீட்டித்துள்ளது. ஆனால் இதன் பலன் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை.
0: வங்கதேசத்தின் புதிய அதிபராக வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா பக்ருல் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தின் அதிபராக பதவி வைத்து வந்த அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த முகமது ஷாபுதீன் தனது பதவிக்காலம் நிறைவடையும் முன்னரே கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சியின் வேட்பாளராக 78 வயதான மூத்த தலைவர் மிர்சா பாக்ருல் ஆலம்கீர் களமிறக்கப்பட்டார். இந்த நிலையில் வங்கதேசத்தில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று வாக்கெடுப்பின் மூலம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மிர்சா பாக்ருல் ஆலம்கீரை புதிய அதிபராக அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த இந்த தேர்தலில் மிர்சா பாக்ருல் ஆலம்கீர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட 11 எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வேட்பாளரும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான ஒலி அகமது 88 வாக்குகள் மட்டும் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். இதையடுத்து வங்கதேசத்தின் 23rd அதிபராக மிர்சா பாக்ருல் ஆலம்கீர் இன்று மாலை பதவியேற்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சியை கீழறுப்பதாக பேரப்பேச்சு நடத்தும் நாடுகள் கூறுகின்றன. துருக்கி, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களை சாடியுள்ளன. சண்டை நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன. 3 நாடுகளும் அது குறித்து கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அமைதி முயற்சிகள் முக்கிய கட்டத்தில் இருப்பதாக கூறிய நாடுகள் பதற்றத்தை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று இஸ்ரேலை கேட்டிருக்கின்றன. அனைத்துலக சமூகமும் அதிபர் டிரம்பின் அமைதி குழுவும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவை கூறியுள்ளன. சென்ற ஆண்டு அக்டோபரில் சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்ததிலிருந்து சுமார் 1200 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காசாவில் 5 வயது சிறுமி கிந்த் அஜிப் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவம் முதன்முறையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குற்றவியல் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் காரில் பயணித்த குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 5 வயதான கிந்த் ரஜப் காயங்குடன் காருக்குள் சிக்கியிருந்தார். பின்னர் அவர் பாலஸ்தீன செம்பறை சங்கத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கோரினார்.
7: 2 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திரஜாப் அவரது குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் மற்றும் அவர்களை மீட்க சென்ற ஆம்புலன்ஸ் குழுவினரின் மரணத்திற்கு இஸ்ரேலிய ராணுவம் தனது படைகள் காரணமல்ல என்று மறுத்து வந்தது. தீவிர மோதல் நடைபெறும் பகுதியில் உயிரிழந்த தனது உறவினர்களின் சடலங்களுக்கு இடையே காருக்குள் அச்சத்துடன் சுருண்டு அமர்ந்திருந்த அந்த 5 வயது சிறுமிக்கும் அவசர மருத்துவ பணியாளர்களுக்கும் இடையே நடந்த கடைசி உரையாடல் இதுவாகும். அங்கீகரிக்கப்பட்ட வெளியேற்ற பாதையிலிருந்து விலகி சென்று கொண்டிருந்ததாக கூறிய இஸ்ரேலிய ராணுவம் அந்த குடும்பத்தினர் சென்ற கார் மீது தங்கள் படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இப்போது தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களை மீட்பதற்காக முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ஆம்புலன்ஸ் மீதும் தங்கள் படையினர் ஷெல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதிலிருந்த 2 அவசர மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. சில நாட்களுக்கு பிறகு அவசர கால உதவிக்குழுக்கள் சம்பவ இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட போது 2 வாகனங்களிலும் இருந்த அனைவரும் உயிரிழந்திருந்தனர். இந்தின் தாய் விசாம் அந்த நாளில் எங்களிடம் பேசினார்.
8: என் குரலையும் என் மகள் கெஞ்சிய குரலையும் கேட்டு அவளை காப்பாற்ற வராத ஒவ்வொருவரிடமும் இறுதி தீர்ப்பு நாளில் கடவுளின் முன்னிலையில் நான் கேள்வி கேட்பேன். நெத்தன்யாகு, பைடன் மற்றும் எங்களுக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் கேள்விக்கு உட்படுத்துவேன்.
7: தங்கள் படையினரால் 15 அவசர கால பணியாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஓராண்டுக்கு பிறகு காசாவில் அவர்களின் நொறுங்கிய மீட்பு வாகனங்களும் சடலங்களும் மணலில் புதையுண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு பல்கலைக்கழகம் தலைமையில் நடத்தப்பட்ட புலனாய்வில் சில துப்பாக்கிச் சூடுகள் 4 மீட்டருக்கும் குறைவான தொலைவில் இருந்து நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. காசாவில் போர் நிறுத்தம் கையெழுத்தாகி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகும் வான்வெடி தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 நாட்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸ் தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் அமைதிக்கான வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை இழந்துள்ள காசா மக்களில் பலர் இஸ்ரேலிய ராணுவம் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வதாக தெரிவிப்பதை நம்பவில்லை.
0: தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது வரலாற்றிலே ஆக கடுமையான தடைகளை விதிக்கும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேஷன் கூறியிருக்கிறார். தெஹ்ரான் மீது பொருளாதார நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்த இருப்பதாக கூறிய அவர், அதன் வழி பெரிய அளவில் ராணுவ நடவடிக்கை எடுக்கும் தேவை இருக்காது என்றார். சீனா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானுக்கு பொருளாதார உதவி வழங்கும் தரப்புகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்காவின் போக்கை பொருளாதார பயங்கரவாதம் என்று சாடியிருக்கிறது.
9: இதுவரை ஈரான் ஊடகங்கள் மற்றும் ஈரான் அதிகாரிகளிடமிருந்து நாம் காண்பது எதிர்த்து நிற்கும் வகையிலான கருத்துக்கள் தான். அடிப்படையில் அவர்கள் இரண்டு விஷயங்களை கோருகின்றனர். முதலாவது, ஈரானுக்கு எதிரான ராணுவ மோதலில் டிரம்ப் நிர்வாகம் தோல்வி அடைந்துள்ளதால் இதுபோன்ற அச்சுறுத்தல்களையும் பொருளாதார அழுத்தம் குறித்த எச்சரிக்கைகளையும் அமெரிக்கா விடுத்து வருவதாக அவர்கள் கோருகின்றனர். இரண்டாவது, போரில் ஓரளவு ஏற்பட்டுள்ள அமெரிக்காவின் சொந்த பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சி இது என்றும் ஈரான் கூறுகிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் அவரது துணை அமைச்சரும் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பொது பதிவுகளில் இதற்கு எதிர்வினையாற்றியுள்ளனர். இதுபோன்ற பொருளாதார அழுத்த நடவடிக்கைகள் ஏற்கனவே பலமுறை முயற்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டவை என்றும் அவை பலனளிக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் ஈரான் தரப்பிலிருந்து மேலும் எதிர்ப்பையே உருவாக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
0: இதனத்தில் சீனா அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஈரான் மீது தடை விதிப்பதும் பொருளாதார நெருக்குதல் கொடுப்பதும் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். அமெரிக்காவை அரசு தந்திர வழிகளில் தீர்வை நாடும்படி சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரான் பிரச்சினை தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
1: இரு நாடுகளுக்கும் இடையே ஆறு மாதங்களாக நீடித்து வரும் பிரச்சனையில் இதுவரை எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திலும் ஈரான் பிடிவாதமாக இருப்பதால் அமெரிக்காவால் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் போர் முனையில் ஈரானை வெற்றி கொள்ள முடியாத டிரம்ப் அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்க உள்ளதாக மிரட்டியுள்ளார். ஈரானை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையாக ஈரானுக்கு வர்த்தக ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் உதவி செய்யும் பிற நாடுகளும் நிறுவனங்களும் கடுமையான பொருளாதார தாக்கங்களை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சட்ட விரோதமானது மற்றும் மனிதநேயமற்றது என்று ஈரான் சாடியுள்ளது. கடந்த 73 ஆண்டுகளாக ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் காட்டி வரும் பகைமையின் தொடர்ச்சி இது என ஈரான் வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான பேரழிவு நாள் என்று டிரம்ப் அறிவித்திருப்பது முன்னெப்போதும் இல்லாத அளவு கடன் மற்றும் வட்டி செலவு ஆகிய உள்நாட்டு பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவே என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி விமர்சித்துள்ளார். தோல்வியுற்ற கொள்கைகளை மீண்டும் தொடர்வது தோல்வியையும் ஈரானின் பகைமையையும் மட்டுமே கொண்டு வரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் தோல்வி நூலிடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று விமர்சனம் செய்யும் அமெரிக்கா தங்களை தோற்கடிக்க நட்பு நாடுகளிடம் உதவி கேட்டு யாச்சகம் செய்வதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் காசம் கரிபாபாடி கேள்வி செய்துள்ளார். ராணுவ நடவடிக்கை எந்த பலனையும் அளிக்கவில்லை என்பதால் அடுத்ததாக பொருளாதார தாக்குதல் என்று டிரம்ப் கூறுவதாக அவர் விமர்சித்துள்ளார்.
0: தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் இறந்து போனார்கள். ரஷ்ய தாக்குதல்களை இடமறிக்க உடனடியாக பட்ரியோட்ரக ஏவுகணைகள் தேவைப்படுவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகள் மருத்துவமனை உட்பட பல கட்டிடங்கள் சேதம் பெற்றுள்ளன.
10: நேற்றிரவு தாக்குதலுக்கு உள்ளான கியவின் புறநகரில் உள்ள குடியிருப்பு பகுதி இது. இங்கு அழிக்கப்பட்ட பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் இதுவும் ஒன்று. அந்த கட்டடத்தின் கூரையில் ஏவுகணை தாக்கி அதற்குள்ளே புதைந்திருப்பதையும் அதன் காரணமாக குடியிருப்புகள் உள்புறத்தில் சிதைந்திருப்பதையும் காட்டும் புகைப்படங்களை அவசரகால பணியாளர்கள் என்னிடம் காட்டினர். அந்த கட்டடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட சில குடியிருப்பு வாசிகளிடம் பேசினேன். அவர்கள் நேற்று இரவு மிகுந்த அச்சமடைந்திருந்தனர். தங்களின் அண்டை வீட்டார் சிலர் இங்கு கொல்லப்பட்டிருப்பது அவர்களுக்கு தெரியும். அந்த கட்டடத்துக்குள் குறைந்தது 2 சடலங்கள் இன்னும் இருப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் மீட்பு பணியாளர்கள் அங்கு சென்று வேறு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்று பார்த்து அந்த சடலங்களை கண்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து மொஸ்கோ பயன்படுத்தும் புவியீர்ப்பு ஏவுகணைகள் மணிக்கு 10,000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவை. ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் அவை கீவை சென்றடைவதாக கூறப்படுகிறது. மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல போதுமான அவகாசமும் கிடைப்பதில்லை. எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டு சுமார் 3 நிமிடங்களிலே வெடிப்புகள் தொடங்குகின்றன. உக்ரைன் போர் தொடங்கி சுமார் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. போரை நிறுத்துவதற்கான அரசு தந்திர முயற்சிகளில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா விட்டுக் கொடுக்க சொல்கிறது, உக்ரைன் மறுக்கிறது. தற்போது உக்ரைன் போதிய அளவு பாதுகாப்புக்கான ஏவுகணைகளை மறைக்கக்கூடிய ஆயுத தேவை இருப்பதாக குறிப்பிடுகிறது.
11: யுக்ரைனின் ஆயுத கையிருப்பு கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது. அதேவேளையில் தற்போது கியவை தாக்கி வரும் ஏவுகணைகளின் உற்பத்தி திறனை ரஷ்யா அதிகரித்து வருகிறது. வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாப்பதற்காக யுக்ரைன் ஒரு டஜன் அல்லது இரண்டு டஜன் இடைமறிப்பு ஏவுகணைகளை தனியாக சேமித்து வைத்திருக்கலாம். ஆனால் மிகவும் அவசியமான சூழல் ஏற்பட்டால் மட்டுமே அவற்றை பயன்படுத்துவார்கள். குளிர்காலத்தை கடப்பதற்கு மட்டும் சுமார் 300 PAC-3 இடைமறிப்பு ஏவுகணைகள் தேவை என்று அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இந்த இடைமறிப்பு ஏவுகணைகளின் மொத்த உற்பத்தி 600 மட்டுமே. எனவே இந்த உடனடி தேவையை யுக்ரைன் எவ்வாறு பூர்த்தி செய்யப் போகிறது என்பதை பார்ப்பது மிகவும் கடினம். நேட்டோ தனது உறுப்பு நாடுகளிடமிருந்து சில ஏவுகணைகளை திரட்ட முயற்சித்து வருகிறது. கனடாவும் சிலவற்றை வழங்க முன்வந்துள்ளது. ஆனால் அவற்றின் எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை. அவை எவ்வளவு விரைவாக யுக்ரைனை வந்தடையும் என்பது தெரியவில்லை. இன்றிரவு போன்ற தாக்குதல்களை பார்க்கும்போது அந்த ஏவுகணைகள் இன்னும் வந்து சேரவில்லை என்பது நமக்கு தெரிகிறது.
0: தொடர்ந்து, சோமாலியா நாட்டின் கடற்பகுதியில் துருக்கியின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோமாலியாவின் தலைநகர் மொகதீஷுவில் உள்ள துருக்கியின் ராணுவ பயிற்சி மையத்துக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை கடந்த திங்களன்று கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளதாக சோமாலியா அரசு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புண்ட்லாந்து மாகாணத்தின் தாங்கோரையா மாவட்டத்தின் அருகில் உள்ள கார்மால் கடற்கரையின் அருகே அந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடத்தப்பட்டது கமரூன் நாட்டைச் சேர்ந்த எம்வி லுதுப் என்ற கப்பல் என்பதும் அந்த கப்பலில் துருக்கியின் ஆயுதங்கள் மற்றும் 6 இந்தியர்கள் உட்பட 10 மாலுமிகள் பயணம் செய்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் தொலைத்தொடர்பு மற்றும் செயற்கைக்கோள் உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடத்தப்பட்ட கப்பலை சுற்றி துருக்கியின் 2 படகுகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதலின் விவரங்கள் மற்றும் லுதுப் கப்பலின் மாலுமிகள், அதில் ஏற்றிச் செல்லப்பட்ட சரக்குகளின் நிலை ஆகியவை குறித்து எந்தொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் குறிப்பில் கையெழுத்திட்டிருக்கிறார். 2030 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு சுமார் 1000 முறை விண்கலன்களை பாய்ச்ச அந்த குறிப்பு வகை செய்கிறது. கடந்த ஆண்டு 178 முறை மட்டுமே விண்கலங்கள் பாய்ச்சப்பட்டன. தனியார் வணங்களுடன் கூட்டு முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு அரசாங்க அமைப்புகளை ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். 2028 ஆண்டுக்குள் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு திரும்புவதை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலவுக்கு வணிக போக்குவரத்து, செவ்வாய் கிரகத்துக்கு இயந்திரங்களை அனுப்புவது, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான வணிக ரீதியான வழிகளை ஆராய்வது ஆகியவையும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா கூறியிருக்கிறது. புதிய அமெரிக்க வரிகளை தவிர்க்கும் நோக்கில் இரு நாடுகளும் வர்த்தக பேச்சுக்களை நடத்துகின்றன. அதில் நல்ல முன்னேற்றம் தற்போது ஏற்பட்டுவிட்டதாக கனடிய தரப்பும் கூறுகிறது. அமெரிக்க கனடிய இறக்குமதி மீது புதிதாக 50 விழுக்காடு வரி விதிப்பதாக கூறியிருந்தது. அது இந்த வாரம் புதன்கிழமை நடப்புக்கு வர இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் அதனை 3 நாட்களுக்கு தள்ளி போடுவதாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பலத்த காவலுடன் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷீபா அனைத்துலக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனைக்கு அருகே நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனைக்கு செல்லும் சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. கானின் உடல்நலம் பற்றியும் அவருக்கு உரிய மருத்துவ பராமரிப்பு கிடைக்கிறதா என்பது பற்றியும் பல மாதங்களாக அக்கறைகள் இருந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து அவரை பரிசோதனைக்கு அனுப்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 73 வயது கானுக்கும் அவரது மனைவிக்கும் சென்ற ஆண்டு ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 17 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2023 ஆண்டு முதல் சிறையில் இருக்கும் கான் அந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று கூறுகிறார். லைபீரிய முன்னாள் துணை அதிபர் ஜுவால் ஹுவா டெய்லர் மீது போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்ற உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018 2024 காலகட்டத்தில் நாட்டின் துணை அதிபராக பதவி வைத்த இவர் ரொபர்ட் சர்வதேச விமானியத்தின் வழியாக நாட்டை விட்டு வெளியேற முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டு லைபீரிய தேசிய காவல் தலைமையகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். சியரலியோனில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதற்காக சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட முன்னாள் அதிபர் சார்ஸ் டெய்லரின் மனைவியான இவருடன் சேர்த்து 3 வெளிநாட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள அவர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறது. தலிபான் அரசாங்கம் அந்த ஊழியர்களை 1 வாரத்துக்கு மேலாக தடுத்து வைத்திருந்தது. அதற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஊழியர்கள் உடல்நலத்துடன் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற மனித உரிமை குழு ஒன்றின் 6 ஊழியர்களையும் தலிபான் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் 1 மாதத்துக்கு மேலாக தலிபான் பிடியில் இருந்ததாக கூறப்படுகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பாதுகாப்பை அதிகரிக்கும் 17 பரிந்துரைகளை மலேசிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விமானங்களை அடையாளம் கண்டு முதலில் சோதிப்பது, விமான ஊழியர்களிடம் அடிக்கடி போதைப்பொருள் பரிசோதனை நடத்துவது முதலியவை பரிந்துரைக்கப்பட்டன. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை நிறுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்த சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்றும் அது தெரிவித்தது. அண்மையில் மலேசியர் ஒருவர் இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் சந்தேகத்தில் பிடிபட்டார். மலேசியாவின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகள் எழுந்ததால் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100 பேர் இறந்தார்கள், பலர் காயம் விட்டார்கள். கமரூன் எல்லை அருகே உள்ள சாம்போய் சுரங்க தளத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலம் முற்றிலும் இடிந்து விழுந்து மக்கள் புதைந்து போனதாக சுரங்க ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். சுரங்க ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது நிலத்துக்கு அடியில் இருந்த பல்வேறு சுரங்கங்கள் இடிந்து விழுந்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. உயிர் பிழைத்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இறந்தோரில் 4 பேர் கமரூன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இரு நாடுகளையும் சேர்ந்த எதிர்த்தரப்பு தலைவர்கள் சட்டவிரோத சுரங்க தொழிலுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் தொடர்ந்து மோதியதில் 4 ஊழியர்கள் உயிரிழந்தார்கள். டோக்கியோவுக்கு வடக்கே உள்ள ஷின்கானுமா தொடர்ந்து நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்தது. சம்பவத்தை தீயணைப்பு துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மீட்பு குழுவினர் வந்தபோது 3 தொடர்ந்து கடியில் சிக்கியிருந்தார்கள். மற்றொருவர் நடமேடையில் கிடந்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மீட்பு சேவைகளுக்கு காலையில் தான் தகவல் கிடைத்தது. ஊழியர்கள் தொடர்ந்து தண்டவாளத்தை சுற்றியிருந்த களைகளை அகற்றிக் கொண்டிருந்ததாக நிப்பன் தொலைக்காட்சி தகவல் தெரிவித்துள்ளது. பலத்த சப்தத்தை கேட்டதாக தொடர்ந்து இருந்த ஒருவர் தெரிவித்தார். சத்தம் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறிய தொடர்ந்து நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பயணிகள் சிறிது நேரம் தொடர்ந்திலிருந்து இறங்க முடியவில்லை. ஜப்பானிய தொடர்ந்தே உலகின் சிறந்த பாதுகாப்பை கொண்டுள்ளது. மோதல் தடம் புரளுதல் காரணமான உயிரிழப்புகள் அங்கு மிகவும் அரிதான நிகழ்வாகும். 2005 ஏப்ரலில் அமகா சாகாசியில் தொடர்ந்து தடம் புரண்டு கட்டிடத்தில் மோதியது. அந்த விபத்தில் 107 பேர் உயிரிழந்தார்கள். 500 அதிகமானோர் காயமடைந்திருந்தார்கள். ஜெர்மனியில் இந்த கோடை காலத்தில் 14,000 பேர் வெப்பம் காரணமாக உயிரிழந்து போனார்கள். 2018 பிறகு இதுவே ஆக அதிக எண்ணிக்கையாகும். கடந்த ஜூன் மாத இறுதியில் ஒரே வாரத்தில் 9,600 பேர் இறந்தார்கள் என்று ரோபர்ட் கோச் அமைப்பு தெரிவித்தது. அந்த வேளையில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. இறந்தோரில் பெரும்பான்மையானவர்கள் 75 வயதை கடந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. சிலர் வெப்ப தாக்கம் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக இறந்தார்கள். ஏற்கனவே உடல்ல சிக்கல் இருந்தவர்கள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டதால் அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2018 ஜெர்மனியில் 8,900 பேர் வெப்பம் காரணமாக இறந்தார்கள். ஆனாலும் சில ஆண்டுகளில் இறந்தோரின் எண்ணிக்கை 2,000 உட்பட்டிருந்தது. வெப்ப அலைகளின் கடுமை வேறுபடுவது அந்த மாற்றத்துக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விடியற்காலையில் சேவல் கூவது ஏன், விடியற்காலை என்று எப்படி அதற்கு தெரிகிறது? சேவல் விடியற்காலையில் சூரிய உதயம் தோன்றுவதற்கு முன்பே தானே எழுந்து கொண்டு கொக்கரக்கோ என்று கம்பீரமாக கழுத்தை நிமித்தி நீட்டி முழங்குகிறது. இது எப்படி சாத்தியம் என்று பலர் வியந்து போயிருந்தாலும் யாரும் அதை பற்றி பெரிதாக சிந்தித்ததில்லை. ஆனால் ஜப்பான் நாட்டின் நகோயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தகாசி யோசிமுரா என்ற பயாலஜி ஆராய்ச்சியாளர் தீவிரமாக யோசித்து பல சேவல்களை வெகு நாட்களுக்கு இருட்டறையில் வைத்து சோதித்து பார்த்தார். எப்படி இருட்டாக இருந்தாலும், நாள் தேதி தெரியாமல் இருந்தாலும், இரவு பகல் புரியாமல் இருந்தாலும், விடியற்காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னர் அந்த சேவல்கள் கொக்கரக்கோ என்று குரல் எழுப்புவதை மட்டும் நிறுத்தவில்லை. ஆச்சரியப்பட்டு போனார் தகாசி. வெகு நாட்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் கண்டுபிடித்தது, சேவல்களின் உடம்புக்குள்ளே பயோலஜிக்கல் கடிகாரம் ஒன்று இருக்கிறது என்பது. இந்த கடிகாரம் நாம் வைத்திருப்பதை போல் வட்டமாகவும் பன்னிரண்டு எண்களை கொண்டதாகவும் இரண்டு பெரிய சிறிய முள்களை கொண்டதாகவும் இல்லை. சேவல்களின் உள்ளுணர்வுதான் அந்த கடிகாரம். அதுதான் சேவல்களின் கொக்கரக்கோ சத்தம் எப்போது கிளம்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறதாம். இந்த கடிகாரம் பேட்டரி போடாமலே காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக செயல்பட்டு வருகிறதாம். ஆஸ்திரேலியாவின் ஃபேரி பெங்குவின்களை H5N1 பறவை காய்ச்சலிருந்து பாதுகாக்க வனவிலங்கு நிபுணர்கள் அரும்பாடுபடுகிறார்கள். ஃபேரி பெங்குவின்களின் சராசரி ஆயுட்காலம் 6 ஆண்டுகள். காய்ச்சல் எளிதில் தொற்றக்கூடிய நோய் என்பதால் பெங்குவின்களுக்கு தடுப்பூசி போட ஊழியர்கள் விரைந்து செல்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பிலிப் தீவில் கோடை காலத்தின் போது சுமார் 40,000 ஃபேரி பெங்குவின்களை காணலாம். உலகிலே அதுதான் ஆகப்பெரிய பெங்குவின் கூட்டம். ஏற்கனவே ஒரு பெங்குவினுக்கு H5N1 ஏற்பட்டது. அது பரிதாபமாக உயிரிழந்தது. மற்ற பெங்குவின்களுக்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதால் ஆஸ்திரேலியா அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறது. இதுவரை கண்டிராத அளவில் தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது என்று விக்டோரியா மாநில அதிகாரி தெரிவித்தார். வனவிலங்குகளை தேடி கண்டுபிடித்து அவற்றுக்கு தடுப்பூசி கொடுப்பது எளிதான விடயமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வணிக நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்ட நிலையில் அது வேலை வாய்ப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்த கவலைகள் அதிகரித்து செல்கிறது. பிலிப்பைன்ஸில் வணிக செயல்முறை அவுட்சோர்சிங் எனப்படும் டிப்போ துறை அந்த நாட்டின் பொருளாதார துறையில் முக்கிய தூண்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் அதிகம் பாதிக்கப்படும் துறைகளில் இதுவும் ஒன்றாக உள்ளதாக முன்னாள் பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
7: பிலிப்பைன்ஸின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்சோர்சிங் துறையில் பணியாற்றுவதற்காக தினமும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இதுபோன்ற வணிக மையங்களுக்கு செல்கின்றனர். ஏஐ தங்கள் பணியின் தன்மையை மாற்றி வருவதோடு சில சந்தர்ப்பங்களில் வேலைவாய்ப்புகளையே பறித்து விடுவதாகவும் சில பணியாளர்கள் கூறுகின்றனர். எங்களுடன் பேசிய எவரும் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. வேலை நீக்கத்தின் போது வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக அவர்கள் ரகசிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். மேலும் வெளிப்படையாக பேசினால் புதிய வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்ற அச்சமும் அவர்களுக்கு உள்ளது. இது ஏஐயால் ஏற்பட்டது என்று அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உண்மையில் அதுவே முக்கிய காரணம். லிசா என்பது அவரது உண்மையான பெயர் அல்ல. உச்சை பெற்றோரான அவர் தனது பணி நிரந்தரமாக இன்னும் 1 மாதம் மட்டுமே இருந்த நிலையில் வேலை இழந்ததாக கூறுகிறார். தான் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு நிறுவனத்தின் எழுத்துப்பூர்வமான பணிகளுக்காக வெளிப்புற ஏஐ கருவி ஒன்றை பயன்படுத்த தொடங்கியதாக லிசா கூறுகிறார். அந்த கருவி உருவாக்கிய உள்ளடக்கங்களை சரிபார்த்து திருத்தும் பொறுப்பும் தனக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவிக்கிறார்.
12: நானே எனக்கு குழி தோண்டிக் கொண்டது போல் உணர்கிறேன். எங்களை வேலையிலிருந்து மாற்றியமைத்த அந்த ஏஐக்கு நாங்களே பயிற்சி அளித்தோம்.
7: மேரி என்பவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதற்கு முன்பு உள்ளடக்க எழுத்தாளர்கள் விரைவாக பணியாற்ற உதவும் வகையில் ஏஐ அறிமுகப்படுத்தப்பட்டது.
13: ஏஐ வழங்கிய தகவல்கள் துல்லியமற்றதாக இருந்ததால் அவற்றை அதிகமாக திருத்த வேண்டியிருந்தது. விஷயங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டியிருந்தது. அது எங்களுக்கு கூடுதல் வேலையாகவே இருந்தது.
7: தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கால் சென்டர் துறை பிலிப்பைன்ஸின் பொருளாதாரத்தில் சுமார் 10% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறைகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் இப்பணிகள் படிப்படியாக தானியங்கி மயமாக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த 2 தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டு கொள்கைகளால் இந்த மாற்றத்தின் தாக்கத்தை அதிகம் எதிர்கொள்ளக்கூடிய நாடுகளில் பிலிப்பைன்ஸும் ஒன்றாக இருப்பதாக தொழில்துறை அமைப்புகள் எச்சரிக்கின்றன. அடுத்தடுத்து ஆட்சியில் இருந்த அரசுகள் வெளிநாட்டு நிறுவனங்களின் கால் சென்டர்கள் மற்றும் அவுட் சோர்சிங் சேவைகளை ஊக்குவித்தன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மதிப்பீட்டின்படி பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களில் கால் பங்கிற்கும் அதிகமானோர் ஜென் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிக உயர்ந்த விகிதமாகும். இருப்பினும் பல வேலைகள் முற்றிலும் அழிந்து விடுவதற்கு பதிலாக அவற்றின் தன்மை மாறுவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளதாக அந்த அமைப்பு கூறுகிறது. இந்த துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ஏஐ புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கிறது.
14: சில பணிகள் தானியங்கி மயமாக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான ஊழியர்கள் அதே நிறுவனத்திற்குள் வேறு பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
7: இந்த துறையில் ஆண்டுதோறும் 3 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கான நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது.
9: வளர்ந்து வரும் ஏஐ போட்டியில் மக்கள் வேலைகளை இழக்காமல் புதிய திறன்களை பெற்று முன்னேறுவதை உறுதி செய்ய இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது.
7: ஆனால் நாங்கள் பேசியவர்களுக்கு இந்த உறுதிமொழிகள் பெரிதாக ஆறுதல் அளிக்கவில்லை. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்த போதுமான தொழிலாளர் சட்டங்கள் இல்லை. அதற்கு பதிலாக நிறுவனங்கள் ஏஐ ஒரு கருவியாக பயன்படுத்தி தொழிலாளர்களை ஒடுக்குகின்றன. அவர்களின் சுயமரியாதையும் பாதிக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்சோர்சிங் துறையை நாட்டின் முக்கிய பொருளாதார துறைகளில் ஒன்றாக வளர்த்தெடுக்க முக்கிய பங்காற்றியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவால் பணிச்சூழல் வேகமாக மாறிவரும் நிலையில் அந்த மாற்றத்தில் மக்கள் பின்தங்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இங்குள்ள மிகப்பெரிய சவாலாக உள்ளது.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 குல்தீப் யாதவ் இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தின் முதல் பந்தில் விக்கெட்டினை கைப்பற்றியதன் மூலம் ஆலி ரோபின்சன் வரலாறு படைத்திருக்கிறார். இங்கிலாந்தில் கடந்த 1880ஆம் ஆண்டு முதல் டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் போட்டியின் முதல் பந்தில் எந்தொரு வீரரும் விக்கெட்டினை கைப்பற்றியதில்லை. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தின் முதல் பந்திலே விக்கெட்டை வீழ்த்தி ஆலி ரோபின்சன் வரலாறு படைத்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆட்டத்தின் முதல் பந்தில் விக்கெட் வீழ்த்தப்படுவது இதற்கு முன்னதாக 11 முறை நடைபெற்றுள்ளது. கடந்த 2019-2020ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆட்டத்தின் முதல் பந்திலே டீன் எல்கரின் விக்கெட்டினை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்க தகவலாகும். புறக்கோட்டை அறந்தாங்கியைச் சேர்ந்த தனியார் பள்ளியின் 5வகுப்பு மாணவர் சிங்கப்பூரில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் 10 வயதுக்குட்பட்டோருக்கான பிளிட்ஸ் பிரிவில் தங்கத்தை வென்றிருக்கிறார். பார்சிலோனா கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ரவினியா முதல் கோல் அடித்து அசத்தினார். ஆட்டநாயகன் விருது வென்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.54 ரூபாய் இந்திய பெறுமதியில் 111.92 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.71 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.71 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.17 ரூபாய் இந்திய பெறுமதியில் 119.67 ரூபாய் ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.78 ரூபாய் இந்திய பெறுமதியில் 130.57 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.51 ரூபாய் இந்திய பெறுமதியில் 69.53 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில் நூலுலகம்
1: .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: அறிவிப்படுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க.

வணக்கம். 0131 88 49 31 மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் VT Cash & Carry, VT Superstore.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58-58.
2: வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 3:18 ஐக்கியராஜ்யத்தில் 2:18 தமிழொலியில் தொடர்கின்றது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் முதலில்

தாயகத்தில் யாழ்ப்பாணம் நெடுந்திவை புறப்படுமாகவும் பவுனியா பெரியதம்மனை மற்றும் ஜேர்மனியை பதிவிடமாக கொண்ட திருஞான சம்பந்தர் சோமசுந்தரம் சம்பந்தர் என்று செல்லமாக சம்பந்தர் மாஸ்டர் என்று செல்லமாக அழைப்பார்கள். அவர்கள் 19 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை அன்று இரவினடி சேர்ந்தார். அவர் ஓடலியர் சோமசுந்தரம் கண்மணியின் 2வது மகனும் தனலட்சுமியின் அவரை அம்மாக்கா என்று செல்லமாக அழைப்பார்கள். அன்று கணவரும் ரவீந்திரன் சுபேந்திரன் உதயேந்திரா பிமலேந்திரா ஜெர்மனி அவர் டிஆர்டிஏ தமிழொலி வானொலியின் அதாவது முன்னேற்றம் கருதி எங்களோடு அயராது உழைத்தவர் பிமலேந்திரா, அதாவது நூலகம் .com விளம்பரத்தில் அவருடைய குரலில் நீங்கள் கேட்கலாம். ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சுமதி ஜீவனா ஆகியோரின் அன்பு மாமனாரும் மாதினி சுஜானா லியானா வருண் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் ஆவார். அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் 26 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரை இடம்பெற்று வேர்ல்ட் கவுஸ் 134 ஹைல்புரோன் என்னும் மயானத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்.

0: கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு ஜெர்மனிக்கான தொலைபேசி இலக்கம் 0549-15-21-236-39-61. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0549-15-22-87-90-636. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் ஜெர்மனிக்குரியது 0749-713-11-33-75. இவ்வறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். தாயகத்தில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் வவுனியா பெரிய தம்பனை மற்றும் ஜெர்மனியை வதிவிடமாக கொண்டிருந்த தெரியான சம்பந்தர் சோமசுந்தரம் சம்பந்தர் மாஸ்டர் என்று செல்லமாக அழைப்பார். அவர்கள் 19 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை அன்று காலமானார் என்பதனை அறிய தருகின்றோம். அவர் ஓடலியர் சோமசுந்தரம் கண்மணியின் இரண்டாவது மகனும் தனலட்சுமியின் அம்மாக்கா என்று செல்லமாக அழைப்பார்கள். அன்று கணவரும் பிள்ளைகள் ரவீந்திரன், சுபேந்திரன், உதயேந்திரா, விமலேந்திரா, டிஆர்டியினுடைய முன்னேற்றத்திற்காக எங்களோடு உழைக்கின்றவர் ஆகியோரின் தந்தையும், சுமதி, ஜீவனா ஆகியோரின் அன்பு மாமனாரும், மாதினி, சுஜானா, லியானா, வருண் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் ஆவார். அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் 26 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை காலை 9:30 12:30 வரை இடம்பெற்று ஹெப்ரிவிடஹோல் வோல்த் ஹவுஸ் இஸ்டாஸே 132-74 ஹைல்ப்ரோன் என்னும் மயானத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு ஜெர்மனிக்குரிய தொலைபேசி இலக்கங்கள் 0549-15-21-236-39-61. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 15-22-879-06-36. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் ஹைல்பரோனுக்குரியது 713-11-33-75. இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இன்னொரு மரண அறிவித்தல். தாயகத்தில் சுண்டுக்குழியை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 17 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் என்பதனை ஆழ்ந்த அனுதாபத்துடன் அறிய தருகின்றோம். அன்னார் தமயந்தியின் அன்பு கணவரும். மேலதிக விவரங்கள் அதாவது பின்னர் அறிய தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவின் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டும் அந்த மரண அறிவித்தலை தருகின்றோம். தாயகத்தில் சுண்டுக்கிளியை பிறப்பிடமாக கொண்டவரும் பிரான்சில் வசித்து வந்தவருமான ஒலிபரப்பாளர் மேடை அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்கள் 17 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை காலமாகிவிட்டார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் தமிழ்நாட்டின் அன்பு கணவரும். அன்னாரின் ஈமைக்கறிகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. இதுவரை யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் வவுனியாவை வசிப்பிடமாகவும் ஜெர்மனியை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருஞான சம்பந்தர் சோமசுந்தரம் சம்பந்தர் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவருடைய மரண அறிவித்தலும் பிரபல அறிவிப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களுடைய மரண அறிவித்தலையும் கேட்டீர்கள்.
1: ஃப்ர பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:28 தொடர்கின்றது. உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான நிறுவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சமிஷ்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் அமெரிக்காவிலிருந்து பைபர் ஊடாக ராஜா இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜா.
2: வணக்கம் அண்ணா, நலம் தானே?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
2: இருக்கிறது. இப்ப வந்து நேரம் வந்து இப்ப 9:29, ஒரு 10:30 தான் மணி செய்து சாப்பிடுவேன்.
1: நன்றி. என்ன பாடலுக்கு போறீங்க?
2: நான் வந்து
1: இன்று சொந்தமானது ஆரம்ப விரும்பினவர்கள் வரலாம்.
2: விரும்பினவர்கள்
1: நீங்கள், எங்களுக்கு ஒன்று இழப்பும் இல்ல, எங்களுக்கு ஒரு நட்டம் இல்ல. உங்களுடைய ஆயுள் கூடும், எங்களுக்கும் சந்தோஷம்.
2: ஆண்டவர் வந்து எங்களை படைத்து விட்டார், சேர்ந்து தன்னோட சொல்லி கூப்பிடு விடுவார். கேட்கும் பொழுது ஒரு மாதிரியா இருந்தது எனக்கு. மனிதன் நிற்பது வந்து வாழ்வு நிலைக்கும் என்ற பாடலை தாருங்கள்.
1: ஓகே, உங்களுக்கான பாடலை நாங்கள் அள்ளி வழங்குவதற்கு தயாரா இருக்கின்றோம். மனிதன் நினைப்பது உண்டு. மனிதன் படம் பார்த்தீங்களா?
2: ஓமோ ஓமோ, முதல் முதல் சத்யாவை பார்த்தேன்.
1: மனோரா சகோதர நிறுவனம் பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
2: வாழ்க்கையில மறக்க முடியாத இந்த படம் முதல் சத்யாவ பார்த்தேன். இந்த பாடல பாருங்கள், கொஞ்சம் மன ஆறுதலா கேப்போம் எல்லாரும் சேர்ந்து.
1: நன்றி
2: நன்றி அண்ணா. வாழ்க வளங்கள்.

0: ஒலித்த பாடலை அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ராஜாவுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
0: ராஜ், எப்படி இருக்கீங்க ராஜ்?
1: என்ன பாட்டு கேப்போமெண்டா அந்த மனதுக்குள்ள முதல் நினைச்சு கொண்டு பாட்டு ஒன்று மனதில் வச்சிருக்கிறேன். ஆனா இந்த பாட்டு எங்களுடைய அமெரிக்க ராஜா கேட்ட உடனே நான் அங்கேயும் என்ன மெய் மறந்துட்டேன். மற்ற ஜஸ்டினை பற்றி மரண அறிவித்தலும் போய்கொண்டிருந்தது. அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். அதற்கு தமிழ் ஒலி மூலமாகவே ஆரம்ப காலத்துல எங்களுக்கு நிறைய அறியப்பட்டவர்.
0: தமிழ் ஒலியில் தொடர்பு இல்லை அவருக்கு, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளல சோதரம், எந்த ஒரு நிகழ்ச்சியும் செய்யவில்லை.
1: தமிழ் ஒலி எங்கட
0: விட்டுட்டு வந்த பிறகு டிடிஎன்ல வந்து ஒரு ஏபிசி என்ற ஒரு வானொலியில அறிவிப்பாளர்.
1: அதான் சொல்றேன், அந்த அதான் கணக்க கதைக்க வேண்டி வந்துடும். அதான் சொல்றேன், டிஆர்டி தமிழ் ஒலி நிறுத்தப்பட்ட நேரத்துல, ஒரு ஆரம்ப காலத்தில் நிறுத்தப்பட்ட நேரத்துல ஏபிசியா
0: ஏபிசி வானொலி என்று
1: ஏபிசி என்ற வானொலி அந்த
0: நமாஜி நமாஜி
1: ஏயா அதான் அந்த ரேடியோ தான் அவர் அதுலதான் நாங்கள் கலந்து கொண்டு நானும் பாட்டு கேட்டிருக்கிறேன் பல தடவை, நிறைய தடவை கதைச்சிருக்கிறேன் அவரோட. அப்ப அதால என்னுடைய ஆளை நேரம் நான் பார்க்க இல்ல, ஆனா அந்த பாட்டுகளும் கேட்டு மற்றது சாதாரணமாக அவருக்கு எங்கட எல்லாம் தெரியும் தானே. இந்த சுண்டுக்குழி எண்ணெய்க்குள்ள அவ யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்களுக்கு அவைகளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப நிறைய என்னோட கதைச்சி அவர் முந்தி அவரையும் எனக்கும் அந்த அந்த கதைக்கு இதால கொஞ்சம் ஞாபகம் இருந்து மற்ற அதை பற்றி நேற்று அந்த இந்திரன் நிகழ்ச்சி செய்து கொண்டிருந்தார். அதுல நிறைய அவருக்கு புகழாரம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கலைத்திறமைகள், அவருடைய நட்பண்புகள் அப்படி நிறைய சொன்னார்கள். அப்ப அதையும் கேட்டுக்கொண்டிருந்தான். நல்ல அந்த நல்ல வேண்டாம், அப்படித்தான் கலைஞர்கள் எப்பவும் தங்களை தாங்களே பாக்குறல. யார் எந்த கலைஞரா இருந்தாலும் உண்மையிலேயே தங்கள் குடும்பத்தை கூட அவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆனா அவர்கள் தங்களோட கலைத்திறமையே எங்கு எந்த மேட மேடையாக ஏறி ஏறி ஏறி அதை நிலைநாட்டி கொண்டே இருப்பார்கள். ஆனா அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் அவர்களுடைய அந்த கலைத்திறமையும் அவருடைய நட்பண்புகளை பற்றியும் இப்படித்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருப்பினோம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதான் உண்மை, கலைஞர்கள் அப்படித்தான், எல்லா கலைஞர்களும் எங்கட மணிக்குரல் கூட அப்படித்தான். ஓ அது என்ன இது இந்த பாட்டை போயிருப்போம். இந்த மரண இதுகளை கேட்டபடியால தெய்வமகன் படத்துல கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா,
0: நல்ல பாடல்.
1: ஓ நல்ல பாட்டு, சவுந்தரராயன் பாட்டு தானே. அப்ப அந்த பாட்டையும் கேட்போம் கொண்டு அந்த அதான் நினைச்சு கொண்டிருந்தேன் படத்துல அந்த பாட்டை தான் கேட்கலாம் வந்துட்டு லைனி அடிக்கணும் கிடைக்கும் விட்டது. அப்ப அதே கேட்போம் வந்து சரி பரவாயில்ல. அது அந்த ஜஸ்டினை பத்தி வந்தபடியால மற்ற சம்பந்தரை பத்தி கதைச்சோன்னா நான் மட்டும் அவரை யோசிச்சு
0: விட்டேன். சிறுஞான சம்பந்தம் அவருடைய மரணத்தில் மாச்சினாங்களோ,
1: அதான்
0: அவருடைய மகன் வந்து விமல் அண்டி ஜெயமல் ஹைபோன்ல இருக்கிறார். அவர்தான் அந்த முதல் வார மதிய பிரதான செய்திக்கு இந்த நான் பணம் பணத்தின் என்ன என்ன விளம்பரம் பாருது நாணய சபாகீரீஸ்வரனுக்கும் மச்சானோ அண்ணன் உதவி
1: இல்லை
0: கேமாவுக்கும்
1: மச்சான்
0: உருத்துகள் சொந்தம்
1: பாருங்க
0: முதலாவது உரம் எங்களுக்கு ஜிங்கல் எல்லாம் அடிச்சு தந்தவர்கள் உதவி செய்தார்கள். பிற திருமணங்கள் அதெல்லாம் செய்து தெரியும் செய்துட்டா
1: தானே
0: எனக்கு அவர் வந்துட்டு போவார் அடிக்கடி.
1: நன்றி.

இணைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களை போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

0: ஒலித்த பாடலை ராஜகோபால் அவர்கள் ஜென்மலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் புங்கையூர் ராஜா அவர்கள். வணக்கம் புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் ராஜா. என்ன ஜெயமலிருந்து புங்கையூர் ராஜா.
0: என்ன குரல் கலகரக்குது? நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடாது. என்ன குரல்? உங்களோட குரல் இனிமே இல்லாம இருக்கு. நன்றி. அப்ப பசிக்கும். என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: பாடல் வந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையிட அருடி இளமை சொந்தமடா.
0: என்ன கொடுமையா கிடக்குது? என்ன ஆடி அடங்கும் வாழ்க்கையிட அருடி நிலைமை சொந்தமடா.
1: சொந்தமடா
0: அப்படியா?
1: அப்படியா?
0: இந்த பாடலை கேட்க போறீங்க?
1: அந்த பாடலை கேட்கலான்னு.
0: இல்லை, இப்போதான் மாறினீங்களா அல்லது முதலே இந்த பாட்டு தான் எடுத்துருந்தீங்களா?
1: ஏன் இப்போ தான் இந்த பாடம் எடுத்தேன்.
0: ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலைமை. நாயசு வந்து இந்த படத்தில் நடிக்கிறேன். இந்த பாடல் காட்சிக்கு
1: படம் வந்து ராஜா நீர்க்குமிழியா.
0: நீர்க்குமிழி சுவாலஜந்துட்டு இதெல்லாம் பி குமார் அறிமுகம் இசையமைப்பாளர். சுரதாண்ட கவிதை வரி உங்களுக்காக பாடலாக தருகின்றோம். அப்படியே கேட்டு மகள்கள் நன்றி.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரம்.

0: பாடலை புங்கை ஒரு ராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பதனி, நலமா இருக்கீங்களா பதனி?
1: ராஜாக்கள்
0: முடியில்லாத ராஜாக்கள் அண்ணா அத்தோசியம் கதையும் பார்க்கும்
1: என்ன
0: பாட்டு வதனி?
1: அப்படியே நீங்க நலமாக இருக்கிறேன்னு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்க போறேன்.
0: நல்ல பாட்டு சொல்லுங்க.
1: இந்த சிவாஜியும் பத்மினியும் நடிச்ச
0: அப்பா
1: உலகத்திலே ஒருவன உயர்ந்து நிற்கும் திலகமே, உடனிருந்து காலம் எல்லாம் மனம் மனம் தரப்பு நிதியமே என்று பெறும்.
0: அந்த பாட்டு சரியான கஷ்டமாம்மா.
1: கஷ்டமே இருக்கு.
0: எடுக்கிறேன் நான், எடுக்கிறேன். எனக்கு தெரியும் அடிக்க உணவு இருக்கு. நான் பார் நடிக்க வந்து
2: புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2000
3: போறோம். நம்
0: உலகத்திலே
1: அந்த இடையில வரும் வருஷம் போனால் என்ன, நல்ல வயசுமானால் என்ன, கண்ணதாசன் வரியல்.
0: அது கண்ணதாசன் தான் உங்களுக்கு. உலகத்திலே உயர்ந்து நிற்கும்
1: உலகத்திலே ஒருவன உயர்ந்து நிற்கும் திலகமே.
0: நீங்க சரியான கட்டிக்க வியட்நாம் பாத்துனீங்களா?
1: வியட்நாம் ஒரு அநேகம் சிவாஜியிட பாதன் கேட்ட படங்கள் முந்தி பாக்குறேன்.
0: நீங்க பாத்தனீங்களா?
1: எல்லா கதையும் ஞாபகம் மண்டல இந்த பாட்டுகள் நிக்கதானே மனங்கள்ல.
0: ஒருவன் உயர்ந்து நிற்கும்
1: திலகமே, உடனிருந்து காலம் எல்லாம் மனம் தரப்பும் இதயமே.
0: அந்த புள்ளியலோட சேர்ந்து படிப்பேரா என்ன?
1: அதற்கு நினைக்கிறேன் இது
0: குளப்படி புள்ளியல. அதில் என்ன சொல்கிறேன், அந்த வரியிலே கண்ணதாசன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அந்த வரியிலே சொல்கிறேன். பேருக்குத்தான் சொல்கிற உண்டு பேச்சில் தான். அந்த பாடல் பெரிய பாடலமா உங்களுக்காக கொஞ்சம் தந்தைன்னு ஒருவர் நிற்கிறார், அவரையும் ஏற்றுக்கொள்ளுவோமா?
1: ஓகே அண்ணா, நன்றி.

0: ஒலித்த பாடலை சகோதரி மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அங்கால பாடல்கள் வந்து கொஞ்சம் சவுத்தாக இருக்கிறபடியால் நிறுத்தி எங்களுடைய சகோதரி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜினி. நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். நீங்கள்
1: பழைய
0: பாடல் புகழ் காதல் பாடல் நீங்க சோகமா கேக்குறீங்க.
1: கனவு கண்ட காதல் கவி கண்ணீராஜன் கவலையான பாடல் தானே.
0: கனவு கண்ட காதல்
1: விரும்பி செய்த
0: கனவு கண்ட காதல் கதை மாறி போச்சு. என்ன
1: கதை? கண்ணீராஜ்.
0: கதை கண்ணீராஜ் சோகம். அவ்வளவு சோகம்.
1: வீசுவானில் மழை சூழலாச்சு.
0: அப்பா சுஜிலா அம்மா குரல் இல்லையா?
1: நல்ல ஒரு பாடல் அது. எனக்கு கேட்கணும் போல இருந்தது.
0: என்ன படம் ஒன்று தெரியுமா? அக்பர். எங்கட அம்மா காலத்து படம். நாங்கள் பிறந்திருக்க மாட்டோம். காதல் கதைக்காக இந்த அக்பர் ரெண்டு பேர் வச்சு அவரும் காதல்ல பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய கதையிலும் இருக்கு. இலங்கையில் இருந்தோ அந்த பணத்தை கூட அடிக்க இயலாது. நீ பெரிய பணக்காரனா வந்துருவீங்க. அப்ப அதே மாதிரி கடவுள் என்ன செய்திருக்கிறார்? எல்லாருக்கும் அளந்தளவு தான்.
1: கடவுள்
0: சோதிக்கிறதே நல்லதுக்கு தான். நல்லதுக்கு தான் சோதிப்பார். உங்களுக்கு கை விடுப்பார் சகோதரி. ஒரு கட்டத்துல வந்து கை கொடுப்பா. நீங்க கடவுளை
1: நம்பினா
0: நீங்க சுகமா இருந்தால் அவருக்கும் தெரியும் பாவமாய் இவ்வளவு காலம் கலங்கி கண்டிருக்கிறா. எங்கட ராஜினி அல்போன் சவாக்கு இந்த சோகத்தை எடுக்க அடுக்கணும் அவருக்கு தெரியும்.
1: அதை விட ராஜானே இப்ப நடந்து வர்றேக்காக கவலை இல்லை. அந்த ஜஸ்டின் குடும்பத்தேக்காக எங்களுக்கு அதை எல்லாரும் தெரியும். உறவும் கூட
0: சொந்தக்காரனா
1: எத்தனையோ
0: பெரிய கலைஞர்கள் இருந்தும் இவ்வளவு நான் இந்த டீடைல்ஸ் எடுத்து மரணத்துல ஒழுங்கா வாசிப்புமண்டா எல்லார்ட்டையும் கேட்டாலும் அந்த இதுல போடுறாங்களே என்ன இணையதளங்கள்ல போடுறாங்களுடைய அந்த அவருடைய ஈமக்கிரியா அவருக்கு தமயந்தி அப்படி ஒரு அந்த இது இந்த டீட்டெயில்ஸ் என்னால எடுக்க முடியுது. எல்லார்ட்டையும் கேட்டாலும் இன்னும் என்ன செய்யல பிள்ளைகள் என் பேர் தெரியாது. சும்மா பழகிறதான் ஒரு கலைஞன் ரெண்டு போய் பழகிறதான் ஒழிய டீப்பானவர்கள் வந்து இங்க அருள்மொழி இருக்கிறார்.
1: அவற்ற
0: தகப்பன் பேர்கள் அம்மாண்ட பேர்கள் மனைவியின் பேர் சமயந்தி ஒரு மாதிரி எடுத்துட்டேன். மிச்சம் அந்த பிள்ளை மூன்று பிள்ளையாம்.
1: இந்திரன்
0: வந்து ஒரு மணி தேலம் ப்ரோக்ராம் நான் சொன்னேன் இந்த நேரத்துல இருந்து செய்ய நல்ல கலைஞன் நல்ல குரல் அறிவிப்பாளருக்கு தாங்கள் செய்யலேண்டா இந்த வானொலி இருந்து என்ன விரிவசன் வந்து நினைச்சு பார்த்தா மற்ற பிரதான செய்தி பிரதான செய்தியில போட்டாங்க உடனே
1: உடனே இறந்த உடனே போட்டோ, அப்புறம் பார்த்தா அந்த இவ தமயந்தி அக்காட மகன் என்னோட பேஸ்புக்ல இருக்கான், அவர் போட்டு தான் எனக்கு அந்த இரவு
0: பிரதான செய்தி. நீங்க கேக்குறீங்க இல்ல என்ன தெரியுமா, இப்ப செய்தியில கூட தரிசனம் வந்து மணக்குடி தலைவையில வாச்சது செய்தி பிரதான செய்தி.
1: இல்ல இல்ல நான் கேட்டேன், சொன்ன கேட்டேன்.
0: நன்றி சகோதரி உங்களுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடலை தருகின்றேன், உங்களால் டீட்டெயில் எடுத்தா என்னோட தொடர்பு கொண்டு தாருங்கள்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி ராஜினி அரபோன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பிரபல ஹிந்தி இசையமைப்பாளர் நவ்சாத் என்று உங்களுக்கு தெரியும் நினைக்கின்ற பெரிய ஒரு ஹிந்தியில் ஃபேமஸான ஒரு இசையமைப்பாளர் இந்த பாடலுக்கு இசையமைத்து அக்பர் படத்துக்கு இசையமைத்திருந்தார். அந்த பாடலை அவர் சகோதரி நாங்கள் பிறக்கமுந்தி வந்த கிட்டத்தட்ட 60-65 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்திரளி அடியார்களுக்கு அருள் பாலிக்கும் அபிராமி அம்மனுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 4:07 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:07 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. டென்மார்க் புரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரில் கரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசவி தாயினுடைய அவதாரமும் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4:00 to 5:00 வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி வானிலையில் மலர்கின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்னையினுடைய அடியார்கள், அன்பு நேயர்கள் அனைவரும் அன்னையினுடைய ஆலயத்துக்கு சென்றிருப்பீர்கள். அன்னை ஒரு நடமாடும் தெய்வமாக உங்களுக்கு காட்சி அளித்திருப்பார். அந்த தாயார் அந்த ஆலயத்தை சுற்றி அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தெய்வங்கள் அனைவருக்குமே அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த சாட்டுப்படி எல்லாம் செய்து அந்த தாயார் எவ்வாறு அழகாக அந்த ஆலயத்தை வைத்திருக்கின்றார் என்பதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு பெண் சக்திக்கு இவ்வளவு சக்தியை அபிராமி அம்மன் கொடுத்திருக்கின்றது. ஒரு சக்தியால் அதாவது பூந்தோட்டங்களை செய்து பிறகு வெளியால் ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் வெளியால் இருக்கின்றார். அங்கால பெரிய சிவன் இருக்கின்றார். இடப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கின்றார். வைரவர் இருக்கின்றார். அவ்வாறு அமைத்து அந்த பைரவர் இதிலே தான் வச்சு அம்மா வருத்தக்காரர்களுக்கு தண்ணீர் ஊற்றி அவர்களை எல்லாம் வருத்தம் இல்லாமல் நோய் பிணிகள் எல்லாம் இல்லாமல் செய்கின்ற ஒரு தாயாக நாங்கள் பிறந்து இருக்கின்ற காலத்திலும் அந்த தாயார் இருக்கின்றதனால் எத்தனையும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கின்றது. அந்த தாயிடம் போய் நீங்கள் சொல்லி கதைக்கும் போது அந்த தாயாரால் செய்யக்கூடிய விடயங்களை செய்திருக்கின்றார். மற்றது நாங்களுக்கு உடல் நல குறைவாக இருக்கின்றோம், என்ன பிரச்சனை என்று பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுத்து இருக்கின்றார். எத்தனையோ பிள்ளைகளோடு தாய் தந்தையார்கள் வந்து அந்த காலியத்திலே தீர்த்திருவிழா அன்றைக்கு தேர் வடம் எல்லாம் பிடிப்பார்கள். அப்பொழுது கேட்கும்போது அந்த அம்மா தான் பேர் வைத்துவார்னு தங்களோட பிள்ளைகள் எல்லாம் காட்டி அந்த சந்தோஷமாக அந்த தாயினுடைய தவப்பயன், நாங்கள் செய்த தவப்பயன் நிச்சயமாக அந்த தாயத்தினையும் உதவிகளை எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செய்து நாங்கள் நிச்சயமாக உயிரோடு இருந்து உருவாடி கதைத்து கொண்டிருக்கின்றோம். என்னமே அந்த தாய் மீது நீங்கள் பாசம் வைத்து அந்த தாயை வணங்கி கொண்டு இருந்தால் என்ன உங்களுக்காக அள்ளி தருவதில் நிறைந்தவர் நிச்சயமாக அந்த ஆலயத்திலேயே பலரை நான் பார்த்துருக்கின்றேன். தொடர்ந்து அந்த தாயிடம் சென்று அந்த தாயினுடைய தவப்பத பயனுடாக நல்லா இருக்கின்றார்கள். அந்த தாயை நல்லா நேசிக்கின்றவர்களுக்கு நல்லா அள்ளி கொடுத்து அந்த தாய் வைத்திருக்கின்றார். நிச்சயமாக நயமரும் அவர்களும் ஆலயத்திற்கு அள்ளி கொடுக்கின்றார்கள். இன்றப்பெரிய ஒரு ஆலயத்தை ஒரு பெண்மணியால் எப்படி அந்த நிர்வாகிக்க முடியும் என்றதை கூட நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. வெறும் போகிறோம் வாரம் அம்மா கூப்பிட்டுட்டோம், சரி அம்மாவிட்ட போயிட்டா இனி எல்லாம் வெற்றிதான் என்று நாங்களும் போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது அன்புறவுகளே. அன்னையும் இந்த நேரமும் நீங்கள் ஒரு தாயை நினைப்பது போல் உங்களுடைய தாய் ஒரு காலில் ஒரு அடிபட்டு விட்டால் அம்மா என்று கத்துவோம் என்று அபிராமி தாயே இந்த சர ஆதிபராசக்தி என்று நாங்கள் உயிரோடு உண்மையோடு பாசத்தோடு நாங்கள் அந்த விசுவாசமாக அந்த தாயை நினைத்தால் அந்த சாயினுடைய சபித்திரையில கூட நடக்கும். அதற்கு மேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை கூட முற்கூட்டி எங்களுக்கு அறிய தருவார் அந்த தாய். இப்பொழுது நீங்கள் வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கும் போது வாகனத்தை மிக சிலோவாக ஓடுங்கள். என்னை கூட இந்த வானொலியில் நான் கதைக்கிறதை கேட்டுதான் சாய் சொல்வார், கத்தி கதைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கோ என்று என்னுடைய தங்கைக்கு அடித்து சொல்லியிருக்கிறார் ராஜாவை, கத்தி கதைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கோ என்றுலாம். அப்படி அந்த தாய் எல்லா சர்வ உலகத்திலேயே நடக்கின்ற விஷயங்கள் அமெரிக்காவிலிருந்து எங்களுடைய ராஜா தாயிடம் வந்து அரோஹரா என்ற சத்தம் அந்த ஆலயத்தினுடைய விண்முட்டும் அளவுக்கு கேட்டது. அந்த ராஜா அரோஹரா சொன்ன சத்தம் எழுநூற்றி வசப்பட்டு அந்த தாயை முன்பின் அறியவில்லை. அந்த தாய்க்கு டெலிஃபோன் எடுத்து அம்மா எடுக்கவில்லை. நான் அம்மாவோட கதைச்சு அம்மாவுக்கு அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் அனுப்பி வைத்து அந்த பலன் அவருக்கு அங்கேயே போய் சென்று அந்த தாயை தரிசிக்க வேண்டும் என்ற பலன் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அமெரிக்காவில் இருந்து அடுத்த கோயில் திருவிழாவுக்கும் அவர் வருவதாக சொல்லி சென்றிருக்கின்றார். அப்படி அந்த தாயை தேடி அமெரிக்கா கண்டத்தில் மட்டுமில்லை ஐரோப்பிய கண்டங்கள் இருந்த ஆஸ்திரேலியா கண்டங்களில் இருந்து ஆசியா கண்டங்களிலிருந்து வந்து கொண்டு அந்த தாயிடமிருந்து பிரசாதங்களையும் பாதுகாப்பு தேசிக்காய் மற்றது வருத்தங்கள் நோயை தீர்க்கின்ற தேசிக்கணி அந்த தாயார் உழவு அந்த அம்மானுடைய அருகில் வைத்து அந்த பழி விவிடத்தில் வைத்து அந்த தாயினால் ஏதோ செய்து வணங்கி அந்த தாய் தவமிருந்து அந்த அபிராமி அம்மாவிடமிருந்து பெற்ற தவத்தை கொண்டு எங்களுக்கு அந்த தாய் நன்மைகளை செய்கின்றார். அந்த தாய் மூன்று நாள் பேசாமடந்தியாக இருந்து அந்த தாயிடமிருந்து பெற்று அந்த தாயினுடைய தவ பயனால் நிச்சயமாக அந்த ஆலயத்தை இவ்வாறு கொண்டு இயக்குகின்றார். நிச்சயமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு கணம் ஒருவரால் நாங்கள் ஒரு ஐந்து அடுக்கு கோபுரத்தை கட்ட முடியுமா? எத்தனை கோடி முடியும் என்று ஜோதிச்சு பாருங்கள். நீங்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பாச்சாரியர்களால் அந்த கோயில் அந்த சிற்பாச்சாரியர்களுக்கு சம்பளம் கல் மண் சீமேந்து என்று ஜோசிச்சு பாருங்கள். அந்த உறவுகளே, எங்களால் ஒரு கடையை கூட ஒரு வீடு கட்டுறது கூட வீடு கட்டுறதுக்கு கூட இவ்வளவு பேங்க்ல போய் கடன் எடுப்போம். அந்த பேங்க்ல போய் கடன் எடுத்து தான் அந்த தாங்கள் உழைக்கிற காசை கொண்டு மனைவி கணவனுடைய எதிர்களை வச்சுதான் ஒரு பவியோன் வீடு கட்டுவார்கள். அந்த பெரிய கோவிலை கட்டி அந்த கோவிலை நிர்வாகிக்கிறதா அன்றைக்கு 32வது வருட மகோற்சவ திருவிழா நடைபெற்று முடிந்து இருக்கின்றது. அப்போ சின்ன ஆலயமாக இருந்து இந்த கோபுரத்தோட 10 வருடங்களுக்கு மேல் என்றாலும் யோசித்து பாருங்கள். அதுக்கு மின்சார கட்டி மற்றது கோவிலை துப்புரவு செய்து இவ்வளவு கஷ்டம் புல்லு வெட்டி பூங்கன்றுகளை எல்லாம் இந்த இதெல்லாம் செய்து அந்த தாயார் ஒரு பணியை செய்து அந்த தாய் அம்மனை எவ்வளவு அன்பாக அந்த அம்மன் மீது வைத்திருக்கின்ற பாசம் எனக்கு இந்த இடத்துலதான் இருக்க வேணும் என்று அந்த தாயை அம்மனுக்கு பலன் வந்திருந்தான். அந்த இடத்துல போய் காணியை பெற்று அந்த காணியிலே இருந்து எங்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயாகவே அந்த தாயை இருக்கின்றார். அந்த தாயை நீங்கள் வணங்குங்கள், உங்களுக்கு வணங்குங்கள், வணங்குங்கள். நீங்கள் வணங்கி அம்மாவுடைய படம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இனி தாயோடு தொலைபேசியில் உரையாடுங்கள். தயவு செய்து உங்களுக்கு போக முடியவில்லை என்றால் நோய் பணிகளோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்த தாயினுடைய தொலைபேசி இலக்கத்தை கொடுங்கள், தாயினுடைய கரைக்க சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த தாயால் எல்லாமே தீர்க்கப்படும். அவருடைய சிலருக்கு அனுப்பியும் கிடைக்காமல் திருப்பி போய் ஆலயத்தில் சாக்கு மூட்டை கணக்காக கிடக்கின்ற நீங்கள் விலாசங்களை பிள்ளையாக எழுதியே அல்லது எழுத்து பிள்ளையாளர்கள் திருப்பி வந்திருக்கின்றது. அந்த வகையில் பெரிய கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதி நீங்கள் அனுப்பி வையுங்கள். நிச்சயமாக அல்லது உங்களுக்கு எழுத தெரியாட்டிங்க நல்ல எழுத்துள்ளவர்களிடம் சென்று நீங்கள் எழுதி என்னுடைய டிஆர்டிக்கு நீங்கள் வந்தால் கூட நான் அந்த விலாசங்களை எல்லாம் எழுதி வடிவாக இருக்க இடம் போனோம். இந்த தொலைபேசியோடு நீங்கள் கதைக்க வேணும். என்ன நேரத்தில் நீங்கள் செவ்வாய் எம்பியாளனும் தாயார் ஆராதனைகள் எல்லாம் முடிந்து ஒரு ஆறுதலாக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் உரையாட நினைத்து அந்த தாயினை நினைத்து கொண்டு நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்துங்கள். நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கிடைக்கவில்லை எனக்கு கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்று சொல்லி விட்டீங்களோ அது அப்படித்தான். பிள்ளையாரும் சனி பகவான் மாதிரியே உங்களுக்கு நன்மை வந்து சேரவேண்டும். உங்களை தலையிலும் எழுதி இருக்கணும். அந்த தாயாலும் உங்களுக்கு அந்த பணி செய்ய வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அந்த தாய் உடனடியாக உங்களுக்கு செய்திருவார் என்பது நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கான வழிவகைகளை சொல்லி தருவேன். அன்பு உறவுகளை இங்கே உங்களை கூட்டி என்று போகிறதுக்கு அன்னையினுடைய ஒரு தொண்டன் இருக்கிறார் இங்கே பிரான்ஸில். அவர்கள் பக்குவமாக ஆலயத்துக்கு போகும்போது உங்களையும் ஆலயத்தை சென்று அங்கே கொண்டே விட்டு தாயிடம் நீங்கள் இப்பொழுது செல்வதற்கு தயாராக நீங்கள் எல்லாம் நல்ல சூட்டப்பள்ள உங்களுக்கு நல்ல வடிவாக போய் நீங்கள் ஆறாமல் இருந்து அம்மாவோட வடிவாக கதைத்து உங்கள் துன்பதுகிரங்களை கூறி நீங்கள் இன்பமாக வாழ்வதற்கு உங்களுக்கு பிள்ளை வர வேண்டுமா அல்லது உங்களுடைய கடைகள் நஷ்டப்பட்டு நீங்கள் வட்டியல்கள் பொருட்கள் எடுத்து இந்த அவற்றை அடைவு நகைகள் எடுக்க இல்லாமல் தினம் துன்பதுகிரங்களோட இருக்கின்றார்கள். ஒருவரும் வெக்கத்தில் சொல்வதில்லை. அது பெண்களுக்கு பெண்கள் தான் சொல்லுவார்கள். நீங்கள் அவர்களோட முகத்தை அகத்தினால் பார்த்தாலே முகத்தில் தெரியும். ஒருவருக்கு இருக்கிற கஷ்ட துன்பங்கள் முகத்திலே அப்படியே காட்டி கொடுக்கும். அவ்வாறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று திருமூலர் கூறியது போல் நீங்கள் பெற்ற இந்த வானொலி ஊடாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். நிறைய பேர் அன்னையை நினைத்து கொண்டான். ஜோகேஸ்வரி அம்மாலேருந்து ராதா கனகராஜாலேருந்து பிரேமா காயிலாயநாதன்லேருந்து சண்முகநாதன்லேருந்து எத்தனையோ ஆடியார்கள் அந்த தாயோட தவத்தை பணியை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த தாயை நாங்கள் எல்லாம் இந்த விஷயங்களை பெற்றிருக்கின்றோம். அவர்களுடைய தேசிக்கனியை எல்லாம் பிரசாதங்களை எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு நீங்களும் செய்தால் நிச்சயமாக அந்த வழியை நான் உங்களுக்கு காட்டி தருவேன். அன்பு உறவுகளே, நாங்களும் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கின்றோமோ சந்தோஷமாக அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னது போல் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று

0: இழுக்குமாவும் அந்த தண்ணி குளிர்லன்னு இல்லை, நீங்கள் குளிர்கள் நினைக்கிற அது பேர் ஒரு காந்த மாதிரி இழுக்குமாவும் அந்த தண்ணி ஊற்றிங்க. நான் எல்லாரோடையும் உரையாடும்போது அவர்கள் சொல்வார்கள், டக்கண்டு எல்லாம் பறந்துடும், அது அந்த நினைவே இருக்காது உள்ளே. அதே மாதிரி நீங்களும் போய் பாருங்கள், நானும் இனி நான் என்னை பற்றியே சொல்ல வழிகிட்டால் கணக்கை சொல்ல வேண்டியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அந்த வகையில் என்னையும் காப்பாற்றி வைத்திருக்கின்றது அந்த தாய் தான். நிச்சயமாக அந்த தாய் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு பாசம், நான் வணங்குகின்ற பண்பு, அந்த தாயைக்காகவே நான் இருபத்தெட்டு வருஷமாக இந்த வானொலியில் நான் கட்டிக்கொண்டே இருக்கின்றேன். அந்த கட்டிக்கொண்டிருக்கின்ற குரல் அந்த தாயினுடைய செவியிலையும் கேட்கும். அந்த தாய் எப்படியோ நான் ஒரு பிள்ளையாக வைத்து என்ற தாய், நான் போய் நிற்கவே அவன் முகமெல்லாம் மலர்ந்து தாமரை போல் சந்தோஷமாக, என்னடா இவன் வரமாட்டான்னு சொன்னானே வந்து நிற்கிறான், இதான் அம்மாவிட்ட நாங்கள் நம்பியே எதிர்பார்க்கவில்லை. தரிசனம் நானும் அமெரிக்க ராஜாவும் எவ்வளோ சும்மா அந்த மாதிரி தரிசன காதோடு நாங்கள் பின்னுக்கு இருந்து சிரிச்சு சிரிச்சு காதச்சு கண்டு அம்மாவிடம் போய் சென்று விட, அம்மாவுக்கு அடுத்த நாள் நாங்கள் தேசிக்கணியை மாயின் நான் எல்லார்ட்டையும் உதவி வாங்கி அண்ணன் அம்மாவுக்கான உதவிகளை செய்கின்றவர்கள் தந்த பணத்திற்காக அம்மாவிடம் கொடுத்து, அம்மாவிட அம்மா இவ்வளவு ஐந்து குடும்பங்களுக்கும் நீங்கள் தேசிக்கணி தாருங்கள் என்று அம்மாட்ட கேட்டு அம்மாவோட நாளைக்கு காலை நாங்கள் போய் நிற்க அம்மா அங்கே ரெடியாக இல்லை. ஞாபகத்தில் என்று அம்மா ஒன்றுமே மறக்க மாட்டா, அம்மாவிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அடுத்த நாள் உங்களுக்கு அந்த மாதிரி தெளிவா, இவ்வளவு சிந்தனைகளுக்கு மறக்கவே மாட்டாள். அந்தளவுக்கு அதை ஞாபக சக்தியில் வச்சு உடைய ராஜா வரும், 10 மணிக்கு இடையில் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் பூசையில் எல்லாம் வச்சு அந்த பாதுகாப்பு தேசிக்காய் அவங்க வருத்தங்களுக்கான அங்கே குணநாயகி அம்மாவும் சொல்ல மறந்து போனால் குணநாயகி அம்மாவும் போய்ப்பா, அவ்வாறும் அந்த தாயில் பெரிய ஒரு அளவு கடந்த பாசமும் அன்பும் அவ்வாறு பலர் இருக்கின்றார்கள். நான் பெயர் வந்த எல்லாரையும் சொல்லிக்கின்ற கையிலாது அந்தளவுக்கு சதீசங்கிற சதீசும் பிடிக்கும் அவரும் அம்மாவுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல பிள்ளை. அதேபோல் தாய் மேலே பாசம் வைத்து நீங்களும் கருணை காட்டி அன்னையை நின்று நேரம் வணங்குங்க, பால் வச்சு அன்னையை வணங்கி வணங்க வணங்கி கொண்டிருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். துன்பத்தில் இருக்கின்றவர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து எனது தொலைவி அலுவலக தொலைபேசியில் கொடுத்து உதவுங்கள் அன்புறவர்களை. யாம் பெற்ற இன்பம் பெறுகின்ற அந்த தாயிடம் செல்வதற்கான வழியை நானும் பெற்றுக் கொடுப்பேன், அல்லது அவர் அம்மாவோட நேரடியாக இந்த நேரத்திலே இந்த காலத்திலேயே அம்மா என்ற ஆலயத்திற்கு அந்த போறவர்களோடு நான் அனுப்பி வைத்து விடுவேன் அன்புறவர்களே. அவர்கள் தங்களால் அவர்கள் எவ்வளவு கேட்கின்றாரோ அந்த பணத்தை கொடுத்து அங்கு நின்று தீர்த்தம் இல்லாமல் அந்த தீர்த்தம் என்று நான் குளித்து இந்த வெய்ய மழை வெயில் காலம் தானே குளித்து வரலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்பு
1: வணக்கம் கமலமணி. வணக்கம் கமலமணி. நீங்களெல்லாம் எத்தனை வருஷமா அம்மா வணங்கி கொண்டிருக்கிறீங்க? நான் எங்கட வானொலியில பதினெட்டு வருஷமா. பதினெட்டு வருஷமா உங்களுக்கு வானொலியோட விதி செய்து கொண்டிருக்கிறீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பாடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு கோடீஸ்வரி அம்மாட்ட போகையில் அன்னைக்கு ஃப்ளைட்டே தனி ஃப்ளைட்டே பிடிச்சு கொண்டு போகலாம்.
2: போகலாம், என்ன?
1: ஓ, சத்தியமா அந்த ராஜா அமெரிக்காலேருந்து எப்படி வந்தார்?
2: நீங்கள்
1: ரெண்டு பேரும் போய் தாயின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அம்மா
2: என்ன
1: தொடுங்க, நீங்க என்ன தொட்டுக்கணும், என்ன தொட்டாத்தான் திருநூறு சந்திரன் ராஜா வாசி வாங்கிட்டு போட்டு இருக்க கூடாது. நீங்கள் போய் அன்னையிடம் வழங்கி யோகேஸ்வரி அம்மா எல்லாம் நான் ஒரு செய்தி நான் இப்பயே கூட்டிட்டு போறேன் பிள்ளை, பொறுங்கோ, அவசரப்படாம எடுத்த உடனே எல்லாம் செய்யலாமா பிள்ள? நான் டென்மார்க்கு 50 பேர் வாரங்கள்னு சொன்னா 50 பேரை கொண்டு போறது என்ன 5000 ரூபாய் இருக்கும்.
2: சித்ரா போவான்னு சித்ரா சொன்னா நீங்கள் எங்கனோட வந்திருந்தா நான் கூட்டி கொண்டு போயிருப்பேன்.
1: அட, 100 ரூபாய்க்கு வந்தோ?
2: ஓ,
1: ஏன் கட்டிக்கார நீங்க?
2: அதோட நான் என்ன சாப்பாடு செய்யறது
1: அதுகள் எல்லாம் என்ன என்ன சாப்பாடு செய்யற? மஞ்சள் தூசி
2: தேவையா
1: உங்களுக்கு?

0: கொப்பி அடிக்கிறோம் நாங்கள். நாங்களும் என்ன எங்களுக்கும் ஆண்டவர் ரெண்டு கை ரெண்டு கண் ரெண்டு காது அதான் அந்திருக்கிறாரே, நாங்களா கொப்பி அடிக்க போறோம் நாங்கள். சரி அம்மாவை பற்றி சொல்லுங்க.
1: நான் அம்மா அம்மான்ற பாடல் உண்டு, அது போன கிழமையும் நான் தந்த பாடல்.
0: பாடல் வரையில பிள்ளை அதுல நீங்க தந்ததுல பாடல் வரையில அழிச்சு போட்டேன்.
1: என்ன சொல்லுங்க, நான் தான் அந்த பாட்டு சில வரிகள் எடுத்து நான் சேர்த்து எழுதி
0: அந்த பாட்டு கிடக்கு பிள்ளை. ரெண்டாயிரம் போட்டதும் சரியாக
1: போட்டுட்டீங்க நீங்க.
0: இல்ல போட இல்ல, வெள்ளிக்கிழமை தானே போடுவேன்.
1: இல்ல போன வெள்ளிக்கிழமை போட்டீங்களா?
0: இல்ல இல்ல போட இல்ல. பாட்டு வரையில புள்ள அந்த அதுல நீங்க உங்களை சும்மா உங்களோட அவுட்லுக் வந்திருக்கையும் பாட்டு வரையில.
1: அப்ப இன்றைக்கு நான் இன்றைக்கு நான் அந்த புத்தகத்தை கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு ஆற விட்டுட்டு
0: நீங்கள ஒரு கற்பனா சக்தியில
1: சில வரிகளை எடுத்து சேர்த்து நான் எழுதின பாட்டை தான் இப்ப பாட போறேன்.
0: இப்ப பாட போறீங்களா? இந்த இங்க அபிராமி அம்மன் பாடல நான் ஒளிவரப்பட்டுமா? சங்கதியில் போடணும்னு நீங்கள் கண்டு அம்மா கையெடுத்து கும்பிட்டு சவுந்தரராஜனும் சீர்காழி கோவிந்தராஜனும் திருச்செந்தூர்ல போய் இது பாடுகிறார்கள் பாடல் முருகனை பற்றி.
1: முடிஞ்சதோ நான் கொஞ்சம் கொஞ்சமா தானே பாவிக்கிறது கணக்கு முடிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நானும் மனுஷனும் பூசிக்கொண்டிருப்பேன்.
0: நன்றி. உங்களை கூட்டிட்டு போறேன் ஜோயசரியமாக கட்டிட்டு கூட்டிகிட்டே ஒன்று கொண்டு போய் காட்டி அம்மாட்ட உங்களுக்கு வருஷக்கணக்காமா பாடிக்கொண்டிருக்கிற அம்மா உங்களை கொண்டு வந்து காட்ட கொண்டு கொண்டு நானும் நேர்ந்து கொண்டு இருக்கிறேன் பாப்போம்.
1: கலைச்செல்லி அக்காவும் நடுவ சொல்லுவா கமலவேணி ஒரு விழா வச்சு உங்களை எல்லாம் மிஞ்ச கூப்பிட்டு கௌரவிக்கணுமாண்டு. அது அவ இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம எடுக்கிறாவும் இல்லை.
0: அப்படியா?
1: ஆமா.
0: கௌரி தேவேந்திரத்தை அடிச்சு கேளுங்க.
1: அவன்
0: சகோதரி தானவா?
1: நான்
0: பார்க்கல காரணம் செவி வழியா வாரது.
1: நன்றி.
0: உங்களோட பாடல் வருகின்றதமா பாருங்க. கேளுங்கள். அவர் ஓடிவிட்டார் நினைக்கிறேன். ஓஹோ, அவருடைய பாடலில் எடுபடுது இல்லையே. என்ன கமலவேணி!

0: கமல்வேணியின் பாடலை எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். அவருக்கு பின்னால் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி யோசரியம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் அம்மா. நீங்கள் சொல்ல சொல்ல இன்னும் நலமாக வணங்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறேன் காதுகளாலே.
0: நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நான் இறைவனை பிரார்த்திக்கிறோம் சோரி. நீங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் கூட அன்பு கணவரோடு இந்த அம்மாட்ட போய் அம்மா இந்த திருப்பாதங்களை நாங்கள் தொட்டு வணங்கி
1: வணங்க வேணும். நீங்கள் சொல்லி தெரியுங்க சார். வேணும் என்ன
0: நாங்கள் கூட்டிட்டு போனோம்னா கூட்டிட்டு போதான் போவேன்.
1: சரி ராஜா, எனக்கும் வர விருப்பம்
0: கட்டாயம் போறோம்.
1: நம்பிக்கையா என்று சொல்ல போறோம்,
0: நம்பிக்கையா போறோம் நாங்க. அல்லது எங்க அமெரிக்கா ராஜா கூட உங்களை கூட்டிட்டு
1: போயிடும். நீங்களான முதல்ல போயிருந்தீங்க, ராஜாவும் கூட வரட்டும்.
0: என்னோட வருவீர்தான் ராஜா.
1: நன்றி.
0: உங்களுடைய பாடலை தேருங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது அம்மா பிடி சொல்ல போறனாலும் சொல்லுங்க.
1: தெரியும் அம்மா பார்த்து வந்துப்பா, தெரியும் தான். நீ அம்மா எங்க இருந்தாலும் தெரியும், அவளுக்கு தெரியும் தான். நான் தெரியாது. அப்ப திருநூறு தொட்டு தொட்டும் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமை தான் பூசுறேன். சுத்தமான நாளையெல்லாம் பூசுறேன் நான். அது முடிஞ்சு போச்சு.
0: சரி சொல்லுங்க.
1: அப்ப பேச்சிக்காய் இருக்கவில்லை, கவனமா முந்தி தம்பி பேச்சியா எனக்கு வெளியவே வேணாமில்ல. அது ஒரு பேக்கில் வண்டி போட்டு வச்சுக்கிறேன்.
0: வச்சுக்கொள்ளுங்க.
1: தெரிய மாட்டேன். நம்ம வந்து நினைவோட இருக்கட்டும். ஆத்து கேம் போட மாட்டேன், கடல் கேம் போட மாட்டேன். அவன் இன்னொரு இருக்கவன் வந்து வச்சுக்கிறேன். அப்படியே காஞ்சி போயிருக்கு, அழகையில அப்படியே காஞ்சி போயிருக்கிறார். அது பிரச்சனை இல்லை, அது அம்மாவோட அருளோட இருக்குது. சொல்லிக்கிறேன். அம்மாவோட புத்தகத்துல இருந்தா ஒரு பாட்டு கூட போறேன்.
0: தாருங்கள்.
1: நன்றி. தென்மார்பில் வா

அம்மா இதயத்தில் வைப்போம் அம்மா, அன்பான தாயே அம்மா, அகிலத்தின் துணையே அம்மா, மங்காத ஒளியே அம்மா, மலர்பாத

கண்டாரை தாங்கும் அம்மா, பரநூறு கொடுக்கும் அம்மா, செண்டாளம் பூவாயம்மா, சிரிக்குந்த தேவியம்மா, பண்டாரை தாங்கும் அம்மா, பரநூறு கொடுக்கும் அம்மா, செண்டாளம் பூவாயம்மா, சிரிக்குந்த தேவி அம்மா, பல

பிறந்தாவின் நிதியே அம்மா, பிரிதீர்க்கும் தாயே அம்மா, குங்குமத்தில் இருக்கும் அம்மா, குலம் காக்க வருவாயம்மா, சந்தனத்தில் மணக்கும் அம்மா, சரணம் பாதம் அம்மா, குங்குமத்தில் இருக்கும் அம்மா, குலம் காக்க வருவாயம்மா, சந்தனத்தில் மணக்கும் அம்மா, சரணம் உன் பாதம் அம்மா, வந்த உடர் போக்கிடும் அம்மா, வணங்கிடுவோ முன்னை அம்மா, எங்க வினை

0: தென்னாட்டில் வாழ்ந்திடும் அம்மா, தெய்வத்தின் வடிவே அம்மா, பிறந்தாவின் நிதியே அம்மா, பெரிதீக்கும் தாயே அம்மா அம்மா. நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா. நீங்களும் எழுதினீங்களா அந்த பாடல்? காத்திருக்கும் திருமதி இந்திராவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் திருமதி இந்திரா.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா சகோதரம்?
2: ஓம் சக்தி, அபிராமி சக்தி, அபிராமி தாயின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்று கோயிலில் சரியான விசேஷமான நாள், அம்பாளின் கோயிலில் விசேஷமாக எல்லாமே நடக்கும். வரலட்சுமி விரதம், தாயின் கையினாலே அபிஷேகம் செய்து தாயின் கையினாலேயே நூல் கட்டி விடுவார். அது சரியான விசேஷம். நிறைய மக்கள் போய் அம்மாவிடம் பூஜை செய்வார்கள், கூடுதலாக வந்து நூல் எடுத்து கொண்டு போவார்கள். அப்படி தாயின் இன்று வீடுகளில் இருப்பவர்கள், நீங்கள் போய் அம்மாவிடம் பரிசித்து நலம் பெறுங்கள். உண்மையாகவே அம்மாவை வணங்குபவருக்கு ஒரு நாளும் கஷ்ட துன்பம் வருவது வளமை. ஆனால் அம்மாவை வணங்கும் பொழுது எங்களுக்கு 100% இல்லது 50% மாறிவிடும். அந்த தாய் இவ்வளவு வருத்தக்காரருக்கு பேசிக்கண்ணி வெட்டி இவ்வளவு வருத்தங்களை போக்கிக் கொண்டு இருக்கிறார், அது சொல்ல முடியாது. இப்போ சமர் என்றபடியால் நிறைய மக்கள் அம்மாவிடம் வந்து பேசிக்கண்ணி வெட்டி வருத்தங்கள், கேன்சர் வருத்தங்கள், தலை வருத்தங்கள், வயிற்று வருத்தங்கள் என்று பல பல வருத்தங்களுக்கு தாய் அந்த பேசிக்கண்ணி உருட்டி அந்த உள்ள உவாதைகளை தாய் அந்த பேசி கனியாலேயே எடுத்து விடுவார். அது பெரிய ஒரு அற்புதம். டாக்டர்மார் எனக்கே தெரியும் இது நடந்தது, அது டாக்டர் ஒப்பசன் செய்யணும் வந்தது. தாய் அந்த பேசிக்கனை வெட்டி அந்த உள்ளுக்கு இருக்கும் இதுகளை அம்மா எடுத்து விடுவார். இவ்வளவு பேர் அம்மாவிடம் போய் நலம் பெற்று இருக்கிறார்கள். அதை நேரே போய் நீங்கள் அனுபவித்தால்தான் அம்பாலே தெரியும். அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் எடுத்திருக்க வேண்டும். நியம் இருந்தால்தான் தாயிடம் போகலாம். உண்மையாகவே அது தாய் நேரடியாகவே அம்பாள் வந்து எங்களுடன் உரையாடுகிறார். எங்களுடன் உனக்கு இந்த பிரச்சனை இது வரும் வரமுன்னே அம்மா கூறிவிடுவா, இது வரும் கவனமாக இருங்கள் என்று. ஆனால் அது பிறகு அம்மா சொல்வதை கேட்டால் அவை தப்பி விடுவார்கள். அது கேட்காவிட்டால் அது பிறகு அவர்களுக்கு கஷ்டம்தான். உண்மையாகவே அம்பாளிடம் போங்கள். அம்மாவின் திருத்தலத்தில் போய் ஒருமுறை கால் வைத்து பாருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு அம்பாளை பற்றி தெரியும். அம்மாவை நாங்கள் சாதாரண ஒரு ஆளாய் நினைக்கக்கூடாது. அம்பாள் தான் வந்து நின்று, அபிராமி தாய் வந்து நின்றுதான் இந்த இதை செய்து கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கும் மக்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்கிறார். மலைய மக்கள் தான் கஷ்டப்பட்ட மக்கள் என்று எவ்வளவோ செய்கிறார்கள். ஜீவவனியா யாழ்ப்பாணம் எல்லாருக்கும் உதவி புரிந்து கொண்டு இருக்கிறார். இங்கெங்கு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அம்மா தனது திருக்கரத்தை நிறுத்தி தாய் அம்மா அம்மா என்று அழைக்கும் பொழுதே தாய் அருகில் வந்து நிற்பார். உண்மையாகவே அம்மாவை போல ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டதற்கு இதோ பெரிய கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே எவ்வளவு மக்கள் அம்மாவிடம் போய் தொண்டு செய்கிறார்கள், அம்மாவிடம் போய் தொண்டு செய்து. உண்மையாக எனக்கு தெரிந்த ஒரு திருவிழாவுக்குள் போய் வயதொரு முறையில் கண்ணுக்கு கை வைத்த பிறகு தனக்கு சரியான ஒரு அந்த கண் இவ்வளவோ வருத்தம் என்று கூறினது இப்பொழுது சின்ன ஒரு இதோடு மாறிவிட்டது என்று. அப்படி அந்த வைரவ மடையில் போய் அம்பாள் வந்து நின்று அந்த வெப்பமிலை எடுத்து கேட்பா. உண்மையாகவே அது பெரிய ஒரு அற்புதம். அந்த தாய் வந்து நின்று அதை நின்று பார்ப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் போய் அம்மாவிடம் அருள் பெறுங்கள். எல்லோரும் அம்மாவிடம் போய் உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்களை கூறுங்கள். சில பேருக்கு டெலிபோனில் அம்மாவின் அருள் வாக்கு கேட்டாலே அது சரி வருகிறது. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி ஒரு பால் செம்பு எடுத்தாலே அவர்கள் பிரச்சனைகள் தீரும். அப்படி இவ்வளவு அற்புதமான தாய் அபிராமி தாயார் இந்த கலியுகத்துக்கு வந்து மக்களை காக்கவென்று வந்து காவி உடையுடனும் அவர் அந்த கோயிலை வலம் வந்து வந்து எல்லோருக்கும் அவர் புரிந்து கொண்டு இருக்கார். எங்கெங்கு கஷ்டம் என்றாலும் அவர்களுக்கு யாகங்கள் பூஜைகள் தானே செய்வார். யாகங்கள் செய்து அவர்களை நீரே யாகத்தை பாருங்கள் என்று கும்பிடுங்கள் என்று கூறி அந்த தாயின் யாகங்களை பார்த்து நாங்கள் இருந்து கும்பிட்டாலும் அருள் கிடைக்கிறது. உண்மையாகவே அது தாயை பற்றி கூற பார்த்து இல்லை என்றுதான் கூற வேண்டும். அம்பாலை எல்லோரும் வணங்கி எல்லோரும் நட்பதன் பெறுங்கள். எல்லோரும் அம்மாவுடன் போய் நட்பதம் பெற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். தாயான நன்றி வணக்கம்.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு அம்மனை பற்றி அவதாரத்தை பற்றி கூறிய உங்களுக்கும் நன்றிகள். அன்னையினுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் திருமதி இந்திரா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. என்ன புங்கையோ ராஜா?
1: நன்றி வணக்கம். நலமா இருக்கிறீங்களா புங்கையோ ராஜா?
3: நலமா இருக்கிறோம். நீங்க
1: எல்லோரும் நலமா இருக்கணும். நன்றி.
3: அன்னைக்கு ஒரு சிறிய பாடல் ஒன்று
1: தாருங்கள்.
3: உன்னை தெய்வம் என்பதா என்னைய என் அன்னை என்பதா? என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா? உன்னை தெய்வம் என்பதா என் அன்னை என்பதா? என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா? உன்னை அன்னை என்பதா? கருணை வடிவம் என்பதா? அம்மா ஞானதானம் தந்த உன்னை அம்மா என்பதா? உன்னை தெய்வம் என்பதா என் அன்னை என்பதா? என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா? சேரும் செல்வமெல்லாம் அம்மா உன் தயவென்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் அருளன்றோ? சேரும் செல்வமெல்லாம் அம்மா உன் தயவென்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் அருளன்றோ? எந்த நேரமும் அம்மாவும் நினைவு அன்றோ? எங்கள் குடும்பமே அம்மா உன்னை மறக்குமோ? ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் அன்றோ? அம்மா சரணம், அம்மா சரணம், சரணம் உபாசகி அம்மா. நீ இருக்கின்றாய் அம்மா அது போதும் எனக்கு. சில நேரம் நினைக்கும் போது அம்மா கண்கள் கலங்குதம்மா. உன்னை தெய்வம் என்பதா என் அன்னை என்பதா? என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா? உன்னை அன்னை என்பதா? கருணை வடிவம் என்பதா? அம்மா ஞானதானம் தந்த உன்னை அம்மா என்பதா? உன்னை தெய்வம் என்பதா என் அன்னை என்பதா? என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதினால் அன்னை என்பதா? நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி சகோதரம். அணிந்து கொண்டு அன்னைக்காக பாடலை சேர்ந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரர் புங்கையோ ராஜா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
4: அன்னையுடைய
1: அல்லோட நீங்கள் நல்ல சூப்பரா இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நானும் உங்கள் அளவு இருக்கையில் அதன் இருக்கிறேன். உங்களோட பிள்ளை இல்லாத
4: நீங்க என்ன என்ன கிளையால் நீங்க சிறப்பா இருக்கணும் நலமா இருக்கணும் எல்லாரும் நலமா இருக்கணும் தானே. அந்த நம்பி எங்கள் டென்மார்க் பிரண்டாவதி அபிராமி அம்மன் அருக்கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைத்து கொண்டும் இருக்கிறது, கிடைக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வணங்கி அவருடைய அருக்கடாச்சத்தை பெற வேண்டும். எல்லாரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நானும் அம்மாலாஜியை வேண்டி கண்டு
1: தாருங்கள்.
4: நான் ஒரு பாடல் ஒன்று தருகின்றேன்.
1: நீங்களே இயற்றினதா சோதரம் அல்லது
4: பாடி முடிய நான் விஷயம்
1: சொல்றேன்.
4: டென்மார்க் நகரில் அமர்ந்தவளே எங்களை தினமும் காக்கும் அபிராமியே. டென்மார்க் நகரில் அமர்ந்தவளே எங்களை தினமும் காக்கும் அபிராமியே. கடல் தாண்டி வந்தாலும் கடல் தாண்டி வந்தாலும் கைவிடாமல் எங்கள், கடல் தாண்டி வந்தாலும் கைவிடாமல் எங்கள் கவலை தீர்க்கும் ஜெகதாம்பிகையே, கவலை தீர்க்கும் ஜெகதாம்பிகையே. பனியிலும் எங்கள் மனங்களில் பதியும்.

அதியும் பசுமை நிறைந்த பேரொளியே என்னையின் வடிவில் வந்தவனே இந்த அகிலம் காக்கும் நாயகியே அன்னையின் வடிவில் வந்தவனே இந்த அகிலம் காக்கும் நாயகியே திருப்படை கொண்டு திசையெங்கும் புகழும் திருப்படை கொண்டு திசையெங்கும் புகழும் திருவடியை பணிந்தோம் அபிராமியே திருப்படை கொண்டு திசையெங்கும் புகழும் திருவடியை பணிந்தோம் அபிராமியே டென்மார்க் நாட்டில் வாழ்ந்திட்ட போதும் உணர்வுள்ளல் எங்களை காக்குதம்மா டென்மார்க் நாட்டில் வாழ்ந்திட்ட போதும் உணர்வுள்ளல் எங்களை காக்குதம்மா அபிராமி அந்தாதி பாடிய மனங்களில் ஆனந்த வெள்ளமாய் பெருகிடம்மா அபிராமி அந்தாதி பாடிய மனங்களில் ஆனந்த வெள்ளமாய் பெருகிடுவோம் எண்ணிய எண்ணம் ஜாவும் இடர

0: ஆட்கொள்வாய். குங்குமப்பொட்டும் சிரித்த முகமும் கூர்வெளியருளும் தாயல்லவோ. குங்குமப்பொட்டும் சிரித்த முகமும் கூர்வெளி அருளும் தாயல்லவோ. வந்ததினை யாவும் போக்குதம் சக்தி, வந்ததினை யாவும் போக்கிடும் சக்தி. வளங்களும் தேடும் அபிராமியே, வந்ததினையாவும் போக்கிடும் சக்தி. வளங்கள் தந்திடும் அபிராமியே, நம்பிய வேரை நாளும் காக்கும் நலங்கள் அருடும் அற்புதமே. நம்பிய வேரை நாளும் காக்கும் நலங்கள் அருடும் அற்புதமே. டென்மார்க் பகுதியில் வாழும் மக்களுக்கு இருந்தும் நீயே தஞ்சம் அம்மா. டென்மார்க் பகுதியில் வாழும் மக்களுக்கு இருந்தும் நீயே தஞ்சம் அம்மா. டென்மார்க் நகரில் அமர்ந்தவளே எங்களை தினமும் காக்கும் அபிராமியே.
1: சின்ன தவறையும் விட்டுட்டீங்க. நீங்க எழுதியல, நீங்க பார்த்து படிச்சது தான் என்ன?
0: நீங்க
1: எடுத்து பாருங்க. பாடைக்கு நீங்க
0: நாட்டில்
1: ரெண்டும் எழுதலாம், பிரண்டா பதியில் ரெண்டு எழுதலாம். அதையும் போட்டு விட்டீங்கன்னா மற்றது சில முறிக்கிற இடங்கள்ல நீங்க திருத்த வேணும் சௌதரி. உங்களுக்கு முறிக்குது பாட்டு நிறைவாக உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் பாடினதுக்கும் அன்னையினுடைய திருச்சபையிலும் உங்களுடைய பாடல் ஒலித்திருக்கும் அந்த தாயினுடைய திருவருள் உங்களுக்கும் அந்த எழுதியவருக்கும் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்திருந்தார். எப்பொழுது எங்களுடைய கமலவேணி அவர்கள் பாடலை பார்த்து கொண்டே இருந்திருப்பார். அந்த பாடல் எடுக்க முடியாமலிருந்து இப்பொழுது எடுத்துவிட்டேன். அந்த பாடலை தருகின்றேன் கமலவேணி, கேளுங்கள். எல்லோரும் கேளுங்கள் கமலவேணியுடைய பாடலை.
2: இன்று ஒரு பாடல் நேரடியாக பாடுற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அதனால் பாடி அனுப்புகிறேன். அன்பாக போடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. நன்றி. வணக்கம் ராஜா. எல்லோருக்கும் அம்மாவின் அர்க்கடாச்சும் கிடைக்கட்டுக்கும், அதுபோல் உங்களுக்கும் என்றும் நிலமாக இருக்க அம்மாவை வேண்டிக் கொண்டு நான் இந்த பாட்டை பாடுகிறேன்.

0: வணக்கம் ராஜாவும் சக்தி அபிராம் சக்தி
1: நன்றி
0: வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
1: பாடலை பாடிய உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளும். அன்னையினுடைய அருள் கடாட்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் கமலமணி அவர்கள் ரெக்கோ அதாவது ஒளிப்பதிவு செய்து எங்களுக்காக இந்த பாடலை அபிராமிக்காக பாடி அனுப்பியிருக்கிறார். வார வாரம் பாடலை தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் அன்னையினுடைய திருவருள் என்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அன்பு உறவுகளே, தாயிடம் நீங்கள் இப்பொழுது தாய் வந்து இப்பொழுது சற்று ஓய்வாக இருப்பார். நீங்கள் இந்த நேரத்தில் தாயோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு அதாவது வைபர் ரூடாக அதற்கான தொலைபேசி இலக்கம் 0595-91-44-79-26. அன்னையோடு நீங்கள் தொலைபேசி ஊடாக உரையாடி மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். 0595-91-44-79-26 இந்த தொலைபேசியோடு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்கள். முயற்சி செய்து பாருங்கள். ஒரு அரைமணித்தியால் பொழுது நீங்கள் செவ்வாயும் வியாழனும் 8 மணிக்கு பிறகு ஒரு முயற்சி செய்து பாருங்கள். அன்பர்களே, இந்த முயற்சியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பலன் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக தாயோடு நீங்கள் உரையாடி தாய் சொல்கின்றபடி நீங்கள் நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தலையோடு வந்தது தலைப்பாயோடு போவதற்கு வழிவகுக்கும் அந்த தாயார். நிச்சயமாக அந்த தாயாரோடு நீங்கள் உரையாடி தாயாருக்கு எப்படி போக முடியாதவர்கள் எங்களிடம் அன்னையாருடைய ஆலயத்தினுடைய முகவரி இருக்கின்றது. பழைய முகவரி இல்லை, இப்பொழுது புதிய முகவரி. அந்த இசைப்பேழைகள் உங்களுடைய இல்லங்களில் இருந்தால் அந்த இசைப்பேழையில் இருக்கின்றது அந்த முகவரிகள். அல்லது இங்கே நீங்கள் ஆலயத்திற்கு வந்தால் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் கேட்டால் அல்லது நீங்கள் தொலைபேசி ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி கேட்டால் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்புறவுகளே, அன்னைகளிடம் போக போகிறேன் என்று சொன்னால் ஒரு குடும்பமாக நீங்கள் போக போகிறோம் என்று அவங்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திட வேண்டிய உதவியை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அன்புறவுகளே, நீங்கள் போய் அங்கே 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு அன்னையோடு இருந்து அங்கே அன்னையினுடைய திருவருளையை நீங்கள் பெற்றுக்கொண்டு அபிராமி அம்மனுடைய திருவருளையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வரலாம். வந்தபடியாக தாய் என்ன சொல்லுகின்றாவோ அந்த தாவு பயனின்படி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் இன்றைய நினை எங்களுடைய அன்னையினுடைய அவதாரத்தையும் அற்புதத்தையும் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு வருகிற வாரம் சந்திப்போம் என்ற ஆவலோடு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி வணக்கம். அன்புறவுகளே.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142 41 77 67 அல்லது 0650 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
3: 765 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன், 778 882 40 39 அல்லது 604 375 சைபர் சைபர் 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாஷத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி 09-51-15-82 3 அல்லது 06-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஷப்பலில் ஷரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறுத்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38-05 வான்கூவர் கனடா.
4: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 5:06 ஐக்கியராஜ்யத்தில் 4:06 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமை போல் இன்று உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. இந்த நிகழ்ச்சி நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி. எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து, எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து, உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஒன்றினையும் விடையாக பெறலாம். உங்களுக்கு முக்கியமானதும் உங்களுக்கு வேண்டிய ஒன்றினையும் விடையாக பெறலாம். ரெண்டும் ஒன்று தான், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இதோ நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஊடாக முன்பகுதி விடையை கண்டுபிடித்து விட்டீர்கள் அன்பு உறவுகளே. குணா அவர்கள் மங்களகரமாக இணைந்து கொண்டு கொத்தி என்று சொல்லினார். விவசாயி நிழலும் கொத்துவார், கொழுப்பு என்று சொல்லினார். அவங்களுக்கு கொழுப்பு கூடினால் கதையும் கூடும். பிலோமினா அவர்கள் உப்பு உணவு காற்று அக்னிசரன் என்று, காற்றுக்கு இன்னொரு பேர் அக்னிசரன் என்று சொல்லியிருந்தார். அதுக்கு முதல் அணை என்று சொல்லி அதற்கும் ஒரு பேர் சொல்லியிருந்தார். மற்றது உப்பு உணவு என்றும் சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் மாற்று மாற்று துணி என்று சொல்லியிருந்தார். அதை விட ஜியா நடேசன் அவர்கள் கஞ்சி கரை என்று சொல்லியிருந்தார். புஷ்பதி அம்மா அவர்கள் கஞ்சி கரை. ராதா கனகராஜா அவர்கள் தண்ணீர் தரம். பத்மராணி அவர்கள் கொத்தி கொழுப்பு என்று சொல்லியிருந்தார். வதனா தயாளன் அவர்கள் தண்ணீர் தடாகம் என்று சொல்லியிருந்தார். சசியம்மா அவர்கள் கஞ்சி கரை என்று சொல்லியிருந்தார். மீனா மகேசன் அவர்கள் தண்ணி தரைப்படுத்தல் என்று சொல்லியிருந்தார். நிலத்தை நாங்கள் தரப்படுத்துறது. தேவி தனராஜ் அவர்கள் தண்ணீர் தரை என்று சொல்லியிருந்தார். அன்பு சகோதரம், நான் பேர் எழுதாமல் அன்பு சகோதரன் ஒன்று எழுதியிருக்கிறேன், தண்ணீர் என்று சொல்லியிருந்தார். அவர் பேரை எழுத மறந்துவிட்டேன். ராணி சம்பந்தர் அவர்கள் கஞ்சி கட்டுப்பாடு. மதனி மோகன் அவர்கள் கஞ்சி கரை என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் ஆய் சொல்ல வந்திருந்தார். சுபாசினி அவர்கள் தண்ணீர் தரம் என்று சொல்லியிருந்தார்கள். இதில் முன்பகுதி விடை வந்துவிட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடலை ஒலிபரப்புகின்றேன் மீண்டும். அதாவது எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலில் நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்தவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அன்பு உறவுகளே. இதோ பாடல் வருகின்றது. அந்த பாடல் கண்டுபிடித்த சொல்லிலிருந்து நீங்கள் மற்ற பின்பகுதி சொல்லை கண்டுபிடிக்கலாம்.

0: சரிய நேயர்களை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலில் இருந்து நீங்கள் முன்பகுதி சொல்லில் முன்பகுதி வந்துவிட்டது என்பதனை எமது அன்பு நேயர்களுக்கு நான் அறிய தருகின்றேன். அந்த முன் சொல்லையும் நீங்கள் கண்டுபிடித்து பின் சொல்லையும் கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. வேகமாக நீங்கள் இணைந்து கொண்டால் விடை உங்களை தானாகவே தேடி வரும். இன்று வெள்ளிக்கிழமை, இன்று சந்தோஷ நேரம் இடம்பெற மாட்டாது. அதற்கு பதிலாக அவருடைய மறு ஒலிபரப்பை அன்பு உறவுகள் கேட்கலாம். நீங்கள் கதைக்கின்றதை திருப்பி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதனை, அவர் விடுமுறையில் நிற்பதனால் இன்று சமூகம் தரமாட்டார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளுக்கு. வேகமாக இணைந்து கொண்டு சிறப்பியுங்கள். நீங்கள் வரும் வரை ஒரு சில வார்த்தை விளம்பரங்களை கேட்போம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டிலே சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி

0: கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெருமேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0778 920 58 58.
0: சுவிசிலே VTS Finance GmbH. இந்த நேரத்தில் விடையோடு வந்திருக்கும் அன்புறவை அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வைபர் ஊடாக வணக்கம். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா? நன்றி. அந்த விடையை சொல்ல, கேள்வியை சொல்லட்டாப்ல. உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை, உலகில் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை உங்களுக்கு வேண்டிய ஒன்றினையும் நீங்கள் விடையாக பெறலாம். எல்லோருக்கும் வேண்டிய ஒன்றினையும் நீங்கள் விடையாக பெறலாம். நேற்று வந்து ஜெயா நடேசன் அவர்கள் கஞ்சியிலிருந்து கறி எடுத்தீங்க.
2: எங்களுக்கு
0: தேவையானது இல்ல. சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் பெறலாம், வெளிச்சம் பெறலாம், மற்றது கூடிய வெயிலையும் தரலாம். எங்களை எல்லாம் கரு நிறத்தை மாத்துறதுக்கு
2: பகல் வேணும்,
0: பகல் வேணும், இரவு வேணும். ஆகவே நீங்க கதிரவன் சொல்றீங்க கஞ்சியில் இருந்து. நன்றி சகோதரம், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 5:19, ஐக்கியராட்சியத்தில் 4:19. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உள்ளத்தை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். சாரி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: பாரதி
0: அம்மா, நலமா இருக்கீங்களா? பாரதி அக்கா, நல்ல குரல், சூப்பர், இனிமையா கிடக்கு. என்ன தேன் குடிச்சீங்களா? உண்மையாவா?
3: உங்களை போல 20 வருஷமா ஒரு இனிமே எங்களுக்கு இல்ல.
0: என்னமா
3: உங்களை போல குரல் ஒருத்தருக்கு?
0: சரி, அது அசை உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியுமா. நண்டைக்கு நல்ல இனிமையா இருக்கு குரல், சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கிறாரு அவரை இல்லத்தரசன்? நன்றி கேட்டதா சொல்லுங்கள். பாவம், நன்றி நன்றி, உங்களை மறக்க
3: மாட்டேன்.
0: பாரதிய காசு அளவுக்கு நீங்க பாசத்தை கூட எடுத்துட்டீங்க. அது எனக்கு கடவுளுக்கு தான் தெரியும். நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் மிஸ்டர் உதயன், நலமா இருக்கீங்களா? நான் நல்ல உற்சாகமா சீ குடிக்கிறேன். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் எங்களுடைய திருமதி

0: வாட்ஸ்அப் மகாராணி. வணக்கம் வாட்ஸ்அப் மகாராணி.
1: வணக்கம் அன்பான ராஜாண்ணாவோட கதை உரையாடுவது மகிழ்ச்சி.
0: நீங்கள் நல்லா நலமா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா ஐஸ் வைக்கிறீங்க எனக்கு.
1: வரலட்சுமி
0: விரதம் சொன்னார்கள்.
1: என்ன
0: காசு கேட்டீங்களா, அல்லது உடல் ஆரோக்கியமா தரணும் கேட்டீங்களா? இந்த பொருள் எல்லாம்
1: வேண்டாம். கடவுள் அறிவார், வர்றது வரும், இருக்கிறத பாவிப்போம்.
0: உங்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியமாக வாழ. உங்களோட பேட்டிகள் பேட்டி குட்டிகள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் இறைவனை எம்பெருமான கேட்டிருக்கீங்க. ஓகே, நல்லூரான் எத்தனாவது இருக்கலாம் இன்றைக்கு? நல்லூரான்
1: இன்றைக்கு அஞ்சு.
0: ஆக அஞ்சு. இன்றைக்கு என்ன திருவிழா? அங்கே மாம்பழ திருவிழாவா அல்லது நோமல் திருவிழா?
1: வார புதன்கிழமை
0: தான் மஞ்சள். எத்தனை மணிக்கு கோவில் எழுத்து மூடுவார்கள்?
1: நாளைக்கு
0: வெளியில
1: வருவார். அதை விட அவர் வந்து
0: கோயிலுக்கு நான் பெருசா போறது குறைவு, படம் தான் பார்க்க போறேன். அம்மா கோயிலுக்கு போறேன் படத்துக்கு போயிடுவேன். அப்ப இப்போ நல்லூர் நேரடி அஞ்சல் கேட்கணும். அப்ப வந்து ஹரிஹர சர்மா அந்தநாளைய அவர்கள் அந்தனர்கள் அவர்கள் வடிவாக சொல்லுவார்கள். அப்போ தான் நான் அந்த ஈசா என மூலை என்று நான் அப்போ அவர்களுடைய நேரடி அஞ்சல்லாம் கண்டுபிடிச்சேன். ஈசா என மூலை அக்னிய மூலை ஒவ்வொரு எட்டு அட்டத்து அட்டதிக்கு பாலர்களுக்கும் ஒவ்வொரு மூலை இருக்கின்றது சகோதரி. இயமனுக்கு தெற்கு, இயமனுக்கு தான் தெற்கு. தெற்கு இயமன், இயமனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு? அவர் கவிஞானி வாலி பாட்டு எழுதியிருக்கிறார். பிள்ளை இல்லாத உனக்கு இது எப்படி தெரியும் என்று கண்ணதாசன் செத்த வீட்டில் மரண ஊல படிக்கிறார். இயமனுக்கு புள்ள தர்மர் இயமன்ற
1: பிள்ளை
0: தெரியாது. என்ன தர்மர் வந்து யமனுடைய பிள்ளை, வாயுனுடைய மகன் பீமன். ஓ என்ன சவரங்க, நீங்க இதெல்லாம் படிக்காம இருக்கிறீங்க, கவலையா இருக்கு. வாயு வந்து வாயுவும் அனுமானும் வந்து வாயுடைய வாயு காற்றினுடைய பிள்ளைகளாம் பீமனும் அனுமானும். அவ்வளோ தைரியசாலிகள் ரெண்டு பேரும். வாயு என்ன வேகத்தில் வருவீர்கள் தெரியும் தானே? அப்படி அப்ப நீங்க சொல்லுங்க உஸ்வதியம்மா. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது.
1: அணை
0: மூட போறீங்க, அணையை எடுத்து அங்காடி, அங்காடி சந்தை, அங்காடி என்றால் நன்றி. எல்லாருக்கும் சந்தை, சந்தையெல்லாம் பொருட்கள் மலிவாக வாங்கலாம், மற்றது எல்லா பொருட்களும் இருக்கும் என்று சொல்றா சா பாரதி அக்கா, யோசிச்சு சொல்றா. நன்றி, வாழ்த்துகள் பாரதி அக்காவும் உங்களுக்கு.
1: வெளிநாட்டு கோளுக்கு செய்யற அந்த ஸ்லிங் கார்ட் உடைஞ்சு பழுதா போச்சு, புதுசு பார்த்து கொண்டிருக்கிறார். வந்த உடனே உங்களோட வந்து கதை.
0: ஓகே நன்றி அம்மா, சார தகவலை தந்த உங்களுக்கு நன்றி.
1: நீங்க நிப்பாட்டு
0: உங்களை நான் நிப்பாட்டம் என பயமா கிடக்குறது, நீங்க நிப்பாட்டுறன். ஓகே நிப்பாட்டிட்டன், நிப்பாட்டிட்டன். அவர் சிறுமதி புஷ்பதே சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து லேண்ட் போனால வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் திருமதி ராதா, நலமா இருக்கிறீங்களா ராதா?
2: ஆம், நாங்க நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: என்ன செய்யறார் கண்ணன்?
2: கண்ணன் நலமாக இருக்கிறார் அண்ணா.
0: நல்லா இருக்கிறீரா?
2: ஆமா ஆமா.
0: எத்தனை கிலோமீட்டர் நடந்து வர இன்றைக்கு?
2: அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி நடப்பார்.
0: வழிய விட்டா திரும்பி வர மாட்டேரா?
2: இல்ல, நடந்த இடத்தாலதானே போய் வரவர். அப்ப அவருக்கு பழகிட்டும் குறுக்குமுறக்க நடக்க மாட்டேன்.
0: தரிசனோட கிட்டத்தட்ட ஒரு 20-25 தரம் சுவிசுக்கு போயிருப்பேன், ஏசியன் என்ற பிரஸ் போயிருப்பேன். தர்சம் பண்ணே அந்த கடையடியில அடிச்சா தானே எனக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு தெரியும். மற்றபடி ஒரு இடமும் சொல்ல
2: மாட்டேன்.
0: சிந்தனை சிந்தனை முழுக்க அந்த கார்ல இருந்து கார் போற ரோட்டை பற்றி சிந்திக்கிறேன் இல்ல நான் எல்லாம் அங்க தர்சம் கொண்டு போவோம் தானே போடு
2: இருக்கிறது
0: ஒருத்தருக்கும் தெரியாது
2: வருவதில்லை வயது போயிருக்கு
0: தெரிஞ்ச எத்தனை பேர் வராம இருப்பீங்க அவர்களை தொடர்ந்து வானிலிருந்திருக்கும் அடுத்த அன்பூர் வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி குணா, நலமா இருக்கீங்களா? நன்றி, அப்படியே நன்றாக இருக்கணும். வெள்ளிக்கிழமையில நீங்களும் உற்சாகமாக கலகலப்பாக குறியெல்லாம் வைப்பீங்களா குணநாயகி? குறி வச்சு திருநூறு பூசினா நெட்டி அலங்காரமா இருக்கும்.
3: வெளியில
0: போனீங்க ஞான மடிய வச்சுட்டு போவேன் எல்லாரும் என்ன வாரங்கள் எல்லாம் முஸ்லீம்
3: பெண்ணு
0: சிவசுவாண்டு பூசினா அந்த அழிக்க கூடாது சௌகரி. அதை பெரிய கவலைப்படாதீங்க, மடியா வச்சு கொண்டு போங்க. அவங்க எங்களுக்கு எங்க பே முறைவன் முன்னு கிடைப்பான் என்ன கதையை காணல நிறைந்த குங்குமம் போட்டு வச்சிருந்தான் போவா, மற்றதெல்லாம் கரடி கலட்டி வைப்பா. ஐயோ கடவுளே, உலகில் இந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில்
3: கஞ்சி எடுத்து
0: கஞ்சி கொண்டு போற பொண்ணு
3: கல்வி
0: எடுக்கிறீங்க, போன முறை குத்தி எடுத்துறீங்க,
3: குத்தி இந்த முந்தி தோட்டங்கள் எல்லாம் கொத்திதான்
0: கஞ்சி. இப்ப கஞ்சிக்கு பின்னால
3: கல்வி
0: என்னமா?
3: கல்வி
0: கல்வி அடேங் காப்பா, நீங்க எங்க ட்ரெஞ்சுக்கு யோசிக்கிறீங்க? படிச்சவனுக்கு உங்க போலாம் தானே. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. நீங்க இருக்கிறபடியா நல்ல மழையும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா. நன்றி அம்மா. அவர் சகோதரி குணநாயகி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பத்மா, பத்மினி
4: வணக்கம். ராஜா பத்மினி கமலா,
0: எப்படி இருக்கீங்க பத்மினி? நல்ல சந்தோஷமா ஆசையா இருக்கு, நீங்க சொல்ல கேட்க எனக்கு ஆசையா இருங்கப்பா. நாட்டிய பேரொழி மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா? அன்றைக்கும் பார்த்தனா அவன் இப்போ அன்றைக்கும் ஒரு ஆளுக்கு என்னால எந்த பாட்டு கேட்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பாட்டு கேட்டு அப்படியே ரசிச்சுக்கொண்டு அந்த ரசி அந்த பாட்டை ரசிச்சுக்கொண்டு அவன் அவாவே ரசிச்சு கொண்டு இருக்கிறான். அவன் கண்ணும் அவ வர்ற பாடும் அவர் அங்கால சண்முகாண்டு சண்முகாண்டு சொல்ல நாக்க கடிப்பேர் இப்படி சொல்லாது எனக்கு இந்த பேர் சொல்லாதேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவ்வளவு ஒரு பயங்கர கெட்டிக்காரன் இந்த உலகத்திலே சிவாஜி மாதிரி ஒரு கெட்டிக்காரன் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல என்ன சௌரம் உண்மையா அந்த பாட்டெல்லாம் ரசிக்க என்ன அழகு என்ன அழகு அந்த அபிநயங்கள் எப்படி நபரசத்தையும் காட்டுறான் அந்த பாட்டுல அதுக்கு கண்ணுதாசன் எழுதி விட்டார் அப்படியே சிலையா நான் உன்னடா கண்டு நீங்க எங்க இருந்தாலும் நான் அறிவேன் நீ எங்க இருந்து ஒளிச்சு என்ன பார்த்தாலும் நான் உன்னை அறிவேன். அது காதல்ன்றது அவ்வளவு ஒரு பெரிய முக்கியத்துவம் என்ன எங்கிருந்தாலும் உன்னை நான் மறவேன். அம்மாலே இப்படி ஒரு காதலும் கேப்பா உலகத்துல. சரி சொல்லுங்கள் நீங்க பத்மினி.
4: பாட்டில
0: தொட்டி தண்ணி தொட்டி தெரியும் தொட்டி விவசாயில கட்டாயம் தேவை தொட்டி
4: தொட்டிலிருந்து அந்த நீங்க கேட்ட நீங்க முக்கியம் எந்த தொலைவில் வாழ்ந்தாலும் வாழ்பவர்கள் அவசியமாக ஒன்று வேண்டியது வந்து தொடர்பு என்று சொல்றேன்.
0: ஆலா கெட்டி காரி வந்தாலும் வந்தாண்டி ராசாத்தி
4: நீங்க நல்லா அடிப்பீங்க.
0: எப்படி இருக்கிற அண்ணா அண்ணா அப்படி இருக்கிறம்மா
4: என்ன கண்ணால் கதைச்சு அவர் இருக்கிறார்
0: மரியாதை இருக்கிறாரா
4: அவருக்கு டென் படிச்சிருக்கு தானே.
0: நான் கேட்டேன்னு சொல்லுங்க நான் தர்சனம் அடிக்கடி அவரை பற்றி கதை பேர் என்னோட
4: நான் கதை கேட்க நான் உங்களை சொல்றேன்.
0: ரெண்டு பேரும் நாங்கள் அன்றைக்கு டென்மார்க் போய் கதைச்சுட்டு போனாங்க.
4: தர்சனம் கேட்கிறேன்.
0: ஓ நல்ல நல்ல சார் நல்ல மனது நல்ல வேற எங்களுக்கு கிட்ட வந்துட்டு கதை பேர் வடிவா அவர்கிட்ட கதையை பிட்டிய கதையை பாரதம் எல்லாம் சொல்லுவார். அவர்கிட்ட நிறைய பாரதம் இருக்கு
4: அண்ணா. எங்களோட வேலை அமைதியா இருக்கிறேன்.
0: என்னமா புதறிவிப்பு மாத்திரம் வராம இல்ல நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளுங்கோ. அது பரவாயில்ல கஷ்டம் என்றாலும் பத்மினி வந்துட்டு போற அன்னைக்கு எங்களுக்கு சந்தோஷம் தானே.
4: வியாழக்கிழமை
0: வீட்டுக்கு வரலாம்
4: தானே
0: மகளுக்கு கட்டலாம் ஒரு கல்யாணம் வருவீங்க தானே
4: என்ன
0: கோவிலுக்கு அவாவும் தெரிஞ்ச ஒரு சின்ன குறி எங்கட பஸ்ல வந்தது பஞ்சாபி போட்டு குங்குமம் எல்லாம் வச்சு வடிவானுக்குள்ள கோயிலுக்கு போறா அந்த மாதிரி காதுகள் எல்லாம் தொங்கடும் தொங்குது கில்லிட்டுகள் காதுகள்ல தொங்குவதெல்லாம் கில்லிட்டு ஒரிஜினல் ஒன்றும் இல்ல பெரிய மேக்கப் தானே. நன்றி, வாழ்த்துகள் தாயே.
3: நன்றி நன்றி.
0: அவர்கள் அன்புக்குரிய தாயம்மா அவர்கள் இணைந்து கொண்ட கோபம் வந்துடுது. குணனா குணா குணா பதில் அளிக்க விரும்பினால் குணா வந்து பதில் அளிக்கலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வதனா, நலமா இருக்கிறீங்களா வதனா? சரியான போட்டி நீங்க ஊசுறீல்ல உங்களை பார்த்த நன்றிய
4: கட்டிக்கார
0: புள்ளியார் என்ன செய்யறது என்ன நேத்தி கடன் வைங்கோ அந்த என்னமா பெண் பிள்ளைகள் செய்யறது அஷ்டாங்க நமஸ்காரம்
4: பஞ்சாங்க
0: நமஸ்காரம் பாலா ஆண்களுக்கு ஆறாயிட்டு உங்களுக்கு அவ காலில் வருத்தம் இருக்கு. ஓகே நன்றி. சொல்லுமா வதனா. வதனா நேற்று வந்து சொன்னவா தண்ணீர் தடாகம் உண்டு. தண்ணி தானே என்ன தண்ணி இல்லாம விவசாயம் என்ன செய்யறது? தண்ணீர் தடம் தடம்
4: பாதம்
0: கட்டாயம் தேவை. ஓகே நன்றி சகோதரம். அக்காக்கு சப்போர்ட் இல்ல அப்ப தாயமாக தான் சப்போர்ட்.
4: என்ன
0: சொல்ற
4: நன்றி.
0: நேரம் சரியாக 5:40 ராஜ்யத்தில் 4:40 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஜிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். அன்பு உறவுகளே சரியோ புள்ளியோ தவறா இதுவரை 3, 6, 8 பேர் தான் வந்திருக்கிறார்கள். மிச்ச பேர் 10 பேர் எங்கே போயிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டீங்களா? அந்த வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறீங்க? இந்த கேக்கில் போக மாட்டீங்கள். ஓடி வந்து பதில் சொல்லுங்கள் அன்புறவுகளே. பதில் முன்பகுதி விடையும் வந்துவிட்டது. நேற்று சொன்ன முன்பகுதி விடை கொத்தி அணை உப்பு மாற்று கஞ்சி தண்ணீர் தண்ணீர் சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீர் தான் கூட சொல்லியிருக்கிறார். கஞ்சி கஞ்சி கஞ்சியும் தண்ணீரும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இணைந்திருக்கும் அன்பு உறவு வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா. என்ன சுபா, நீங்க வீட்டுல இருந்து இப்படி செய்கிறீங்க துரோகம்? உடனே வர வேண்டிய நேரம் என்ன கத்த வச்சு
5: வெள்ளிக்கிழமை
3: அப்ப அதை நீங்க பின்னுக்கு வந்துட்டீங்க, முதலோட வந்துட்டு சொன்னீங்க, அப்ப பின்னுக்கு தெரியாத நான் வந்து அணையடுத்து
0: அணையெடுக்கிறீங்க பாதிரியினுடைய அணை.
3: அப்ப நானும் அங்காடி என்று சொல்றேன்,
0: கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, அந்த
3: அங்காடி
0: தெருவு. எப்படி நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா?
3: நாங்க நிலமா இருக்கிறோம்.
0: பிறந்தா குடி என்ன செய்யறா?
3: அதான் நிலமா இருக்கிறாள்.
0: நேயர்கள் கூட இருந்தபடியா போதும். அன்றைய காலகட்ட சூழ்நிலை ஜெர்மனி நேரம்
3: பெருமை எல்லாத்துக்கும் பெருமை. அப்ப அவைகளுக்கு அத்தங்கள் சொல்லுவோம், விருந்தாக்கு நான் என்ன இது கேட்பாய் அத்தங்களை ஓ தமிழ் கலைப்பா.
0: ஓகே, அப்ப தமிழ் சொல்லுவோம்.
3: நிலவண்டா என்ன மாடு கேப்பானவர்
0: சந்திரன். பாருங்க நீங்க உண்மையா இப்ப குணநாயகி எல்லாம் இவ்வளவு திறமையை கொண்டு தாயமா திறமையில எல்லாம் யோசிச்சு பாருங்க. அங்க இருந்தா மண்டையெல்லாம் கூழ்பானையாகி
3: வெட்கப்படுறோம்.
0: இதோ நாங்க சாப்பிட்ட எங்களுக்கு ஒரு பஞ்ச பிசாசுகள் இந்த மாதிரி அப்படி இருக்க வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டார்கள். ஐரோப்பிய நாடுகள் வந்து வாழ்ந்தவர்கள் சில உனக்கு திரும்பி போறதை
3: நாடமாட்டார்கள்.
0: பிள்ளை இருக்கு சொல்லணும். இப்ப
3: இல்ல இந்த சந்தோஷம் ஏதாவது வாங்கிட்டு அங்க போக
0: மாட்டேன்.
3: எல்லாம் சும்மா சொல்றோம், நாங்களும் அப்படிதான் சொல்ல மாட்டோம். வெஞ்சியதான் எங்கட
0: வாழ்க்கையில ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறந்தது. ஆமாமா அப்ப அவன ஊசி போடுறதம்மா, அந்த குழந்தை பிறக்கிற வலி தெரியாம
3: இருக்கிறது.
0: 2000 ரூபாய்க்கு ஒரு பார்மசில போய் வாங்கிட்டு வர டாக்டர் சொல்றானா போய் வாங்கிட்டு ஹிரியாண்டு அது பாவம் கஷ்டப்பட்டது வேலி உண்டும் தெரியாது.
3: தாங்கள் வேண்டி போட்டுட்டு
0: கதையை கேட்க வந்து டாக்டருக்கு நொச்சுக்கோணும் போல இருக்காது. மூஞ்ச கிஞ்செல்லாம் பிச்சு அந்த வயது தாய் போய் பார்மசில காசு கொடுத்து வாங்கினு வந்து அவரு ஆரடியோ டாக்டர்கிட்ட கொடுத்துட்டாவா. நீ சரியில்லை, அங்க பண்பாடு இல்லாம தானே கதைக்கிற, நீ சரியில்லைனே என்னண்ணே உனக்கு போய் உனப்பட சித்திரத்தி
3: போட்டானோ.
0: உண்மை அந்த தாய் வாங்கி கொண்டே கொடுத்தது. அப்புறம் அதுக்கு பிறகு மருமகன் வந்து செண்டாந்தரம் பாவம் 2000 ரூபாய் கொடுத்து குடுமை எல்லாம் செய்யறாங்க. பாவத்தை பாவங்களை எல்லாம் கொண்டே சுமக்க போறார்கள். படிச்ச ஒரு படித்த மனிதன் ஒரு வறுமையான குடும்பத்திலே இப்படி வாழ்க்கைண்டா ஒரு காசு 2000 தான் நீ என்ன இருப்ப? மனுஷியோட சேர்ந்து தன்படியா சாப்பிட்டு போட்டு ஒரு சாரியை வாங்கி கொடுப்ப, ஒரு சங்கிலியை வாங்கி கொடுப்ப, அதால உனக்கு என்ன இன்பம் கிடைக்குது? அந்த இன்பத்தை அடுத்த பிறப்பில தகவல் வைக்கதான் தெரியும், கண் தெரியாம காது கேட்காம
3: நாரிலாம்
0: போடுறான் கனகாலத்தை பேசுறோம், 2000 ரூபாய் இப்ப 20,000 கிட்டே இருக்கும். கனகாலத்து கதை எனக்கு கிடைச்சது
3: இப்ப அது கூட வரும் காசு.
0: படிக்க மனுஷிகள் கதைக்க மாட்டா, படிக்கிறதுதான் அந்த தாய் கொஞ்சம் படிக்க மனுஷி அறிவுள்ள மனுஷி, அது பயத்தில தான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்து விட்டுருவாங்களேன் பேசுறது கதைக்காது
5: போச்சு.
0: என்னதாக
5: அங்காடி
0: சொல்லி இருக்கிறார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்
0: பிலோமினா. நலமா?
6: அறம்
0: செய்ய
6: விரும்பும் அப்படியே இருக்க வேணும். அந்த மாதிரி
0: இருக்கும் நான் சொன்ன
7: முத்துமாரியம்மன்
0: அங்க போயிட்டியோட அங்க இருந்து பாடையில காருக்கு இருந்து
7: எங்கட வேலைன்னு
0: கோயில்
7: நல்ல சிறப்பா செய்திருந்து
0: பயங்கர
7: சரி
0: அப்ப போயிருக்கீங்க
7: அவங்கதான்
0: ராஜலிங்கம் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். சசியம்மா நலமா இருக்கிறீங்களா?
8: வரதராஜகுருக்குள்ள
0: நல்ல ஐயாவுக்கு தெரியும் பெருசா
5: தெரிஞ்சிருக்கும்.
0: நல்லா அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன் கோவில். எல்லாத்துக்கும் அவர் பலன்
5: போயிடு சொல்ல மாட்டேன், அதிர்ஷ்டம் என்று சொல்ல
0: அதிர்ஷ்டம் என்ன கடவுள் கொடுக்கறது
5: கடவுள் அதிர்ஷ்டம் தான்.
0: சின்ன இருந்து எனக்கு
5: தெரியும் கொஞ்சம் காலம் இல்லாம போய் கொண்டிருக்கு.
0: என்னம்மா
5: திறமைக்கே காலம் இல்லாம போய் கொண்டிருக்கு
0: திறமை? அது ஒரு பக்கத்தால காட்டி இருப்பீர்கள்,
5: அது கட்டாயம், அது முயற்சி பலன் அளிக்கும், திறமை எப்பவும் நிலைக்கும், அதிர்ஷ்டம் வந்து போகும்
0: வந்து போகும் ரைட்
5: என்று சொல்லிக்கொண்டு.
0: நீங்க நலமா நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலமா இருக்கா?
5: நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறோம்
0: நன்றி. அப்படி என்று இருக்க வந்து காமாட்சி அம்மனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
5: உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு நான் தண்ணீரில் இருந்து தட்ப வெப்பம் சொல்றேன்.
0: தண்ணீர் தட்ட வெப்பம் நன்றியம்மா. வாழ்த்துக்கள்.
5: அவசரம் தான் எல்லாருக்கும்,
0: எல்லாரும் கட்டாயம் தேவை,
5: கட்டாயம் தேவை. அதனால நான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கொஞ்சம் இப்ப பரவாயில்லை எனக்கு.
0: நன்றியம்மா. அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சசியம்மாவை தொடர்ந்து சகோதரி வந்திருக்கிறார், அவாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் சகோதரி.
8: வணக்கம் ராஜா.
0: இப்படி நல்லா இருக்கிறீங்களா சகோதரம்?
8: நல்லா நடந்து போய் கொண்டிருக்கிறேன்.
0: வீட்டியா?
8: இல்ல ஓ காருக்கு.
0: காருக்கு நடந்து போறீங்க?
8: பார்க்லட்ல போய் எடுக்கல.
0: இப்ப எனக்கு ஹாய் சொல்லவா வந்தீங்க? எத்தனை
8: எனக்கு
0: தெரியாது.
8: கனடாவில வந்து நாங்களே படிப்பிச்சுட்டு போய் டெஸ்ட் மட்டும் செய்துட்டு வந்தா சரி.
0: யாழ்ப்பாணம் மாதிரி?
8: யாழ்ப்பாணத்துல என்ன மாதிரி?
0: அதுமா அங்க கச்சேரியில ஒருத்தர் இருக்கிறாரம்மா, மற்றது பழக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, பழகி காசு கொடுத்தா வரும். சரி. ஐயோ கடவுளே, பெரிய கல்லு. மற்ற கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் அவர் பெரிய சன்னிச்சாமி, தண்ணி அடிக்க அடிக்காடி கை அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கும் கச்சேரியில இருந்து. அவன் டக்கண்டு கொடுத்து விட்டுருவாரு, தண்ணி அடிக்க காசு வேணும் மாய் போட்டு கொடுத்துருவாரு.
8: வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப இந்த கண்ட்ரோலுக்கு பிடிக்கணும் தானே.
0: ஓ
8: ரோட்டு ஓடேக்குல இலங்கையில அவையல் வந்து
0: விட்டுரு போயிட்டு காசு அங்க லஞ்சவன் எங்களுக்கு அந்த சின்ன வயதுல தெரிய பெருசா. யாழ்ப்பாணத்துல ஒரு இடம், அவரும் டிஆர் ஆபீஸ்ல வேலை செய்தவர், அவரும் போய் தண்ணி
8: தான்,
0: எல்லாம் தண்ணி சாமி எல்லாம். அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியறதுல பேக்கு சாராய போத்துல இருக்கும் அது இந்த மாதிரி அடிச்சு போட்டு வந்து இந்த ரெண்டு ஏதோ சமாளிச்சு சம்பளத்தை வாங்கிட்டு போய்
8: சமாளிக்கணும் தான்.
0: அப்பதான் கேட்கும் நீங்கள் எல்லாரும் முத்துமர் தான் பாட்டு அப்ப பாடையில நான் படிச்சவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதானே அந்த காலத்துல எங்கட பழக்கம் அதுதான், படிச்சா காணும் மதிப்புண்டா பெரிய மதிப்பு,
8: பெரிய மதிப்பு.
0: அவங்க நிறைய தண்ணியில நிப்பாங்க. மை கார் மை ரோட் மை பெட்ரோல் ஆர் என்ன கேக்குறேன்
8: அவற்ற
0: குரல் கேட்டு நல்ல குரல் அது எனக்கு தெரியாமா. நான் வெளியில கண்டா ஹாய் ஹாய் என்று சொல்லிட்டு போகணும் இல்லையா. அங்க போய் இருந்து வேலை செய்த பெருசா பிரபல்யம் பிரபல்யம் இல்லைன்னு தான்
4: நினைக்கிறேன்.
0: ஒருத்தரையும் விட மாட்டான் தெரியும் தானே.
4: என்ன
0: மாதிரி எங்களோட இருந்து போட்டமா அம்மா உங்களோட தான் நான் பெருமை மட்டும் சொல்லி போட்டு மாறினானப்பா
4: மாறி
0: அவர் திருமதி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். மீன் என்ன மீன் எங்க போயிட்டு வரீங்க?
9: சித்ராவ
0: காண இல்ல
9: நன்றி.
0: உங்களுக்கு நீண்ட தாலிவரத்தோட நீங்கள் நல்லா
9: இருக்கணும்.
0: நேற்று சொன்னீங்க
9: நன்றி.
0: வணக்கம். அவர் மீனா மகேஸ்வர் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ளவில்லை. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். கமலமணி தான் இங்கே என்ன அப்பஞ்சுட்ட வாண்ட எனக்கு விளங்குது இல்ல. இது இன்னும் வாட்ஸ்அப்ல வாரது எனக்கு பிடிக்கிறீர்கள். வணக்கம் கமலமணி. நலமா இருக்கீங்களா?
10: நலமா
0: இருக்கிறேன்.
10: போலி
0: நான்
10: வெளியில ஒரு அலுவல போட்டு டக்கண்டு ஓடி
0: வந்தேன். நாகம்மாளே. நன்றி. வாழ்த்துக்கள் சோகரம்.
10: நன்றி ராஜா.
0: அவர் கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா.
0: வதனி இவ்வளவு லேட்டா வராதீங்க வதனி பிளீஸ். பொண்ணுக்கு வாங்க வதனி.
11: அண்ணா நீங்க ஹாப்பியா நீங்க அடிக்க அடிக்க இருக்கு. நானும் பேசாம இருந்தேன் அண்ணா.
0: எதுக்குல இருந்தீங்க?
11: வீட்டுல
0: அலுவல் தானே. அப்படி சுத்தி சுத்தி அலுவல் அலுவல் அலுவல் சொல்றீங்க. ஒரு நாளை வந்து பாக்கணும் உங்க அலுவல்.
11: அப்ப நானும் இது நான் நேற்று கஞ்சி இருந்தா அது வராது. நீங்க அது உங்கட கேள்விக்கு தண்ணி தான் சரி பெறும் நினைக்கிறேன். தண்ணியில இருந்து அந்த உலகில் எந்த மூலையிலும் வாழ்வாரும் மனிதன் வாழ்க்கையில் அவசியமானது முக்கிய இடத்துல இருக்கிறது தானே தகவல் சாதனம் என்று சொல்றேன்.
0: தகவல் சாதனம் வட்டி கட்டி காரி. அப்ப உங்களுக்கு நன்றி. கடைசியா வந்தாலும் உங்களுக்கு லைன் கிடைச்சிட்டு நன்றி சொல்றோம்.
11: நன்றி.
0: அவர் வதனியை மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுதில் அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுடைய சந்தோஷ நேர புகழ் ரகு அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வானொலியில் விளம்பர இருக்கின்றது.
12: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு இறால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவுப் பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
13: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை குறிஞ்சா இலை கொய்யா நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
12: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
13: தாயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
14: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
13: மேலதிக தொடர்புகளுக்கு
15: 7265 Fraser Street, Vancouver, Canada.
14: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
13: மேலதிக தொடர்புகளுக்கு
14: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
13: மேலதிக தொடர்புகளுக்கு
14: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
13: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
14: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 Rue Cail பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
13: 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
14: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
13: வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
14: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
13: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
14: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
13: மெலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 Knight Street வான்கூவர் கனடா.
14: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604-707-01-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
13: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 Swiss franc வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 Swiss franc ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள்,
15: 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
16: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
15: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
16: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
15: 07-8-920-5858.
0: நேரம் சரியாக 6:12 ஐக்கியராஷ்டிரத்தில் 5:12. இந்த நேரத்தில் ரகு அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் சந்தோஷ நேரம் மறு ஒலிபரப்பாக வானொலியில் வலம் பெறுகின்றது.
17: குழந்தை முதல் குளிரும் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். சரி மகாலில் வேண்டிய விவரங்களுக்கு ஷோரி மகால் 14 பரிஸ் 10 உங்கள் உணர்வுகளின் மொழியாக தமிழர்கள்.

வணக்கம் நேர்களே, பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான

படம் பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து, கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமை போல் தான் 01-4-8-3-2-1-5-4-0 அல்லது 09-51-4-8-4-7-7-1 வைபர் இலக்கம் இருக்கின்றது. 00-33-650 07-774-27-7. இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய

0: சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல், கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசியை தருகின்றேன். 0314823254 பூஜ்ஜியம் அல்லது 0951514471 வைஃபர் இலக்கம் 00033650 சைபர் 7427. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆம், அந்த வகையில் இன்றைய சந்தோஷ நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பிக்க இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நான் நலமா இருக்கேன். நான் நலமா இருக்கேன். நீங்க?
1: நலமா இருக்கிறோம்.
0: மழை
1: மழை பெய்யுது.

0: அப்படியா?
1: தெரியல, நாளைக்கு நாளைக்கு தேர் கோயில்ல.
0: அப்ப ரோட்டு காலையில் ரோட்டை களைய விடுறீர் மழை வந்து.
1: உள்ளத்தை
0: அள்ளித்தா
1: உள்ளங்கொள்ளை போகுதே, உண்மை என்பம் காணுதே, நல்ல தமிழ்தன் பாங்கு பாடு.
0: உள்ளமப்ப கொள்ள போகுதுன்னு சொல்றீங்க,
1: நல்லா போகுது,
0: நல்லா போகுது. என்ன எதுக்கும் எதுக்கும் கொஞ்சத்தே கொஞ்சம் பத்திரமா ஒரு சைட்ல வச்சு கொள்ளுங்க, ஃபுல்லா விடாம. தேவைக்கு வேணும் அதான், அப்படியே ஃபுல்லா கொள்ள போக விட கூடாது. என்ன அடுத்த பாடல சந்தித்துக் கொள்வோம். நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள், ஜெர்மன் நாட்டில் இருந்து. இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ராஜு. ராஜு பிஸி ஆயிட்டீங்க.
2: நீண்ட நாளுக்கு நாம மட்டத்த மகிழ்ச்சி சந்தோஷம் நினைவு கிடைச்சது.
0: ஆமா, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க.
2: தொகுப்புக்கும் வாழ்த்துக்கள். நேர்களுக்கும் இனிமான கனிவான வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு தேடி தேடி தேடி கொண்டே இருந்திருப்பார்கள். வழியில விட்டே தெரியும். அந்த வகையில நான் கண்ணெண்டு வந்ததுல
0: சொல்லு
2: கண்ணெடுத்து படம், கண்கள் படம் இருக்குதான்
0: கண்கள். ஆமாம்,
2: பாட்டு அது சொல்லுவா மேடம். தெரியும்,
0: கண் போன போக்குல அதானே. கண் போற போக்குல தானே.
2: இல்ல, இது கண் எதிரே தோன்றினால்.
0: கண் எதிரே தோன்றினால், இப்ப அங்கார் பக்கம் போயிட்டீங்க. கண் எதிரே தோன்றினால் என்ன, கனிமுகத்தை காட்டினாளா?
2: நன்றி ரவுண்ணா.
0: நன்றி நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம். ராசாதி தியாக ராஜா, நலமா? நலமாக இருக்கிறோம், நன்றி அம்மா.
3: நீங்க நல்ல நலத்தோட நான்
0: கும்பிடுவேன். ஓஹோ, சிக்க போறீங்களே பாப்பம். ஒருவன் எடுத்து ஒருவன் எடுத்திருக்கீங்க. அப்ப சரியா தப்பிட்டீங்க.
3: அப்படித்தானு
0: ராஜா அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். மீனா, வணக்கம். மீனா,
4: வணக்கம்.
0: நலமா?
4: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் மீனா மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம்.
4: அப்படியே நல்ல சுகமா இருக்கணும் வாழ்த்திக்கொண்டு நான் தென்றல் எடுத்தேன்.
0: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா. நான் நல்ல, நீங்க?
5: இருக்கு
0: தானே.
5: தென்பாண்டி
0: சீமை, அதான் பாட்டு.
5: அதுதான் பாட்டு.
0: படம் கணக்கு இருக்கு
5: இல்ல? பாட்டு இருக்கு. அப்படி பாட்டு
0: தென்பாண்டி சீமையிலே.
5: தென்பாண்டி
0: சீமை படத்தை போட்டு பாட்டு சொல்லுங்க.
5: தென்பாண்டி
0: தமிழே என் சிங்கார, அந்த இது அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி ஷியாமலா.
5: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நலமா?
6: நலமாக
0: இருக்கோம். நலம் தானே?
6: நலம்
0: கேட்டதாக சொல்லுங்க.
6: நன்றி.
0: தென்பாண்டி சீமையில அந்த பாரதி பாக்கியராயன் ஒரு பாட்டு இருக்கணும். அதுவும் அப்படி இருக்கு. தென்பாண்டி சீமை ஓரமா,
6: அது ஒரு பாட்டு. இது கமலஹாசன் பாடி இருக்கணும் இந்த பாட்டு.
0: தென்பாண்டி சீமை அந்த பாடல்
6: வேரோடும் பீதியில மொரிஷியஸ்ல எடுத்த படம்.
0: ஆமா, இப்ப இளையராஜா இந்த ஐசியாம்பேப்ல அந்த பாடல் என்ன?
6: ஓமாமாமாமா.
0: ஓகே, அப்ப நீங்க
6: நான் நேரம் எடுத்து
0: நேரம் எடுத்து இணைந்திருக்கிறார் சிவராணி. வணக்கம். வணக்கம் சிவராணி.
7: வணக்கம். வணக்கம். வணக்கம். நீங்க என்ன எடுத்துட்டீங்கன்னு சந்தோஷம். அந்த வணக்கம் வணக்கம் கொண்டு வர்றத
0: அப்படியா?
7: நின்று நேரம் லைன்ல நிக்க அழுதுட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் கொண்டு வர்றது. நாங்கள் நலம், அதை போன்று நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி நான் எல்லா வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எப்போ நீங்க சுகமா இருக்கணும், நல்லா இருக்கணும் எல்லோரும். மற்றது மறு கண்டு எடுத்து நான்
0: என்ன மறையா
7: மறு மறு
0: அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பிரேமா. நலமா? நலமாக இருக்கோம். அச்சாப்புல நலம் தானே? சரி, ஓகே. வேலை கள்ள முடிக்காம போவீரா? மாட்டீரா?
8: இல்ல இல்ல.
0: சரி சரி சரி சொல்லுங்கம்மா.
8: தாலாட்டு எடுத்து
0: தாலாட்டு பாடவா? ஓகே.
8: பாடல் வந்து தாலாட்டு பிள்ளை தாலாட்டு.
0: தாலாட்டு என்ன? தாலாட்டு
8: அச்சாடி படத்துல தாலாட்டு நல்ல பாட்டு.
0: தாலாட்டு
8: நன்றி.
0: வணக்கம். இணைந்திருந்தார் பிரேமா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் அகேனி குட்டி. நலமா?
9: நாங்கள்
0: அகேனி குட்டி மாறி நலமா இருக்கிறோம். அம்மா அப்பா அண்ணா எல்லாம் நலமா? அண்ணா இந்த இந்த கிழமை பிள்ளையோட சண்டை பிடிக்க இல்லையா? உருக்கம் இல்ல? அம்மா எனக்கு அடிச்சு சொன்னு ரெண்டு பேரும் சரியான சண்டை உண்டு. பொய் சொல்லுவா அம்மாவும் பொய் சொல்லுவா மாமா மாதிரி? அவன் நீங்க இந்த வாரம் சண்டை பிடிக்க இல்ல, அப்ப ஒரு குழப்படியும் செய்ய இல்ல. உண்டும் சின்னதா இல்ல நம்பலாமா? சரி ஓகே சொல்லுங்க அம்மா, என்ன சொல்ல எடுத்தீங்க? வைகை எழுத்தனீங்களா? வைகையா? வைகைண்டா என்ன? ஆறு. ஓகே வைகை ஆறு என்ன? சரி அப்ப வைகை எடுத்து என்ன படம்?
9: வைகை எக்ஸ்பிரஸ் படம்.
0: வைகை எக்ஸ்பிரஸ் படம். பாடல்
9: வர்கை
0: வைகை கரை காற்றே நில்லு அந்த பாடல் என்ன? ஓகே நன்றி அம்மா. நன்றி குட்டி. அவர் இணைந்திருந்தாரா கேணி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் கமலவன், என்ன ஆறுதலா வாரீங்களா? எப்படி நலமா? ஆங்களும் கமலவனி மாதிரி நலம். ஓ அங்க அங்க அவர் மழக்குணமா இருக்க அவனுக்கு வழிபாட்டேன் வலிக்கிறேரா? வெயில் நான் வரைய கொஞ்சம் மூடக்குணமா இருந்தது. அப்ப என்ன ஷோர்ட்ஸும் ஜீன்ஸ் அந்த கருப்பு கண்ணாடி கொடுத்து விட்ட நீங்களா? அது கை அதை கலெக்டர் அங்காலஞ்சால அசைக்க மாட்டேன். என்ன ஒரு நாளைக்கு நீங்க எடுத்து அந்த கண்ணாடிய போட்டு பாருங்க. அதான் அங்க ஏதோ விஷயம் இருக்குது. சரி அவர்கிட்ட நலம் கேட்டதா சொல்லுங்க.
10: சொல்றேன் நன்றி.
0: சொல்லுங்க
10: பாட்டிக்கொண்டு. மற்றது என்ன? நான் எடுத்த தென்றல்.
0: தென்றல் எடுத்தீங்களா?
10: தென்றலே என்னை தொடு படம்
0: இருக்காம. தென்றலே என்னை தொடு படம்.
10: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடும்
0: அந்த பாடல் என்ன?
10: ஆமா.
0: ஓகே நன்றி.
10: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். என்னமா இன்னும்?
10: தென்றல் வந்து என்னை தொடுமா?
0: சரி நாங்க அவர் நீங்க சொல்ற பாட்டை தான் நான் எழுதுறேன் சொல்லுங்க. அதென்ன அவர் சொல்றது? அவர் படத்தையும் இல்ல சொல்லுவோம். நிறைய பாட்டு நல்ல சேட்டி அவருக்கு. என்ன அவருக்கு? ஓ பத்திரமா போயிட்டு வர சொல்லுங்க. நன்றி. அவர் இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் விபி. வணக்கம் நலமா விபி. காதல் வாகனம். ராஜ்யத்தில் 5:42 இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரத்தில். பாட்டும் படம் நிகழ்ச்சியூடாக உள்ளத்துடன் இணைந்திருந்தார் கணேஷ், கண்ணுடன் ராஜலிங்கம், உரு என்ற சொல்லுடன் சத்தி தியாகராஜா. இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம் வணக்கம் இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, அவர் உழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆம், ஒரு என்ற சொல்லுடன் ராசாத்தி தியாகராஜா, அப்புறம் தென்றலுடன் மீனா, தென்பாண்டியுடன் சியாமளா, நேரத்துடன் சசியம்மா, மறு என்ற சொல்லுடன் சிவராணி, தாலாட்டுடன் பிரேமா, வைகையுடன் அகேலிக்குட்டி, தென்றலுடன் கமலவேணி, காதலுடன் தீபி. இந்த நேரத்தில் வணக்கம் மாலா சதாசிவம், எப்படி நலமா?
11: தென்றல்
0: எடுக்கிறீங்களா? அருமையான ஒரு பாடல் ஒன்று, தென்றல் காற்றே கொஞ்சம் நில், அந்த பாடல்
11: என்ன?
0: ஓகே, நன்றி அம்மா.
11: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம், அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
12: வணக்கம்
0: வணக்கம் மிஸ்டர் ஷன், நலமா? நன்றி. ஒரு என்ற சொல் எடுத்து பாட்டா?
12: படம் ஒரு உதாப்பு கண்டு.
0: அது ஒத்து வராது ராஜா, அது ஒத்து வராது ராஜா.
12: என்ன ராஜா? ஒரு
0: ஒரு ஒருவன் ஒரு எடுத்து ஒருவன் எடுத்ததே தப்பு.
12: இல்ல, ஒரு ஒரு
0: ஒரு எடுத்து ஒருவன் எடுத்ததே தப்பு. சரி, ஒருவன் எடுத்து போட்டு ஒருவனுக்கு பாட்டை தந்து போட்டு அங்காலமே ஒரு ஊதாப்பு காட்சி மட்டும் தந்தா ஒருவுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பம். ஒருவுக்கு ஒரு பாட்டு ஒரு ஒருவுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க. அது சரி, ஒரே ஒரு ஊர்லயே ஒரு ஒரு ராஜா, அது ஓகே. இது சரி, ஒருவன் வராது. ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாக்கு அந்த பாடல்
12: என்ன?
0: அது சரியா? இப்ப சரியா வந்துட்டது. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் இலக்கம் இரண்டில். வணக்கம்
13: வணக்கம்
0: வணக்கம் ரதியம்மா, நலமா?
13: நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
13: நான் தென்றல் எடுத்து
0: தென்றல் எடுக்கிறீங்களா? தென்றல் எடுத்து
13: படம் தண்டாளண்டு இருக்கல்லோ,
0: தண்டாளண்டு படம் இருக்கா? ஆமாம்.
13: அப்ப அதையும் சொல்லி செந்தாரு
0: அவருடைய காலத்து அந்த அந்த காலத்துலியமான ஒரு பாடல் தானே. என்ன அது அவருக்கு டக்குனு ஞாபகத்துல வந்துட்டு அவர்கிட்ட நலம் கேட்டதா சொல்லுங்க. அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. வணக்கம் ராணி.
14: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம். நலமா?
14: நலமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்க நலமா வந்து சேர்ந்தீங்களா?
0: ஓரளவுக்கு வந்து சேர்ந்துட்டு அவ்வளவு நலம்னு சொல்லல, வந்தாச்சு. டைமுக்கு
14: வந்துட்டு வந்துட்டீங்க.
0: டைமுக்கு வந்து
14: சென்ற கிழமை வேற முடியா போயிட்டு, பிரேமன் அப்படிக்கான தூரங்கள் போயிட்டு வந்தபடியா வேற முடியா போயிட்டு, அதனால உங்கள்ட்ட மன்னிப்ப வேண்டிக்க வந்து.
0: மன்னிப்பு தேவையில்லை,
14: இல்ல அது சொல்லாம போ சொன்ன எழுதி விட்டேன்னா நானும் கொஞ்சம் கூட நாளும் எடுத்துட்டு வேண்டு.
0: அப்படியா?
14: போக்குவரத்தாலயோ? ஆமா, கூட நாளும் எடுத்துட்டு நாலு நாள் இருந்து ஆறு நாளா போயிட்டு. நீங்க நிலைமை இருக்கிறவன வேண்டிக் கொண்டு நானும் பாடல்
0: கேட்கலாம்.
14: ஒருவன் வந்ததா?
0: ஒரு என்ற சொல் வந்தது, ஒருவன் அல்ல ஒரு என்ற சொல் வந்தது.
14: அப்ப ஒருவன் எடுக்கலாம்,
0: எடுக்கலாம், ஒருவன் எடுத்து ஒருவன் எடுக்கலாம். ஆனா ஒருவனை தான், ஒருவனுக்கு தான் பாட்டும் தரவனும் பாடல் பாடம்.
14: ஒருவன் படம், ஒருவன் படம்,
0: ஒருவன் படம்,
14: ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: சரியா வரும். ஒருவன் ஒருவன் முதலாளி.
14: நன்றி அண்ணா.
0: ஓகே, நன்றி அம்மா. இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:50 ஆச்சு. ராஜ்யத்தில் 5:50. சரி, மீண்டும் தருகின்றேன். உள்ளத்துடன் கணேஷ், கண்ணுடன் ராஜலிங்கம், முரு என்ற சொல்லுடன் ராசாத்தி, தியாக ராஜா. இந்த நேரத்தில் மீண்டும் இணைந்திருக்கும். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நீங்கள் முதலம் இணைஞ்சிருந்தீங்க? சத்தம் வரவில்லை.
15: உள்ளத்தின்
0: கதவுகள் கண்கள் தென்றலுடன் மீனா, தென்பாண்டியுடன் சியாமலா, நேரத்துடன் சசியம்மா, மறு என்ற சொல்லுடன் சிவராணி, தாலாட்டுடன் பிரேமா, வைகையுடன் அகேனிக்குட்டி, தென்றலுடன் கமலவேணி, காதலுடன் விபி, நேரத்துடன் ஜெயந்திமாலா, சென்றலுடன் ஜெயா நடேசன், ஒரு என்ற சொல்லுடன் சன், தென்றலுடன் ரதியம்மா, ஒரு என்ற சொல்லுடன் ராணி சம்பந்தர், உள்ளத்துடன் ரொசாலி. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முதல் இப்பொழுது மாசலின் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாசலின். வணக்கம். வணக்கம்.
16: வணக்கம். நலமா இருக்கிறீங்க?
0: நான் நல. நீங்க மாசலின்?
16: ஓ, நலமா இருக்கிறோம்.
0: சரி மாசலின் சொல்லுங்க. வேலையெல்லாம்
16: நேரத்துக்கு எடுத்து வச்சோம்னா லைன் கிடைக்கல. சரி, இப்போ உள்ளத்தை சொல்லிட்டு போ.
0: சரி, உள்ளத்துக்கு சொல்லுங்க. வாப்பம்
16: உள்ளம் என்பது ஆமை பாட்டு.
0: உள்ளம் என்பது ஆமை
16: அல்லது அல்லடியா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா.
0: ஓகே,
16: மற்றது உயர்ந்த படம் வந்து உயர்ந்த உள்ளம்.
0: உயர்ந்த உள்ளம். ஓகே, நன்றி.
16: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
16: சொல்லுங்க, சோமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமா இருக்கிறோம். நன்றி.
16: நாங்க மழை பெய்யலையாங்களா?
0: இல்ல இல்ல, இங்க நான் வரேங்களே இல்ல. இப்ப என்ன மாதிரி ஏரியால வழியால தெரியாது
16: எங்களுக்கு ஒரு தூந்தெல்லாம் நாலு பெருசா மலையில கொண்டு போயிட்டு ரெண்டு மணி தேலம் வழியில கொண்டு போயிட்டு வந்தாச்சு
0: போயிட்டு வந்தாச்சு அவர் என்ன
16: மலையோடையும் போயிட்டு வந்து
0: தேவைகளுக்கு எல்லாம் சத்தம் போடுவீரா
16: தெரியும் அதுக்கெல்லாம் மட்டும்படி சாப்பாடு தண்ணி இருந்த தண்ணி தண்ணிக்குள்ள தண்ணி இல்லையாண்டா வந்து சத்தம் போடுவான் வந்து காலால் சுரண்டிக்க போட்டு வருவான் எதுவும் சாப்பாடு வேணும்னாலும் சுரண்டிக்க பேர் ஆனா இப்ப சாப்பாடு கேட்கிறேன் நீங்க தான் ஈரில் அவிச்சு போட்டு வட்டி போட நீ தான் கூப்பிட வேணும் அங்க ஆளுநே
0: நன்றி
16: வணக்கம்
0: நன்றி வணக்கம் அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம் இணைஞ்சிருந்தார் மாசிலின் அவர்கள் உள்ளத்துல இணைஞ்சிருந்தார் அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
15: மறந்து விடாதீர்கள் அங்கும் என்றும் என்றும் வீட்டில்

0: ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டு வேண்டிய சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் மாணிப்போம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பஜ்ஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பிய செய்தீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் ஆண்டு ரூ யோசப் ஹெனப் 93,700 ரன்சே. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மரபின் மறுபெயர் சோழன் பல்பொருள் மாணிபம் ரன்சே.
1: இந்திய போட்டி நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நெருக்கட்டு

கலையக நேரம் சரியாக 6:58, ஐக்கிய ராஜ்யத்தில் 5:58 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பாட்டும் படமும். பாட்டும் படமும் நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய வரிகள் இதோ உங்களுக்காக.

0: நான் இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம், அந்த வகையில் மூன்று அழைப்புகளிலும் நேர்கள் இப்பொழுது இணைந்து விட்டார்கள். எனவே ஆரம்பத்தில் இணைந்த ரோசாலி அவர்களை இப்பொழுது நான் அழைப்பு எடுத்துக்கொள்ள. வணக்கம் ரோசாலி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பூ
0: எடுத்து
1: பூ படம்
0: சிரிக்குமா? பூ போலே பூ போலே சிரிக்கும் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி,
0: வணக்கம். இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணேஷ்.
2: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். நீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: சரி, நலமா இருக்கிறீங்க. என்ன
2: இருக்கிறோம்? நான் என்ன சைஸ் மறந்தோம், என்ன சொல்றதுதான், கண்ணுக்கும்
0: கண் எடுத்துறீங்களா?
2: கண்ணு
0: அருமையான ஒரு பாடல். என்ன அந்த பாடல் பாடி இருக்கிறீங்களா?
2: அந்த பாட்டு பாட
0: நானும் கேட்கல, உங்களோட குரல் இருக்கா கேப்போம். என்ன பாடி பாருங்க.
2: இன்னும்
0: பாடல பாடுங்க. நன்றி கணேஷ், முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக. நன்றி
2: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: ராசாதி தியாக ராஜா, நீங்க பூவையும் கண்ணையும் எடுத்துட்டீங்களா?
3: ஆசை
0: முகம் இருக்கு. அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் இலக்கம் இரண்டில். வணக்கம். வணக்கம் ராஜு. நீங்க அதே கண்கள் படம்
4: தீபம் வெறும் அந்த பாடல.
0: ஓகே, நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார்
5: ராஜலிங்கம்
0: அவர்கள். சொன்னா தான் தெரியும்
5: என்ன.
0: வேற எங்க வேற யாரு சொல்லி ஆகணும்
5: என்ன?
0: அதுக்கு மிஷின் இல்ல, இருக்கு அப்படியே. தெரியும் தானே, நெஞ்சுக்குள்ள இன்னார் தான் இருப்பினம் அண்டு. கண்டுபிடிக்கல. அது
5: என்ன?
0: மிஷின் இல்ல. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி.
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நீங்க?
6: ஆசை எடுத்து.
0: சசி அம்மா ஆசை எடுத்து.
6: ஆசை முகம் படம்.
0: ஆசை முகம் படம்
6: பாடல் வந்து ஆசையிலே பார்த்து கட்டி.
0: ஆசையிலே பார்த்து கட்டி அந்த பாடல் என்ன? அந்த பாடல் என்னம்மா? ஓகே, நன்றி
6: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: இன்னும்
0: போய்க்கேற இல்லையா? சரி சரி. ஓகே, ஆசை
7: ஆசை முகம் படம்
0: ஆசை முகம் படம் நூறு வகை அந்த பாடல் என்ன என்ன பாட்டு? ஆமா ஆமா ஆமா, கல்யாண அந்த ஆசை வந்து அப்படியா இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம்.
0: வணக்கம். நீங்க நீங்க நிலமா இருக்கிறீங்க
3: என்ன?
0: அப்ப நன்றிங்க. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: இருக்கிற மிஷின்
0: மாயகானம் போடுவேன். அதுல பாடல்ல அந்த பாடல்ல எல்லோ பிள்ளைகள் தான் கண்டுபிடிக்கணும், அந்த கருத்துக்கள்ல புள்ள பிடிக்க கூடாது. அவசர அவசரமாக நிகழ்ச்சி செய்தது, மனதில் தோன்ற சொற்களை வச்சுதான் நடத்தினது. நீ அடுத்தடுத்த முறையில சரியா செய்வோம். இப்ப பாடல்ல உள்ள பிள்ளைகளை மாத்திரம் கண்டுபிடிச்சா சரியா, இல்லாட்டி அது என்ன இது என்ன கேட்க கூடாது. அதான் நான் முதல்ல அறிவிச்சப்படுதான் துவங்குவேன் நான். நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம் கலா ராணி. நான் நல்ல. நீங்க எங்க போயிட்டீங்க முதல் பாட்டுக்கு?
8: கொஞ்சம் லேட்டா போட்டேன்.
0: லேட்டா போயிட்டுதா?
8: அப்ப லைன் எடுக்க விட்டுட்டேன்.
0: சரி, ஓகே. நலம் தானே?
8: நலம் அண்ணா. நீங்கள் நலம் தானே?
0: ஓ, நலமா இருக்கிறோம். நன்றி.
8: இன்னைக்கு
0: பரவாயில்ல, நல்ல மண்ணு சொல்லாது வந்து சேர்ந்தாச்சு.
8: நான் இங்க நிலமா வந்து சேர்ந்ததுக்கு நன்றி. நான் வந்து அச்சம் எடுக்கிறேன் அண்ணா.
0: அச்சம் எடுத்து
8: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
9: வணக்கம். மீண்டும் கல்யாண ஆசை அந்த பாட்டு தான்
0: என்ன?
9: எப்படி சொல்றது கல்யாண ஆசை வந்தேன்? எப்படி சொல்றது? இத எப்படி கேள்வியது
0: தெரியாது. அவையில்தான் கேட்கணும் என்ன?
9: எப்படி எழுதி இருக்கு? ரெண்டு விலங்கு இல்ல, இதை யாரும் சொல்ல மாட்டார்கள்.
0: இதை சொல்ல மாட்டோமா? இல்ல இல்ல, சொல்லுவேன். ஏதோ மறைமுகமா சொல்லுவேன் தானே இல்லையா? மறைமுகமாக வண்ணம் எடுக்கிறீங்களா? வண்ணம் எடுத்து வண்ண பூக்கள் படம்.
9: வண்ண நிலவே அல்லடி வண்ணம் கொண்ட வெண்ணிலவே.
0: வண்ணம் கொண்ட
9: வெண்ணிலவேன்னு.
0: ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பாமா. எப்படி நலமா? என்ன அடக்கி வாய்ச்சன் வாரீங்க
1: நன்றி.
0: ஆசை எடுக்கிறீங்களா? ஓகே.
1: படம் வந்து அண்ணாவின் ஆசை.
0: அண்ணாவின் ஆசை.
1: பாட்டு வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்.
0: அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் வணக்கம் பாமா. இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர்
10: வணக்கம்.
0: ஜெயந்தி மாலா, வணக்கம் அம்மா. ஆசை எடுத்து வாழ்ந்துட்டு போங்க. படம் படம் ஆசை என்ன? யாரும் கூட வேணாம்னு சொன்ன அந்த ஆசை ஆசை ஆசையா இருக்கிறது வாழ்ந்துட்டு போத்தானே என்ன? ஆ, ஜெயந்தி மாலா விக்கிக்கு வருதா? எனக்கும் தான் சத்தம் கேட்கவில்லை. சரி,
10: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா சதாசிவம் அவர்கள். சரி, இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:12 அச்சராச்சத்தில் 6:12 பூவுடன் இணைந்திருந்தார் ரோசாலி, கண்ணுடன் கணேஷ், ஆசையுடன் ராசாத்தி தியாகராஜா, கண்ணுடன் ராஜலிங்கம், நெஞ்சுடன் மீனா, ஆசையுடன் சசியம்மா, ஆசையுடன் விபி, இல்லை என்ற சொல்லுடன் ஷியாமலா, அப்புறம் அச்சத்துடன் கலாராணி, வண்ணத்துடன் சிவராணி, ஆசையுடன் பாமா, ஆசையுடன் ஜெயந்திமாலா. அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கொழுப்பு நோயை குறைக்க, வறுவதை தடுக்க தேவையான மருந்து இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உள்ள பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம்
0: ஆயத்திலிருந்து உடன் மூன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்ற சேவைக்கும் கனடா வன்குவரில் யாழ் களஞ்சியம்
1: சனிக்கிழமைதோறும் 6.5 லட்சம் பங்கை விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில்
0: நிலவிய தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
1: சுனலின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
0: நிலவிய தொடர்புகளுக்கு
1: தொடர்புகளுக்கு
0: பறந்து விடுவதற்கு வன்குவரில் சுதனின் யாழ் களஞ்சியம் கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்குவரில் யாழ் களஞ்சியம்
3: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மனநிலையில் வாங்கி சொல்ல ஷெரிமஹால் மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பா பூச்சியை அழிக்க வல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரேகை பாரிஸ் 10 லாஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77

0: Bob passes again in there. Many of the other care, a particular child, and the person of the child, and the moments and pearls. Every year, a child on a sail, till the sail comes, and the number, you have a tail, and the number, and the number, and the number. Many of the other care, a particular child, and sir, and good name, but come. But under the door, some number of the hand, you move in the middle of a particular child.
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:18 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம், சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது மாயகானம். இது 2வது வாரமாக இந்த மாயகான நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஆரம்பத்தில் அந்த உண்மையான பாடலை தருவேன். அந்த பாடலிலிருந்து சில சொற்களை நாங்கள் மாற்றி நானும் சகோதரி பேபி சிவா அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திருந்தோம். அவர் ஏற்கனவே இந்த பாடலை எனக்கு பதிவு செய்து தந்திருக்கின்றார். இந்த பாடலில் ஆரம்பத்தில், அதாவது சரியான பாடலை ஆரம்பத்தில் தருவோம். அதனை தொடர்ந்து அந்த பாடலில் சில சொற்களை மாற்றி அதே சாயலில் தருவோம். சில வேளை அந்த சொற்களில் ஏதாவது பிழைகள் இருந்தால் அதனை பெரிதிப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அதாவது பாடலில் உள்ள பிழைகளை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். சொற்பிழைகள் இருந்தால் அதனை தயவுசெய்து பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் பாடலில் உள்ள பிழைகளை மட்டும், அதில் மாற்றுகின்ற வசனங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்து அந்த பிழைகளை மட்டும் கொண்டு வாருங்கள். கொண்டு வரும் பொழுது இணைந்து கொள்பவர்கள், முதலமைப்பவர்கள் ஒரு சொல்லுடன் வாருங்கள். அனைவரும் இணைந்த பின்பு நான் திருப்பி 2வது தடவை அந்த பாடலை தரும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை கொண்டு வரலாம். எத்தனை சொற்களை நீங்கள் கண்டுபிடித்திருந்தாலும் அந்த சொற்களை நீங்கள் வந்து தரலாம். இந்த ஒரு பாடலை நான் 2 பிரிவாக தருவேன். ஆரம்பத்தில் ஒரு முதற்பகுதியும், அதற்குற மீதி 2வது பகுதியும் தருவேன். முதற்பகுதிக்கான பாடல் ஆரம்பத்தில் தருவேன்.

பாடலை தான் சற்று வித்தியாசமாக தருவேன். அந்த அதில் உள்ள அந்த பாடலில் உள்ள பிள்ளைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு அது என்ன பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்ல வாருங்கள். ஒரு முதலிணைந்து கொள்பவர்கள் ஒரு சொல்லை மட்டும் சொல்லி தந்தால் மற்றவர்களும் மற்ற சொற்களை கண்டுபிடிப்பது இலகுவாக இருக்கும். இரண்டாவது தடவை நான் கேட்க இணையும்

ஆம், நிறைய பிழைகள் இருக்கின்றன இந்த பாடலில். நிச்சயமாக நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொற்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. மீண்டும் ஒரு இந்த பாடலை கேளுங்கள்.

0: கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த ஒரு பிழையுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு அதே பிழையை அவர் கண்டுபிடித்திருந்தால் கூட பரவாயில்லை. நீங்கள் வந்து அதே பிழையை நீங்கள் கண்டுபிடித்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து அந்த பிழையை கூறிவிட்டு, இரண்டாவது தடவை நான் அந்த பாடலை தரும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்த பிழைகளை தரலாம். அந்த வகையில் உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
1: வணக்கம். வணக்கம் ரகுவண்ணா.
0: வணக்கம்.

0: நலமா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றி.
0: குழப்பமா இருக்கா?
1: நீங்க படி இல்ல, நீங்க படிக்கிறது நல்லா விளங்குது. ஆனா பிபி அவ படிக்கிறதா கொஞ்சம் இதா இருக்குது. என்ன சொல்லுச்சா, எனக்கு மெட்டரிக்கு என்ன
0: உங்களுக்கு வைஃபர் மூலம் அப்படி இருக்கலாம்.
1: கொஞ்சம் கிளியர் இல்லாம
0: இருக்கு. எனக்கு ரெண்டு பேருடைய ஒலிவாடியோ நல்ல தெளிவாக இருந்தது.
1: என்ன
0: பிள்ளைய கண்டுபிடிச்சீங்க?
1: என்னன்னு
0: சொல்லி
1: சொன்னா,
0: தொடக்கத்திலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி அம்மா.
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
2: நலமாக இருக்கிறோம்.
0: தெளிவாக வந்ததா?
2: எனக்கு
0: ரெண்டு பேருடைய பாடல்களும் நல்ல தெளிவாக இருந்தது,
2: அருமையாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு சொல்லடி தேவி அந்த வரியை நீங்க சொல்லடி தேவி என்று
0: அப்படி சொல்லிட்டேனா? இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா.
3: எனக்கும் தொலைபேசி அழைப்பு மட்டும் எனக்கும் தெளிவா வந்தது. நான் இனம் தெரியாமல் மயங்குவது என்னன்று பாடினீங்கல்ல, அது இடம் புரியாமல் கலங்குவது என்னன்று சொன்ன மாதிரி இருந்தது.
0: இடம் புரியாமல் கலங்குவது என்னண்டா? தவறுகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதுக்காகத்தான் சொன்னா, இனிவரும் காலங்கள்ல அந்த தவறுகள் இருக்காது. சில சொற்கள் வித்தியாசமா இருந்தா கூட அது வானொலிக்கு ஏற்ற மாதிரி இருக்காமல் இருக்க வேண்டாம். அவசரத்தில் நாங்கள் செய்தது. இனிவரும் காலத்தில் கொஞ்சம் கூடிய கவனம் எடுப்போம் இந்த சொற்களில்.
3: இல்லை, இது அந்த இனம் தெரியாமல் மயங்குவது என்னத்துக்கு இடம் புரியாமல் கலங்குவது என்னன்னு பொருத்தமா தானே இருக்கு.
0: ஆமா, பொருத்தமா இருக்குண்டா. இன்னும் கொஞ்சம் அழகான சொல் போட்டிருக்கலாம் தானே அதுக்குள்ள.
3: அது சரி.
0: ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி அவர்கள். வணக்கம் சிவராணி. சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம் சிவராணி. சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். என்ன போயிட்டீங்க, எங்க போயிட்டீங்க?
4: நான் காய்ச்சினா உங்களுக்கு விளங்கல
0: கேட்கல கேட்கல, இப்பதான் கேக்குது. வணக்கம்.
4: ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்ல வடிவா ஏற்றி இருக்குது.
0: என்னவோ
4: சொல்லுங்கள், தள்ளியே நில்லுங்கள்னு பாட்டுல வருது. அவ என்னவோ சொல்லுங்கள், என்னவோ பேசுங்கள் சொல்றா.
0: என்னவோ பேசுங்கள்,
4: அந்த பேசுங்கள் தான் மாத்தணும். மற்றது தள்ளியே நில்லுங்கள்ன்றது கிட்டவே நில்லுங்கள்ன்னு சொல்றேன்.
0: கிட்டவேயா எட்டவேயா?
4: கிட்டவேன்றது எனக்கு கேட்டது.
0: சரி, ஓகே, அதுலயே மாற்றம் இருக்கு. என்ன
4: அதுலயே ஒரு மாற்றம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. சரி, அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். நீங்கள் இணையலாம். உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தருகின்றேன் பாடல்களை கேட்டுக்கொண்டே.

0: ஆமாம், அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலாராணி.
1: ஓம் அண்ணா.
0: நீங்க இந்த தரவானி கண்டுபிடிச்சீங்க.
1: நான் வந்து அந்த அச்சம்பாதி மிச்சம் மீதி.
0: ஓ, அதுல
1: அச்சம்பாதி மிச்சம் மீதின்றதுக்கு அவ வேற என்ன சொல்றோம்? அது சரியா எனக்கு எழுத இல்லையா நான் அது.
0: அச்சம்பாதி மிச்சம் பாதிக்கு மிச்சம் அதுல அதையா
1: அந்த வெளியில பிள்ளையா சொல்றேன்.
0: வாரம் பாருங்கோ. அச்சம்பாதி அதுல என்ன? கைகள் ரெண்டும் பின்னும் போது சொர்க்கம்பாதி வெட்கம்பாதிக்கு அவ அச்சம்பாதி மிச்சம்பாதி என்று சொல்றாவா?
1: அச்சம்பாதி வெட்கம்பாதிக்கு
0: இல்ல, ஒரிஜினல் பாடல்ல வந்து இப்படித்தான் வரும். எப்படி என்றா? கைகள் ரெண்டும் பின்னும் போது சொர்க்கம் பாதி வெட்கம் பாதி என்று உண்மையான பாடல்ல வரும். அச்சம்பாதி மிச்சம்பாதி என்று சொல்றாவா?
1: பாட்டு கிளியரா கேட்டது.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள்.

0: நாம் அந்த வகையில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறோம். வணக்கம்.
1: வணக்கம் ரகுனா.
0: வணக்கம் ராணி.
1: ஓ என்னண்டா அது, தன்னந்தனியாக நான், தன்னந்தனியாக நான் வந்தபோது அவர் படிக்கிறேன், நீ வந்தபோது,
0: நீ என்ற சொல்லு வருகின்றதா,
1: நீ வந்தபோது.
0: ஓகே, வேற ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா?
1: இருக்கு பாருங்க வாரம். மற்றது நீ சென்ற போது
0: வந்த போதுக்கு பதிலா சென்ற போது வந்ததா?
1: நான் வந்த போது தான் இருக்குது. அப்ப அது வந்து நீ சென்ற போது தன்னை அறிந்தா, என்னை அறிந்தாலேக்கு தன்னை அறிந்தாளே என்று படிக்கிறீங்க.
0: தன்னை அறிந்தாளே.
1: மற்றது வந்து இனந்தெரியாமல் மயங்குவதென்ன, நீங்க மனம் புரியாமல் கலங்குவது என்ன படிக்கிறீங்க?
0: மனம் புரியாமல்,
1: மனம் புரியாமல். நீ ஒன்றிருக்குது, மற்றது சென்ற போது ஒன்றிருக்குது, மற்றது தன்னை இருக்குது, அறிந்தது என்ன அறிந்தாலே, மற்றது மனம் இருக்குது, மற்றது இடம் புரியாமல் கலங்குவது என்ன படிக்கிறீங்க?
0: இடம் புரியாமல்,
1: இடம் புரியாமல் கலங்குவது என்ன படிக்கிறீங்க?
0: கலங்குவது
1: அதுல இருக்குது, முகம் தெரியாமல் கலங்குவது என்ன இருக்குது,
0: இடம் புரியாமல் மயங்குவது என்ன படிச்சிருப்பேன்.
1: இருக்கும் இருக்கும். என்னடா நான் டக்குறதானே,
0: ஆமாம்
1: அது மயங்க உங்கள்ட கிளியரா வருது, எனக்கு அவன்றதான் கொஞ்சம் இதா இருக்கு, ஆனா எழுதக்கூடியதா இருக்குது. மற்றது என்னவோ சொல்லுங்கள், அதுக்கு எட்டவே நில்லுங்கள், தள்ளியே நில்லுங்களுக்கு எட்டவே நில்லுங்கள். மற்றது தொட்டதால் உள்ளம் துடிக்கின்றதுக்கு தவிக்கின்றது என்று படிக்கிறா.
0: அதுக்கு முதல் ஒரு, அதுக்கு முதல் பிள்ளை ஒன்று வரவில்லையா?
1: என்னவோ சொல்லுங்க, இல்ல அது நான் அதை விட்டுட்டேன். அதுக்கெல்லாம்
0: சரி ஓகே. உள்ளம்
1: மற்றது என்னிடம் உண்டு, பொன்னிடம் பாதி என்று தானே வருது, அது வந்து என்னிடம் உண்டு, என்னிடம் பாதி என்று படிக்கிறான். அது வந்து தேதி என்ற மாதிரி விளங்குது, அது என்ன வடிவம் எனக்கு விளங்கல, ஆனா என்னிடம் உண்டு அது விளங்குது.
0: ஓகே.
1: மற்றது தூக்கத்தில் உண்டு வருது,
0: தூக்கத்தில்,
1: தூக்கத்தில் பாதி என்று வருது. மற்றது திருப்பி திருப்பி அதே இது வருது, மற்ற பயம் அறியாமல் என்று வருது. முகம் முக்கணிச்சாறு கணக்க நீங்கள் ரெண்டாவது பந்தி போடு
0: இல்ல, இப்ப நான் முழுசும் தரையில இது இதே இப்ப கூடுதலா தருகின்றன வார்த்தைகளை, அல்லது கொஞ்சம் இன்னும் அரையற வாசியா தரலாமா?
2: நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள் இணை இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
3: ஓ என்னண்டா, ஒரு ஆள் எல்லா பிள்ளையையும் சொன்னால் மற்றவங்க என்ன சொல்றது?
0: நீங்க கண்டுபிடிச்சது நீங்க சொல்லுங்க.
3: நான்
0: இதே இரண்டா பிரிச்சு தந்தா கண்டுபிடிக்க சுகமா இருக்குமான்
3: கேக்குறேன்.
0: எல்லாருக்கும் சார்ந்து, ஆனா சொன்ன சொற்களை தான் சொல்ல வேணும், அதுக்காகத்தான் நிறைய தந்தது. இப்ப இப்ப நீ ஒரு ஆள் கண்டுபிடிச்ச சொல்லியே இப்ப நீங்களும் கண்டுபிடிக்கலாம். நீண்ட நேரம் தந்து குழப்பாம
3: கொஞ்சம்
0: கொஞ்சம் அதை பிரிச்சு, இப்ப நான் ரெண்டா பிரிச்சு
3: வந்தது.
0: ஓ நான் அடுத்த அடுத்த அடுத்த பகுதிக்கு, இன்னொரு பகுதி இருக்கின்றது, அந்த பகுதிக்கு இது முடிய அடுத்த பகுதிக்கு நான் அப்படி தாரேன். அப்ப கண்டுபிடிச்சவர்கள் இப்ப இதுக்குள்ள நிறைய சொற்கள், இப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-25 சொற்களை கிட்ட இருக்கானே, கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்ப நான் முதல் ஒரு கொஞ்சம், பிறகு ஒரு கொஞ்சம் தந்தா கண்டுபிடிக்கிற சுகமா இருக்குமே.
3: இப்ப நான் கண்டுபிடிச்சது தன்னந்தனியாக நீ வந்த நீ சென்ற
0: நீ சென்ற ஓகே.
3: அதனால எனக்கு வசனத்தானது இல்ல, வெட்கம் என்றதுக்கு அச்சம் என்று பாடுபடுது.
0: வெட்கம் வெட்கம் வெட்கம்
3: என்றதுக்காக அச்சம் என்று பாடினம்.
0: வெட்கத்துக்கு அச்சமாகாமா பேபி? ஆமா.
3: உன்னை
0: பிரிந்தாலே ஆமாம்.
3: அப்படித்தான் நீங்க பாடுறீங்க. அறிந்தாலே என்று வர வேணும்.
0: அறிந்தாலே ஓகே.
3: அதுல
0: வந்தா பாடுற கைகள் நான்கும் இரண்டும், கைகள் இரண்டும் பின்னும் போது என்றதுக்கு கைகள் நான்கும் இணையும் போது,
3: இணையும் போது என்று அதுல ரெண்டு போல வருதோ?
0: ஆமாம், இணையும் போது.
3: இனம் வந்ததுக்கு மனம் என்று சொல்றான்.
0: இனம் என்ற சொல்லுக்கு
3: மனம் தெரியாமல் மயங்குவதற்கு மனம் என்று பாடுறோம்.
0: மனம் என்று பாடுறா என்ன? அடி போடத்தான் வேணும் என்ன?
3: ஓமன்ற.
0: நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். இப்பொழுது சிவராணி இணைந்திருக்கின்றார் பாப்போம். வணக்கம் சிவராணி.
3: மாதுக்கு மங்கை என்றவா படிக்கிறாவ?
0: மாதுக்கு மங்கை என்று படிக்கிறாவா?
3: படிக்கிறாவா? பயம், மற்ற பயம், இது மங்கையும் பயமும் புள்ளைய.
0: ஓகே. வேற
3: புள்ளைய மட்டும்தான் சொல்றேன். சிந்தனை.
0: சிந்தனை
3: வந்தது
0: எங்க வந்தது?
3: புள்ளைய
0: எதுல
3: வந்தது? சிந்தனை என்று புள்ள
0: எங்க வந்தது?
3: புள்ளதான் அது. புள்ள சிந்தனை என்று வரே இல்ல அதுல.
0: ஓ, வேற
3: தன்னந்த
0: படிக்கின்றோம். முதலாவது வாரத்தில் ஒரு புள்ள வரும், ரெண்டாவது வாரத்தில் ஒரு புள்ள வரும், ரெண்டும் சரியாக வராது. சரி, இப்பொழுது
3: மற்றது சொல்லிட்டேன் தானே, எல்லாம் கூடுதலா சொல்லிட்டேன். தூக்கம் எல்லாம் சொல்லிட்டேன். மீதி தவிர்க்கின்றார் என்னிடம் அச்சம் எல்லாம் சொல்லிட்டேன். கிட்டவே பேசுங்கள், இடம் மனம் எல்லாம் சொல்லிட்டேன்.
0: எல்லாம் சொல்லிட்டோம்.
3: அழைப்புகள்
0: திறக்கப்பட்டுதான் இருக்கின்றது. புதிய நிகழ்ச்சி தானே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு.
3: புதிய நிகழ்ச்சி பற்றி பாட்டு எழுதி வச்சதான் நாளைக்கு தெரியும்.
0: என்ன இந்த பாடல் நீண்டு விட்டதா? பாடல் இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் குறைவான பாடலை தந்தால் அப்ப அதுக்குள்ள
3: குறைவான பாடல் தந்தா கொஞ்சம் தானே வரும்.
0: சொல்லு பரவாயில்ல. இப்ப ஒரு நீங்க கண்டுபிடிக்கிற சொல்லத்தானே நீங்க வந்து சொல்றீங்க. நீங்க ஏதோ ஒரு சொல்ல கண்டுபிடிப்பீங்க தானே? அவர்கள் முன்னுக்கு வாரங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. முன்னுக்கு வாரங்கள் சொல்ல சொல்லக்கூடாண்டு இல்ல தானே? இப்ப ஒரு ஏதாவது ஒன்றுக்கு ஒரு பதில் இருக்கே இல்ல. இப்ப அது சொல்ல அதுதான் சரியான பதில் என்றா யாரும் கண்டுபிடிச்சு வந்து சொல்லலாம் தானே? அப்ப நான் இந்த முறை அடுத்த பாடல கொஞ்சம் குறைவா தருகின்றேன். அடுத்த பகுதிய அப்ப அதுல
3: அடுத்த முறை அடுத்த
0: இல்ல. இப்ப இதுல மீதி பாதி இருக்குதானே? மீதி பாதி இருக்குது. அந்த மீதி பாதி வந்து அது குறைவாக தான் இருக்கின்றது. அதை நேர்கள் இணைந்த பிறகு அந்த பாடலை அதையும் தருவேன்.
4: எதிரொலி இல்லையா?
0: இன்றைக்கு எதிரொலி இல்லை. அடுத்த வரை அடுத்த அடுத்த அடுத்த வாரம் கச்சேரி ஆரம்பம். கச்சேரி ஆரம்பமாக நிகழ்ச்சியை கொண்டு வரட்டு காமெடியா நிக்கிறேன்.
4: சொன்னது
0: பாட்டு படிக்கிறதுக்கு சொல்லி இருக்கிறோம். பாப்போம்.
4: நன்றி நன்றி. நாங்கள் ஆர்வலோடு இருக்கிறோம்.
0: நன்றி
4: நன்றி
0: நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: சியாமலா.
5: பாதி
0: போட்டா பாதி போட்டா எல்லாரும் கண்டுபிடிக்க கூட பாருங்க. எல்லாம் குழப்பமா இருக்கும். எது சரி எது பிள்ளைகள் தெரியாம இருக்கும்.
5: மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே. அப்ப அதுல திருப்பி என்ன அது சொன்னதை நாங்க திருப்பி சொல்றதெல்லாம் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது.
0: இல்ல இப்ப மற்ற நிகழ்ச்சிகளையும் அப்படி இருக்குதானே சொன்னதை. ஒரு கேள்விக்கு இதுதான் பதிலண்டா முதல் ஆரம்பத்துல ஆரம்பத்துல இப்ப எல்லாத்தையும் ஒரு அஞ்சு சொல்ல கண்டுபிடிக்க வேண்டிய உண்டை கண்டுபிடிச்சா அடுத்தது அப்படி அப்படி கண்டுபிடிச்சு வச்சுட்டா ஒரு ஆள் சொன்னதை விட்டுட்டா புறம் வந்து சொல்லலாம் தானே.
5: கட்டாயம் சொல்ல வேணும். இதுக்கு வந்து நீங்க வித்தியாசமா செய்தபடியே ஒரு ஆள் சொல்லாத சொல்றதுக்கு தான் எங்களுக்கு ஆர்வமா இருக்குன்னு கூறிக்கொண்டு
0: ராணி சம்பந்தர், சசியம்மா, ஷியாமலா, சிவராணி, கலாராணி, அப்புறம் ராணி சம்பந்தர், சசியம்மா, சிவராணி இணைந்திருந்தார்கள். அவர்களும் அதில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது கலேக நேரம் சரியாக 7:49 ஐக்கிய ராஜ்யத்தில் 6:49 இப்பொழுது இரண்டாவது பகுதி. இந்த பாடலில் இரண்டாவது பகுதி சற்று சுருக்கமாகத்தான் இருக்கின்றது. இதில் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலில் ஆரம்பத்தில் அதன் ஒரிஜினல் பாடலை கேட்போம்.

0: இப்பொழுது இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு சரியாக இணையவில்லை. இப்பொழுது சிவராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி. வணக்கம். வணக்கம் சிவராணி.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: விளங்குதா?
0: ஓ, இப்ப விளங்குதோ.
1: அது நான் இதை எடுத்துக்கொண்டு படிக்கதான் உங்களுக்கு கேட்கவில்லை. இப்ப விளங்குதானே?
0: விளங்கு வடிவா, தெரியுது, தெளிவா விளங்குன்றதா.
1: அடுத்தது நான் பிற்பகல் தூக்கம் ரெண்டும் வரவில்லை.
0: பிற்பகல் தூக்கம் வரவில்லையா?
1: திட்டங்கள் போட்டு திட்டமும் வரையில்லை.
0: அவர் சிவராணி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஷியாமலா. நீங்க
2: மஞ்சம் போட்டு கொஞ்சும் போதுன்றது தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது என்று சொல்றீங்க, பாடுவீங்க.
0: தஞ்சம் கேட்டு கொஞ்சும் போது என்று பாடுறேனா?
2: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ஷன். ஒரு ஒன்று ஒரு பிள்ளைய சொல்லுங்க. பிற்பகல் தூக்கம். ஓகே, அடுத்ததை கண்டுபிடிச்சா அடுத்த முறைக்கு வாங்க. ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி. ராணி சொல்லுங்க.
3: வணக்கம் ரகுனா.
0: வணக்கம்.
3: அது தூக்கம், பிற்பகல் தூக்கம் கண்டுபிடிச்சேன்.
0: ஓகே, ஒன்று போதும், ஒன்று ஒன்று போதும். பிறகு வாங்க அடுத்தது.
3: நான் அவை கண்டுபிடிக்காத கீழே இருக்குது. நான்
0: பிறகு வாங்க என்ன ஓடியாங்க. நன்றி, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா. நீங்க
4: தித்திப்பதில்லை என்று வர வேணும், கசப்பது என்று பாடுறீங்க.
0: வாரம் பொருங்கோ. தித்திப்பது இல்லை, தித்திப்பதில்லை என்று நான் கசப்பதில்லை என்று பாடுறனா? ஓகே, மிச்சத்தை கொண்டு வாங்க பிறகு
4: என்ன.
0: ஓகே, நன்றி அம்மா, நன்றி. சரி, யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொண்டீர்கள் என்றால் அடுத்த ரெண்டாவது முறை நான் அந்த பாடலை போட்டு ரெண்டாவது அடுத்த நேர்களை இணைப்பேன். அவர்கள் கண்டுபிடித்த பிள்ளைகள் அனைத்தையும் கூறலாம். இந்த பாடல் முடிவதற்கு முள் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களை முதலாவது சுற்று ஏற்றுக்கொள்வேன், இல்லாவிட்டால் இரண்டாவது சுற்றுக்கு ஏற்றுக்கொள்வேன்.

0: அந்த வகையில் இரண்டாவது சுற்றில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவரும் சென்று விட்டார். இப்பொழுது ராணி இணைந்திருக்கிறார். வணக்கம் ராணி.
1: வணக்கம் ரகுடா. வீடியோ உங்களுக்கு வந்துட்டுதா? கசப்பதும் இல்லை என்று வந்த கசப்பதும் இல்லை என்று படிக்கிறீங்கள். மற்றது தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது படிக்கிறீங்கள். திட்டங்கள் போட்டு அது சொல்லிட்டு தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது படிக்கிறீங்கள். மற்றது நெஞ்சினில் சேரும். மற்றது இடம் புரியாமல். மற்றது கிட்டவே இல்லங்கள். மற்றது அவ நான் வந்த போது படிக்கிறார். இவ்வளவு நான் எடுத்தேன். மற்றது வலிக்கின்றது நான் வந்தேன். வலிக்கின்றதும்
0: எடுத்தேன். நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம். நான் நேரத்தை வினக்கெடுத்தாவல் ராணி சம்பந்தர் சொன்ன அவ்வளவுத்தோடையும்
0: இனம் தெரியாமல் இடம் புரியாமல் என்று சொல்றீங்களா?
2: என்னவோ சொல்லுங்கள் என்றதுக்கு கிட்டவே பேசுங்கள் என்று வருது. மற்றது மாடு என்று பாட வேண்டியதுக்கு மங்கி என்று பாடினம்.
0: மற்றது
2: இனம் தெரியாமல் என்றதுக்கு இனம் அறியாமல் என்று பாடலாம்.
0: இனம் அறியாமல் என்ன?
2: இதெல்லாம் அவ சொன்னது.
0: அவ சொன்னது. ஓகே. நன்றி அம்மா.
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி வாணிக்கோன் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் கலா ராணி.
3: உடலுக்கு வந்தது கிடைக்கலையா?
0: பரவாயில்ல.
3: அந்த பிற்பகல் தூக்கம் இடம் புரியாமல்
0: நடந்தது என்ன?
3: கசப்பது இல்லை.
0: பிற்பகல் தூக்கம் கசப்பது இல்லை.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கிறார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம்
0: ஷியாமலா. நீங்க சொல்லுங்க.
4: அந்த முத்தங்கள் தந்து சொல்லடி கண்ணே என்று சொன்னவே தானே, அதுல ஒருத்தர் சொல்ல இல்ல, அதுல வெள்ளடி பெண்ணே என்று சொல்லுவீங்க. திட்டங்கள் போட்டு வெள்ளடி பெண்ணே என்று.
0: திட்டங்கள் போட்டு வெள்ளடி பெண்ணே. ஆமாம், அது ஒருவரும் சொல்லவில்லை.
4: மற்றது என்னது? மஞ்சம் போட்டு கொஞ்சும் போது நெஞ்சம் மாறும்ன்றதுக்கு நெஞ்சில் சேரும் என்று. என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆசை நெஞ்சில் சேரும் என்று படிக்கிறீங்க?
0: நான் தஞ்சம் கேட்டு கெஞ்சும் போது கொஞ்சம் ஆசை நெஞ்சில் சேரும் என்று படிக்கிறேன்.
4: அது நான் தஞ்சம் கேட்டது முதல் அப்போ
0: சொல்லிட்டீங்க. ஆமாம்.
4: அப்ப இது அந்த மெட்டவரி சொத்தரும் சொல்ல இல்ல, அந்த சொல்லாத சொல்றேன். மெட்டது நான் எழுதி வைத்ததைத்தான் சொல்லினோம். அதுதான் அந்த அவை ஒருத்தரும் சொல்லாதது அந்த வெள்ளடி என்றது சொல்ல இல்ல. மற்றது கொஞ்சம் ஆசை நெஞ்சில் சேருமன்றது. மற்றது இன்னொன்று பேசுங்கள் என்று சொல்றோம். என்னவோ சொல்லுங்கள் என்று படிக்கிறதுக்கு என்னவோ பேசுங்கள் என்று சொல்றேன்.
0: என்ன? சரி, நீங்க சரி உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? என்ன நீங்க கேட்ட அளவுக்கு என்னத்தை செய்யலாம்? இதுல என்ன மாற்றம் கொண்டுலாம்?
4: இல்ல, இப்ப நீங்க படிக்கல மாத்தலாம், அல்லது அவ படிக்கல மாத்தலாம்.
0: ஒரு வரியில நாம் பாடுறதுல சரியா பாடிட்டு அவ மாத்தலாம்.
4: தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே மாதன் வரையில அத நீங்க அப்படியே பாடிட்டு இனம் தெரியாமல் மயங்குவது என்ன, அத மாத்தலாம்.
0: ஒரு சொல்ல உண்ட சரியா பாடி மற்றதை மாத்தலாம்னு சொல்றீங்களா?
4: மற்ற பந்திய மாத்தி பாடலாம்.
0: அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு வரிய மாத்தி அப்படி பாடல சோமா இருக்குமா?
4: எங்களுக்கு எழுதுறதும் லேசா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் படிக்கல.
0: ஒரு பாட்டை தரையில ஒரு பகுதி ஒரு பாட்டும் இன்னொரு பகுதி மற்ற பாட்டுக்கும் தந்தா எப்படி இருக்கும்? ஒரே பாடல தான் ரெண்டு பகுதியும் தந்திருக்கிறான். அதுலே ரெண்டு பாடல் அரையற வாசி, ஒரு பாடல் அதுலேயும் ஒரு பாடல் இதுலேயும் தாரத சுகமா இருக்குமா, இல்ல இப்படி தாரத சுகமா இருக்குமா?
4: இப்ப அந்த மாதிரி தந்துட்டு ரெண்டு பந்தியில ஒரு பந்திய நீங்க சரியா படிக்க, மற்ற பந்திய அவ பிள்ளையா படிக்கலாம்.
0: இப்ப நான் கேக்குறேன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு பந்தியில முதல் வரிய சரியா பாடி, இரண்டாவது வரிய பிள்ளையா பாடி, இல்ல இரண்டாவது வரிய சரியா பாடி, முதலாவது வரிய பிள்ளையா பாடி, அப்படி மாறலாம் தானே? இப்ப நான் ரெண்டு வரி வந்துச்சேன்டா, நான் ரெண்டு வரியில ஒரு வரிய சரியா பாடி, ஒரு வரிய பிள்ளையா பாடலாம்.
4: பிள்ளையா பாடும் அப்படியும் செய்து பார்க்கலாம்.
0: ஓ
4: இல்ல, நான் சொன்ன மாதிரி ஒரு ஒருக்கா தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாலே பூமுகம் மாதண்டேக்கல, அது ஒரு பந்தி. மற்றது இனம் தெரியாமல் மயங்குவது என்ன, முகம் தெரியாமல் கலங்குவது என்ன, அது ரெண்டாம் பந்தி. அப்ப அந்த முதலாம் பந்திய சரியா பாடிட்டு, ரெண்டாம் பந்திய பிள்ளையா பாடிட்டு, இப்ப இந்த மூன்றாம் பந்திய சரியா பாடுற மாதிரி
0: அப்படி பாடலாம். அப்படி போனா சோபா இருக்கோன்றீங்களா?
4: இருக்காது. சரி, மெட்டாக்களோட அபிப்பிராயத்தையும் கேளுங்க. நான் இந்த எந்த அபிப்பிராயத்தை சொன்னேன்.
0: சரி,
4: என்னடா நீங்க எல்லா வரியும் பிள்ளையா பாடே,
0: நிறைய சொற்களும் வருது,
4: எழுதுறதே கஷ்டமா இருக்கு.
0: ஆமா ஆமா.
4: அப்ப உண்ட ஒரு வரிய இப்படி பாடி, ஒரு வரிய இப்படி பாடி, ஒரு பந்திய அப்படி பாடி, ஒரு பந்திய இப்படி பாடுங்க. மெட்டாக்களோட அபிப்பிராயத்தையும் கேட்டு இதுக்கு சரியா கூட வருது அத போட்டு பாடி.
0: சரி, ஓகே. சசியம்மா கூப்பிட்டு பாப்பன். சசியம்மா இணைந்து கொள்ளுங்கள், உங்களோட அபிப்பிராயத்தை தாருங்க. நன்றி சியாமலா.
4: நன்றி
0: நன்றி. அவர் இணைந்து இணைந்து வணக்கம்.
5: வணக்கம் ரகுண்ணா.
0: ராணி நீங்க சொல்லுங்க, உங்களோட அபிப்பிராயம்
5: என்னன்னு சொல்லி சொன்னா, சியாமலா சொன்ன மாதிரி தான் நானும் சொல்ல போறேன். என்னண்டா, இப்ப நான் வந்து இப்ப முதல் வரிய பிற்பகல் தூக்கம் கசப்பதும் இல்லை திட்டங்களில் போட்டு மெல்லடி பண்ணி மெட்டது எல்லாம் எழுதி கொண்டிருந்தேன் நான். ஆசை எழுதினான், எல்லாம் எழுதினான். எனக்கு என்ன சொல்லு விளங்கியில்ல, முதலாவது என்னென்ன எழுதினான், எந்த கடகடண்டு எல்லாம் எழுதுவோம். இப்ப நீங்க கடகடன்று இந்த வேர்ட்ஸ் போயிடும் என்ன. அப்ப நாங்க இங்க ஸ்பைஸ் அதாவது டேப் பண்ணி வச்சிருந்தாலும் எடுக்கல, அதாவது நாங்க நேரமும் போயிடும். அப்ப எல்லாம் கஷ்டம். அது வந்து நீ அவ சொன்ன மாதிரி, இப்ப நீங்க ஒரு ஆள் சரியா படிக்கலாம், ஒரு ஆள் வந்து கணக்கு சொல்ல பிள்ள விடாமல் படிச்சாலும் நல்ல மண்டு நான் நினைக்கிறேன். அல்ல, நீங்களும் படிச்சாலும் கணக்கு சொல்ல பிள்ள விடாம படிச்சாலும் நல்ல மண்டு நினைக்கிறேன். என்னடா கணக்கு, நீங்களே ஜோதிச்சு பாருங்க. நாங்க எழுதக்கடையில மெட்ட சொல்லு போயிடும். அது அது வந்து நாங்க அவ்வளவு கவனமா இருக்கணும் என்ன.
0: முதல் வரிய சரியா தந்து என்ன பிளவு வருமான கண்டுபிடிக்க சுகமா இருக்கும்.
5: ஆனா ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க, உண்மையா வாழ்த்துக்கள். நல்ல சூப்பரா இருக்குது, நல்லா படிக்கிறீங்க. நீ அதோட அந்த ஒரு கொமிக்காயும் இருக்குது என்ன, இப்ப நீங்க அதுல வந்து அவவுக்கு பதில் சொல்ற மாதிரி சிரிப்பாயும் இருக்கும்
0: என்ன.
5: அது நல்ல முஸ்பாத்தியா இருக்கு, உண்மையா நல்ல பாடல் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் மாத்தி படிக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்குது. ஆனா கொஞ்சம் எழுதுறது எங்களுக்கு கஷ்டம் தான், உண்மையில டக்கண்டு எழுதணுமே. இனி பல்லு கவனமா இருக்கணும் என்ன. இப்ப ஒரு சொல்லு, இப்ப நாங்க எங்கேயாவது ஒரு யோசனையா அல்லது ஒரு டெலிபோன் வந்து ஏதாவது ஒன்று வந்ததுண்டா, உடனே ஒரு சொல்லு போயிடும்
0: என்ன.
5: அப்ப அது டக்குன்னு பிடிக்கணும் என்ன.
0: ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சிவராணி, வணக்கம். சிவராணி
6: வணக்கம். இப்ப இப்ப நீ இப்ப நீங்க தான் கூட புள்ள படிக்கிறீங்க, அவ படிக்க இல்ல, அவன் புள்ள குறைவு. அந்த கடைசி வரிதான் அந்த தன்னந்தனியாக அந்த அதைத்தான் அவ பிள்ளைய எடுத்தவா. மற்றபடி மிச்சமெல்லாம் அவ சரியா தான் படிச்சவா. உங்கூடதான் முழுக்க பிள்ளைச்சது பிள்ளையா படிச்சிருப்பீங்க நீங்க தான்.
0: என்னென்ன பிள்ளை என்று எழுதி வச்சிருக்கிறேன்
6: என்னவோ சொல்லுங்க தள்ளி அந்த தள்ளி என்ன தொட்டதால் உள்ள கொண்டது அவ கண் பட்டதால் உள்ள தவிக்கிறதுன்னு
0: சொல்றான் சொல்றேன். அந்த பாடல்ல ஒரு வரியில
6: அதையெல்லாம் நாங்க சேர்த்து சொல்லிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப நாங்க இப்போ இத மட்டும்
0: எனக்கு தான் கூடுதலான வரிகள் வருகின்றது.
6: கருத்து
0: மாறாம இருக்கணும்
6: வெளியில எங்களுக்கு வெளியே ஆக்கள் இல்லாம இருக்கணும் வீட்டில் ஒருத்தர் இருக்கணும் கணவர் இருக்க கூட பிள்ளைகள் இருக்க கூடாது.
0: சரி பாப்பா
6: எல்லாரும் சேர்த்து போட்டுதான் இந்த நிகழ்ச்சியில நாங்க பங்கு கொள்ளணும். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். சசியம்மா உங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்பதை காத்திருக்கிறேன். நீங்கள் வந்து கூறிவிட்டால் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சி செல்லக்கூடியதாக இருக்கும். முடிவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நாம் அந்த வகையில் இணைந்திருக்கும். அடுத்து அன்புற வணக்கம்.
1: வணக்கம், நான் தான் கதைக்கிறேன்.
0: ஓ சொல்லுங்கம்மா, அவங்க கூட அபிப்பிராயத்த
1: எல்லாரும் சொன்ன கருத்துக்களுக்கு நான் முத்து போறேன்.
0: என்ன மாதிரி ஒரு ஒரு மாதிரி
1: ஒரு ஒன்றொரு ஒவ்வொரு வரி வரி விட்டு பிள்ளைய விட்டா செடி
0: பிள்ளைய விட்டா கண்டுபிடிக்க சுகமா இருக்கு. இந்த ரெண்டாவது வரி
1: ரெண்டாவதுலயும் நிறைய பிள்ளைய எழுதுறது கஷ்டம் தான்.
0: ஆம், இரண்டாவது வரியில நம்ம பிள்ளை வருமெண்டா, அப்ப அதுல கவனம் செலுத்துவோம். நம்ம என்ன
1: கவனம் செலுத்தலாம்? இப்படி இருக்கிறது எல்லாரும் கண்டுபிடிக்க கூடியதாயும் இருக்கும். அது நான் அந்த அபிப்பிராயம் எல்லாருக்கும் போகும் போது
0: இல்ல. ஏன்னு சொன்னா இப்ப பாடல்ல அந்த பாடல்ல நிறைய சொற்கள் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா?
1: அதுதான் எழுத கஷ்டம் தான்.
0: அவ எழுதித்தான் கண்டுபிடிக்கிறீங்களா?
1: நான் வேற டெக்னிக் வச்சிருக்கிறேன். லிரிக்ஸ் எடுத்து போட்டு எடுத்து பார்த்து கொண்டிருப்பேன். நீங்க பாடுறத வர வர அந்த சொல்லுவல
0: எழுதுவேன்.
1: லிரிக்ஸ் போன்ல பார்ப்பேன், ஐபாட்ல
0: கேட்பேன்.
1: அப்ப கண்ணால பாக்க விளங்கும் தானே என்னென்ன சொல்லு பிளவுறீங்க?
0: அப்ப
1: அதை எழுதலாம் தானே?
0: ஆனா
1: அது கூட ஃபுல்லா எழுதலாம இருக்கு.
0: ஆமா ஆமா, அது இதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொண்டு வந்து எல்லாரையும் எடுப்போம். என்ன
1: அடைந்திருந்தார்
0: சசியம்மா அவர்கள் என்னுடன் இணைந்து இந்த நேர பழுக்கள் மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த பேபி சிவா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில், அதாவது நான் மாதம் ஒரு தடவை தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக தீர்மானித்திருக்கின்றேன். மீண்டும் அடுத்த மாதம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் பேபி சிவா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

പ്രവർത്തിക്കുന്ന 24 മണിനേരം ഒരുപരപ്പായി കൊണ്ടിരിക്കും ഉള്ള അഭിമാന ടി ആർ ടി തമിഴൊരു വാനൊലി. நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பலவர் போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அந்த சரணத்துக்குரிய பல்லவி என்ன ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தது நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலபேசுதான் 0318 3215 450 அல்லது 0959 514771. வைஃபர் இலக்கம் 0033650 சைபர் 7 74 27. சரி, இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியில் நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: நன்றி அம்மா.
1: நன்றி வணக்கம்.
0: அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது ஷியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம். அம்மா சொல்லின் சொன்னதையும் ரோசாலி சொன்னதையும் மாமோதிக்கிறேன்.
0: அப்ப நீங்க கண்டுபிடிக்க இல்லையா?
2: நானும் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டுபிடிச்சது அவ சொல்றது சரியா?
2: கண்டுபிடிச்சு அடிச்ச லைன் வரையில அப்ப ரெண்டு பேரும் சொன்னதா
0: அப்போ ஆமோதிக்கிறீங்க.
3: சொல்லுங்க
0: என்ன பாடல். அப்படி என்றீங்க.
4: இருக்கிறேன்
0: சொல்லுங்க.
4: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் கமலவேணி. நீங்க
5: வடிவா
0: தெரியாத
5: பாட்டு
0: தெரியும். அப்ப கேள்வி அடையாளம் தான் போட வேணும்.
5: போட்டுட்டு நீங்க கொண்டு போறேன்டா உங்களுக்கு இல்ல போராடாக்கு
0: பரவாயில்ல. மாத்தி மாத்தி கொண்டு வந்து பாப்போம்.
5: எனக்கும் அது கஷ்டம். என்னென்ன சாப்பாடு செய்தோன்னா அதுல பாட்டுகள் எழுத முடியாம போச்சு.
0: ஆமா ஆமா, ஞாபகத்திலேயும் இருக்காதுதானே.
5: சாப்பாடு தர சொல்லி போட்டுதான் போட்டு கொடுத்து வர நீங்க நிகழ்ச்சி முடிச்சிட்டீங்க. சரி, அது நீ அவ சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சி நாங்கள் அது உன்னிப்பா கேட்டுட்டு அக்களுக்கு சொல்ல சொல்ல அடுத்து கிச்சனுக்கு கொண்டு வச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சுதான் பிடிக்கும் இல்லையா?
0: ஆமா ஆமா,
5: இது கிட்ட
0: இருந்தா செய்ய வேணும். கிட்ட இருந்து செய்யணும். கஷ்டம் சாப்பாடு டைம் என்ன
5: அந்த டைம் ஒரு பொல்லாத டைம். நான் சொன்னேன் உங்களோட நிகழ்ச்சிக்கு வரைக்கும் அப்பம் தோசை எல்லாம் நிப்பாட்ட வேணுமண்டு வெள்ளிக்கிழமை தான் அதை நான் செய்கிறது. மறக்கிற டைம் தான் இதுவரை செய்கிறது. அப்ப நிகழ்ச்சிக்கு போயிருக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் இணைந்திருந்தார் சதீஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர் வணக்கம். வணக்கம்
6: மீனா. எனக்கு வந்து
0: சமையல் அறைக்கு போவீங்க முதல் போடலாமா?
6: நன்றி. இது நாலு நாலு பாப்பா கேட்டு வாயிலோ நெஞ்சு புள்ளி அண்டு நெஞ்சு

0: மீனா மகேசன் அவர்கள். சரி, யாராவது உணவாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள்.
1: கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலேவா, மங்கம்மாவேவா, டூரு தோட்டம்.
0: அனைவருமே சரி, இந்த நேரத்தில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ரதியம்மா. நீங்க அப்படியே கேட்டுக்கொண்டே வேலை செய்யக்கூடியதா இருக்கணும்.
2: பாட்டும்
0: படம்
2: எதிரொலி
0: கேட்டுக்கண்டே சொல்றதுதானே.
2: என்னண்ட பாட்டு எந்த வரியில் எடுத்துட்டு பாட்டுக்கு தேடி எடுப்போம். என்ன பாட்டு வரும், என்ன படம் என்றதை கண்டுபிடிக்கிறது. அது கெட்டு கெட்டு செய்ய சுவமா இருக்கும். இதுக்கு எழுத வேணும், இருந்து
0: எழுதி தான் கண்டுபிடிக்கணும்.
2: என்ன கண்டுபிடிக்கணும்?
0: ஓகே, சரி அம்மா.
2: இது வந்து
0: அடுத்த போட்டுங்கிட்டீங்களா? அடுத்த இனி இனி இனி இந்த இது இது பல்லவித சரணம். இதுல என்ன பாட்டை கண்டுபிடிச்சீங்க? இந்த பாட்டு அந்த பாடல. ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார், ரதியம்மா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது கலேக நேரம் சரியாக 8:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:29. சரி, இந்த பாடல் சரியா என்று சரி பார்த்துக் கொள்வோம்.

0: நீங்கள் ஒன்று கண்டுபிடித்திருந்தால் நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசியிலே தருகிறேன். 0 1 4 8 3 2 1 5 4 0 1 5 1 4 8 4 7 71 வைபர் விளக்கம் 0 0 633 650 0 4 7 4 7 3 மூன்று இணைப்புகளிலும் இப்பொழுது நேயர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் வைபர் மூலம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம். இடையில கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் நின்று நினைக்கிறேன்.
0: டெலிபோன் ரேடியோவா?
1: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: இறைவன் கொடுத்த வரம் மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும்.
0: கச்சேரி ஆரம்பம் கதகதான் போதுமா சரின்னு?
2: இல்லை, என்ன பாட்டு எனக்கு பிடித்த பாடல் என்று சொன்னால் அது மனதில் இருக்கிற பாட்டு உண்டு.
0: ஆமாம் ஆமாம். எல்லாரும்
2: அதே நேரத்தில் வந்து கமலாசன படம், கமலாசன் வந்து மிக சிறு வயதிலே இந்த மன்மதிலையில படம் நடிச்சிருக்கிறார். அவருக்கு இது ஒரு எப்படி சொல்றேன்னு சொன்னால் ஒரு ஒரு என்ன சொல்றது வாரன் ஏதோ ஒரு இதுல முயலுக்கு மேல ஏதோ இதுக்கு மேல பனம்பழம் மாறி தலைக்கு மேல பனம்பழம் மாறி விளங்க
0: சொல்றேன்.
2: அதே மாதிரித்தான் அவர் அந்த படத்தை நினைச்சு நடித்தவர். ஆனால் நல்லா
0: நடிச்சிருக்கிறார். அந்த படம் நல்ல படம்,
2: நல்ல படம், நல்ல படம். கமலாசன் அது வந்து அவருக்கு அவற்ற வயதுக்கு மீறிய படம் அது. ஆனால் வந்து அவர் பயப்பட்டவர். ஆனால்
0: பாலச்சந்திரர்
2: வந்து அவரை ஊக்கப்படுத்தி அந்த படத்தை செய்தவர். ஆனபடியால் அந்த படம் வந்து சிறப்பாக அமைந்தது. நானே வந்து ஒரு 4-5 தரம் பார்த்துருப்பேன்.
0: அப்படியா?
2: ஆமாம் ஆமாம். என்ன கூட தான் பார்த்துருப்பேன். என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த பாடல்கள் முழுக்க பிடிக்கும். இந்த டெலிஃபோனில் ஒரு பாட்டு இருக்கு தானே,
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: ஹலோ மை டியர் ராங் நம்பர். ஆனால் சில பேருக்கு அந்த சில படங்களை அந்த படத்தில் உள்ள காட்சியிலே விளங்காது. அதுல அவர் வந்து அந்த சிலிப்பரை மாத்தி போட்டுட்டு போவார் தெரியுமா உங்களுக்கு?
0: கவனம் இல்லை எனக்கு.
2: சோடி மாறிடும் சிலிப்பர் இல்ல. அதெல்லாம் வந்து அது பாலச்சந்திரக்குரிய பாணி அது. ஆனா வழியால் அது படம் வந்து எப்படி சொல்றேன்னு தெரியாது. நான் எங்களுக்கு அதை விட குறைஞ்ச வயசுல அந்த படம் பார்த்தினாங்க. அவரோட அப்படியே எங்களுக்கு 10 வயசு குறைவு இன்னும் இருக்கும் எல்லாம் நினைக்கிறேன்.
0: 10-8 வயசு வணக்கம். நல்ல விட காத்து போவையில
3: ஓட்டம் ஓடியல்ல மயங்கினே.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். இந்த இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி.
4: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
0: அந்த பாடல் என்ன?
4: ஆமா, கணவன் அமைவதெல்லாம் மனைவி கொடுத்த வரம்.
0: மனைவி கொடுத்த வரம் என்ன? நன்றி அம்மா. இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இப்போ இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
5: நானும் மனைவி அமைவதெல்லாம் என்று சொல்லி அன்புடன் விடப்படுறேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, அவனைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம். சரி, அதற்கு முதல் ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி.
6: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
6: அதே பாடல் தான். ஏன் அப்படி சொல்லுவான், கணவன் அமைவதெல்லாமும் இறைவன் கொடுத்த வரம் தானே,
0: இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம். என்ன
6: அதை ரெண்டையும் சேர்த்து தான் அந்த பாடலை கொண்டு வந்துருக்கணும்.
0: அப்படி கொண்டு வந்துருக்கணும்
6: எல்லாத்திலும் பெண்கள்ட்ட வந்துருவீங்க.
0: எங்களுக்கு அப்படி ஒன்றுமே தெரியாது, எங்கள்கிட்ட வராது,
6: ஒன்றுமே தெரியாது, பாடலை மட்டும் படிப்பீங்க.
0: பாடலை படிப்போம், அதில் உள்ளதை அப்படி எழுத்து தவறாம படிப்போம், சில நேரம் எழுத்து பிள்ளையும் வரும்.
5: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறிந்தார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

அரபித்து வைத்தார் ஸ்யாமலாதனை தொடர்ந்து மாசலின் கமலவேணி, யோகேஸ்வரி அம்மா, ரொசாலி, சசியம்மா, ராணி, சம்பந்தர், கலா, ராணி அனைவருமே சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூடிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை

0: வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மாசலின். சரி, நீங்க சொல்லுங்க. வண்ணம் கொண்ட வண்ணிலவே வானம் விட்டு வராய். ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம். எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாரறி நாட்கள் இனிதாக அமையட்டும் முன்ன சொல்லி வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மாசலின் அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
2: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம்.
2: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ.
3: நல்ல பாடல். பாலசுப்ரமணியம் தான் படிப்பேன். அருமையா படிப்பேறேன்.
0: ஓகே,
3: நன்றி அண்ணா இந்த பாடலை கொண்டு வந்ததுக்கு. நீங்களும் சுகமாக போய் சேர்ந்து அடுத்த முறை சந்திப்போம் அண்ணா.
0: நன்றி.
3: நன்றி அண்ணா.
0: நன்றி.
3: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ராணி சமந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். வணக்கம். நீங்க சொல்றது கேட்கல, இப்ப கேக்குது கலா ராணி.
2: எனக்கு நீ மிகவும் பிடித்த பாடல் அண்ணா. இப்ப நீங்க பாடுற குரல்ல கேட்க இன்னும் பிடிக்கும். வண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: வண்ணம் கொண்ட வண்ணிலவே சொல்றீங்களா?
2: விட்டு வாராயோ.
0: வானம் விட்டு வாராயோ. என்ன? ஓகே, நன்றி அம்மா.
2: வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த சந்திப்போம் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கலா ராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம். திருமதி
0: தேவேந்திரம்மா, நீங்க சொல்லுங்க.
4: வண்ணம் கொண்ட வண்ணிலவே
0: அந்த பாடல் சொல்றீங்களா? ஓகே,
4: நன்றி. நன்றி. நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ரதியம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ரதியம்மா. வணக்கம் யோகேஸ்வரி அம்மா.
4: நானும் வேறு மாதிரி சொல்லிவிடன், நீங்க மாதிரி சொல்லி போட்டீங்க. ரெண்டு பேருக்கு நானும் அந்த வண்ணம் கொண்ட வண்ணிலவே என்று பாட்டு சொல்லுறேன்.
0: அந்த பாடு சொல்றீங்களா?
4: இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஆட்கள் நேரம் குறைவாயிருக்க நைட்டு கிடைக்கிறது. நானும் ஏன் விடுவேன் வந்து விட்டேன்.
0: ஓகே, நன்றி அம்மா.
4: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்போ இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: நானும் வண்ணம் கொண்ட வண்ணிலவே என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் மீனா.
6: நல்ல விருப்பமான பாட்டு எனக்கு.
0: அப்படியா?
6: எங்கள் எல்லா பாண்டிகளும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வண்ணம் கொண்டு வண்ணில வந்து சொல்லி அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி.
6: நன்றி, வணக்கம் அண்ணா.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா அவர்கள். இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம். வணக்கம். ராசாத்தி தியாகராஜா அவர்கள் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா.
7: நானும் வண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: நன்றி அம்மா.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
8: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க சொல்லுங்க ரோசாலி.
8: வண்ணம் கொண்ட வண்ணிலவே வானம் விட்டு வாராயோ.
0: அந்த பாடல் என்ன?
8: அந்த பாடல் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரி, அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டு சரி பார்ப்பதற்கு முதல் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
9: வணக்கம்
0: சங்.
9: வண்ணம் கொண்ட வண்ணிலவே.
0: வண்ணம் கொண்ட வண்ணிலவே சொல்றீங்களா? சரி, ஓகே, பாப்போம். நன்றி.
9: இன்றைக்கு
0: இந்திரன் தான் நாமம்.
9: இன்னொரு பாடல் போடுறேன். சாப்பாடு இருக்கும்.
0: ஏன்? இன்றைக்கு நான் இல்லை, இன்றைக்கு விளங்கவில்லை. அந்த குரல் இருக்கா? ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். அருணைந்திருந்தார் சன் அவர்கள் அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடலாண்டு இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம்.

ஆம், சரியான பாடலைத்தான் ஆரம்பித்து வைத்தார் வாசலின். அதனைத் தொடர்ந்து ராணி, சம்பந்தர், கலாராணி, யோகேஸ்வரி அம்மா, ஷியாமலா, மீனா, ராசாத்தி, தியாகராஜா நினைக்கின்றேன், வடிவாக எழுதவில்லை, சசி அம்மா, ரோசாரி, அனைவருமே சரியான பாடலை கூறியிருந்தார்கள். அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்க நேர்களே. ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய இரவு பிரதான

எல்லாம் நான் சும்மா குறுகுறுத்தது எந்த நாளும் உங்களோட இருக்கையில் அதை இங்கேயும் குறுகுறுங்குறது கரகரத்துக்கிட்டு விஷயத்தை பெற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். ஐயோ எது தெரியாத இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாத்தான் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களா தான்

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGAM நூலகம் நூலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ட்ராஸ் 3998 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லே கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜாழ்ப்பாணம் பண்டத்திருப்பு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது வான வேடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகளினால் வெளியாகிய புகை மற்றும் லேசர் கதிர்களால் கண் பாதிக்கப்பட்ட சுமார் 150 பேர் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சுமார் 40 பேர் சிறார்கள் என ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி செய்திகளுக்கு தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பாரிய அளவான கண் பாதிப்புகள் இவருக்கும் ஏற்படவில்லை என மருத்துவர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்கான நஷ்டஈட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பான தற்போதைய நிலவரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடல் சுற்றுச்சூழல் பேரழிவுகளில் ஒன்றாக கருதப்படும் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்காக கப்பலின் உரிமையாளர்கள் மற்றும் தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர் நஷ்டஈடு வழங்குமாறு இலங்கை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த எக்ஸ்பிரஸ் கப்பல் 2021 மே மாதம் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்ததுடன் June 2 கடல் மூழ்கியது. கப்பலின் இருந்த நச்சு ரசாயன பொருட்கள் மற்றும் பெரும் அளவிலான நெகிழி துகள்கள் கடல் கலந்ததன் காரணமாக கடல் சுற்றுச்சூழல், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மீன்வளத்துறைக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. மேலும் கொழும்பு துறைமுகத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் கப்பலில் ஏற்பட்ட ரசாயன கசிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அபாயங்கள் குறித்து கப்பலின் தலைவர் மற்றும் உள்ளூர் முகவர்கள் துறைமுக அதிகாரிகளுக்கு முழுமையான தகவல்களை வழங்கவில்லை என உச்சநீதிமன்றம் கண்டறிந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நஷ்டஈட்டுத் தொகையை அறவிடுவதற்கும் அது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் சுயாதீனமான நஷ்டஈட்டு ஆணையம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் நஷ்டஈட்டுத் தொகையின் முதல் கட்டத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்துக்கான நஷ்டஈட்டை இலங்கை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையின் தற்போதைய உண்மையான நிலவரம் என்ன என்பது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் விளக்கம் கோரியுள்ளார். யுத்த காலத்தில் பாதுகாப்பு படையினரால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது விடுவிக்கக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் தீசநாயக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார்.
1: வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்காக ராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்திற்கு வருமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு தெரிவித்த ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக் கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரு குமார திசாநாய்க்கு கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்துள்ளார். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர், வடக்கு கிழக்கு மாகாணங்களின் மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா, கமத்தொழில் கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க, காணி ஆணையாளர் நாயகம், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
0: உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலிவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து பௌத்த மதகுருமார்களான பெங்க முவே நாலக தேரர் மற்றும் கலகொட அத்திய ஞானசார தேரர் ஆகியோர் தமது கடும் கண்டனத்தையும் கவலையும் வெளியிட்டுள்ளனர். கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியிலே சாலிவுக்கு நீதி எனும் துணிப்பொருளில் நேற்று நடைபெற்ற மாநாடொன்றிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தனர். இந்த மாநாட்டில் ஃப்ரீ லோயர்ஸ் அமைப்பின் தலைவர் மைத்ரி குணரட்ன, பொதுஜன பிரமுனவின் சரத் வீரசேகர, சர்வஜன அதிகார கட்சியின் உப தலைவர் சன்ன ஜாயசுமன, பௌத்த பிக்குகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெரும் திரளானோர் சுரேஷ் சாலிவுக்கு ஆதரவு தெரிவித்து ஒன்று திரண்டிருந்தனர். மாநாட்டில் உரையாற்றிய பெங்கமுவே நாளக தேரர் தெரிவிக்கையில், சுரேஷ் சாலி போன்ற ஒரு மாபெரும் புலனாய்வு அதிகாரியருக்கு இன்று நாம் நீதி கோரி நிற்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. அரசாங்கத்தின் அநீதியான நடவடிக்கைகளினாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 24 வருடங்களுக்கு மேலாக பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து நாட்டின் பாதுகாப்புக்காக தனது புலனாய்வு திறனை பயன்படுத்தி சேவை செய்த சாலே போன்ற அதிகாரிகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். முந்தைய ஆட்சியாளர்கள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கிய கௌரவத்தைப் போலவே சாலே உள்ளிட்ட அனைத்து போர் வீரர்களுக்கும் தற்போதைய அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர வேண்டும். கலகொட அத்தே ஞானசார தேரர் மேலும் தெரிவிக்கையில், சில முக்கிய வரலாற்று உண்மைகளை நினைவூட்ட விரும்புகிறேன். 1971 மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சியில் 4,000 முதல் 5,000 பேர் வரையிலும், 1987-89 காலப்பகுதியில் 40,000 முதல் 80,000 பேர் வரையிலும் கொல்லப்பட்டனர். அன்று தவறான பாதையில் சென்று கொலைகளை செய்தவர்கள் பின்னர் ஜனநாயகத்துக்கு வந்து மனித உரிமைகளை பற்றி பேச முடிந்தது என்றால், ஏன் அந்த உரிமையை சக்ரான் குழுவுக்கும் சிறையில் இருக்கும் விடுதலை புலிகள் உறுப்பினர்களுக்கும் நாட்டை காப்பாற்ற போராட்டிவிட்டு இன்று சிறையில் இருக்கும் போர் வீரர்களுக்கும் வழங்க முடியாது? 1983 முதல் 2009 வரை வடக்கில் நிலவிய பயங்கரவாதத்தினால் 27,000 போர் வீரர்களை நாம் இழந்திருக்கின்றோம். தமிழீழ விடுதலை புலிகளை ராணுவ ரீதியாக தோற்கடிக்க எமது பாதுகாப்பு படைகள் செயற்பட்ட போது அவர்களுக்கு தேவையான புலனாய்வு ஆதரவை அதிக அளவில் வழங்கியவர்கள் முஸ்லிம் சகோதரர்களே. ஆனால் 1990களில் உருவான ஆயுத குழுக்கள் அல் கொய்தா, போகோ ஹராம், ஐஎஸ் போன்ற அமைப்புகளில் செல்வாக்கினால் வஹாபி தீவிரவாதத்துக்கு இரையாகினார்கள். சுரேஷ் சாலே போன்ற புலனாய்வு அதிகாரிகள் இந்த வஹாபி தீவிரவாதத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற பாடுபட்டவர்கள். அத்தகைய போர் வீரர்களை தீவிரவாதிகளாக காட்ட அரசாங்கம் முயல்கிறது. ஆனால் 1,000 வழக்குகள் போட்டாலும் சிறையில் அடைத்தாலும் நாம் எமது தேசிய பொறுப்பையும் சாசன பொறுப்பையும் கைவிடப் போவதில்லை என்றார். அல்லைப்பட்டி பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வின்சென்ட் விமலதாஸ் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில், அவர்களுடன் அந்த காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்ட 22 பேரின் நினைவேந்த நிகழ்வு நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது.
2: அருட்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வின்சென்ட் விமலதாஸ் ஆகியோர் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் நினைவு நடைபவனியும் திருப்பலியும் யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டியில் இடம்பெற்றன. அல்லைப்பிட்டி சந்தையில் இருந்து 8 மணி அளவில் நினைவு நடைபவனி ஆரம்பமாகி புனித பிலிப் நேரியார் ஆலயத்தை சென்றடைந்தது. அங்கு நினைவுரைகள் இடம்பெற்றதுடன் விசேட திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அருட்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் காணாமலாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சம்பவத்தின் உண்மை வெளிக்கொணரப்பட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கோரியும் இந்த நினைவு நடைபவனி முன்னெடுக்கப்பட்டது. நினைவு நடைபவனியில் அருட்தந்தையர்கள், மதகுருமார்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். அல்லைப்பிட்டி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டிருந்த அருட்பணி ஜிம் பிரவுன் அடிகளார் தனது உதவியாளர் வின்சென்ட் விமலதாசுடன் 2006 ஆகஸ்ட் மாதம் 20 தேதி யாழ்ப்பாணத்தில் இருந்து அல்லைப்பிட்டிக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது காணாமலாக்கப்பட்டனர். குறித்த காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை நீதி கிடைக்காமல் 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் உண்மை வெளிப்படுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நினைவேந்தலில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர்.
0: ஜாழ்ப்பாணம் இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி பிரதேச மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டன போராட்டம் நேற்று காலை இடம்பெற்றது. இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலைக்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எமது கிராமத்தை மது போதையிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற பிரதான கோஷம் முன்வைக்கப்பட்டதுடன் மதுபான சாலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வலியுறுத்தினர். மதுபான சாலை அமைந்துள்ள பகுதியில் மதுபான சாலை பாடசாலைகள் வழிபாட்டு தலங்கள் மற்றும் குடியிருப்புகள் காணப்படுவதால் இதனால் சமூக ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் மீது மதுபான பாவனையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் கிராமத்தின் சமூக சூழலை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் மக்களின் எதிர்ப்பையும் சமூகத்தின் நலனையும் கருத்தில் கொண்டு குறித்த மதுபான சாலையின் அனுமதியை மறுபரிசீலனை செய்து அதனை அங்கிருந்து அகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்ட கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். இந்த கண்டன போராட்டத்தில் பிரதேச மக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு இலங்கையின் உள்நாட்டு பொருளாதாரத்திலும் பொதுமக்களின் வாழ்க்கை செலவிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் 2026 முதல் 6 சமையல் எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களை இறக்குமதி செய்வதற்கு 3,168 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 1,995 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இதன்படி கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் பாதியில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கில் இந்த ஆண்டு மே மாதத்தில் மத்திய வங்கியின் ஓரிரவு கொள்கை வட்டி வீதம் 100 அடிப்படை புள்ளிகளால் உயர்த்தப்பட்டு 8.75% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் விசேட எரிபொருள் வகைகளை இறக்குமதி செய்ய தனித்தனி கேள்விப்பத்திர நடைமுறைகள் பின்பற்றப்படுவதுடன் விலை மதிப்பீடுகளில் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏற்றுமதி துறையில் உணவு, உரம் மற்றும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் சர்வதேச சந்தையில் கடுமையான விலை போட்டியை அதிகரித்துள்ள போக்குவரத்து செலவுகளையும் எதிர்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டமூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நேற்று முற்பகல் 11:30 முதல் மாலை 5:30 குறித்த சட்டமூலத்தின் 2 மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சட்டமூலம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. 1956 47 பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டத்தின் கீழ் இடம்பெறும் குற்றங்களுக்கான அபராத தொகையை 10,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் அதிகரிப்பதற்காக பெண்களையும் இளம் ஆட்களையும் மற்றும் பிள்ளைகளையும் தொழிலுக்கு அமர்த்துதல் சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டது. அனுபவமிக்க மற்றும் அறிவுள்ள நீதிபதிகளின் சேவைகளை மேலும் பெற்றுக்கொள்ள முடியும் என கூறி அரசாங்கம் அவர்களின் ஓய்வு மற்றும் வயதை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான எந்தவொரு திருத்தத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் போதுமான கலந்து ஆலோசனைகள் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பிரிவை சுட்டிக்காட்டியுள்ளது. நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக கடந்த 2026 ஜூலை 27 எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் தொடர்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் வணக்கத்துக்குரிய ஹெரால்ட் ஆந்தோனி ஆண்டகை மற்றும் பொது செயலாளர் வணக்கத்துக்குரிய ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோர் கையொப்பமிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நீதித்துறையின் சுதந்திரம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் அதிகாரப்பகிர்வு கொள்கை என்பன எப்போதுமே பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. சட்டவாக்கத்தை நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன தமக்கிடையே சரியான தொடர்பை பேண வேண்டும் என்பதை கத்தோலிக்க திருச்சபையின் சமூக கோட்பாடுகள் ஏற்றுக்கொள்வதுடன் நீதித்துறை தனது பொறுப்புகளை சுயாதீனமாக செயற்படுத்துவதற்கு தேவையான சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும். நாட்டின் அனைத்து பிரஜைகளினதும் நீதி, மனித கண்ணியம், அடிப்படை உரிமைகள் மற்றும் பொதுநலனை பாதுகாப்பதற்கு சுயாதீனமான நீதித்துறை ஆகிய அத்தியாவசிய கவசமாகும். எனவே தற்போது முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தின் முதன்மை இலக்கு நீதித்துறையின் சுதந்திரத்தை மேலும் வலுப்படுத்துவதாகவே அமைய வேண்டும். அனுபவமிக்க நீதிபதிகளை தக்க வைத்துக் கொள்வது நீதிமன்றங்களில் நிலவும் நீதித்துறை அதிகாரிகளின் பற்றாக்குறைக்கு வினைத்திறனை தீர்வுகளை காண்பது மற்றும் வழக்கு விசாரணைகளில் ஏற்படும் தேவையற்ற தாமதங்களை தவிர்ப்பது ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டே ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் இத்தகைய அரசியலமைப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் இத்தகைய முக்கிய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் பொதுமக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் உரிய கலந்தாலோசனைகளை நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவுபடுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்திருந்த கூட்டத்தில்

0: அல்லது சமூகத்தில் பேசப்படும் விடயங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்தை பெறுவது மதிப்புமிக்கது என சபாநாயகர் கருதினால் சபாநாயகருக்கு சட்டத்தரணி சங்கத்துக்கு அழைப்பு விடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவை இரண்டும் நடக்கவில்லை. எதிர்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்துக்கு வெளியே இல்லாவிட்டால் தனது கட்சி அலுவலகத்தில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரோடு பேசி பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து ஒரு கடிதம் எழுதுகிறார். எதிர்கட்சித் தலைவருக்கு எந்த ஒரு விடயம் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் அழைக்க உரிமை இல்லை. அவர் தனது குழுவை எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு அழைத்து சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரையும் செயலாளரையும் அழைத்து அந்த அங்கு கலந்துரையாட முடியும். ஆனால் அவ்வாறானது ஒரு பாரம்பரியம் இல்லை. எனவே அந்த விடயத்தை எமது சபாநாயகர் நேற்று கேள்வி எழுப்பினார். அதற்குரிய பதிலை சட்டத்தரணிகள் சங்கம் நேற்றே எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பியுள்ளது. சபாநாயகர் விடயங்களை எதிர்கட்சித் தலைவருக்கே கூறியிருக்கின்றார். ஆனால் அரசாங்க தரப்பிலிருந்து தம்மை அச்சுறுத்துவதாக சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்கட்சித் தலைவருக்கு தெரிவித்திருக்கின்றது. அந்த கடிதத்தில் அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் என கூறப்பட்டுள்ளது. எனவே உண்மையில் சஜித் பிரேமதாசவிடம் கூறிய விடயத்தை சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் ஏன் தனது சொந்த விடயமாக மாற்றிக்கொள்கின்றார் என்பது எமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சட்டத்தரணிகள் சங்கம் ஏன் பதற்றமடைய வேண்டும்? மற்றைய விடயம் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு எப்படி அச்சுறுத்தல் விடுக்கப்படும் என கூற எந்த உரிமையும் இல்லை. நாம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பாராளுமன்ற பாரம்பரியம் தொடர்பில் விடயங்களையே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அதையே சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கையெழுத்திட்டுள்ளார். அச்சுறுத்தலாக பின்னர் அது தவறு என கூறுகின்றார். மீண்டும் அது அச்சுறுத்தல் என்கின்றார். இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது அச்சுறுத்தலா என்பது எனக்கும் தெரியாது. ஆனால் இறுதியில் எம்மிடம் கிடைத்த கடிதத்துக்கு அமைய அச்சுறுத்தல் என்றே கூறப்பட்டுள்ளது.
1: 2023 ஆண்டு ஜூலை 27 தேதி கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு ஸ்டென்ட் மாற்றப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சிக்கல் காரணமாக ஸ்டென்ட்கள் அகற்றப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையுடன் தொடர்புடைய மருத்துவர்கள், அவர்களுடைய உதவியவர்கள் மற்றும் ஆய்வக பணியாளர்கள் உள்ளிட்ட சிலர் சம்பவத்திற்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது வெளிநாடுகளில் வசித்து வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அதன் அறிக்கை இதுவரை பெற்றோரிடம் வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விசாரணை அறிக்கை மருத்துவர் ரத்னபத்துவிடம் இருப்பதாக கூறப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் சுமார் 3 ஆண்டுகள் கடந்தும் அந்த அறிக்கை பெற்றோருக்கு வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இதுவரை 3 முறை கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக காவல்துறை மற்றும் சுகாதார அமைச்சுடன் தொடர்புடைய தரப்பினரிடம் இதுகுறித்து வினவப்பட்ட போதிலும் விசாரணையின் முடிவுகள் அல்லது உரிய பதில்கள் முறையாக வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் தொடர்பான விசாரணையின் தற்போதைய நிலை, அறிக்கை பெற்றோரிடம் வழங்கப்படாததற்கான காரணம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து உரிய விளக்கமும் நடவடிக்கையும் தேவை என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுவே தனது கடைசி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
2: මට ඔළුවට ආවේ ඔළුවේ වෙන කවුරුත් ආවනේ මං කිව්වා නලින්ද අයියා කියලා හෙට ඉඳන් මට නලින්ද අයියා කියන්න බෑ මේ නලින්ද සර් කියන්න වෙනවා මම මිනිස්සුන්ට එනවා ආපහු මම මේ හරිම සතුටින් තමයි මේ ආජර්මන් මෝෂන් එක දැම්මේ නණගෙනුඩේ කඩයිසි උරයාක ඉරිකලාම නෙනකරෙන් ඊළඟයි සුදන්දර මඩින්ද නලින්ද ඉඳවරයි සුදන්දර මඩයාද ඉරණ්ඩි ඉනංගල් ඊළඟයේ වාඳ වරගෙනන මදත්තාල් වේරුපට්ට අඳ ඉනංගල් ඉරණ්ඩුම් මොලියාල් ඔන්රුපට්ටවයි කාලම් කාලමාක ඉරඳි වඳ ඉනවාද අරසාංගංගල් ඉඳ සිරිමාන්මී ඉනතින් මීදු ஒரு அடக்கு முறையையும் இனவளிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கு. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழ் இனங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளுநரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலிருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் 2 இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே 2 சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ண எனக்கூடிய அடிப்படையிலே முஸ்லீம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்து இருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லீம்

0: பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லீம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலம் முகத்தை மறைக்காதவாறு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும் முக்கியமாக வைத்திய சேவையில் இருந்து தாதிய உதவி சேவை வரை அங்கு தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்குரிய உள்ள சுற்று நிறுவம் ஒன்றையும் அதே நேரம் அவற்றை சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தை இயற்றி உடனடியாக வெளியிடுவதற்கான பிரேரணையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறேன்.
1: நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ காவல்துறை நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். விசாரணை ஒன்றுக்கு அமைவாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பழைய போகம்பரை சிறைச்சாலை அடுத்த 2 வாரங்களுக்குள் சிறை கைதிகளை தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: போகம்பரை சிறைச்சாலைக்காக சிறைச்சாலை அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேனுக்கு பல்லைத்தென்ன குறிப்பிட்டார். இதேபோல நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையினால் கடமை நேரத்தில் உயிரிழந்த 10 சிறைச்சாலை அதிகாரிகளுக்காக நட்டுகீடு வழங்கும் நிகழ்வும் கௌரவிப்பும் இன்று இடம்பெறவுள்ளது. சிறைச்சாலை தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெறவுள்ளது. காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உயிரிழந்த ஒவ்வொரு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் வழங்குவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சேனுக்கு பழனித்தன்னு தெரிவித்தார்.
1: கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலை ஆகியவற்றின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தினை ஹர்ஷன நாணயக்கார நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கள விஜயம் மேற்கொண்டார். வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த அமைச்சர் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார். அத்துடன் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் கண்காணிப்பு விஜயத்தின் போது விளக்கமறியல் கைதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டது. மேலும் பெண் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத், ஹேமந்தகுமார் உள்ளிட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர்கள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கல்கிஸ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளுத்தாகோட குறுகிய வீதி பகுதியில் 15ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவிய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளை கல்கிஸ குற்றப்பிரிவு பிரிவினர் முன்னெடுத்து வந்த நிலையில் கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் புதன்கிழமை கல்கிஸ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெம்பிள் வீதியை வைத்து இந்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு கல்கிஸ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 20 மற்றும் 23 வயதுடைய கல்கிஸ பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இவர்களில் ஒரு சந்தேக நபர் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி கல்கிஸ சில்வெஸ்டர் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு படுகொலை சம்பவத்திற்கும் உடந்தையாக இருந்தவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த 3 ஆண் சந்தேக நபர்களும் பெண் சந்தேக நபர் ஒருவரும் நேற்று கல்கிஸ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மெகசின் சிறைச்சாலை சுவருக்கு மேல் வீசப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வீசப்பட்ட பொதியினுள் இருந்து 30 கைபேசி மின்கலன்கள், 250 கிராம் சுண்ணாம்பு, 50 கிராம் புகையிலை பாக்கு மற்றும் மாவா ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலாங்குட பின்னவல பகுதியில் தனது 2 பிள்ளைகளை தாக்கிய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாட்டில் தொழில் நிமித்தம் சென்றுள்ள தனது மனைவி பணம் அனுப்பவில்லை என்றும் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை என்றும் கூறி குறித்த நபர் தனது 2 பிள்ளைகளையும் தாக்கியுள்ளார். பின்னர் அந்த தாக்குதலை காணொலியாக பதிவு செய்து தனது மனைவிக்கு அனுப்பியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 26 வயதுடைய தந்தை ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட தந்தையை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு பலாங்குட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான 2 சிறார்களும் உடனடியாக மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக பலாங்குட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்புடைய முழுமையான பின்னணியை கண்டறிவதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு தலைமக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருதயபுரம் பகுதியில் ஆலயம் ஒன்றில் வைத்து நேற்று வியாழக்கிழமை இரவு மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர் ஒருவரும் அவரது சகோதரரும் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருதயபுரம் ஆலயத்தில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் நேற்று தினம் இரவு மாநகர சபை உறுப்பினர் தரணிராஜ் மற்றும் அவரது சகோதரர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். ஆலயத்தில் நடைபெற்ற வாய்த்தர்க்கத்தினை தொடர்ந்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மட்டக்களப்பில் கடந்த காலத்தில் பிரபலமாக இருந்த குழுவினரே இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாகவும், இவர்கள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு உள்ளானவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். காவல்துறை தடிய கற்றல் கணினி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை தடையகற்றல் சான்றிதழ்களுக்கு விண்ணப்பிப்பதை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சாய்ந்தமருது போலீஸ் நிலைய போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோர் August 28 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தகர்த்துவதற்காக லஞ்ச பணத்தை கோரி பெற்றுக் கொண்டமை தொடர்பிலேயே லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இந்த இரு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் இருந்த முழுமையான அளவிலான ஐஸ் போதைப் பொருள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் 70 மில்லிகிராம் ஹெரோயின் தொடர்பில் மாத்திரம் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து சிறிய தண்டனைக்கு உட்படுத்துவதற்கும், எதிர்காலத்தில் அவருக்கு இடையூறின்றி செயற்பட இடமளிப்பதற்குமாகவே இந்த பணம் கோரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2026 August 17 போலீஸ் பரிசோதகர் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்திற்குள்ளும் போலீஸ் கான்ஸ்டபிள் கல்முனையிலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து August 28 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர். மொனராகலை குப்புக்கென பகுதியில் இடம்பெற்ற விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர்.
2: வல்லவாய மொனராகலை பிரதான வீதியில் உள்ள கும்புக்கனை பாலத்தில் இன்று அதிகாலை குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தளவிலிருந்து மொனராகலை நோக்கி யாத்திரிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த டிராக்டர் மொனராகலையிலிருந்து புத்தள நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் டிராக்டரில் பயணித்த 8 பேர் படுகாயமடைந்த நிலையில் மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் 5 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தொடம் கஸ்லந்த புத்தள ஹொரபுக்க பகுதிகளைச் சேர்ந்த 21 முதல் 56 வயதுகளுக்கு இடைப்பட்டவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். விபத்து தொடர்பில் டிப்பர் மற்றும் டிராக்டர் வாகனங்களின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
1: கொழும்பு கோட்டை போலீஸ் நிலைய பிரிவுக்குட்பட்ட ஜோர்க் வீதியில் பாதசாரிகள் கடக்கும் இடத்தில் வீதியை கடக்க முயன்ற வெளிநாட்டவர் ஒருவர் பேருந்து மோதியதில் உயிரிழந்துள்ளார். புறக்கோட்டை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வீதியை கடக்க முயன்ற அந்த நபர் மீது மோதியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதனால் படுகாயமடைந்த அந்த நபர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அங்கு அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்த வெளிநாட்டவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய குளிரூட்டப்பட்ட படகொன்றை கொள்வனவு செய்வதற்காக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் ₹235 மில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கீடு கிடைத்துள்ளது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். நெடுந்தீவிற்கான புதிய படகு கொள்வனவு செய்யப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் அந்த பகுதி மக்களின் பயணிகள் கடற்போக்குவரத்து மேலும் இலகுபடுத்தப்படும். அத்துடன் நெடுந்தீவு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் கூடிய கவனம் செலுத்தி இதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் மும்பையிலிருந்து கடந்த 12 புறப்பட்ட கோடெலியா குரூஸ் சுற்றுலா பயணிகள் கப்பல் கடந்த 14 ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறை துறைமுகத்தை சென்றடைந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது. 862 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற அந்த குறித்த கப்பல் இன்றைய தினம் காலை மீண்டும் காங்கேசந்துறை துறைமுகத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் லண்டன், இந்தியா, ஜெர்மனி, மொரீசியஸ், அமெரிக்கா மற்றும் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஜாழ்ப்பாணத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பின்னர் அவர்கள் மீண்டும் காங்கேசன் துறைமுகத்திற்கு திரும்பி இந்த கப்பல் மூலம் சென்னை நோக்கி பயணித்தனர். நாட்டில் 2027 பாடசாலை தவணை காலங்கள், அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் முக்கிய பொது பரீட்சைகளுக்கான கால அட்டவணையை உள்ளடக்கிய சுற்றறிக்கை இலக்கம் 2026-31 கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் 2027 அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்தும் பொது விடுமுறைகள் மற்றும் பரீட்சை நாட்களை கருத்தில் கொண்டு மொத்தம் 197 நாட்கள் கற்றல் நடவடிக்கைகளுக்காக இயங்கும். சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான முதலாம் தவணை 2027 ஜனவரி 4 முதல் April 9 வரையும், இரண்டாம் தவணை April 27 முதல் ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரையும் 3ஆம் தவணை ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரையும் நடைபெறும். முதலில் பாடசாலைகளுக்கான 1ஆம் மற்றும் 2ஆம் தவணைகள் பிரத்யேக நாட்காட்டியின்படி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும். 2027ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை டிசம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஏதேனும் விசேட காரணங்களுக்காக ஏதேனும் ஒரு பாடசாலை நாள் ரத்து செய்யப்பட்டால் குறித்த 197 பாடசாலை நாட்களையும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்யும் வகையில் ஈடு செய்யும் வகுப்புகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: மறைந்த கலாநிதி நந்தா மாலினியின் பூதவுடல் நுகேகொட விஜயபா மாவட்டத்தில் உள்ள நந்தா மாலினி இசை ஆசிரமத்துக்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அன்னாரது பூதவுடல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக இன்று காலை 10 மணி முதல் வைக்கப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகள் நாளை மாலை 5 மணிக்கு பொருளை பொதுமயானத்தில் இடம்பெற உள்ளதாக பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்தார். அமரர் நந்தா மாலினியின் இறுதி விருப்பத்துக்கிணங்க எந்தவிதமான இறுதி அஞ்சலி கூட்டமும் நடத்தப்பட மாட்டாது எனவும் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை கலைத்துறையில் தனித்துவமான அடையாளமாக விளங்கிய பிரபல பாடகி கலாநிதி நந்தா மாலினி நேற்று பிற்பகல் காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நந்தா மாலினி நாவல பகுதியில் உள்ள இல்லத்தில் தனது 82வது வயதில் காலமானார். இலங்கை இசை பாரம்பரியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு அளப்பரிய சேவையாற்றிய நந்தா மாலினி 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி அழுத்கம லவந்துவ பகுதியில் பிறந்தார். வறுமைக்கு மத்தியில் கொட்டாஞ்சேனை காசட்டி தோட்டத்தில் வாழ்ந்த அவர் கொட்டாஞ்சேனை குணானந்த வித்யாலயத்தில் கல்வி பயின்றார். சிறுவயது முதல் பாடும் திறமையை வெளிப்படுத்திய நந்தா தனது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை வானொலி நிகழ்ச்சியான லவா மண்டபைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறுவர் பாடகியாக அறிமுகமானார். புதுசாது அவர் பாடிய முதல் பாடலாகும். நந்தா மாலினி தனது இளம் வயதிலேயே திரைப்பட பின்னணி பாடகியாக அறிமுகமாகி சாதனை பதிவுகளையும் புதுப்பித்தார். பண்டித் அமரதேவவின் இசையமைப்பில் இலங்கையின் முதல் வண்ண திரைப்படமாக கருதப்படும் ரன்முத்து துவ திரைப்படத்தில் இடம்பெற்ற கலனி கங்ககி ஜீவிதே பாடலை அக்காலத்தில் பிரபல பாடகராக திகழ்ந்த நாரத திசாநாயக்குடன் இணைந்து பாடினார். இந்த பாடலுக்காக 1964ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது சரசவி விருது விழாவில் சிறந்த பாடகிக்கான விருதை நந்தா மாலினி வென்றமை அவரது கலை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இலங்கையில் சிறந்த திரைப்பட பின்னணி பாடலுக்காக அதிக அளவிலான சரசவி ஜனாதிபதி விருதுகளை பெற்ற பாடகி என்ற சாதனையையும் நந்தா மாலினி படைத்துள்ளார். அவர் இலங்கை வானொலியில் பாடிய பாடல்களின் தொகுப்பு இன்றும் இலங்கை ரசிகர்களின் இதயங்களில் என்றுமே அழியாத நினைவுகளாக தடம் பதித்துள்ளன. நந்தா மாலினி ஒரு சந்தர்ப்பத்தில் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக பாடியதுடன் மற்றொரு சந்தர்ப்பத்தில் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் வாழ்ந்த மக்களின் குரலாகவும் ஆட்சியாளர்களின் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தனது குரலை எழுப்பினார். அவர் எப்போதும் சமூக நீதி சமத்துவம் நேர்மைக்காக குரல் கொடுத்தவராவார். சத்தியகே கீத இசை நிகழ்ச்சியின் மூலம் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக வெளிப்படுத்திய அவர் பவன இசை நிகழ்ச்சியின் மூலம் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அச்சமின்றி துணிச்சலுடன் தனது குரலை எழுப்பினார். பிரதா மஹர பகன் கந்த சத்தியே கீதய பவன ஹேமந்த் ஏதி தாருகா எஸ் சிந்து ஹோடிய கிந்துரியக்ககே விலாப்பய மதுபதுன் ஹந்தஹாமி சங்க பத்ம பிம்பர் லங்கா கிராமபோன் கீ அரலியலந்தட நிலம்பரே உள்ளிட்ட ஏராளமான ஒலி நாடாக்கள் மற்றும் பாடல் தொகுப்புகளை நந்தா மாலினி இலங்கை ரசிகர்களுக்காக வழங்கியுள்ளார். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பிரபல பாடகிக்கான பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இலங்கையில் உருவான தலை சிறந்த பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்களின் படைப்புகளுக்காக அவர் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். பேராசிரியர் சுனில் ஆரியரத்னவுடன் இணைந்து இலங்கை இசையுலகுக்கு அவர் வழங்கிய பாடல் தொகுப்புகள் தனிச்சிறப்பு மிக்கவை. இலங்கையின் சிறுவர் உலகுக்காக நந்தா மாலினி வழங்கிய பாடல் தொகுப்புகளையும் ஒருபோதும் மறுக்க முடியாது. கலாநிதி நந்தா மாலினி சிரச ஊடக வலைமைப்புடனும் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய கலைஞராகவும் விளங்கினார். நந்தா மாலினியின் பாடல்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இலங்கை மக்களின் இசை தாகத்தை எப்போதும் தணிக்கும்.
1: நிலவும் வறட்சியால காலநிலையினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 25,628 குடும்பங்களைச் சேர்ந்த 81,765 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொன்றாகலை மாவட்டத்திலே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
3: மொனராகலை மாவட்டத்தில் 10,264 குடும்பங்களைச் சேர்ந்து 33,023 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை, பதுளை, மட்டக்களப்பு, புலனறுவை, ரத்தினபுரி, ஹம்பந்தொட்டை மாவட்டங்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே குறித்த 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 20 பிரதேச செயலக பிரிவுகளில் குடிநீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 23,048 குடும்பங்களைச் சேர்ந்த 72,053 பேருக்கு இதுவரை குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோல நாட்டின் 10 மாவட்டங்களுக்கு இன்றைய தினமும் வெப்பம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மொனராங்கலை மாவட்டங்களுக்கு வெப்பம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் பகல் வேளையில் வெப்ப சுட்டேன், மனித உடலில் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடினமான செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும், நிழலான இடங்களில் இருக்குமாறும், போதிய அளவு நீரை அருந்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காளி, மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். அம்பாறை, மொனராங்கலை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவக்கூடும்.
1: 4 பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 80% குறைவடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
3: கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி செயலாளர் சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்படும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்தார். இந்த மாதத்தின் கடந்த 19 நாட்களில் நாடளாவிய ரீதியில் 7,777 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கடந்த ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். ஜூலை மாத இறுதியில் நாடளாவிய ரீதியில் 29,964 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 71 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதனிடையே டெங்கு ஒழிப்பு தொடர்பில் சமூக வலுப்பூட்டல் முன்னோடி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் சமூகத்தின் பங்களிப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கத்தில் கொழும்பு மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த முன்னோடி திட்டம் செயற்படுத்தப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மிகவும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்காக பொதுமக்களின் நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புதிய வழிமுறைகளை அடையாளம் காணுதல், ஆய்வுகளை மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த முன்னோடி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளன.
1: பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி நந்தா மாலினியின் மறைவை அடுத்து August 21, 22 மற்றும் 23 தேதிகளை தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளது.
2: மறைந்த கலாநிதி நந்தா மாலினியின் பூதவுடல் நுகேகொட விஜயபா மாவட்டத்தில் உள்ள நந்தா மாலினி இசை ஆசிரமத்துக்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அன்னாரது பூதவுடல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக இன்று காலை 10 மணி முதல் வைக்கப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகள் நாளை மாலை 5 மணிக்கு பொருளை பொதுமயானத்தில் இடம்பெறவுள்ளதாக பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்தார். அமரர் நந்தா மாலினியின் இறுதி விருப்பத்துக்கிணங்க எந்தவிதமான இறுதி அஞ்சலி கூட்டமும் நடத்தப்பட மாட்டாது எனவும் பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை கலைத்துறையில் தனித்துவமான அடையாளமாக விளங்கிய பிரபல பாடகி கலாநிதி நந்தா மாலினி நேற்று பிற்பகல் காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நந்தா மாலினி நாவல பகுதியில் உள்ள இல்லத்தில் தனது 82 வயதில் காலமானார்.
4: இலங்கை இசை பாரம்பரியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு அளப்பரிய சேவையாற்றிய நந்தா மாலினி 1943 ஆகஸ்ட் மாதம் 23 அழுத்கம லவந்துவ பகுதியில் பிறந்தார். வறுமைக்கு மத்தியில் கொட்டாஞ்சேனை காசட்டி தோட்டத்தில் வாழ்ந்த அவர் கொட்டாஞ்சேனை குணானந்த வித்யாலயத்தில் கல்வி பயின்றார். சிறுவயது முதல் பாடும் திறமையை வெளிப்படுத்திய நந்தா தனது ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இலங்கை வானொலி நிகழ்ச்சியான லமா மண்டபைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறுவர் பாடகியாக அறிமுகமானார். புதுசாது அவர் பாடிய முதல் பாடலாகும். நந்தா மாலினி தனது இளம் வயதிலேயே திரைப்பட பின்னணி பாடகியாக அறிமுகமாகி சாதனை பதிவுகளையும் புதுப்பித்தார். பண்டித் அமரதேவவின் இசையமைப்பில் இலங்கையின் முதல் வண்ண திரைப்படமாக கருதப்படும் ரன்முத்து துவ திரைப்படத்தில் இடம்பெற்று கலனி கங்ககி ஜீவிதே பாடலை அக்காலத்தில் பிரபல பாடகராக திகழ்ந்த நாரத திசாநாயக்குவுடன் இணைந்து பாடினார். இந்த பாடலுக்காக 1964 நடைபெற்ற முதலாவது சரசவி விருது விழாவில் சிறந்த பாடகிக்கான விருதை நந்தா மாலினி வென்றமை அவரது கலை பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இலங்கையில் சிறந்த திரைப்பட பின்னணி பாடலுக்காக அதிக அளவிலான சரசவி ஜனாதிபதி விருதுகளை பெற்ற பாடகி என்ற சாதனையையும் நந்தா மாலினி படைத்துள்ளார். அவர் இலங்கை வானொலியில் பாடிய பாடல்களின் தொகுப்பு இன்றும் இலங்கை ரசிகர்களின் இதயங்களில் என்றுமே அழியாத நினைவுகளாக தடம் பதித்துள்ளன. நந்தா மாலினி ஒரு சந்தர்ப்பத்தில் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக பாடியதுடன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் வாழ்ந்த மக்களின் குரலாகவும் ஆட்சியாளர்களின் கொடூரமான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தனது குரலை எழுப்பினார். அவர் எப்போதும் சமூக நீதி சமத்துவம் நேர்மைக்காக குரல் கொடுத்தவராவார். சத்தியகே கீத இசை நிகழ்ச்சியின் மூலம் காதலின் பல்வேறு பரிணாமங்களை பாடல்களாக வெளிப்படுத்திய அவர் பவன இசை நிகழ்ச்சியின் மூலம் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைகளுக்கு எதிராக அச்சமின்றி துணிச்சலுடன் தனது குரலை எழுப்பினார். பிரதா மஹர பகன் கந்த சத்தியே கீதய பவன ஹேமந்த ஹேதி தாருகா எஸ் சிந்து ஹோடிய கிந்துரியக்ககே விலாப்பய மதுபதுன் ஹந்தஹாமி சங்க பத்ம பிம்பர் லங்கா கிராமபோன் கீ அரளி லந்தட நிலம்பரே உள்ளிட்ட ஏராளமான ஒலி நாடாக்கள் மற்றும் பாடல் தொகுப்புகளை நந்தா மாலினி இலங்கை ரசிகர்களுக்காக வழங்கியுள்ளார். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கையின் பிரபல பாடகிக்கான பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இலங்கையில் உருவான தலை சிறந்த பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்களின் படைப்புகளுக்காக அவர் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார். பேராசிரியர் சுனில் ஆரியரத்னவுடன் இணைந்து இலங்கை இசையுலகுக்கு அவர் வழங்கிய பாடல் தொகுப்புகள் தனிச்சிறப்பு மிக்கவை. இலங்கையின் சிறுவர் உலகுக்காக நந்தா மாலினி வழங்கிய பாடல் தொகுப்புகளையும் ஒருபோதும் மறக்க முடியாது. கலாநிதி நந்தா மாலினி சிரச ஊடக வலைமைப்புடனும் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய கலைஞராகவும் விளங்கினார். நந்தா மாலினியின் பாடல்கள் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இலங்கை மக்களின் இசை தாகத்தை எப்போதும் தணிக்கும்.
1: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பி டி எஸ் ஃபைனான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
6: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தொகுதி மறுவரை என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது, 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் கோவளத்தில் நடந்த தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் முதல்வர் விஜய் திடீர் பல்டி அடித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வலியுறுத்தாமல் பிரதித்துவ விகிதத்தை குறைக்கக்கூடாது என்று மட்டும் மாநாட்டில் விஜய் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது இந்த நடவடிக்கைகளை அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டித்துள்ளார்கள்.
7: மக்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையான 543 நிரந்தரமாக்க வேண்டும் என கடந்த 12ஆம் தேதி சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து திரு விஜய் நிறைவேற்றினார். ஆனால் சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற 31ஆவது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று மட்டுமே கூறினார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஒரே வாரத்தில் முதலமைச்சர் திரு விஜய் பல்டி அடித்துள்ளதாக திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி கூறியது இவரைத்தானா எனவும் முதலமைச்சர் திரு விஜயை குறிப்பிட்டு திமுக சாடியுள்ளது. கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தாவேக்காவின் இரட்டை வேட நாடகத்தை கேள்வி கேட்பார்களா அல்லது இதற்கு முட்டுக் கொடுப்பார்களா என திமுக கேள்வி எழுப்பியது. திரைப்படங்களில் பல்டி அடித்து நடனமாடுவதில் பெயர் பெற்ற முதலமைச்சர் விஜய் அதையெல்லாம் மிஞ்சும் அந்த பல்டியை தற்போது தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அடித்துள்ளதாக அதிமுக விமர்சித்துள்ளது. இப்படி பல்டி அடிப்பதற்கு தீர்மான நாடகம் எதற்கு என்றும் அக்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சட்டப்பேரவையில் ஒரு நிலைப்பாடு, அமித்ஷா முன் ஒரு நிலைப்பாடு என இருக்கக்கூடாது என தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.
8: இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடுன்னா இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க பிரஸ் பீப்புளே இதை கேள்வியா கேக்குறீங்க. நிச்சயமாக நம்ம நிலைப்பாடுல என்னைக்குமே நம்ம மாறக்கூடாது. ஒரு நிலைப்பாடை எடுத்தால் அதுல உறுதியாக இருந்தால்தான் மக்களுக்கு நம்ம மீது நம்பிக்கை வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை எந்த காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க கூடாது. தன் நிலைப்பாட்டை கட்டாயம் மாத்திக்க கூடாது.
7: வாரத்திற்கு வாரம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தாவேக்கு அரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முதல்வர்கள் மாநாட்டில் முதல்வர் விஜய் பேச்சு மூலம் தாவேக்க அரசின் நாடகம் அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
6: தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் 21 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டது சரியானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து மனுவை தள்ளுபடி செய்துள்ளது.
9: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் ஆட்சி அமைப்பதில் சில நாட்கள் குழப்பம் இருந்தது. 108 இடங்களில் வென்றிருந்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வந்தபோது அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் அக்கட்சி கொறடாவின் உத்தரவை மீறி தாவேக்க அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். கொறடா உத்தரவை மீறி திரு விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக தலைமை வலியுறுத்தியது. எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்பதால் 21 எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்தனர். மற்றவர்கள் தாங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். அந்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களை மன்னித்து விட்டதாக பேரவைத் தலைவருக்கு கடிதம் அளித்ததால் 21 பேருக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டார். பேரவைத் தலைவரின் இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் செல்வகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவில் தவறு இல்லை என்றும் சரியான முடிவுதான் என்றும் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கடிதத்தை அளித்துவிட்டதால் சட்டப்படி அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான கேள்வியே எழவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வழக்கறிஞர் செல்வகுமார் தாக்கல் செய்த மனுவையும் நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனா்.
6: தொடர்ந்து நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறை அத்துமீறல் தொடர்பாக விசாரிப்பதற்கான குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது.
9: நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று அப்போதைய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர், மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் ஒரு கட்டமாக கடந்த மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட மாணவர்கள் இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீசார் தடியடி நடத்தினர். அவர்கள் பயன்படுத்திய தடியில் ஆணிகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் பெல்லட் குண்டுகள் மூலம் சுட்டதால் 3 பேர் காயமடைந்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் மின்தடிகளை பயன்படுத்தியதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளிடம் போலீசார் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார்கள் எழுந்தது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தவும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜெயமால்யா பக்ஷி, திருமதி மோகனா அமர்வு, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுபாஷ் ரெட்டி தலைமையில் உயர் அதிகார விசாரணை குழுவை அமைத்துள்ளது. இந்த குழுவில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஜா, டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திருமதி ஷாலிந்தர் கவுர், சிபிஐ முன்னாள் இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, மேகாலய மாநில முன்னாள் டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்னோய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த உயர்மட்ட குழுவானது நாடு முழுவதும் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டம், போலீசார் மற்றும் இதர பாதுகாப்பு அமைப்புகள் அதிகப்படியான பலத்தை உபயோகித்தது, வன்முறையில் ஈடுபட்டது குறித்து விசாரணை நடத்தும். பெல்லட் குண்டுகள், மின்தடிகள் உபயோகப்படுத்தியது, உரிய எச்சரிக்கை அளிக்காமல் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியது, தடியடி நடத்தியதால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் குறித்தும் குழு விசாரணை நடத்த உள்ளது.
6: தொடர்ந்து விளைவுகளை கருத்தில் கொள்ளாமல் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தியது ஏனென்று ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது.
7: சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு மும்மொழி கொள்கையை இவ்வாண்டு அமல்படுத்த மத்திய இடைநிலை கல்வி வாரியம் உத்தரவிட்டது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜெயமால்யா பக்ஷி, திருமதி மோகனா ஆகியோர் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திடீரென 3வது மொழியை புகுத்துவது மாணவர்களை கடுமையாக பாதிக்கும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே வெளிநாட்டு மொழி ஒன்றை படித்து வரும் மாணவர்கள் திடீரென்று இந்திய மொழிக்கு மாறுவது இயலாத காரியம் என அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட போது 2030ஆம் ஆண்டு மும்மொழி கொள்கை அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டதற்கு மாறாக அவசர கதியில் மத்திய அரசு செயல்படுவதாக மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் எப்படி 23 மொழிகளை திடீரென்று அமல்படுத்த முடியும் என கேள்வி எழுப்பினர். ஆங்கிலத்தை உள்நாட்டு மொழி அல்ல என்று கூற முடியுமா என வினவிய அவர்கள், ஆங்கிலத்தை பூர்வீக மொழியாக பரிசீலிக்கும் வகையில் மொழிக் கொள்கையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் தங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்றாலும் கொள்கையை அவசர கதியில் அமல்படுத்துவது ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். உரிய கட்டமைப்பு வசதிகள் உள்ளனவா, போதிய எண்ணிக்கையிலான ஆசிரியர்கள் இருக்கின்றனரா என்ற அனைத்து அம்சத்தையும் பார்த்து செயல்படுத்த வேண்டும் என்பதே தங்களது நிலைப்பாடு என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தற்போதைய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை அமல்படுத்த கூடுதலாக ஒரு கல்வியாண்டு வழங்க முடியுமா, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த போதுமான மனிதவளம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு உருவாக்கப்படும், 3வது மொழியை 6ஆம் வகுப்பில் இருந்தே அறிமுகப்படுத்த வேண்டுமா அல்லது 3ஆம் வகுப்பில் இருந்தே நடைமுறைப்படுத்த வேண்டுமா என சரமாரி கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 10 நாட்களில் இவற்றுக்கு பதிலளிக்குமாறு சிபிஎஸ்இக்கு உத்தரவிட்டனர்.
6: தொடர்ந்து அரசு பள்ளிகள் அவநிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அபிஜித் திப்கே, மாணவர்களை விட அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட சிறந்த வசதிகள் கிடைப்பதாக விமர்சித்திருக்கிறார். கிராமப்புற பள்ளிகளில் உள்ள சீர்கேடுகளை சுட்டிக்காட்டும் விதமாக பள்ளிகளை சரி செய்வோம் என்ற பிரச்சார இயக்கத்தை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே சில தினங்களுக்கு முன் தொடங்கினார். அதற்கு ஒரு பகுதியாக மகாராஷ்டிர மாநிலம் லாத்தூர் மாவட்டம் அவுசா தாலுகாவில் உஜானி கிராமத்தில் உள்ள ஜில்லா பரிசுத் பள்ளியை அபிஜித் திப்கே நேரில் சென்று நேற்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அபிஜித் திப்கே, பல அரசு பள்ளிகளில் முறையான வகுப்பறைகள், இருக்கைகள், கழிப்பறைகள் மற்றும் பள்ளிக்கு வருவதற்கான சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. அமைச்சர்களின் நாய்களுக்கு கூட இதைவிட சிறந்த வசதிகள் கொடுக்கப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள அமைச்சர்களும் சட்டசபை உறுப்பினர்களும் தங்கள் சொந்த குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் என்று காட்டமாக அவர் விமர்சித்தார். விசாகப்பட்டினத்தில் வீட்டுப்பாடத்தை எழுதாததால் ஆசிரியை அடித்ததில் மாணவன் மயங்கி இறந்து போனார். மேற்காசியாவில் நிலவும் போர்ப்பதற்றம், ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு ஆகியவற்றால் வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா பல மடங்கு அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. யார்கண்ட் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் தேர்வு, ஜிஎஸ்எஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள்கள் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி 3 வாரங்களுக்கு மேலாக மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து முதல்வர் ஹேமந்த சோரன் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கடந்த 2014 முதல் டிஎஸ்ஆர் டேட்டா பிரசசிங் நிறுவனம் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலம் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அனைத்து வேலைவாய்ப்பு தேர்வுகள், ஜேஎஸ்எஸ்சி, சிஜிஎல் தேர்வு ஆகியவற்றை ரத்து செய்வதாக முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார்கள். பாதிக்கப்பட்ட அரசு பணியாளர்கள் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் நீதிபதி தீபக் ரோஷன் அரசு தேர்வுகளை ரத்து செய்யும் ஜார்க்கண்ட் அரசின் அறிவிப்பை நிறுத்தி வைப்பதாக நேற்று உத்தரவிட்டார். இதுகுறித்து மாணவர்கள் கூறுகையில், ஜார்க்கண்ட் மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூட முடியாதென்று முதல்வர் ஹேமந்த் சோரன் நினைத்தால் அவர் அந்த மாயையிலிருந்து வெளியில் வர வேண்டும். நாங்கள் விரும்பினால் ஜார்க்கண்டில் லட்சக்கணக்கான மாணவர்களை நாளை ராஞ்சிக்கு அழைக்கலாம். கவனமாக ஆலோசித்த பிறகு இந்த பிரச்சனையை முடிக்க நாங்கள் அரசுக்கு 2 மாத கால அவகாசத்தை கொடுத்தோம். ஆனால் அவர்களால் வழக்கை நீதிமன்றத்தில் முறையாக முன்வைக்க முடியாத போது இந்த விசாரணையை நாங்கள் எப்படி நம்புவது? முதல்வர் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால் கபில் சிபல் போன்ற வழக்கறிஞர்கள் டெல்லியிலிருந்து வருகிறார்கள். ஆனால் ஜார்க்கண்ட் மாணவர்களின் இவ்வளவு முக்கியமான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை, எந்த மூத்த வழக்கறிஞர் கூட அங்கு இல்லை என்று மாணவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலம் குணா மாவட்டத்தில் உள்ள அரசாங்க பாடசாலை ஒன்றில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ஒருவன் சிறுநீர் கலந்த தண்ணீரை குடிக்க கொடுத்ததாக இரு சிறுமிகள் முறைப்பாடு அளித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் அங்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆரோன் வட்டார பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குடிநீரில் ஏதோ கலந்திருப்பதை அறிந்து சிறுமிகள் இருவரும் உடனடியாக பாடசாலை அதிபரிடம் சென்று முறைப்பாடு அளித்துள்ளார்கள். ஆனால் அதிபர் அதை தீவிரமாக எடுத்துக் கொள்ளாமல் வாய் ஒரு மாதிரியாக இருந்தால் 10 ரூபாய் கொடுத்து சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்கள் என்று மிகவும் அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து செவ்வாய்க்கிழமை தகவல் அறிந்த சிறுமிகளின் பெற்றோரும் கிராம மக்களும் ஆத்திரமடைந்து பாடசாலைக்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு அதிபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. குணா மாவட்ட ஆட்சியர் கிஷோக் குமார் கன்யால் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டார். தவறிழைத்த மாணவன் மற்றும் அவனது பெற்றோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். முறைப்பாட்டை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக பதிலளித்த அதிபருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அருண் துணை கோட்டாட்சியர் மஞ்சுஷா கத்ரி தாவலின்படி வட்டாட்சியர் மற்றும் வட்டார கல்வி அதிகாரி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 2 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருப்பதோடு கனத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிறுமிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் மேலும் சில ஆண் மாணவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் 48 வயதான பாடசாலை அதிபர் 27 முறை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 10ஆம் தரத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள நாகார்ஜுனா பொது பாடசாலையின் அதிபரும் பணிப்பாளருமான கல்லுருவா ரெட்டி கடந்த 12ஆம் தேதி தனது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருட்டு நோக்கில் மாணவர்கள் இருவர் வீட்டுக்குள் நுழைந்ததாகவும் அதிபர் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டதை தொடர்ந்து அவரை கத்தியால் 27 முறை குத்தியதாக தெரியவந்துள்ளது. முன்னதாக மாணவர்களின் விடுதி பைகளில் பணமும் கையடக்க தொலைபேசியும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதிபர் அவர்களை எச்சரித்திருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கொலைக்கு பின்னர் மாணவர்கள் பணத்துடன் கோவாவுக்கு சென்றிருந்த நிலையில் அவர்களிடமிருந்து 1,54,000 ரூபாய் பணம், ரத்தக்கரை படிந்த நாணயத்தாள்கள் திருடப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டதாக கூறப்படும் ஐபோன் மற்றும் அதிபரின் கையடக்க தொலைபேசி ஆகியவை மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாணவர்கள் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தேடியிருந்ததும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
7: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பிய தொடக்க கல்வி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சமவேலைக்கு சம ஊதியம், ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
10: பிரதான கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் மற்றும் அவர் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை சிறப்பு மதிப்பெண் வழங்கி ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வை வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து பதவி உயர்வு இல்லாமல் பணியாற்றி வருகிறார்கள், அவர்களுக்கு அந்த பதவி உயர்வு வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
7: திருக்கோவிலூர் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைக்க வேண்டும், காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
6: தொடர்ந்து மிசோரமின் முன்னாள் முதல்வர் சோரம் தங்கா 60 ஆண்டுகளுக்கு பிறகு தனது இளங்கலை பட்டத்தை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மிசோரமின் முன்னாள் முதல்வரும் மிசோ தேசிய முன்னணி கட்சியின் தலைவருமான சோரம் தங்கா கடந்த 1966 ஆண்டு மணிப்பூரில் உள்ள தனமஞ்சூரி கல்லூரியில் தனது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். கடந்த 1965 ஆண்டு கல்லூரி காலங்களிலே மிசோ தேசிய முன்னணியில் இணைந்த சோரம் தங்கா இறுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றும் தனது படிப்புக்கான பட்டத்தை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. 1966 ஆண்டு தேர்வுகளை முடித்த உடனே அவர் தலைமறைவாகி மிசோ தேசிய முன்னணியின் ஆயுத போராட்டத்தில் பங்கேற்க வங்கதேசத்தில், அதாவது அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானில் முகாமிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் 82 வயதான முன்னாள் முதல்வர் சோரம் தங்காவுக்காக கவுகாத்தி பல்கலைக்கழகத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு நிகழ்ச்சியில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1986 ஆண்டு மத்திய அரசுடன் மேற்கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் மிசோரம் தேசிய முன்னணியின் ஆயுத போராட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. இதையடுத்து அரசியலில் களமிறங்கிய சோரம் தங்கா 1998 முதல் 2008 ஆண்டு வரையிலும், 2018 முதல் 2023 ஆண்டு வரையிலும் 3 முறை மிசோரமின் முதல்வராக பதவி வைத்தது குறிப்பிடத்தக்கது. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணா விஜயன் முறைகேடாக 85 லட்சம் ரூபாய் பணத்தை துபாயில் உள்ள ஒருவருக்கு அனுப்பியது அமலாக்கத்துறையின் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் 4 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற புதிய விதியை பாரத ஸ்டேட் வங்கி நேற்று அறிவித்திருக்கிறது. எதிர்காலத்தில் விண்வெளியில் விவசாயம் செய்வது குறித்த ஆராய்ச்சியில் நாசா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளார்கள். அதன் ஒரு பகுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முட்டைக்கோஸ் மற்றும் வசாபி கடுகு கீரைகளை வெற்றிகரமாக விளைவித்துள்ளார்கள். இந்நிலையில் அந்த கீரைகளை இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மெனன் சாப்பிடும் காணொளி தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்துக்கு பால் வழங்கப் போவதில்லை என்று பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள்.
9: சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் விதி எண் 110 கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். இதன் மூலம் பால் கொள்முதல் விலை 1 லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் இதன் மூலம் 316,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொள்முதல் விலையாக 44 ரூபாய் அறிவிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கொள்முதல் விலை 1 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியிருப்பது பால் உற்பத்தியாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பால் கொள்முதல் விலை பசும்பாலுக்கு லிட்டருக்கு 44 ரூபாயாகவும் எருமை பாலுக்கு 60 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று திருச்சி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லை என்றால் வரும் 24ஆம் தேதி முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கப்போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர்.
11: 32 ரூபாய் இன்னைக்கு ரேட் வரைக்கும் 32+3 35 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க கிராம சங்கங்களுக்கு நேற்று அவர் 41 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. 41 ரூபாய்னா அரசு மானியம் 3 ரூபாய், அது 5 ரூபாய் ஆக்கியிருக்காரு. அது 2 மாசம் கழிச்சு வரும். உற்பத்தியாளருக்கு வந்து அது ஒரு தொகையா தெரியல. பால் காசோட சேர்த்து கொடுத்தா அது ஒரு 3 ரூபாய் சேர்த்து கொடுக்குறாங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆனா இன்னைக்கு எதையுமே வந்து ஆவின் நிர்வாகம் கைவிட்டுருச்சுங்க.
9: போராட்டம் காரணமாக ஆவின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என பால் உற்பத்தியாளர்கள் கூறினர். எனவே உடனடியாக பால் கொள்முதல் விலையை முதலமைச்சர் உயர்த்தி தர வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இல்லை என்றால் வேறு நிறுவனங்களிடம் பாலை விற்பனை செய்ய உள்ளதாக பால் உற்பத்தியாளர்கள் எச்சரித்தனர்.
6: இனி இன்று சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் என்று 1,17,680 ரூபாவுக்கும் கிராமுக்கு 110 ரூபாய் என்று 14,710 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் என்று 265 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
12: இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகனும் மீண்டும் பிரிட்டனில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக பிபிசிக்கு தெரிய வந்துள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ பணிகளில் இருந்து விலகிய பின்பு சசக்ஸ் கோமகனும் சீமாட்டியும் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். லண்டனுக்கு வெளியே அரச குடும்பத்தை சாராத ஓர் இல்லத்தில் அவர்கள் குடியேறுவார்கள் என்றும் அடுத்த மாதம் தங்களின் 2 குழந்தைகளையும் பிரிட்டனில் உள்ள ஒரு பள்ளியில் சேர்ப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வகை தோல் புற்றுநோய்க்கான பரிசோதனை வெற்றிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ளதாக அமெரிக்க மருந்து நிறுவனங்களான மொடர்னா மற்றும் மெர்க் தெரிவிக்கின்றன. தடுப்பூசி மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சை இணைந்த இந்த பரிசோதனை மெலனோமா புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடக்க கட்ட ஆய்வு முடிவுகளின்படி நோயாளிகள் புற்றுநோய் இல்லாமல் இருக்கும் காலத்தை இந்த சிகிச்சை நீட்டித்துள்ளது. ஆனால் இதன் பலன் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை.
6: வங்கதேசத்தின் புதிய அதிபராக வங்கதேச தேசியவாத கட்சியின் மூத்த தலைவர் மிர்சா பாக்ரூல் ஆலம்கீர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேசத்தின் அதிபராக பதவி வைத்து வந்த அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த முகமது ஷாபுதீன் தனது பதவிக்காலம் நிறைவடையும் முன்னரே கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சியின் வேட்பாளராக 78 வயதான மூத்த தலைவர் மிர்சா பாக்ரூல் ஆலம்கீர் களமிறக்கப்பட்டார். இந்த நிலையில் வங்கதேசத்தில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று வாக்கெடுப்பின் மூலம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மிர்சா பாக்ரூல் ஆலம்கீரை புதிய அதிபராக அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 343 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த இந்த தேர்தலில் மிர்சா பாக்ரூல் ஆலம்கீர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட 11 எதிர்கட்சிகளின் கூட்டணி வேட்பாளரும் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான ஒலி அகமது 88 வாக்குகள் மட்டும் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். இதையடுத்து வங்கதேசத்தின் 23rd அதிபராக மிர்சா பாக்ருல் ஆலம்கீர் இன்று மாலை பதவியேற்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்கள் காசா அமைதி முயற்சியை கீழறுப்பதாக பேரப்பேச்சு நடத்தும் நாடுகள் கூறுகின்றன. துருக்கி, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய அண்மை தாக்குதல்களை சாடியுள்ளன. சண்டை நிறுத்த நிபந்தனைகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என்று அவை வலியுறுத்துகின்றன. 3 நாடுகளும் அது குறித்து கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறது. அமைதி முயற்சிகள் முக்கிய கட்டத்தில் இருப்பதாக கூறிய நாடுகள் பதற்றத்தை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்று இஸ்ரேலை கேட்டிருக்கின்றன. அனைத்துலக சமூகமும் அதிபர் டிரம்பின் அமைதி குழுவும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவை கூறியுள்ளன. சென்ற ஆண்டு அக்டோபரில் சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்ததிலிருந்து சுமார் 1200 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். காசாவில் 5 வயது சிறுமி ஹிந்த் அஜிப் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவம் முதன்முறையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குற்றவியல் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டில் காரில் பயணித்த குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 5 வயதான கிந்த் ரஜப் காயங்குடன் காருக்குள் சிக்கியிருந்தார். பின்னர் அவர் பாலஸ்தீன செம்புறை சங்கத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கோரினார்.
13: 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹிந்த் ரஜாப், அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் மற்றும் அவர்களை மீட்க சென்ற ஆம்புலன்ஸ் குழுவினரின் மரணத்திற்கு இஸ்ரேலிய ராணுவம் தனது படைகள் காரணமல்ல என்று மறுத்து வந்தது. தீவிர மோதல் நடைபெறும் பகுதியில் உயிரிழந்த தனது உறவினர்களின் சடலங்களுக்கு இடையே காருக்குள் அச்சத்துடன் சுருண்டு அமர்ந்திருந்த அந்த 5 வயது சிறுமிக்கும் அவசர மருத்துவ பணியாளர்களுக்கும் இடையே நடந்த கடைசி உரையாடல் இதுவாகும். அங்கீகரிக்கப்பட்ட வெளியேற்ற பாதையிலிருந்து விலகி சென்று கொண்டிருந்ததாக கூறிய இஸ்ரேலிய ராணுவம் அந்த குடும்பத்தினர் சென்ற கார் மீது தங்கள் படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இப்போது தெரிவித்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களை மீட்பதற்காக முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ஆம்புலன்ஸ் மீதும் தங்கள் படையினர் ஷெல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதிலிருந்த 2 அவசர மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. சில நாட்களுக்கு பிறகு அவசர கால உதவிக்குழுக்கள் சம்பவ இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்ட போது 2 வாகனங்களிலும் இருந்த அனைவரும் உயிரிழந்திருந்தனர். ஹிந்தின் தாய் விசாம் அந்த நாளில் எங்களிடம் பேசினார்.
14: என் குரலையும் என் மகள் கெஞ்சிய குரலையும் கேட்டு அவளை காப்பாற்ற வராத ஒவ்வொருவரிடமும் இறுதி தீர்ப்பு நாளில் கடவுளின் முன்னிலையில் நான் கேள்வி கேட்பேன். நெத்தன்யாகு, பைடன் மற்றும் எங்களுக்கு எதிராக செயல்பட்ட அனைவரையும் கேள்விக்கு உட்படுத்துவேன்.
13: தங்கள் படையினரால் 15 அவசர கால பணியாளர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஓராண்டுக்கு பிறகு காசாவில் அவர்களின் நொறுங்கிய மீட்பு வாகனங்களும் சடலங்களும் மணலில் புதையுண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு பல்கலைக்கழகம் தலைமையில் நடத்தப்பட்ட புலனாய்வில் சில துப்பாக்கிச் சூடுகள் 4 மீட்டருக்கும் குறைவான தொலைவிலிருந்து நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. காசாவில் போர் நிறுத்தம் கையெழுத்தாகி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகும் வான்வெடி தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 நாட்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹமாஸ் தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் அமைதிக்கான வாக்குறுதிகள் மீது நம்பிக்கை இழந்துள்ள காசா மக்களில் பலர் இஸ்ரேலிய ராணுவம் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வதாக தெரிவிப்பதை நம்பவில்லை.
6: தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது வரலாற்றிலே ஆக கடுமையான தடைகளை விதிக்கும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேஷன் கூறியிருக்கிறார். தெஹ்ரான் மீது பொருளாதார நடவடிக்கை எடுப்பதில் கவனம் செலுத்த இருப்பதாக கூறிய அவர் அதன் வழி பெரிய அளவில் ராணுவ நடவடிக்கை எடுக்கும் தேவை இருக்காது என்றார். சீனா ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு தோள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரானுக்கு பொருளாதார உதவி வழங்கும் தரப்புகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்காவின் போக்கை பொருளாதார பயங்கரவாதம் என்று சாடியிருக்கிறது.
15: இதுவரை ஈரான் ஊடகங்கள் மற்றும் ஈரான் அதிகாரிகளிடமிருந்து நாம் காண்பது எதிர்த்து நிற்கும் வகையிலான கருத்துக்கள் தான். அடிப்படையில் அவர்கள் இரண்டு விஷயங்களை கூறுகின்றனர். முதலாவது, ஈரானுக்கு எதிரான ராணுவ மோதலில் டிரம்ப் நிர்வாகம் தோல்வி அடைந்துள்ளதால் இதுபோன்ற அச்சுறுத்தல்களையும் பொருளாதார அழுத்தம் குறித்த எச்சரிக்கைகளையும் அமெரிக்கா விடுத்து வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். இரண்டாவது, போரில் ஓரளவு ஏற்பட்டுள்ள அமெரிக்காவின் சொந்த பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் முயற்சியே இது என்றும் ஈரான் கூறுகிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் அவரது துணை அமைச்சரும் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பொது பதிவுகளில் இதற்கு எதிர்வினையாற்றியுள்ளனர். இதுபோன்ற பொருளாதார அழுத்த நடவடிக்கைகள் ஏற்கனவே பல முறை முயற்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டவை என்றும் அவை பலனளிக்கவில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் இத்தகைய நடவடிக்கைகள் ஈரான் தரப்பிலிருந்து மேலும் எதிர்ப்பையே உருவாக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
6: இதனத்தில் சீனா அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஈரான் மீது தடை விதிப்பதும் பொருளாதார நெருக்குதல் கொடுப்பதும் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று சீன வெளியுறவு அமைச்சின்

0: செய்யும் பிற நாடுகளும் நிறுவனங்களும் கடுமையான பொருளாதார தாக்கங்களை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் மனிதநேயமற்றது என்று ஈரான் சாடியுள்ளது. கடந்த 73 ஆண்டுகளாக ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் காட்டி வரும் பகைமையின் தொடர்ச்சி இது என ஈரான் வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான பேரழிவு நாள் என்று டிரம்ப் அறிவித்திருப்பது முன்னெப்போதும் இல்லாத அளவு கடன் மற்றும் வட்டி செலவு ஆகிய உள்நாட்டு பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவே என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி விமர்சித்துள்ளார். தோல்வியுற்ற கொள்கைகளை மீண்டும் தொடர்வது தோல்வியையும் ஈரானின் பகைமையையும் மட்டுமே கொண்டுவரும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் தோல்வி நூலிடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று விமர்சனம் செய்யும் அமெரிக்கா தங்களை தோற்கடிக்க நட்பு நாடுகளிடம் உதவி கேட்டு யாச்சகம் செய்வதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் காசம் கரிபாபாடி கேலி செய்துள்ளார். ராணுவ நடவடிக்கை எந்த பலனையும் அளிக்கவில்லை என்பதால் அடுத்ததாக பொருளாதார தாக்குதல் என்று டிரம்ப் கூறுவதாக அவர் விமர்சித்துள்ளார்.
1: தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனிய தலைநகர் கீவிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடத்திய தாக்குதல்களில் 16 பேர் இறந்து போனார்கள். ரஷ்ய தாக்குதல்களை இடமறிக்க உடனடியாக பட்ரியோட் ரக ஏவுகணைகள் தேவைப்படுவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைகள், மருத்துவமனை உட்பட பல கட்டிடங்கள் சேதமுற்றுள்ளன.
2: நேற்றிரவு தாக்குதலுக்கு உள்ளான கியவின் புறநகரில் உள்ள குடியிருப்பு பகுதி இது. இங்கு அழிக்கப்பட்ட பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் இதுவும் ஒன்று. அந்த கட்டடத்தின் கூரையில் ஏவுகணை தாக்கி அதற்குள்ளே புதைந்திருப்பதையும் அதன் காரணமாக குடியிருப்புகள் உள்புறத்தில் சிதைந்திருப்பதையும் காட்டும் புகைப்படங்களை அவசரகால பணியாளர்கள் என்னிடம் காட்டினர். அந்த கட்டடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட சில குடியிருப்பு வாசிகளிடம் பேசினேன். அவர்கள் நேற்று இரவு மிகுந்த அச்சமடைந்திருந்தனர். தங்களின் அண்டை வீட்டார் சிலர் இங்கு கொல்லப்பட்டிருப்பது அவர்களுக்கு தெரியும். அந்த கட்டடத்துக்குள் குறைந்தது 2 சடலங்கள் இன்னும் இருப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் மீட்பு பணியாளர்கள் அங்கு சென்று வேறு யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்று பார்த்து அந்த சடலங்களை கண்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
1: தொடர்ந்து மொஸ்கோ பயன்படுத்தும் புவியீர்ப்பு ஏவுகணைகள் மணிக்கு 10,000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியவை. ஆகாய தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சில நிமிடங்களில் அவை கீவை சென்றடைவதாக கூறப்படுகிறது. மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல போதுமான அவகாசமும் கிடைப்பதில்லை. எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டு சுமார் 3 நிமிடங்களிலே வெடிப்புகள் தொடங்குகின்றன. உக்ரைன் போர் தொடங்கி சுமார் 4 ஆண்டுகளாகிவிட்டன. போரை நிறுத்துவதற்கான அரசு தந்திர முயற்சிகளில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. உக்ரைனின் சில பகுதிகளை ரஷ்யா விட்டுக் கொடுக்க சொல்கிறது, உக்ரைன் மறுக்கிறது. தற்போது உக்ரைன் போதிய அளவு பாதுகாப்புக்கான ஏவுகணைகளை மறைக்கக்கூடிய ஆயுத தேவை இருப்பதாக குறிப்பிடுகிறது.
3: யுக்ரைனின் ஆயுத கையிருப்பு கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது. அதேவேளையில் தற்போது கியவை தாக்கி வரும் ஏவுகணைகளின் உற்பத்தி திறனை ரஷ்யா அதிகரித்து வருகிறது. வியூக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாப்பதற்காக யுக்ரைன் 1 டஜன் அல்லது 2 டஜன் இடைமறிப்பு ஏவுகணைகளை தனியாக சேமித்து வைத்திருக்கலாம். ஆனால் மிகவும் அவசியமான சூழல் ஏற்பட்டால் மட்டுமே அவற்றை பயன்படுத்துவார்கள். குளிர்காலத்தை கடப்பதற்கு மட்டும் சுமார் 300 PAC-3 இடைமறிப்பு ஏவுகணைகள் தேவைப்படும் என்று அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இந்த இடைமறிப்பு ஏவுகணைகளின் மொத்த உற்பத்தி 600 மட்டுமே. எனவே இந்த உடனடி தேவையை யுக்ரைன் எவ்வாறு பூர்த்தி செய்யப் போகிறது என்பதை பார்ப்பது மிகவும் கடினம். நேட்டோ தனது உறுப்பு நாடுகளிடமிருந்து சில ஏவுகணைகளை திரட்ட முயற்சித்து வருகிறது. கனடாவும் சிலவற்றை வழங்க முன்வந்துள்ளது. ஆனால் அவற்றின் எண்ணிக்கை இன்னும் தெரியவில்லை. அவை எவ்வளவு விரைவாக யுக்ரைனை வந்தடையும் என்பது தெரியவில்லை. இன்றிரவு போன்ற தாக்குதல்களை பார்க்கும்போது அந்த ஏவுகணைகள் இன்னும் வந்து சேரவில்லை என்பது நமக்கு தெரிகிறது.
1: தொடர்ந்து சோமாலியா நாட்டின் கடற்பகுதியில் துருக்கியின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோமாலியாவின் தலைநகர் மொகதீஷுவில் உள்ள துருக்கியின் ராணுவ பயிற்சி மையத்துக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலை கடந்த திங்களன்று கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளதாக சோமாலியா அரசு அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புண்ட்லாந்து மாகாணத்தின் டாங்கோரையா மாவட்டத்தின் அருகிலுள்ள கார்மால் கடற்கரையின் அருகே அந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடத்தப்பட்டது கமரூன் நாட்டைச் சேர்ந்த MV லுதுப் என்ற கப்பல் என்பதும் அந்த கப்பலில் துருக்கியின் ஆயுதங்கள் மற்றும் 6 இந்தியர்கள் உட்பட 10 மாலுமிகள் பயணம் செய்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் தொலைத்தொடர்பு மற்றும் செயற்கைக்கோள் உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடத்தப்பட்ட கப்பலை சுற்றி துருக்கியின் இரண்டு படகுகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதலின் விவரங்கள் மற்றும் லுதுப் கப்

0: மாலுமிகள் அதில் ஏற்றிச் செல்லப்பட்ட சரக்குகளின் நிலை ஆகியவை குறித்து எந்தொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விண்வெளி திட்டங்களை கணிசமாக அதிகரிக்க உதவும் குறிப்பில் கையெழுத்திட்டிருக்கிறார். 2030 ஆண்டுக்குள் ஆண்டுக்கு சுமார் 1000 முறை விண்கலன்களை பாய்ச்ச அந்த குறிப்பு வகை செய்கிறது. கடந்த ஆண்டு 178 முறை மட்டுமே விண்கலங்கள் பாய்ச்சப்பட்டன. தனியார் விமானங்களுடன் கூட்டு முயற்சிகளை துரிதப்படுத்துமாறு அரசாங்க அமைப்புகளை ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். 2028 ஆண்டுக்குள் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவுக்கு திரும்புவதை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலவுக்கு வணிக போக்குவரத்து, செவ்வாய் கிரகத்துக்கு இயந்திரங்களை அனுப்புவது, செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான வணிக ரீதியான வழிகளை ஆராய்வது ஆகியவையும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக இணக்கம் வெகு விரைவில் எட்டப்படும் என்று கனடா கூறியிருக்கிறது. புதிய அமெரிக்க வரிகளை தவிர்க்கும் நோக்கில் இரு நாடுகளும் வர்த்தக பேச்சுக்களை நடத்துகின்றன. அதில் நல்ல முன்னேற்றம் தற்போது ஏற்பட்டுவிட்டதாக கனடிய தரப்பும் கூறுகிறது. அமெரிக்க கனடிய இறக்குமதி மீது புதிதாக 50 விழுக்காடு வரி விதிப்பதாக கூறியிருந்தது. அது இந்த வாரம் புதன்கிழமை நடப்புக்கு வர இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் அதனை 3 நாட்களுக்கு தள்ளி போடுவதாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தனியார் மருத்துவமனையில் அல்லது வெளிநாட்டில் சிகிச்சை பெறக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பலத்த காவலுடன் சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷீபா அனைத்துலக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மருத்துவமனைக்கு அருகே நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனைக்கு செல்லும் சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. கானின் உடல்நலம் பற்றியும் அவருக்கு உரிய மருத்துவ பராமரிப்பு கிடைக்கிறதா என்பது பற்றியும் பல மாதங்களாக அக்கறைகள் இருந்து வந்தன. அதனைத் தொடர்ந்து அவரை பரிசோதனைக்கு அனுப்பும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 73 வயது கானுக்கும் அவரது மனைவிக்கும் சென்ற ஆண்டு ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்காக 17 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 2023 ஆண்டு முதல் சிறையில் இருக்கும் கான் அந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று கூறுகிறார். லைபீரிய முன்னாள் துணை அதிபர் ஜுவால் ஹோவார்ட் டெய்லர் மீது போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத பண பரிமாற்ற உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018 2024 காலகட்டத்தில் நாட்டின் துணை அதிபராக பதவி வைத்த இவர் ரொபர்ட் சர்வதேச விமானியத்தின் வழியாக நாட்டை விட்டு வெளியேற முயன்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டு லைபீரிய தேசிய காவல் தலைமையகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். சியரலியோனில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதற்காக சர்வதேச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட முன்னாள் அதிபர் சார்ல்ஸ் டெய்லரின் மனைவியான இவருடன் சேர்த்து 3 வெளிநாட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள அவர்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஆப்கானிஸ்தானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தனது ஊழியர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறது. தலிபான் அரசாங்கம் அந்த ஊழியர்களை ஒரு வாரத்துக்கு மேலாக தடுத்து வைத்திருந்தது. அதற்கு என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஊழியர்கள் உடல்நலத்துடன் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற மனித உரிமை குழு ஒன்றின் 6 ஊழியர்களையும் தலிபான் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு மாதத்துக்கு மேலாக தலிபான் பிடியில் இருந்ததாக கூறப்படுகிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான பாதுகாப்பை அதிகரிக்கும் 17 பரிந்துரைகளை மலேசிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விமானங்களை அடையாளம் கண்டு முதலில் சோதிப்பது, விமான ஊழியர்களிடம் அடிக்கடி போதைப்பொருள் பரிசோதனை நடத்துவது முதலியவை பரிந்துரைக்கப்பட்டன. கோலாலம்பூர் அனைத்துலக விமானத்தில் அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை நிறுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்த சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் என்றும் அது தெரிவித்தது. அண்மையில் மலேசியர் ஒருவர் இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் சந்தேகத்தில் பிடிபட்டார். மலேசியாவின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகள் எழுந்ததால் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் சட்டவிரோத தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 100 பேர் இறந்தார்கள், பலர் காயம் விட்டார்கள். கமரூன் எல்லை அருகே உள்ள சாம்போய் சுரங்க தளத்தில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலம் முற்றிலும் இடிந்து விழுந்து மக்கள் புதைந்து போனதாக சுரங்க ஊழியர் ஒருவர் தெரிவித்தார். சுரங்க ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது நிலத்துக்கு அடியில் இருந்த பல்வேறு சுரங்கங்கள் இடிந்து விழுந்ததால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. உயிர் பிழைத்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். இறந்தோரில் 4 பேர் கமரூன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இரு நாடுகளையும் சேர்ந்த எதிர்த்தரப்பு தலைவர்கள் சட்டவிரோத சுரங்க தொழிலுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் தொடர்ந்து மோதியதில் 4 ஊழியர்கள் உயிரிழந்தார்கள். டோக்கியோவுக்கு வடக்கே உள்ள ஷின்கனுமா தொடர்ந்து நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்தது. சம்பவத்தை தீயணைப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. மீட்பு குழுவினர் வந்தபோது 3 தொடர்ந்து கடியில் சிக்கியிருந்தார்கள். மற்றொருவர் நடமேடையில் கிடந்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மீட்பு சேவைகளுக்கு காலையில் தான் தகவல் கிடைத்தது. ஊழியர்கள் தொடர்ந்து தண்டவாளத்தை சுற்றியிருந்த களைகளை அகற்றிக் கொண்டிருந்ததாக நிப்பன் தொலைக்காட்சி தகவல் தெரிவித்துள்ளது. பலத்த சப்தத்தை கேட்டதாக தொடர்ந்து இருந்த ஒருவர் தெரிவித்தார். சத்தம் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறிய தொடர்ந்து நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. பயணிகள் சிறிது நேரம் தொடர்ந்திலிருந்து இறங்க முடியவில்லை. ஜப்பானிய தொடர்ந்தே உலகின் சிறந்த பாதுகாப்பை கொண்டுள்ளது. மோதல் தடம் புரளுதல் காரணமான உயிரிழப்புகள் அங்கு மிகவும் அரிதான நிகழ்வாகும். 2005 ஏப்ரலில் அமகசாகாசியில் தொடர்ந்து தடம் புரண்டு கட்டிடத்தில் மோதியது. அந்த விபத்தில் 107 பேர் உயிரிழந்தார்கள். 500 அதிகமானோர் காயமடைந்திருந்தார்கள். ஜெர்மனியில் இந்த கோடை காலத்தில் 14,000 பேர் வெப்பம் காரணமாக உயிரிழந்து போனார்கள். 2018 ஆண்டுக்கு பிறகு இதுவே ஆக அதிக எண்ணிக்கையாகும். கடந்த ஜூன் மாத இறுதியில் ஒரே வாரத்தில் 9,600 பேர் இறந்தார்கள் என்று ரோபர்ட் கோச் அமைப்பு தெரிவித்தது. அந்த வேளையில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டியது. இறந்தோரில் பெரும்பான்மையானவர்கள் 75 வயதை கடந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. சிலர் வெப்பத்தாக்கம் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக இறந்தார்கள். ஏற்கனவே உடல்ல சிக்கல் இருந்தவர்கள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டதால் அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2018 ஆண்டில் ஜெர்மனியில் 8,900 பேர் வெப்பம் காரணமாக இறந்தார்கள். ஆனாலும் சில ஆண்டுகளில் இறந்தோரின் எண்ணிக்கை 2,000 உட்பட்டிருந்தது. வெப்ப அலைகளின் கடுமை வேறுபடுவது அந்த மாற்றத்துக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விடியற்காலையில் சேவல் கூவது ஏன்? விடியற்காலை என்று எப்படி அதற்கு தெரிகிறது? சேவல் விடியற்காலையில் சூரிய உதயம் தோன்றுவதற்கு முன்பே தானே எழுந்து கொண்டு கொக்கரக்கோ என்று கம்பீரமாக கழுத்தை நிமித்தி நீட்டி முழங்குகிறது. இது எப்படி சாத்தியம் என்று பலர் வியந்து போயிருந்தாலும் யாரும் அதை பற்றி பெரிதாக சிந்தித்ததில்லை. ஆனால் ஜப்பான் நாட்டின் நகோயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தகாசி யோசிமுரா என்ற பயாலஜி ஆராய்ச்சியாளர் தீவிரமாக யோசித்து பல சேவல்களை வெகு நாட்களுக்கு இருட்டறையில் வைத்து சோதித்து பார்த்தார். எப்படி இருட்டாக இருந்தாலும், நாள் தேதி தெரியாமல் இருந்தாலும், இரவு பகல் புரியாமல் இருந்தாலும், விடியற்காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னர் அந்த சேவல்கள் கொக்கரக்கோ என்று குரல் எழுப்புவதை மட்டும் நிறுத்தவில்லை. ஆச்சரியப்பட்டு போனார் தகாசி. வெகு நாட்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் கண்டுபிடித்தது, சேவல்களின் உடம்புக்குள்ளே பயோலஜிக்கல் கடிகாரம் ஒன்று இருக்கிறது என்பது. இந்த கடிகாரம் நாம் வைத்திருப்பதை போல் வட்டமாகவும் 12 எண்களை கொண்டதாகவும் 2 பெரிய சிறிய முள்களை கொண்டதாகவும் இல்லை. சேவல்களின் உள்ளுணர்வுதான் அந்த கடிகாரம். அதுதான் சேவல்களின் கொக்கரக்கோ சத்தம் எப்போது கிளம்ப வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறதாம். இந்த கடிகாரம் பேட்டரி போடாமலே காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக செயல்பட்டு வருகிறதாம். ஆஸ்திரேலியாவின் ஃபேரி பெங்குவின்களை H5N1 பறவை காய்ச்சல் இருந்து பாதுகாக்க வனவிலங்கு நிபுணர்கள் அரும்பாடுபடுகிறார்கள். ஃபேரி பெங்குவின்களின் சராசரி ஆயுட்காலம் 6 ஆண்டுகள். காய்ச்சல் எளிதில் தொற்றக்கூடிய நோய் என்பதால் பெங்குவின்களுக்கு தடுப்பூசி போட ஊழியர்கள் விரைந்து செல்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பிலிப் தீவில் கோடை காலத்தின் போது சுமார் 40,000 பெரிய பெங்குவின்களை காணலாம். உலகிலே அதுதான் ஆகப்பெரிய பெங்குவின் கூட்டம். ஏற்கனவே ஒரு பெங்குவினுக்கு H5N1 ஏற்பட்டது. அது பரிதாபமாக உயிரிழந்தது. மற்ற பெங்குவின்களுக்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதால் ஆஸ்திரேலியா அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறது. இதுவரை கண்டிராத அளவில் தடுப்பூசி கொடுக்கப்படுகிறது என்று விக்டோரியா மாநில அதிகாரி தெரிவித்தார். வனவிலங்குகளை தேடி கண்டுபிடித்து அவற்றுக்கு தடுப்பூசி கொடுப்பது எளிதான விடயமல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வணிக நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவை அதிகளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்ட நிலையில் அது வேலை வாய்ப்புகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்த கவலைகள் அதிகரித்து செல்கிறது. பிலிப்பைன்ஸில் வணிக செயல்முறை அவுட்சோர்சிங் எனப்படும் டிப்போ துறை அந்த நாட்டின் பொருளாதார துறையில் முக்கிய தூண்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் அதிகம் பாதிக்கப்படும் துறைகளில் இதுவும் ஒன்றாக உள்ளதாக முன்னாள் பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
1: பிலிப்பைன்ஸின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்சோர்சிங் துறையில் பணியாற்றுவதற்காக தினமும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இதுபோன்ற வணிக மையங்களுக்கு செல்கின்றனர். ஏஐ தங்கள் பணியின் தன்மையை மாற்றி வருவதோடு சில சந்தர்ப்பங்களில் வேலைவாய்ப்புகளையே பறித்து விடுவதாகவும் சில பணியாளர்கள் கூறுகின்றனர். எங்களுடன் பேசிய எவரும் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை. வேலை நீக்கத்தின் போது வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக அவர்கள் ரகசிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். மேலும் வெளிப்படையாக பேசினால் புதிய வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்ற அச்சமும் அவர்களுக்கு உள்ளது. இது ஏஐ யால் ஏற்பட்டது என்று அவர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் உண்மையில் அதுவே முக்கிய காரணம். லிசா என்பது அவரது உண்மையான பெயர் அல்ல. உச்சை பெற்றோரான அவர் தனது பணி நிரந்தரமாக இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருந்த நிலையில் வேலை இழந்ததாக கூறுகிறார். தான் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு நிறுவனத்தின் எழுத்துப்பூர்வமான பணிகளுக்காக வெளிப்புற ஏஐ கருவி ஒன்றை பயன்படுத்த தொடங்கியதாக லிசா கூறுகிறார். அந்த கருவி உருவாக்கிய உள்ளடக்கங்களை சரிபார்த்து திருத்தும் பொறுப்பும் தனக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவிக்கிறார்.
2: நானே எனக்கு குழி தோண்டிக் கொண்டது போல் உணர்கிறேன். எங்களை வேலையிலிருந்து மாற்றியமைத்த அந்த ஏஐக்கு நாங்களே பயிற்சி அளித்தோம்.
1: மேரி என்பவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதற்கு முன்பு உள்ளடக்க எழுத்தாளர்கள் விரைவாக பணியாற்ற உதவும் வகையில் ஏஐ அறிமுகப்படுத்தப்பட்டது.
3: ஏஐ வழங்கிய தகவல்கள் துல்லியமற்றதாக இருந்ததால் அவற்றை அதிகமாக திருத்த வேண்டியிருந்தது. விஷயங்களை மீண்டும் சரிபார்க்க வேண்டியிருந்தது. அது எங்களுக்கு கூடுதல் வேலையாகவே இருந்தது.
1: தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கால் சென்டர் துறை பிலிப்பைன்ஸின் பொருளாதாரத்தில் சுமார் 10% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறைகளில் இதுவும் ஒன்றாகும். ஆனால் இப்பணிகள் படிப்படியாக தானியங்கி மயமாக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த 2 தசாப்தங்களாக மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டு கொள்கைகளால் இந்த மாற்றத்தின் தாக்கத்தை அதிகம் எதிர்கொள்ளக்கூடிய நாடுகளில் பிலிப்பைன்ஸும் ஒன்றாக இருப்பதாக தொழில்துறை அமைப்புகள் எச்சரிக்கின்றன. அடுத்தடுத்து ஆட்சியில் இருந்த அரசுகள் வெளிநாட்டு நிறுவனங்களின் கால் சென்டர்கள் மற்றும் அவுட்சோர்சிங் சேவைகளை ஊக்குவித்தன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மதிப்பீட்டின்படி பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களில் கால் பங்கிற்கும் அதிகமானோர் ஜென் ஏஐயின் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மிக உயர்ந்த விகிதமாகும். இருப்பினும் பல வேலைகள் முற்றிலும் அழிந்து விடுவதற்கு பதிலாக அவற்றின் தன்மை மாறுவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளதாக அந்த அமைப்பு கூறுகிறது. இந்த துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ஏஐ புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கிறது.
4: Obviously, there's a layer of jobs that are...
5: சில பணிகள் தானியங்கி மயமாக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான ஊழியர்கள் அதே நிறுவனத்திற்குள் வேறு பணிகளுக்கு
4: மாற்றப்பட்டுள்ளனர். Within the same organization.
1: இந்த துறையில் ஆண்டுதோறும் 3 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கான நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது.
6: வளர்ந்து வரும் ஏஐ போட்டியில் மக்கள் வேலைகளை இழக்காமல் புதிய திறன்களை பெற்று முன்னேறுவதை உறுதி செய்ய இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது.
1: ஆனால் நாங்கள் பேசியவர்களுக்கு இந்த உறுதிமொழிகள் பெரிதாக ஆறுதல் அளிக்கவில்லை.
7: செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்த போதுமான தொழிலாளர் சட்டங்கள் இல்லை. அதற்கு பதிலாக நிறுவனங்கள் ஏஐ ஒரு கருவியாக பயன்படுத்தி தொழிலாளர்களை ஒடுக்குகின்றன. அவர்களின் சுயமரியாதையும் பாதிக்கப்படுகிறது.
1: பல ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அவுட்சோர்சிங் துறையை நாட்டின் முக்கிய பொருளாதார துறைகளில் ஒன்றாக வளர்த்தெடுக்க முக்கிய பங்காற்றியுள்ளனர். செயற்கை நுண்ணறிவால் பணிச்சூழல் வேகமாக மாறிவரும் நிலையில் அந்த மாற்றத்தில் மக்கள் பின்தங்காமல் இருப்பதை உறுதி செய்வதே இங்குள்ள மிகப்பெரிய சவாலாக உள்ளது.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11ல் குல்தீப் யாதவ் இடம்பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தின் முதல் பந்தில் விக்கெட்டினை கைப்பற்றியதன் மூலம் ஆலி ரோபின்சன் வரலாறு படைத்திருக்கிறார். இங்கிலாந்தில் கடந்த 1880 முதல் டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் போட்டியின் முதல் பந்தில் எந்தொரு வீரரும் விக்கெட்டினை கைப்பற்றியதில்லை. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்டில் ஆட்டத்தின் முதல் பந்திலே விக்கெட்டை வீழ்த்தி ஆலி ரோபின்சன் வரலாறு படைத்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆட்டத்தின் முதல் பந்தில் விக்கெட் வீழ்த்தப்படுவது இதற்கு முன்னதாக 11 முறை நடைபெற்றுள்ளது. கடந்த 2019-2020 தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஆட்டத்தின் முதல் பந்திலே டீன் எல்கரின் விக்கெட்டினை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்க தகவலாகும். புறக்கோட்டை அறந்தாங்கியைச் சேர்ந்த தனியார் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர் சிங்கப்பூரில் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் 10 வயதுக்குட்பட்டோருக்கான பிலிட்ஸ் பிரிவில் தங்கத்தை வென்றிருக்கிறார். பார்சிலோனா கால்பந்து அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள ரபினியா முதல் கோல் அடித்து அசத்தினார். ஆட்டநாயகன் விருது வென்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385.54 ரூபாய் இந்திய பெறுமதியில் 111.92 ரூபாய் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 329.71 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.71 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.17 ரூபாய் இந்திய பெறுமதியில் 119.67 ரூபாய் ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 449.78 ரூபாய் இந்திய பெறுமதியில் 130.57 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 239.51 ரூபாய் இந்திய பெறுமதியில் 69.53 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

யாழ்ப்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் வவனியா பெரியந்தம்பனை மற்றும் ஜெர்மனியை வதிவிடமாக கொண்ட திருஞான சம்பந்தர் சோமசுந்தரம் சம்பந்தர் மாஸ்டர் அவர்கள் 19/8/2026 அன்று காலமானார். அவர் ஓடலியார் சோமசுந்தரம் கண்மணியின் இரண்டாவது மகனும் தனலட்சுமியின் அம்மாக்கா அவரது அன்பு கணவரும் ரவீந்திரன் சுபேந்திரன் உதயேந்திரா விவேதேந்திரா டிஆர்டி தமிழலி அவர்களின் தந்தையும் சுமதி ஜீவனா ஆகியோரின் அன்பு மாமனாரும் மாதினி சுயானா லியனா வருண் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் வரும் புதன்கிழமை 26 தேதி காலை 9:30 to 12:30 வரை ஹோப் ஃப்ரீட்ஹோஃப் வோல்ஹவுஸ் ஸ்ட்ராசா 132/74/74 ஹைல்ப்ரோன் என்ற முகவரியில் இடம்பெறும் என்பதை உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் அறியத்தருகிறோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0091-15-21-236-39-61 அல்லது 0091-15-22-879-636 அல்லது 0091-71-13-30-75 அந்த அறிவித்தலை மீண்டும் அறிய தருகின்றோம். யாழ்ப்பாணம் நெடுந்தீவை புறப்படமாகவும் வவனியா பெரிய தம்பனை மற்றும் ஜெர்மனியை வதிவிடமாக கொண்ட திருஞான சம்பந்தர் சோமசுந்தரம் சம்பந்தர் மாஸ்டர் அவர்கள் 19 அன்று காலமானார். அவர் ஓடலியார் சோமசுந்தரம் கண்மணியின் இரண்டாவது மகனும் தனலட்சுமியின் அம்மாக்காவின் அன்பு கணவரும் ரவீந்திரன் சுபேந்திரன் உதயேந்திரா விமலேந்திரா டிஆர்டி தமிழலி இவர்களின் தந்தையும் சுமதி ஜீவனா ஆகியோரின் அன்பு மாமனாரும் மாதினி சுயானா லியானா வருண் ஆகியோரின் அன்பு அப்பப்பாவும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் வருகின்ற புதன்கிழமை காலை 9:30 to 12:30 வரை ஹோப் ஃப்ரீட்ஹோஃப் வோல்ஹவுஸ் ஸ்ட்ராசா 132/74/74 ஹைல்ப்ரோன் என்ற முகவரியில் இடம்பெற இருக்கிறது. இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0091-15-21-236-39-61 அல்லது 0091-15-22-879-36 அல்லது 0091-71-13-375 அன்னாரின் ஆத்ம சாந்திக்காக டிஆர்டி தமிழலி குடும்பத்தினர் சார்பில் நாமும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணகரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
3: 11 13 rue Caille 75 000 Paris
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
2: Melodie தொடர்புகளுக்கு Viti Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: ஒரு நலமாக்கிறீர்களா? நேரம் இப்பொழுது 10:49. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் டிஆர்டி தமிழொலி சாய்வீடு. இப்பொழுது முதல் 12 மணி வரை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வளமையாக நீங்கள் நமக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டிஆர்டி தமிழ் @hotmail.fr. மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். மிக தெளிவான முறையில் உங்களுடைய ஒலியமைப்புகள் பதிவுகள் இருந்தால் எங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் நேரடியாக பாடலாம். பாடலை நமக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது, நீங்கள் வருகின்ற பொழுது தர காத்திருக்கின்றோம். 01 48 32 15 40 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03 9851 48 47 71. பைபர் இலக்கம் மட்டுமே இருக்கின்றது. 03 6680 7 74 27. கட்டடம் என்றால் மட்டும் அதிலே நீங்கள் வரலாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு எங்களுடைய கணேசண்ணா வந்திருக்கிறார். வணக்கம் கணேசண்ணா.
1: வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் கணேசண்ணா. நீங்க சுகந்தானே?
1: ஓ, நான் சுகமா இருக்கிறேன்.
0: நல்லது, சந்தோஷம்.
1: ஒரு என்ன நேரம் போகுது,
0: நேரம் போய்கொண்டுதான் இருக்கும். அதுல என்ன என்ன பாட்டுண்டே திறப்புரியல்? ஆஹா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளி வண்ணமே, யானை படை உண்டு சேனை படை உண்டு ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிகண்டு ஆள பிறந்தாயடா. எத்தனை பாட்டு வந்தாலும் இப்படி பாட்டுகள் கிடைக்காது. யாரு உங்களோட பாடுறது?
1: ஒரு
0: பொம்பளானே பாடுற பின் ஆம்பளையா பாடுறது? நன்றி சௌரம். அன்புக்குரிய கணேசன் அவர்கள் பாடல் அனுப்பி வைத்திருக்கிறார். இது வருகிறது காற்றலையில்.

0: கேட்டார் அழியாத அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசண்ணா அவர்கள் தந்திருந்தார். அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு சகோதரியும் அருவியாக பாடியிருந்தார். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருப்பவர் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில். வணக்கம். பாலேந்திரா அவர்கள், என்னண்ட வேலைக்கு
1: வந்துட்டீர்கள்?
0: நீங்கள் இப்ப ரெண்டாவது இல்ல சந்தோஷமா இருக்க வந்துடும். சந்தோஷமா இருக்க வந்துடும்.
1: சந்தோஷமா இருக்க வந்துடும்.
0: இன்று இரண்டில் ஒன்று என்னிடம் சொல்லு.
1: இந்த பாடல் வந்து சுவாதியும் எல்லாம் இந்த பின்னணி வந்து யமுனா ராணி அந்த அவரோட அந்த கோதுல படிக்கிறான். அவரோட அந்த பின்னணி அந்த இடையில அவ அந்த தம்மி
0: என்னை விட்டு என்னை தொழுவா. அருமையான ஒரு பாட்டு. நன்றி சௌரம் வருகிறது பாடல். இது பிரான்சிலிருந்து பாலேந்திரா அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். இது அவருடைய பாடல் காற்றலையில்.

0: ராஜானந்த திரைப்படத்தில் இடம்பெற பாடலை எங்கள் அன்புக்குரிய பாலேந்திர அவர்கள் தந்திருந்தார். வாழ்த்துக்கள். மிக தெளிவாக ஒரு ஒலியமைப்போடு கிடைக்கப்பெற்றது. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள் சவரம். தொடர்ந்து வந்திருப்பார் உதயன். வணந்திருக்கிறார் உதயன்.
1: வணக்கம்.
0: அப்பன் சுகமா இருக்கீங்களா? ஓம், நான் சுகமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆம், நல்ல சுகமா இருக்கிறோம். கேட்டதுக்கு நன்றி.
0: நல்லது சவரம். மல்லி என்ன செய்யறா?
1: சுகமா இருக்கு.
0: நல்லது, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாட்டு திறப்புறீர்கள்?
1: பார்த்தார் பசி தீரும் படம். டிஎம்எஸ் அவர்களின் பாடல் தான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்று சொல்லி அந்த பாடல்.
0: தாயாரே தந்தை மறந்தாலும் தந்தை தாய் என்று சொல்லாத போதும் ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஆ, என்ன வரி யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் இல்லாத சொந்தம், அதான் பாட்டு. சொல்லுங்கள்.
1: முக்கியமாக இந்த இரவு நேரத்தில் இந்த பாடல் இன்னும் மனதத்தோடும்
0: அருமையான பாட்டு.
1: ஆமாம்,
0: நானும் இசை எடுத்து பாடியிருக்கிறேன் கரோக்கியில். நல்ல ஒரு பாட்டு. என்ன
1: நன்றி
0: உதயன் அவர்கள் பாடல் அனுப்பி இருக்கிறார். இதோ வருகிறது.

0: அருமையான ஒரு திரைப்பட பாடல். உதயன் அவர்கள் வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பாடலுக்கு நடித்திருப்பார். அந்த பிள்ளையை தூக்கி வைத்து கொண்டு பாடுவார். அந்த பிள்ளை யார் என்று பார்த்தா கமலஹாசன். அப்படி ஒரு அற்புதமான படைப்பு அந்த படைப்பிலே இருந்த பாடல். மிக அருமையான ஒரு பாடல். அவருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: என்ன வெள்ள அடிச்ச ஒடி வார்கள்
1: கேக்குது.
0: வெல் கெனடி சுகமா இருக்கீங்களா அப்பன்?
1: நான் வந்து வானத்தை போல படத்திலிருந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும்
0: கார்த்திகை.
1: அருமையான பாடல் ஒன்று படம். நல்ல படம், நல்லா இருக்கு. அந்த காட்சி
0: அமைப்புகள் ஓடினது காய் கொடுத்து பாத்து நாங்க. நன்றி சகோதரம்.
1: நன்றி
0: அப்பன். நன்றி நன்றி. எங்கள் அன்புக்குரிய கென்னடி அவர்கள் இணைந்து கொண்டு பாடலை தந்திருக்கின்றார், அனுப்பி இருக்கிறார். இதோ அவருடைய பாடல் காற்றலையில் வருகிறது.

0: அந்த பாடலை கெனடி அவர்கள் தந்திருந்தார். வாழ்த்துக்கள் கெனடி. ஆனால் இன்று ரெக்கார்டிங் ஒரு வித்தியாசமாக இருந்தது. இது ஒரு வித்தியாசமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் என்றாலும் வாழ்த்துக்கள். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் இந்திரன்.
0: ஆ, கமலமணி அம்மா, சும்மா இருக்கிறீங்களே?
1: வாழ்க்கையில
0: இந்த நூல் கட்டுற பழக்கம் உங்களுக்கு இல்ல. சரி, அது என்ன விருப்பம் என்னமா? சாப்பாடு செய்து இப்படித்தான் ரொட்டி செய்யறது, அப்படித்தான் போட்டு பின்னறியல் செய்யறது. சரி, நீங்கள் ரொட்டி சுடுறது எல்லாத்தையும் போடுங்க, ஆனா சாப்பிடலாமோன்னு தானே பிரச்சனை? என்ன பாட்டம்மா? இந்த மானந்தன் சொந்த
1: மான்,
0: அருமையான பாட்டு. வேல்மெளி போடும் தூண்டிலும் நான் தொடலானேன், அருமையான இடமென், சூப்பர் பாட்டு, அருமையான. சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இது ஒரு சந்தோஷம். இதுல பாடுறது பாடாது கொஞ்சம் தெளிவாக வந்தா சரி, என்ன உமோ இல்லையோ?
1: தள்ளி போய் பாடினாலும் அந்த எந்த குரல் முன்னோக்கு வருது, அதே என்னத்துக்கு அப்படி வருது?
0: நீங்க எப்பவுமே அதுல வார அந்த டைமிங்க பார்த்து பாடக்கூடாது, தாளத்தை பார்த்து பாடணும்.
1: இல்ல, தாளத்தை எப்படி பாடினாலும் எனக்கு
0: பாடுங்கிட்டு சில இடங்கள் சில பாட்டுகள்
1: அப்படித்தான்
0: காசு எடுக்கலாம் அவங்க நிக்கிறாங்க. காது கிடக்கு தலை காட்டி விடுமோ ஒரு ஆறு ஏழு கரிகத்துக்கு? இல்லாட்டி தியேட்டர்ல பாடுற எல்லாருக்குமே காயை காட்டி விடுங்க. கமலாக்கா காட்டி இருக்கிறேன்.
1: நாங்க காசு ஆறு கரிகத்துக்கு காட்டல, நாங்கள் ஆறு கரிகத்துக்கு இடுப்போமோ.
0: ஏன் அப்படி சொல்றீங்க? அண்டைக்கும் பார்த்தேன், 18 வயது வரை கிடக்கு. நீங்களே டான்ஸ் ஆடுறதுக்கு வந்த நீங்களும் ஆடி இருந்தா தெரிஞ்சு வண்டி விட. சரி, பாட்டு கேப்போம் என்னம்மா?
1: நன்றி
0: அம்மா, சந்தோஷம் சந்தோஷம். இதோ கமலமணி அம்மா அனுப்பிவிட்ட பாடல் கேட்போம். அருமையான ஒரு பாட்டு, சும்மா சாதாரண பாட்டு இல்லை.

0: இந்த மானா இருந்தான், இந்த மானா இருந்தான், புள்ளி மானா இருந்தான், ஆனால் தாளத்துக்கு நிற்கணும் அந்த மான். அந்த மான் அதுக்கு நின்றால் தான் அது சரியான மானாக இருக்கும். இது சில அதாவது என்னென்று கேட்டால் நீங்கள் அந்த டைமிங்கை பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் சொன்னது சரியாக பிந்தி வருதுன்னு சொல்கிறீங்களும் எப்போவுமே அந்த வேல்விழி மூடும் கூண்டிலே நான் தொட நான் அந்த நான் அனே நான் அந்த இடத்துல எடுத்துருவோம். அந்த மூன்று கிரம் வரும் அந்த டைமிங்கை கவனிச்சிங்கண்டா சரி, மற்றும்படி சரி. எங்கே நீங்கள் அதிலே நிற்கணும், வேறு யோஜனை இருக்கப்படாது. அருமையான ஒரு பாடல். சரி, உங்களுடைய முயற்சிகள், வாழ்த்துக்கள். சரி, இங்கே கமலமணி அம்மானுடைய பாடலை தொடர்ந்து ராஜன் வந்திருக்கிறீங்க. வணக்கம் ராஜன்.
1: வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நலமூடு இருக்கிறோம். அப்போ நீங்கள் எப்படி? நீங்கள் இப்போ நீண்ட காலமாக நல்லா பாடிக்கொண்டு வரீங்களே, என்ன மாதிரி வேற வேற முயற்சிகள்? சரி, மேடையில் பாடுற அனுபவங்கள் இருக்கோ?
1: இல்லை இல்லை,
0: என்ன அப்படியே பாடிக்கொண்டு நிற்கப்படாது, அடுத்த ஸ்டெப் போகணும் ஐயா.
1: ஓகேண்ணா.
0: ஓமோ இல்லையோ?
1: சரி,
0: சரி. சமரச முலாவும் உடமே அந்த பாட்டு தானே?
1: பாட்டு ஓமண்ணா.
0: அருமையான ஒரு பாடல். அதில் முதல் யார் பாடின தெரியுமா இந்த பாட்டு?
1: தெரியலே.
0: சீர்காழி கோவிந்தராஜன் நினைக்கிறேன். அப்படியா?
1: சீர்காழி.
0: இடமே சூப்பர் பாட்டு. எல்லோரும் இங்கே உறங்குவதாலே மயானந்தான் கடைசி, அங்கதான் எல்லாருக்கும் சமன்
1: ஒற்றுமையா இருக்கு.
0: அந்த இடத்தை வச்சுதான் அந்த பாட்டு வருகிறது. பாட்டு கேப்போம். என்ன பெண்?
1: நன்றி.
0: நன்றி ஐயா, நன்றி. எங்கள் அன்புக்குரிய ராஜன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். இதுவோ

0: நன்றி.
1: அருமையான ஒரு பாடல். ஆனால் இந்த பாடலில் ராஜன் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன், இந்த சேவை செய்யும் தியாகி என்றது மேலே வரும், அது கீழே வராது பாட்டு.
2: சேவை செய்யும் தியாகி சிங்கார போ

0: தான் இதுதான் அங்கு நிற்கும் பாட்டு. நம் வாழ்வில் காணா சமரசம் முலாவும் இடம், இதெல்லாம் தொட்டு பார்க்கல பாட்டு. சும்மா நாங்கள் நினைக்கப்படாது, அது அங்கே மேல் சாதியில் நிற்க வேண்டிய பாட்டு. அந்த சேவை செய்யுமன்றது மேலே வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், எனக்கே தெரியும், அந்த சுருதி உங்களோட குரல் வளம் அங்கே மேலே போவார்னு நீங்கள் கணக்காக கீழறாக்கி பாடியிருக்கிறீங்களா, அதை கவனித்து பாருங்கள். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் இந்திரனா.
0: வணக்கம் அரோகரா. சுகமாக இருக்கிறீங்களே? நாங்கள் நிலமா இருக்கிறோம். நாங்கள் யோசிச்சு ஆளுங்க போயிட்டு போட வக்கணுச்சுல போய் வந்தீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுகமா இருக்கிறீங்களா? நல்லதம்மா நல்லது. என்ன பாட்டு தர போறீங்கள்? கண்கள் இரண்டும். சரி தாருங்கம்மா.
2: கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றை கொண்டு சேர்க்குமோ. கண்கள் இரண்டும் என்று

0: அங்கே போயெல்லாம் குரல் வளத்தை எல்லாம் சரிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்றைய கொஞ்சம் குரல் நல்ல தெளிவாக இருக்கு
1: இன்னும்.
0: இல்லை இல்லை இன்றைய கொஞ்சம் கொஞ்சம் வீரியமாக கிடக்கார். அங்கே போய் மாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு கச்சேரியல் வச்சிருங்க. இல்லாட்டி அங்கே உள்ள ஊர் கோயிலில் தேங்க அடிச்சு விடக்கூடாது நீ பாடம். சரி வாழ்த்துக்கிழமா சுகமா இருங்க. என்னம்மா மீனா மகேஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய பாடலை தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் அண்டன். ஓம் நலமா இருக்கிறோம் ஐயா, நலமா இருக்கிறோம். எப்படி போகுது வேலையல் உங்க மழை தண்ணியல்
2: நல்ல மாதிரி போகுதுன்னா பாடின எல்லாருக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சோன்னு இந்த பாடலை கேட்போம்.
0: என்ன பாட்டு அனுப்பியிருக்கிறீங்க?
2: வெள்ளி
0: கொலுசுமணி. அந்த பாட்டு என்ன? சரி வேண்டி குடுக்காட்டிலும் பாட்டு யாரு கேப்போம் என்ன?
2: நன்றி.
0: நன்றி சாவரம். நன்றி.

0: அருமையான ஒரு பாட்டு. அந்த பாடலை மிக சிறப்பாக நல்ல நல்ல அசைவும் பெண் குரலும் மிக அருமையாக பாடினார் அன்றன் அவர்கள். மிக சிறப்பாக பாடினார். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சௌரம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் அன்பான இந்திரன் கொண்டிலிருந்து வீபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு பாடியவர்களுக்கும் பாட இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு பாடல் இசை இல்லாமல் நேரடியாக தர விரும்புகின்றேன்.
0: நல்லது, அப்படி தந்த என்ன ஜீவம். என்ன பாடு திறப்புகள்?
1: என்னை போல் ஒருவன் திரைப்பத்திலிருந்து டி எம் சுந்தர்ராயன் பாடிய பாடல்.
0: என்ன பாட்டு?
1: அது ஆங்கிலத்தில் தொடங்கி ஆணாட்டம் பெண்ணாட்டம் என்று.
0: சரி, தாருங்கள், சொல்ல வேண்டாம்.
1: லவ்லி சைன், லவ்லி நைட், லவ்லி சைன், லவ்லி நைட், drop of honey, lots of money, loving house, loving her, loving house, loving her, hold my spine, all is fine, all is mine, all is fine, on the world, yeah, yeah, yeah, yeah, yeah, that is mine. அண்ணாட்டம் பண்ணாட்டம் ஆட வேண்டும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேண்டும். அண்ணாட்டம் பண்ணாட்டம் ஆட வேண்டும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேண்டும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேண்டும், இல்லை பூசாரி வந்துதான் போட்ட வேண்டும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேண்டும், இல்லை பூசாரி வந்துதான் ஒத்த வேண்டும். போடு ஆண்ணாட்டம் பொன்னாட்டம் ஆட வேண்டும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேண்டும். நீ கண்ட பட்டணவாசம் நான் கண்டேன் எத்தனை வேஷம், நீ கண்ட பட்டணவாசம் நான் கண்டேன் எத்தனை வேஷம், பண்பாட்டு தத்துவம் உண்டு என் பட்டண தம்பி நமக்கென்று பாதையும் உண்டு. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னை புரிஞ்சுக்கோ, நல்லா நடந்துக்கோ, கண்ணை திறந்துக்கோ. போடு ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேண்டும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேண்டும். பூவாட்டம் பெண்களுக்கு மென்மை வேண்டும், இல்லை பூசாரி வந்துதான் ஓட்ட வேண்டும். ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேண்டும்.

0: என் பட்டண பொண்ணு நம் நாட்டு சங்கதி என்ன, மேல் நாட்டு சங்கதி அல்ல என் பட்டண பொண்ணு நம் நாட்டு சங்கதி என்ன. கங்களை சுருக்கிக்கோ, காலை மடக்கிக்கோ, கைய மடக்கிக்கோ, பொண்ணா நினைச்சுக்கோ. அந்நாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேண்டும், இந்த ஆகாத பேயாட்டம் ஆட வேண்டும். பூவாட்டம் பங்கெடுக்கு மென்மை வேண்டும், இல்லை பூசாரி வந்துதான் ஓட்ட வேண்டும். ஆணாட்டம் பெண்ணாட்டம் ஆட வேண்டும், இந்த பாடாத பேயாட்டம் ஆட வேண்டும். நன்றி இந்திரன்.
1: நன்றி, நன்றி சௌரம், நன்றி. அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். அவரும் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: அமுதராஜ், நேரமா இருக்கிறீங்களா?
2: அப்பன்
1: சொல்லுங்க, என்ன பாட்டு திறப்பான்? நேரமா இருக்கு, என்ன பாட்டு திறப்புறீங்க? பாதி மலர் போல வளரும் மலு வண்ணமே. சரி, கேட்போம். என்னையா?
2: சரி,
1: நன்றி சௌரம், நன்றி சௌரம். எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள், இதோ அவருடைய பாடல்.

0: அருமையான ஒரு பாடல். எங்கள் அன்புக்குரிய அமுதராஜ் அவர்கள் நல்ல ஒரு அருமையான குரல் அவருக்கு. யானை படை கொண்டு சேனை பல வென்று வாழ பிறந்தாயடா, இல்லை ஆழ பிறந்தாயடா, ஆவன் ஆழ பிறக்கிறதுன்னு அதை கவனிச்சு கொடுங்க. மற்றபடி அருமை அருமை வாழ்த்துக்கள். நல்ல கம்பீர குரலோடு வந்தீங்கள் லிங்கம் ஐயா, வந்திருக்கிறீங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் தம்பி, எப்படி சுகமா இருக்கிறீங்க?
0: நாங்கள் சுகமா இருக்கிறோம் ஐயா. நீங்கள் சுகம்தானே ஐயா?
1: சுகமா இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை கோயில் குளத்துக்கு போகலையா?
0: போனால ஐயா இதை இங்கே கவனிக்கிறது.
1: கடவுளே கோவில் பேரும் கூட
0: கடவுளே நான் தான். நான் நல்ல, அதாவது மனம் நல்லா இருந்தால் மனதில் கோயில் இருக்கும். கோயிலுக்கு போய் தான் நீதி கடந்த அந்த மோட்டுத்தனமான பக்தி இல்லை. நேரம் உள்ள நேரம் மட்டும்தான் போவேன்.
1: நல்லதா செய்ய போனும் நல்லது கிடைக்கும்.
0: இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாளும் தமிழர் வர்த்தக சங்கம் நடத்துகின்ற தமிழர் திருவிழா லாச்சப்பல்ல இடம்பெறுது.
1: தம்பி நாளைக்கு டென்மார்க் புள்ளியா கோயில் தேர் வாங்கோ.
0: எங்க
1: டென்மார்க் புள்ளியா கோயில் கேணி?
0: எனக்கு நாளைக்கு இங்க தேர் இருக்கு. நாளைக்கு நாளைக்கு நாலண்டைக்கும் பத்தாம் அது மட்டும் ஊட்டம் இருக்கு.
1: ஓகே நல்லது.
0: சரி நல்லது. என்ன பாட்டை எதிர போறீங்கள்?
1: இன்றைக்கு ஒரு பாட்டியராயி ஒரு காதல் சொங்க கொண்டு பாடுவோம் இருக்கிறேன் பாப்போம்.
0: என்ன பாட்டு
1: அனுப்பிருக்கிறேன்?
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா.

காயத்துக்கு கலந்து பூபவா அரும்பரை விசிறு வீசவா.

0: நன்றி.
1: ஆமாம், ஐயா அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். அவருடைய வயதுக்கு பார்த்தீங்களா, அவருடைய பாடல் டைமிங்களை பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு உண்மையில. வாழ்த்துக்கள் ஐயா. சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம், ஓடிவிட்டார். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜலிங்கண்ணா, நலமா?
2: ஆமாம், நாங்கள் சந்தோஷம். ஒரு பாடல் ஒன்று அனுப்பிக்கணும்.
1: என்ன பாட்டு?
2: பாடல்
1: சரி, பாட்டு ஞாபகம் இல்லை.
2: என்ன எங்க நீல வேலை உங்க டைம் இல்லாதாலே ஒரே கோயில்களும் குளங்களும் தேர்களும்
1: ஒரு நாளைக்கு என்னோட
2: பாடல்களை அனுப்பியிருக்கிறேன்.
1: ஒரு நாளைக்கு என்னோட வந்த நில்லுங்க, ஓடுவியல் நீங்கள் அவ்வளவு பம்பரமா நிப்பேன் நான். நேரமில்லை. நன்றி சவரம், நன்றி. கோயில் குளங்கள் அது கிடக்கு தண்ட வாழ், ஆனா பாட்டு பாட்டா வருவான். இதோ வருகிறது காரிங்கண்ணாவுடைய பாடல்.

0: அந்த பாடலே ராஜலிங்கன் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு கஷ்டமான பாடல், சாதாரணமான பாடல் அல்ல. சரி, வைபரோடாக மகேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: ஓ வணக்கம் இந்திரன், நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமா மகேந்திரம்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு தர போறீங்க?
1: ஓ நான் ஒரு பாடல்
0: ஒரு பாடல்
1: உரம் வாங்கிய காற்று என்னும் பாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறேன்.
0: ரிச்சாக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. வருகிறது பாடல்.
1: நன்றி. பாடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாட இருப்பவர்களுக்கும்
0: இனி பாட வருவதற்கு இல்லை. இது வருகிறது பாடல்.

ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, எல்லோருமே உங்களுடைய பாடல்களை அனுப்பி வைத்திருந்தீர்கள். உங்களுடைய பாடல்கள் எல்லாமே நான் தந்துவிட்டேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சி. எல்லோரும் அதாவது இந்த நிகழ்வை மிக மிக விரைவாக இணைந்து கொண்டு பாடல்களையும் தந்திருந்தீர்கள். எல்லோருமே சிறப்பாக பாடுக. மிக முக்கியம் என்னென்று கேட்டால், உங்களுடைய இந்த ஒலிப்பதிவுகள் தெளிவாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் எப்படியும் பாடுங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களோட சந்தோஷம் எங்களோட சந்தோஷம். என்னை கொஞ்சம் திறமாக பாடுனா கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் வந்து உண்மையிலே ஒரு உங்களை நல்லா பாடுது இன்னாரு சொல்லி தங்களுக்குள்ளே கதைப்பார்கள். அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு தெரியும் தானே, கணக்கு என்ன மாதிரி கணக்கு வழக்குன்றது எங்களுக்கு தெரியும். அங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு அதுக்காகத்தான். அருமையாக எல்லோருமே கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இத்தோடு நிறைவு காண்கின்றது. ஆனால் எம்மோடு வாழ்ந்து எம்மை விட்டு மறைந்தாலும் அன்புக்குரிய ஜஸ்டின் அவர்களுடைய அவருக்காக நான் எழுதிய பாடிய பாடலை மீண்டும் தருகிறேன். அவருடைய ஆத்மசாந்திக்காக.

0: வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய வட்டம்.
1: என் நண்பன் ஜஸ்டினுக்கு நெஞ்சம் கனத்தபடி ஓர் கவிதை. சிரித்த முகமும் கலகலத்த பேச்சும் சிந்தனைக்கான கருத்தும் நகைச்சுவையும் கவியும் பட்டிமன்ற பேச்சும் நாடகமும் நடிப்பும் மேடை ஆளுமையும் அறிவிப்பும் தொகுப்பும் என்று ஓர் கலைஞனாய் வலம் வந்தவன் எங்கள் ஜஸ்டின். ஜஸ்டின் என்ற அற்புத கலைஞன் எண்ணற்ற கவலைகளை நெஞ்சிலே தாங்கி தானும் சிரித்து மற்றவர்களையும் மகிழ்வித்து மேடையிலே நின்ற பெரும் கலைஞன். நெஞ்சிலே ஆயிரம் ஆயிரம் துயரங்கள் இருந்தாலும் அவன் மேடையில் ஒரு அரசனாகவே நின்றான். அழகோடு ஆடையும் அழகாக உடுத்து கம்பீரமாக நின்றவன் இன்றில்லை. பிறந்தவர் யாவரும் இறப்பதே நியதி, ஆனால் இவனின்றி அசையாது அவன் வீடு. எப்படி முடிந்தது இவனால் பாதி வழி போக? எதையும் தாங்கிடும் மனம் கொண்டவன். நல்ல ஒரு நண்பனை கலைஞனை இழந்து விட்டோம், இழந்து தவிக்கிறோம். ஆனால் அந்த நண்பனோடு சேர்ந்து வாழ்ந்து விட்டோம் என்ற பெருமை எமக்கு இருக்கிறது. காலத்தின் கணக்கை விதியை யார்தான் இங்கு மாற்றுவது? இதுதானே வாழ்வா போச்சு, இப்படித்தான் துயரமாச்சு. கலைஞனை வாழும் போது கொண்டாடுங்கள், போகும் போது பாராட்டுங்கள். நிமிந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு வந்தவனை சாவில் அன்று வைத்திய சாலையில் நான் பார்த்து கலங்கி போனேன், பதறிப்போனேன். நெஞ்சம் குமுறியது, கண்கள் குளமானது, எலும்பும் தோலுமாய் கண்கள் மூடியபடி எந்த பேச்சு மூச்சுமின்றி என் நண்பனை நான் பார்த்தேன். நானே எனக்குள் அவனுடைய மரண கணக்குகளை கணித்துக் கொண்டேன். மேடையில் நான் பார்த்த வடிவம் அன்றில்லை, மாறிப்போய்விட்டது. நோய் வந்து உடலை உருக்கி போட்டது. வாழும் போது அவர் திறன் கண்டு பல விருதுகள், பட்டங்கள், மாலைகள், பொன்னாடைகள் கிடைத்தது எனக்கு பெருமகிழ்ச்சி. என்றும் நண்பனின் முகம் எங்கள் கண்களில் படமாய் விரியும். என்றுமே நண்பனின் நினைவுகள் அழியாமல் இருக்கும். மண்ணில் வந்த கணக்கு முடிந்து விட்டது. அவனின் விண்ணில் பறந்து இறையடி சேர்ந்து கொண்டது. அவனின் கணக்கு மண்ணில் வந்த கணக்கு முடிந்து விட்டது. விண்ணில் பறந்து இறைவனடி சேர்ந்து விட்டான். ஒரு அற்புதமான கலைஞனை நாம் இழந்து நிற்கின்றோம். ஆனாலும் அவன் மண்ணுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் ஆற்றிய கலைப்பணி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும். தேசத்தின் பணியாகவும் எதிர்கால சந்ததிக்கான பணியாகவும் கலையோடு கலைஞனாக நின்று கலை படைத்தவன் என்றுமே அவன் புகழ்வாள். சென்று வா.
0: ஆம், அன்புக்குரியவர்களே, பலருக்கு அவனை பற்றி தெரியும். நாங்கள் ஒரு தட்டிலே சாப்பிட்ட அந்த நினைவுகளெல்லாம் நெஞ்சத்திலே வந்து போகிறது. மரணத்தை வெல்ல யாரால் தான் முடியும்? ஆனால் இந்த மரண வருமென்று தெரிந்து கொண்டும் மனிதர்களுடைய ஆட்டங்கள் இன்னுமே குறைந்தபாடில்லை. என்ன செய்வது? அழகென்ற சொல்லுக்கு முருகா.

0: நல்லூர் முருகனுடைய கொடியேற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விளையில் மேலே சன்னதியானுடைய
1: பாட வந்த
0: சன்னதி நல்லூர் கதிர்காமம் மாவட்டபுரம் நெஞ்சம் நிறைந்த முருகப்பெருமானுடைய

0: ஆம், எம்மை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் மிகுதியெல்லாம் அவனே பார்த்துக் கொள்வான்.
1: முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு வினை பேருகே.
0: இந்த பாடல்கள் எல்லாம் அன்று ஆலயங்களிலே ஒலிக்கின்ற பொழுது இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அற்புதமான காலம் எங்களுடைய இந்த.
1: பாதம் மகன்றதையா, பந்த பாதம் மகன்றதையா, உந்தன் மேல் நேசம் வண்ண

லண்டன் வேல்ஸ் விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வின் சில பகுதிகளை கேட்டீர்கள். வருகின்ற 28, 29, 30 வர்த்தக பெருமக்களுடைய பேராதரவோடு வர்த்தக சங்கம் லாச்சப்பல் நடத்துகின்ற 3 நாள் கொண்டாட்ட திருவிழா இடம்பெறுகிறது. 28, 29, 30 இந்த 3 நாட்களும் உங்கள் இந்திரனுடைய இசைக்கச்சேரி இருக்கிறது, வந்து பாருங்கள். 3 மணிக்கு இடம்பெறுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அன்புக்குரியவர்களே, பாடல் என்பது அது எதுவாக இருந்தாலும் பக்தி பாடல் பாடினால் முருகன் கண்ணுக்கு தெரியவன். நிச்சயமாக தெரியும், பரவசத்தோடு நாம் பாடினார். நேரம் 12:24.

அருமையான ஒரு பாடல், ரொம்ப பிடிச்ச பாடல், மிக நல்ல கவி வரிகளும் நல்ல பாடுவதற்கு மிக இனிமையான ஒரு பாடல். ஆனால் எல்லோருமே சொல்கிறார்கள் இந்த பாடும் பொழுது அங்கே இங்கே பிந்தி போகுது என்று, அந்த டைமிங்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா சரி, வேறு ஒன்றுமே இல்லை, பாட்டில் ஒன்றுமே இல்லை. நல்லது அன்புள்ளங்களே, இணைந்து ஒன்று இன்று எல்லோருமே மகிழ்ச்சியோடு பாடி சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். வருகின்ற 30ஆம் தேதியில் ஆச்சப்பல் களை கட்டப்போகிறது. கிட்டத்தட்ட ஏராளமான பார்வையாளர்கள், பக்தர்கள், அடியார்கள் திருவிழாக்கு வருவதாக கணக்கு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் வருபவர்கள் உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய நகைகள் பத்திரம். சரி, தொடர்ந்து கேளுங்கள் அன்புக்குரியவர்களே.

0: எஸ்கோசை நோக்கிச் செல்லும் ஜூராங் டவுன்ஹால் சாலை AYE அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜூராங் டவுன்ஹால் சாலை மூடப்பட்டிருக்கிறது. AYE அருகில்
1: போக்குவரத்து நிலவரம்

0: ஜீனி
1: இப்படி வந்தாச்சா?
2: ஜன்னல் வந்த காற்றை ஒரு தேனி போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: Come on baby, let's go on the bullet. On the bullet.

0: கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்தும் ஸ்டார் திரைப்படத்திலிருந்தும் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடல்களை கேட்டோம். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வெஸ்கோசை நோக்கி செல்லும் ஜூராங் டவுன் ஹால் சாலை AYE அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஜூராங் டவுன் ஹால் சாலை மூடப்பட்டிருக்கிறது AYE அருகில்.
2: போக்குவரத்து நிலவரம்.

நேர்களை வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்தும் ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்தும் டி இமானுடைய இசையில் பாடல்களை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களை 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி மைமூன் ஒரு தன்முனைப்பு வரி அனுப்பி வச்சிருக்காங்க. வாழ்க்கை என்ற வரைபடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. வாழும் நாள் வரை விரும்பி வாழ பழகு, வாழ்க்கை இன்பமாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா.

0: காலை மணி 7 மீடியா கார்ப் ஒளி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். பிரதமர் லாரன்ஸ் ஓங் குடும்பத்தை அமைப்பதற்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் சிங்கப்பூரர்களுக்கு எப்படி கூடுதல் ஆதரவு வழங்கலாம் என்பதை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக கூறியிருக்கிறார். அவர் யூடியூப் தளத்தில் நேற்று காணொலி வெளியிட்டார். இளம் பெற்றோரை சந்தித்த போது நேர பற்றாக்குறையை அவர்கள் முக்கிய பிரச்சினையாக சொன்னதாக பிரதமர் சொன்னார். இளம் பெற்றோருக்கு தேவையான விடுப்பு, குழந்தைகளை வளர்ப்பதற்கான செலவு, பெற்றோர் வேலைக்கு செல்லும்போது பிள்ளைகளை பராமரிப்பதற்கான ஏற்பாடு ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். திருமணம் செய்வதும் குழந்தை பெறுவதும் தனிமனிதர்களின் தனிப்பட்ட விருப்பம் என்றாலும் சமூகத்தின் ஆதரவு இன்றி தனியாக யாரும் குடும்பத்தை அமைத்துவிட முடியாது என்றார் பிரதமர். இந்தோனேசியாவில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் தீ மூட்டுவோர் பிடிபட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பெரிய நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக இந்தோனேசியாவில் எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. போனியோ தீவின் இந்தோனேசிய பகுதியான கலிமந்தானில் தீ மூட்டியது தொடர்பாக 12 சந்தேக நபர்கள் கைதாயினர். 24 மணி நேரத்தில் சுமார் 12,000 இடங்களில் காடு பற்றி எரிவதாக இந்தோனேசிய வனத்துறை சொல்கிறது. பெரும்பகுதி தீ போனியோ தீவில் எரிகிறது. போனியோ தீவில் இருக்கும் மலேசியாவின் சரவாக் மாநிலத்தில் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. 2 நாளாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. 200,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். சிங்கப்பூரில் பண்டான் நீர்த்தேக்கத்தில் முதலே இருப்பதாக வெளியான புகைப்படம் பொய்யானது என்று தேசிய தண்ணீர் அமைப்பான PUB கூறியிருக்கிறது. காவல்துறையிடம் புகார் கொடுத்திருப்பதாகவும் விசாரணை நடப்பதாகவும் PUB சொன்னது. இல்லாத முதலையை தேடும் நடவடிக்கை கைவிடப்பட்டது. பொய் தகவல் தந்து மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் வேலையை கடுமையாக கருதுவதாக PUB எச்சரித்தது. நேற்று முன்தினம் முதலை இருப்பதாக புகைப்படம் வெளிவந்ததால் நீர் விளையாட்டுகள் நிறுத்தப்பட்டன. நீர்த்தேக்கத்தை சுற்றி 6 கிலோமீட்டர் நடத்தப்பட்ட சோதனையில் முதலை எதுவும் தென்படவில்லை. இன்று நீர் நடவடிக்கைகள் வழக்கம்போல் தொடரும் என்று PUB தெரிவித்தது. சீனாவில் மிகப்பெரிய அளவில் கார்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. 4 மில்லியனுக்கும் அதிகமான கார்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. கதவு சரியில்லை என்பதே புகார். அமெரிக்காவின் டெஸ்லா காருக்குதான் முதலிடம். சுமார் 3 மில்லியன் டெஸ்லா கார்கள் திரும்ப எடுக்கப்பட்டன. சீனாவின் ஜியாமி, லிப்மோட்டோ, எக்ஸ்பேங் உள்ளிட்ட 8 கார் நிறுவனங்கள் அடிவாங்கியுள்ளன. கார் கதவை திறப்பதற்கு நவீன முறையை அறிமுகப்படுத்தியது டெஸ்லா. மின் வாகனங்களில் அது பிரபலம். ஆனால் கோளாறு ஏற்பட்டால் என்னாகும் என்பதே கவலை. சீனாவில் ஒரு கார் தீப்பற்றிக் கொண்டது. சுற்றி பார்ப்பவர்களால் வேடிக்கைதான் பார்க்க முடிந்தது. கார் கதவை திறக்க முடியவில்லை. அமெரிக்காவிலும் சீனாவிலும் அவசர நேரத்தில் கார் கதவை திறக்க முடியாத அதுபோன்ற சம்பவங்கள் நேர்ந்திருக்கின்றன. சீர்படுத்தும் முயற்சியில் டெஸ்லாவும் சீன நிறுவனங்களும் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மீது தடைகளும் நெருக்குதலும் விதிப்பது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்று சீனா கூறியிருக்கிறது. ஈரானிய பொருளாதாரத்தை தனிமைப்படுத்த வேண்டும், அதற்கு சீனாவும் ஒரு கை கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கிறது. முடியாது என்று சீனா சொல்லிவிட்டது. 6 மாதமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஈரானுக்கும் இடையே போர் நடக்கிறது. பொருளாதார தடை விதித்தால் ஈரானிய அரசாங்கம் முடங்கிவிடும் என்று அமெரிக்கா சொல்கிறது. அப்படி செய்வது பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கூறுகிறது. பேசி பார்க்கும்படியும் எதையும் பேசி தீர்க்கும்படியும் சீனா சொல்கிறது. துருக்கி அதிபர் ரெசப் தயிப் எர்துவான் யூத எதிர்ப்பு கொண்ட சர்வாதிகாரி என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவு கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு வட்டாரத்தின் அமைதியை சீர்குலைக்கும் துருக்கியவின் முயற்சிகளை இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் சொன்னார். திரு நெட்டன்யாவு இனப்படுகொலை செய்கிறார் என்றும் அவருக்கு அனைத்துலக கைதானை பிறப்பிக்க வேண்டும் என்றும் துருக்கியை நேற்று அறிவித்தது. அதைத் தொடர்ந்து பேசிய திரு நெட்டன்யாவு குருதிய மக்களை குன்று குவிக்கும் துருக்கியே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்றார். ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கிறது. இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடும் குரில் தீவுகளில் ரஷ்யா ஏவுகணை பயிற்சியை நடத்தியது. கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த தீவுக்கு பயணம் மேற்கொண்ட போது ஜப்பான் கோபமுற்றது. புதிய ஏவுகணை சோதனை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் கூறினார். 4 தீவுகளை கொண்ட குரில் தீவுகள் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே 150 ஆண்டாக பிரச்சினை உள்ளது. இரண்டாம் உலக போரில் போரின் முடிவில் அந்த தீவுகளை ரஷ்யா ஆக்கிரமித்துக் கொண்டது. நாட்டஸ் பயண கண்காட்சியில் இம்முறை சுமார் 100 பயண நிறுவனங்கள் பங்கெடுக்கின்றன. COVID-19 பிறகு நடைபெறும் ஆகப்பெரிய கண்காட்சி இது. சில விமான கட்டணங்கள் அதிகரித்த போதிலும் பயண தொகுப்பு கட்டணங்களில் பெரிய மாற்றம் இல்லை என்று நிறுவனங்கள் சொல்கின்றன. செலவை எண்ணி பார்த்து போனதும் வந்துவிடவே பயணிகள் விரும்புவதாக பயண நிறுவனங்கள் கூறுகின்றன. சிங்கப்பூர் எக்ஸ்போவில் நேற்று தொடங்கிய பயண கண்காட்சி நாளை வரை நடைபெறும். விளையாட்டு, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் புதிய பருவத்தின் முதல் ஆட்டத்தில் ஆர்சனல் கோவென்ட்ரி இன்று அதிகாலை 3 மணிக்கு சந்தித்தன. 3-0 என்ற கோல் கணக்கில் ஆர்சனல் வெற்றி பெற்றது. காய் ஹாவர்ட்ஸ், புக்காயோ சாக்கா, மார்டின் ஓடகர்ட் ஆகியோர் போட்ட கோல்கள் மூலம் புதிய பருவத்தை வெற்றியோடு தொடங்கியிருக்கிறது ஆர்சனல். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: பிரதமர் லாரன்ஸ் வாங் தமது தேசிய தின கூட்ட உரையை தொழில்நுட்ப கல்விக் கழக தலைமையகத்தில் நாளை நிகழ்த்தவிருக்கிறார். பிரதமரின் உரை மாலை 6:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பாகும். திரு வாங் முதலில் மலாய் மொழியிலும் பின்னர் மேண்டரின் மொழியிலும் பேசுவார். அவரது ஆங்கில உரை 8:00 மணிக்கு இடம்பெறும். பிரதமரின் உரையை ஒலி 968 கேட்கலாம். அதனை மீ வாட்ச் தளத்திலும் பெறலாம்.

0: உங்களுக்கு இன்னும் அதிகம் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நாபுரவுக்கு பீசா ஹட்டின் சீசி 7 பீசாஸ்களை தொடர்ந்து அனுபவிக்க நீங்கள் தயாரா? 2 பீசாஸ் 22 வழி மட்டும்தான். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ், ட்ரபிள் மஷ்ரூம் கோடி பேக்கன் என பல சுவைகள், அனைத்தையும் ருசித்து மகிழுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வெவ்வேறு பீசா ஹட் பீசா வகைகளை சந்தோஷமாக சாப்பிட்டு இன்பமாக நேர்த்து செலவிடுங்கள். இப்போது முதல் ஆகஸ்ட் 26 தேதி வரை பீசா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
1: அடுத்து குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இ-பைக் ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் பெரு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
2: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:30 கேட்டாலே பரவசம்.
0: நீர்களை 7 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9:08 கேட்டாலே பரவசம். இந்த அங்கத்துல 80களில் இருந்தும் 90களில் இருந்தும் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நேயர்களே, உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தமிழ் தகவல்கள் வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள் ஆண் பாவம் திரைப்படத்துல இருந்தும் உதய கீதம் திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: வாசை நோக்கிச்சிலும் AYE லோவர் டெல்டா சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லேண்ட்ஸை நோக்கிச்சிலும் BKESLE அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் இப்போது உங்களுக்காக ஒரு தமிழ் சார்ந்த தகவல். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, கேள்விப்பட்டிருப்போம்ல. மண் குதிரையை நம்பி நம்ம ஆற்றில் இறங்கணும்னா அந்த குதிரை கரைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்மளை தண்ணி அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு புரிதலோடு தான் இதை நம்ம படிச்சிருப்போம். இதற்கு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த பழமொழியே தப்பு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதனுடைய சரியான பழமொழி, மங்கு திரையை நம்பி ஆற்றில் இறங்காதே அப்படின்னா, அந்த லோ வேவ்ஸ் இருக்குல்ல, அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இல்லாம ரொம்ப சாந்தமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால நாம வந்து இறங்கிடக்கூடாது ஆற்றில. ஏன்னா அடியில வந்து திடீர்னு அலைகள் வந்து ஆக்ரோஷமா இருந்து நம்மளை அடிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதான் இதனுடைய பொருள். அதை எடுத்துட்டு நம்ம எப்படி மாத்திருக்கோம் பாருங்க. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, அது கிடையாது என்னுடைய பொருள். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். செண்பகமே செண்பகமே திரைப்படத்துல இருந்தும், கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லாரையும் தண்ணீர் குடிங்கன்னு சொல்றோம். ஆனா இனிமே யாருக்காச்சும் இந்த சளி ஜுரம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்லாதீங்க, வெந்நீர் குடிங்க அப்படின்னு சரியா சொல்லுங்க. ஏன்னா தண்ணீர் என்பதற்கான பொருள் கோல்ட் வாட்டர், தன் நீர், குளிர்ந்த நீரை தான் வந்து தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க. வெந்நீர் என்பதற்கான பொருள் வெப்பமான நீர், அதாவது ஹாட் வாட்டர். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நீர் என்பது மட்டும்தான் வாட்டரை குறிக்குது. இதுல நீங்க தண்ணீரோ இல்ல வெந்நீரோ சொன்னீங்கன்னா அதனுடைய பொருள் மாறுது. புரிதண்ணீர்களே, தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்தும் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்தும் தேவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நிலவரம்.
1: சாங்கி நோக்கி செல்லும் பிஐஇ புக்கித்தி மசாலை ஏரியில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பிகேஇ எஸ்எல் ஏரியில் விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானிக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சஞ்சய் விஸ்வநாத் அனைத்துலக அளவில் வெற்றி பெற்றவர். வேலை தனது குடும்பம் என்று இருந்தவர். அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தால் தனது கவனம் சிதறுமா?
0: இப்போது திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது விஸ்வநாத் அண்ட் சான். ஷோ தியேட்டர்ஸ், கோல்டன் வில்லேஜ், மை சினிமாஸ், கார்னிவல் சினிமா.
3: எதுக்கு சந்திரமுகி ஜோதிகம் அறிமுகம்?
0: PG-13 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில தகாத வார்த்தைகள், வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. சூர்யா, மமிதா பைஜு, ரவீனா டாண்டன், ராதிகா சரத்குமார் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விங்கி அட்லூரி.
4: ஒரு ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் வெளியீடு.
5: But I love you.
6: Hey,
7: let's go.
8: நான் உங்கள் மொஹமட் ரஃபி.
9: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில்
10: என்னோடு ஈடுபட வாருங்கள்.
11: உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து

0: தள்ளுபடி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக காலையில 6 மணியிலிருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன்னே இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு தெரியல, இதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால இப்ப பகிர்ந்துக்கிறேன். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்ம நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும், ஒரு செயலை செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோன்னு யோசிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. அதை விட ஒரு பெரிய அவமானம் வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுக்க போறீங்கன்னா நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஆனா முன் வைத்த கால பின் வைக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்தும் லவ் டுடே திரைப்படத்திலிருந்தும் சிவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக பாடல் தளபதி திரைப்படத்தில் இருந்த இளையராஜாவுடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே ஜே யேசுதாஸ் இணைந்து வழங்கும் ஒரு பாடல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 8 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன்.

காலை மணி 8 மீடியா காப்புலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சீனா வரலாறு காணாத அளவுக்கு கார்களை திரும்ப பெறுகிறது. சுமார் 4 மில்லியன் கார்கள் மீட்கப்படுகின்றன. டெஸ்லா காருக்கு தான் முதலிடம். சுமார் 3 மில்லியன் டெஸ்லா கார்கள் திரும்ப எடுக்கப்படுகின்றன. மேலும் 10 நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் ஜாமி, லிப்மோட்டோ, எக்ஸ்பேங் உள்ளிட்ட நிறுவனங்கள் அடிவாங்கியுள்ளன. கார் கதவை திறப்பதற்கு நவீன முறையை அறிமுகப்படுத்தியது டெஸ்லா. மின் வாகனங்களில் அது பிரபலம். ஆனால் விபத்து ஏற்பட்டால் என்னாகும் என்பதே கவலை. சீனாவில் ஒரு கார் தீ பற்றிக் கொண்டபோது சுற்றியிருப்பவர்களால் வேடிக்கைதான் பார்க்க முடிந்தது. கார் கதவை திறக்க முடியவில்லை. திரும்ப எடுக்கப்படும் கார்களில் கதவு எங்கே இருக்கிறது என்பதை காட்டும் அடையாளக்குறி ஒட்டப்படும். டெஸ்லா விபத்து ஏற்பட்டால் சன்னல்கள் திறக்கும் வகையில் மாற்றம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சீனா ஒரு படி மேலே போய் மறைந்திருக்கும் கதவு பிடி இனி தேவையில்லை என்று முடிவு செய்துவிட்டது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் தீ மூட்டுவோர் பிடிபட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பெரிய நிறுவனங்கள் காட்டை எரிப்பதாக இந்தோனேசியாவில் எப்போதுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. போனியோ தீவின் இந்தோனேசிய பகுதியான கலிமந்தானில் தீ மூட்டியது தொடர்பாக 12 சந்தேக நபர்கள் கைதாயினர். 24 மணி நேரத்தில் சுமார் 12,000 இடங்களில் காடு பற்றி எரிவதாக இந்தோனேசிய வனத்துறை சொல்கிறது. பெரும்பகுதி தீ போனியோ தீவில் எரிகிறது. போனியோ தீ